0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம், அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழிப்பாலை, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கழுமலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு இன்னம்பர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆவடுதுறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு நாகேச்சரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் பஞ்சமம் ராகம் ஆகிரி திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாடல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சாடல்

சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலம் உடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலம் உடைய நாரணந்தன்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மடற்றிரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: அன்பு செய்வாரை அறிவன் சிவன். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அன்பு செய்வாரை அறிவன் சிவன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அடிபடை பிரியா குடிவிரல் அதுவே மனமே மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்கள் அகப்படுதுயர்க்கு அகப்படுதுயருக்கு அகனமர்ந்ததுவே.

அள்ளக்கு அமிர்தென்று அது வேறு அமைத்து தழுள் சுமை நீர் தல்வாய் கொடுத்தால் மல்ஜனமாக முகழ்ந்து மலர்

பல்வாயது தூய பொற்குளமே அதனில் தங்க நீர் கங்கையில் புனலே புனக்கிடுமணி அவள் நிறை பல்லே அதற்கிடு தூமலர் அவன் அது நாவே உப்புனல் விடும் பொழுதிருஞ்சிய மேசை புல்மயிற்குசையிலுள் நம்முடிக்கினிலே அவள் தலை தங்கிய சருகிலே தருப்பயிற்பொதிந்த

இது எனக்கு உனக்கு அவள் கலந்ததோர் அன்பு காட்டுவன நலந்திகள் அர்ச்சனை செய்தாங்கு இது எல்வே இறையவள் எழுந்தருளினல்

பதோர் பொற்புடை பூசனை புகழ்ந்தோற்றாவள் இருந்தனவாக தோற்றா அவள் இருந்தனாக இரவியும் வால் தனிமுகட்டில் வந்தழல் சிந்த கடல் பகல் வேட்டையில் காதலில் தடித்த உடும்பொடு சிலை கணை

அக்கலம் அருந்துகள் பிழியவும் பிழிதொருள் நிக்கிழி குருதியைக் கண்டே நிலை தளர்ந்து எல் அத்தலுக்கு அடுத்ததில் அத்தலுக்கு அடுத்ததில் என்றே அல்வொடல் கனற்றி இத்தனை தருக்கிழல் இதுதனை கண்ட எல் கழ்தனை இடந்து கடவுள் தல் கண்ணுறு புள்ளில் அப்பியுள் காழ்வ என்றொரு கண்ணினை கணையதும் அடுத்து கையில் வாங்கி அனைதர அப்பினல் அப்பருள் குருதி.

மடுத்தரும் நில்லு, மடுத்தரும் நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப இல் அங்குடை தோன்றல், நில்லு கண்ணப்ப என்று இல்லுரை அதனுடன் எழு சிவலிங்கள் தலனிட பிறந்த தடமலர் கையால் அல்லவள் தங்கை அம்புடன் அகப்பட பிடித்து அருளினல் அருளலும் விண்ணிசைவானவர் மலர் மழை பொழிந்தனர் வளை ஒலி படகம் துந்துவி கரங்கின குல்சீர் முனிவர் ஏற்றி

0: 세례책장 바람
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி மூன்றாம் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் செய்த திருவும் மெய்ப்பொருளும் என துவங்கும் திருப்பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

அத்தனை அடியேன் மறந்து இவனோ, அத்தனை அடியேன் மறந்து இவனோ, நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை ஒருவர்க்கும் அறிவொண்ணா சோதியை சுடச்சும்.

ஒரே பொருளைத்தான் வற்புறுத்துறாரு. இல்லை அம்பர கூத்தனை நான் மறந்தால் எனக்கு உயிர்ந்தது கிடையாது, அவனை மறந்தால் எனக்கு உயிர்ந்தது கிடையாது. இந்த ஒன்னையே தான் பத்து பார்த்தி விரவ விடுறாரு அவர். ஆணி அடிச்சோம்னா ஒரே அடியில அந்த ஆணி சரியா போகுமா? ரெண்டு மூணு தடவை அடிக்கணும், அப்புறம் சரியா போச்சுன்னா அப்புறமா ஒரு தட்டு போட்டு. இதே தான் செய்திருக்கிறார். பத்து தடவை சொன்னாத்தான் இந்த பாறை மனத்துக்கு ஏறும்னு நினைச்சாரோ, இல்ல தன்னுடைய மனத்தை தான் பாறை மனத்துக்கு ஏறும்னு நினைச்சாரோ என்னமோ பத்து தடவை சொல்ற. நம்ம பாறை மனத்துக்கு ஏறினா ஆக என்ன அர்த்தம்? இங்க சிதம்பரத்துக்கு போன்னு கூட அவர் சொல்ல, நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், நினைத்து விட்டே ஆனால் அவன் அங்கே வந்து விடுவான். நினைத்து விடு, நினைத்து விடு. இதை விடவா நமக்கு எளிமையான வழிபாடு தேவை? காசு பணம் தேவையில்லை, அங்க போய் தங்க வேண்டாம், ஹோட்டலுக்கு போக வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், இருந்தபடியே அம்பல கூத்தனே அப்படின்னு சொல்லி நினைத்து விடு. இதத்தான் நம்ம நம்ம பரமாச்சாரிய சுவாமிகள் நினைப்பு விட்டுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்து தடவை இந்த பதியம் பூரா அப்படிதான் வருது. கருத்துக்களை ஒழுங்க அவங்க தேவாரத்துல பாத்தீங்கன்னா

13 பதிகத்துல கிட்டத்தட்ட 380 பதிகத்துல அந்த கரெக்டர் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குறிக்கோள்ல இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில பதியத்தை, ரெண்டு பதியமோ மூணு பதியமோ எனக்கு ஞாபகம், அந்த கருத்து சொல்லாதது. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு, இந்த பதியத்தை படிக்கிறவனுக்கும் இந்த குறிக்கோள் இருந்திருக்கணும், இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போடுதான் சொல்றார் சாமின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதே மாதிரி இந்த பதியத்துல பாத்தீங்கன்னா, 10 பாக்கியம் மறந்து இவனோ, மறந்து இவனோ, மறந்து இவனோன்னு அடிச்சு எரிஞ்சாரு இந்த பாறை மனத்துக்கு ஏற்றுகிறார்னு நினைக்கிறேன். மைகுள் கண்டன் எந்தோழன் முக்கண்ணில் பைகுள் பாம்பரை ஆர்த்த பரமனார் செய்ய மாதுரை சிச்சம்பலத்து எங்கள் ஐயனை அடியேன் மறந்து இவனோ. முழுதும் வானுலகத்துல தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி

விம்முற உண்டிய தாடினான் தேங்க நீர் வயல் சூதில்லை கூத்தனை பாங்கில்ல தொண்டனே மறந்து உய்வனோ. இப்ப பத்து பாட்டு தேவாரத்தை இப்படி பதியம் பதியமா ஓதணும் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லி வச்ச முறை. ஆனா அதிலிருந்து நாம தவறுறோம்னு சொல்ற விட நான் தவறுறேன்னு சொல்றதுதான் ரைட்டு. தப்ப உங்க பேர் சொல்றதை விட எந்தர்ல ஏற்றுக்கொள்றதுதான் ரைட்டு. ஓதுவார்களாகிய நாங்கள் அந்த தவறை செய்து விட்டோம். அதனால சைவ மக்கள் தமிழ் மக்கள் அந்த பத்து பாட்டையும் கேட்கதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டது. புத்தகத்தோட சரி, அதற்கு இப்பத்தான் ஒரு மாறுகாலம் வந்திருக்கிறது. முதல்ல திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொன்னீங்க, எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு திருவாசகம் பூரா கேட்கணும்னா டேப்பை சுத்தி விட்டுட்டு பேசாம ஈசி சேர்ல படுத்துக்கிட்டு கேட்கலாமே. சுந்தர தேவாரம் பூரா கேட்கலாமே. விஞ்ஞான சம்பந்த தேவாரம் பூரா இப்ப இந்த மாதம் முடித்து விடுவேன். ஆண்டவன் திருவருள். இன்னும் அஞ்சு பதியும் பாக்கி. 383 பதியத்துல 96 காசட்டு 91 பாடிவிட்டேன். அஞ்சு காசட்டு 20 பதியம் பாக்கி. 20 பதியம் பாடிவிட்டேன்னு சொன்னா திருஞான சம்பந்த தேவாரம் பூரா நீங்க டேபிள கட்டலாம். பரமசிவன் அப்படி ஒரு பரங்கருணை உங்களுக்கு செய்திருக்கிறான். என்னை கூட நான் கூட பாடிவிட்டேன் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். என்னை அவன் பாட செய்திருக்கிறான், அவ்வளவுதான்.

விஞ்ஞான சம்பந்தமூர்த்தி தேவாரத்துல 8-9 பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார். நான் இப்ப சொல்லிட்டேன், மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். 9 பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார், 10 பாட்டுல 8-9-10 10 பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார், 11 பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார். அது என்ன என்பதை நான் பின்னால உங்களுக்கு நினைவூட்டுவேன். அது தவறுறதே இல்ல, 2-3 பதியம் தான் அப்படி மாறி இருக்கிறது. அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய பதியத்துல கடைசி பாட்டுல இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். இராவணனை அடர்த்து விட்டான் என்று நாம எண்ணிவிடக் கூடாது. அடர்த்தவன் என்ன செய்தான் தெரியுமா? அடிச்ச கைதான் அணைத்து விட்டது. அப்படி ஒரு சொல்லு நம்ம நாட்டுல உண்டு அல்லவா, அடிக்கிற கை அணைக்கும்.

என்று சொல்வார்கள் அல்லவா. அதே மாதிரி அவன் என்ன பண்ணினா, அவனுக்கு இந்த போக்கிரித்தனத்தெல்லாம் அடர்த்து விட்டு அவனுக்கு நல்ல அருள் செய்தான். ராவணனுக்கு ராவணன் பெயரை கொடுத்தவனே பரமசிவன் தானே, அதுக்கு முந்தி அவனுக்கு தசக்கிரீவன் என்று தானே பேர். அவனுக்கு ஒரு வாள் கொடுத்தான், பேர் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான் சிவன். இந்த கருத்தை நாவுக்கரசர் தன்னுடைய கடைசி பாட்டுல, தன்னுடைய பதியந்தோறும் கடைசி பாட்டுல சொல்ல தவறதுல ஒரு சில பதியம், ஒரு சில பதியம் தான், ரெண்டு எனக்கு ஞாபகம், ரெண்டோ மூணோ அவ்வளவுதான். பாக்கி 313 பதியத்துல 310 பதி வரைக்கும் அந்த கருத்தை அவர் சொல்ல தவறவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், சொல்றதுலையும் தவறது இல்ல, செயல்லையும் தவறது இல்ல, அந்த குறிக்கோளோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று கேட்ட, வரலாறு சொல்லுகிறார்கள். கைலாய மலையை ராவணனுடைய ரதம் எந்த திக்கிலையும் போகக்கூடிய வலிமை பெற்றது. ஒரு நாள் தேர்ல ஏறிட்டு போனா இடையில இவனுடைய ரதம் போகாமல் தடுத்து நின்றது கைலாய மலை இருந்ததுதான் காரணம். ஏண்டா ரதம் போயல அப்படின்னு கேட்டான். கைலை மலை இருக்கிறது, பரமசிவன் உறைந்திருக்கிற கைலை மலை என்று சொன்னானா ரதத்தில் இருக்கிறது. ஏண்டா தூக்கி எரிடா அந்த மலையன்னு தூக்குனாயும், தூக்குனது யார், ராவணன். அந்த மலைய தூக்கி அண்ணாண்ட வச்சுட்டு அப்புறமா இவன் ரதத்தை விட நினைச்சான். வலிமை எங்கே மாறுபடுகிறது பாத்தீங்களா, இவன் தினந்தோறும் வணங்குகிற பரமசிவன் இருக்கிற இடம் இது. இரவு 12 மணிக்கு எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் வந்து பெல் அடிச்சா ஒத்துக்கோனா, பைத்தியக்கார 12 மணிக்கு யாரோ அடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டான் போய் கதவை திறப்பேன். நான் என்ன, நீங்க கூட அப்படித்தான் அல்லவா. மலை யாரா தூக்குறாண்டா அப்படின்னு பார்த்தபோது பரமசிவனுக்கு தெரிகிறது, தூக்குறமா இந்த தசக்கிரீவன் தூக்குறான். இவன் ரதத்து போவதுக்காக வேண்டி ஏ மலைய தூக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல் நுதியைத்தான் அந்த மலை மேல வச்சாராம். நாவுக்கரசர் கரெக்டா சொல்ற, மலித்து ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை என்றேன். இந்த கால் அப்படி வைக்கும் போது சும்மா அப்படி வச்சார தவிர மலித்து வைக்கல, அழுத்தமாக வைக்கலையா அந்த விரல. அத சொல்லுவாரு அப்பதான், மலித்திரை ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை என்றேன். அவன் அப்படி வலிமையா ஊண்டி இருந்தானே, ஆனால் இந்த ராவணன் ஒருத்தன் இருந்துத்தான் கூட போயிருக்கும், ஒண்ணுமே இருந்திருக்காது, சுத்தமா போயிருந்திருப்பான். கொஞ்சமா அப்படி வச்சார், இந்த 10 தலையும் தனியா ஓடி போச்சு, கையெல்லாம் தனியா போச்சு, ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த வேளையிலதான் வாக்கீச முனிவர் என்று ஒருவர் வந்தாரா அங்க, ஏண்டா இப்படி கத்துற, என்னடா தப்பு பண்ணினே அப்படின்னு கேட்டாராம். கைலாய மலையை தூக்குனே சாமி, செய்யலாமாடா, செய்யலாமா, பரமசிவன் மலையை பார்த்து கும்பிடு போட்டு போதியா, நீ வந்து உன்னுடைய ரதம் போலங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய வீட்டையே தூக்குறியே, தப்பு இல்லையா, சரி இந்த தப்புல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா, பரமசிவன் பாட்டே வடிவமானவன், பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று சொல்லுவார் இதே அப்பர் சுவாமிகள். ஆமா, ஏழிசையா இசைப்பயனாக இருக்கிறவன் சிவன் என்று சுந்தரரும் சொல்லுவார். அவனை பாடிவிடு, உன்னுடைய குற்றம் எல்லாம் மறைந்து விடும், அருள் கொடுத்து விடுவான், அதுலதான் அவன் சந்தோஷப்படுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான், இந்த தலை, இந்த உருண்டு போன தலை, இந்த கை காலெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ ஒண்ணு பாடினான். பாடினதுக்கு பிறகுதான் பரமசிவனுடைய அருள் கிடைச்சது, ராவணன்கிற பெயர் கொடுத்தான், எத்தனையோ ஆண்டுகள் வாழக்கூடிய தகுதியை கொடுத்தான். இந்த அருள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. இந்த நினைப்பைத்தான் அப்படி அவனுக்கு இந்த போக்கிர்த்தனம் பண்ண ராவணனுக்கு இந்த சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்தார் என்பதற்காக வேண்டிதான் வாகீச முனிவர் திருநாவுக்கரசரா பிறந்தார் என்று சொல்லுவார்கள். நல்லதுதானே சொன்னாரு, அதுக்காக வேண்டி இவருக்கு வாகீச முனிவருக்கு இப்படி ஒரு பிறப்பு கிடைச்சு போச்ச அப்படின்னு கூட நான் சில வேளையில என்றது. இதுக்கு சரியான பதில் என்ன என்று எனக்கு யாரும் சொல்லல, கிடைச்சதுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் தெரிஞ்சு கொள்ளுவேன். ஆக நல்லதுக்குத்தானே சொல்ல, ஒரு உயிர் ஈடேற்றத்துக்கு தானே சொன்னாரு அந்த வாகீச முனிவர், தப்பு ஒண்ணும் இல்லையே. அந்த நினைப்புக்காக வேண்டிதான், அந்த சொல்லுக்காக வேண்டிதான் வாகீசர், வாகீசர் என்பவருக்குத்தான் திருநாவுக்கரசர் என்று இங்கே வந்து பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நினைப்பினாலதான் தன்னுடைய பதிகந்தோறும் கடைசி பாட்டுல
இந்த நிகழ்ச்சிக்காக அல்லவா எனக்கு பிறவி கொடுத்தாய் பரமசிவனே என்று எண்ணி பாடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன இடம் ஒன்னே ஒன்னு சொல்லி பார்ப்போமா.

நாவுக்கரசர் தன்னுக்கு தனக்கு இருந்த சூளை நோய், அதாவது வயிற்று நோய், அந்த நோய் தாங்க முடியாத நிலையில இந்த பதியத்தை பாடினார். இந்த கருத்தையும் சொல்லிவிட்டார். அதுல கடைசியில் அவர் சொல்றது, எனக்கு இந்த நோய் இருக்கும்போது வேர்த்து போகுது உடம்பெல்லாம், என்னால வலி தாங்க முடியல, கரையில கடந்து கட கட கட கட கடந்து பெறல்றேன், அப்படியே என்னுடைய நோயை தீர்க்கலையே அப்படின்னு கடைசி பாட்டுல சொல்றேன். வேர்த்து

சரி, அவருக்கு வயிற்று நோய் இருந்தது, சூளை நோய். அத கடைசி பாட்டு வரலயே அந்த சூளை நோய் தீரலன்னு அவர் சொல்றாரு. யாரு? நாவுக்கரசர். அந்த சூளை நோய் தீர்ந்து விட்டதுன்னு இன்னைக்கு இருக்கிறது அல்லவா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும் தீர்ந்து விட்டதுன்னு? கடைசி பாட்டு வரலி, கடைசி வரலி வரலையும் அந்த பத்திரத்துல என்ன இருக்கிறது? இந்த பாட்டினுடைய இடம் இருக்கிறது. ஐயா வரிப்பளவு போட்டு கூட எழுத முடியாது. அப்ப எப்படி இந்த அவருக்கு இந்த நோய் போச்சுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டா, தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் கொடுத்த பிச்சை. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? தேவாரத்தை எழுத்து எழுத்தா எண்ணி படித்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த வரலாறு எழுதும் போது இல்ல இவர் படித்தாரா, இல்ல அந்த தில்லையம்பர கூத்தன் அவருக்கு உணர்த்தினானா, அது உங்களுடைய எண்ணத்துக்கு நான் விட்டுறேன். ஆக என்ன பண்ணினார் நாவுக்கரசர்? எங்கேயோ ஒரு பதிகத்துல ஒரு சொல், சூளை தீர்த்து என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லிவிட்டார். 313 பதிகத்துல ஒரு இடத்துல ரெண்டு வரி வருது, ரெண்டு பதம் வருது. இந்த பதத்தை மிக நுணுக்கமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பார்த்திருக்கிறார். பார்த்து விட்டு எழுதி விட்டார், சூளை நோய் அவருக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டார். ஆமா, அந்த எந்த பதத்தை சேக்கிழார் பெருமான் படித்தார் அந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். பென்சில் இருந்தா பேனா இருந்தா எழுதி கொள்ளுங்கள். முடி கொண்டார் முளையிழவில் திங்களோடு.

திருத்தாண்டகத்துல வர்ற ஒரு பகுதி, இந்த ஒரு இடத்தை தவிர நாவுக்கரசர் தேவாரத்துல எங்கேயாவது தூளை நோய் தீர்த்தான்னு வரவே இல்லை. நோய் தீர்த்தான் என்று வருகிறதெல்லாம் பிறவி நோய் கூட சொல்லிவிட முடியும் இல்லையா? ஆமா, அது பர்டிகுலரா இந்த சூளை நோயில் சொல்ல முடியாது. இங்க சூளை தீர்த்து ஆட்கொண்டாரேங்கிறது நிச்சயமா வந்து விட்டது. இந்த வரியை பார்த்து விட்டுதான் தெய்வ சேக்கிரார் பெருமான் அவருக்கு சூளை நோய் தீர்த்து விட்டது அப்படி. ஆமா, இப்படி இந்த ராவணனுடைய வரலாறு அப்பர் சாமிகள் தேவாரத்துல இந்த கடைசி பாட்டுல நிச்சயமாக இருக்கும். விடுபட்ட பதியம் ஒன்னே ஒன்னு எனக்கு இப்ப நினைப்புக்கு வருது, எது தெரியுமா? சொத்துணை வேதியில் கடைசி பாட்டு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் சொல்றேன், மாப்பு

0: பதியத்தில் விட்டுட்டார். இந்த பதியத்தில் அவர் விட்டாரா, சிவன் அவரை விட செய்தானா? ஆமா, செய்ததெல்லாம் அவன்தானே, அவன்தான் செய்கிறான், அவன் தான் பாடு வைக்கிறான். இவங்களா பாடுறாங்க? இல்ல, கிடையாது, அவன் பாடு வைக்கல. இது ஒரு பதியம். இன்னொரு பதியம், வஞ்சித்தன் உலை கவர்ந்தான் வாராலே ஆயிடணும், பஞ்சிக்கா திரகண்ணம் பறந்தார்க்கும் படனத்தான், பஞ்சி போய் கழிவெளியே அழலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவா என்ற சேவடியாய் கோடியையே. இந்த பதியத்திலே இல்ல. இப்படி எனக்கு ஞாபகம் ரெண்டு பதியமோ மூணு பதியமோ தான். வஞ்சித்தன் வளைகவர்ந்தான் பாராலே ஆயிடினும் பஞ்சிக்கா திரகண்ணம் திரகண்ணம் பறந்தார்க்கும் பழனத்தான், பஞ்சி போய் களிமெலிய அடலோம்பும் அப்போதே குஞ்சிப்பூவா என்று சேவடியாய் கூடிய. இது ரெண்டு பதிகமும் மிக இக்கட்டான நிலையில அவர் அழுது செய்த பதிகம். ஒன்னு, கல்லுல அவரை கட்டி கடல்ல தூக்கி போட்ட போது நினைப்பு பூரா தன்னுடைய உயிரை ஈடேற்றிக் கொள்ளணும், இந்த உயிரை இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ளணும், சிவனுடைய அருள் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை அவர் பாடியிருப்பார் போலும். அதனால இந்த வரலாறு சொல்லுவதற்கு விட்டு போச்சு. அதே மாதிரி அங்கே இந்த திருப்படனத்தில் அந்த குழந்தை, இறந்து போன குழந்தைய அவரை எழுப்பணும், எழுப்பின போது இந்த வரலாறு சொல்ல விட்டிருக்கிறார். ரெண்டும் ரெண்டு இக்கட்டமா இக்கட்டான இடம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் விட்டிருப்பார், அல்லது சிவன் விட செய்திருப்பான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருக்களிக்காமூர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் பழம் பஞ்சுரம் ராகம் சங்கராபரணம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியார் என்ற அந்த அம்மையாரும் இருவருமாக சீர்காழிக்கு வந்தாரலாம். வந்து ஞான சம்பந்தரை வணங்கி இந்த இசை அவர் அருமையாக சீர்காழியில பதியம் பாடுகின்ற பொழுது பின்னணி இசையாக இவரனும் வாசித்தாரலாம். யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். வாசித்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சி பட்டார் ஞானசம்பந்தர். அப்பொழுது வேண்டுகோள் தெரிவிச்சுக்கிட்டாங்களாம். என்னன்னா, அரியோங்கள் ஞானசம்பந்தருடையவே கூட வந்து பெருமான் பாடுகிற பதியங்களை அரியோங்கள் நாங்கள் யாழில் எட்டு வாசிக்கிறோம் என்று கேட்டுக்கிட்டாரலாம். மிக்க மகிழ்ச்சியினாராம். ஆகவே இனி நான்காவது தலையாத்திரையிலிருந்து என்ன ஒரு பெரிய நமக்கு பதியங்கள்ல கிடைக்க போகுது? ஞானசம்பந்தர் தம்முடைய இசையோடு கூட பின்னணி இசையாக யாழும் வாசிக்க கேட்க போகிறோம். அப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணம் இனி தொடர்ந்து வருவார். எது வரைக்கும்? ஆச்சாரபுரம் வரைக்கும் வருவார். கடைசியில முத்திப்பேர் பெறுகிற வரைக்கும். அதனாலதான் இப்ப அப்படி பாருங்க, இப்ப ஞானசம்பந்தருடைய பதியத்துக்கு பெருமான் என்ன தந்தார்? தாளம் தந்தார். எங்கே? மடையில் வாழை பாடும்போது. இப்ப என்ன பண்ணுகிறார்? பின்னணி இசையாக யாழ் வாசிக்க முடியாத அமைப்பு இருக்கு. இந்த இரண்டும் கலந்து தானும் தாளத்தோடு பாடி தம் பின் வருகின்ற அவர்களும் யாடிலிட்டு வாசிக்க, இப்படி வாசித்ததனால் தான் சுந்தர பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து என்று பேசினர். இப்ப ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க, ஏழாம் நூற்றாண்டுல. இருந்தும் நாவுக்கரசருக்கு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாவுக்கரசர்னு சொல்லல. ஆனால் யாருக்கு சொல்லப்படுகிறார்? ஞான சம்பந்தருக்கு சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த பட்டிமன்றத்தில் வச்சு பேசினா அதை விட மகாபாவி வேற யாரும் இல்லை. தெரியல? ஆமாம். சுந்தரர் பதியத்தை பத்தியா, ஞான சம்பந்த பதியத்துக்கு தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் என்று சொன்னார் சுந்தரர். நாவுக்கரசர் சொல்லுங்க கூடாது. ஏன் சொல்லவில்லை என்றால், திருவருள் குறிப்பு இது. இதனால உயர்வு தாழ்வு கிடைக்கக்கூடாது. ஞான சம்பந்தர் உயர்வு அப்படி எல்லாம் கற்பிச்சா மகாபாவின்னு அர்த்தம். ஆமாம், மகாபாவின்னு அர்த்தம். இவருக்கு தாளமும் கொடுத்து பின்னணி இசையாக இந்த யாழும் வாசித்ததனால நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு என்று சுந்தரர் சொன்னார். ஆனால் நாவுக்கரசருடைய திருமுறைகள்ல அஞ்சு விதமான அமைப்பு பதியங்கள் இருக்கு. எப்படி? தாளத்தோடு பாடுவது ஒண்ணு, திருவிருத்தமாக பாடுவது ஒண்ணு, திருநீரிசையாக பாடுவது ஒண்ணு, திருக்குறுந்தொகையாக பாடுவது ஒண்ணு, தாண்டவமாக பாடுவது ஒண்ணு. இந்த மாதிரி முறை ஞான சம்பந்த பதியங்களில் இல்லை. அதனால இப்படி இல்லைங்கிறதுனால இந்த மேடு பள்ளம் அல்ல இது. திருவருள் வாய்ப்பு இவருக்கு அளித்த அமைப்பு, திருவருள் வாய்ப்பு அவருக்கு அளித்த வாய்ப்பு. அப்படி வச்சுக்கணுமே தவிர இவர் ஏன் அவருக்கு இல்லை, அவர் ஏன் இவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. அதப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் ஒரு காலத்தவராயிருந்து ஒருங்கு கூடி பல பதியங்கள் பாடியிருக்காங்க, இருந்தும் பின் வந்த சுந்தரர் ஞான சம்பந்தரை மட்டும் இந்த சொல்லால் கூறினார். எப்படி? நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தருக்கு என்று சொன்னார். ஆனா அந்த மாதிரி பாடினார் என்று நாவுக்கரசருக்கு சொல்லாதது ஏன் என்று கேட்டால், பெருமான் தாளம் கொடுக்க பாடுவதாக அமைப்பு அல்ல, பின்னணி இசையோடு பாடவும் இல்லை, ஆதலால் அவர் சொல்லவில்லை என்று சொல்லுமே தவிர இது இவருக்கு கொடுத்த திருவள்ளு வாய்ப்பு, அவருக்கு கொடுத்த திருவள்ளு வாய்ப்பு, அது தவிர வேறு காரணம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. இது மனசுல வச்சுக்கணும். யாராவது இந்த உயர்வு தாழ்வு பேசினா ஓங்கி அரைஞ்சி உட்கார வைக்கணும். ஆமாம் ஆமாம். நீ யார? எங்க பெரியவங்களை பத்தி நீ எடை போடுறதுக்கு, பெரியவர்கள் எடை போடுறதுக்கு உனக்கு எதையும் தகுதி இருக்கு? நீ எடை போடுறீங்கன்னா வியாபாரி போடுறாங்கன்னா வெள்ளம் போடுறாங்கன்னா இந்த பிறம் தராசு போடுறாங்க, இந்த பிறம் வெள்ளம் போடுறாங்கன்னா இந்த தெராசையும் அவங்க வச்சு அரைக்கிறவங்க வெள்ளத்தையும் அடிச்சு வரைக்கிறவங்க அவ்வளவு பெரியவங்க, அதனால இடம் போடுறாங்க. ஞான சம்பந்த ஞாபகத்தில் உங்க தாத்தாவ இடம் போடுறதுக்கு நீ யார்? நீ வெள்ள கட்டியும் இதையும் வைக்கலாம், மனது இப்ப பருத்தி கொட்டை போட்டையும் இடம் போடலாம், அதெல்லாம் இடம் போடலாம். ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையுமா எடை போடுவது? எடை போட உனக்கு என்ன அருகதை? சமயத்துறையில் பட்டிமன்றம் கூடாது என்று கண்டித்து கொண்டு வருது. திருப்பனந்தாள் மடத்துல ஒரு காலமும் போட்டதில்லை பட்டிமன்றம், மூச்சே பறிய மாட்டோம். இவெல்லாம் ஹுவாரியோ, நீ யாரு இப்ப நீ எல்லாம் எடை போடுறதுக்கு? நீ அவங்களோட ஞான சம்பந்தரும் அல்ல, நீ அப்பரும் அல்ல, நீ யார் எடை போடுறது? அவங்க கால் தூசி போட மாட்டாதாலும் எடை போடுறீ? யோகியதை உண்டா? ஏனைய ஏனைய மதங்கள்ல எதேன்னு செய்யறாங்களா? அந்த மாதிரிலாம் ஆழா போன திருநீர் பூசணத்தை தானே செய்யறான். அதனால அதெல்லாம் போடக்கூடாது. அப்படி பாதுகாக்கிறார்கள் திருமுறைன்னு, அப்படி பாதுகாக்கணும் திருமுறை ஆசிரியர்னு அப்படி போட்டணுமே தவிர, ஏதோ சும்மா நம்ம நம்ம நம்ம மட்டும் பகுத்துருக்காடுற எடுத்துட்டுக்காடுற அவரை பத்தி விமர்சிக்க விமர்சனை கூடாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி. ஞானசம்பந்தர் தேவாரம், நீ இந்த காரண காரியம் எல்லாம் கொண்டு நீ சோதிக்காதட, உனக்கு என்னது சோதிக்கிறதுக்கு? இது இருக்கு வெள்ளக்கட்டியும் தராசுமா சோதிக்கிறதுக்கு, பருத்தி கொட்டையா சோதிக்கிறதுக்கு? அதெல்லாம் உனக்கு கீழ்பட்டது, அதனால நீ அதை சோதிக்கல. இதெல்லாம் உனக்கு மேற்பட்டது, நீ சோதிக்கிறதுக்கு யோகியதை இல்லை, யோகியதை இல்லை என்று நான் கருதுகிறோம். ஏன்னா அதே விளையாட்டு பொருளாகிட்டான். என்னமோ ஞானசம்பந்தர்கள் ரொம்ப கிள்ளுக்கரைய போட்டுது, அவ்வளவு இதா போச்சு. எனவே இப்ப நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் என்று சுந்தரமூர் சுவாமிகள் சொல்வதற்கு காரணம் இந்த இரண்டும் அமைந்த காரணம். தாளம் பெற்று பாடிய ஒரு காரணமும், இவருடைய பாடல்களுக்கு பின்னே திண்ணிலகண்டை யாழ்ப்பாணர் கூட இருந்து பின்னணியான இசை வாசித்ததும் காரணம் என்பதை மறந்துடும். இப்படிப்பட்ட அமைப்பு ஞானசம்பந்தர் கிடைத்தது, ஏனைய நாவரசருக்கோ சுந்தரமூர் சுவாமிகளுக்கோ மணிவாசகருக்கோ கிடைக்கவில்லை. இல்லதான், அதனால தான் நம்மளாம் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் மணிவாசகர் என்றோ, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் சுந்தரர் என்றோ, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாவரசர் என்றோ சொல்லவே. அப்படித்தான், அதான் வரலாற்றினுடைய அமைப்பு, அதான் இயல்பான இறைவனுடைய திருவருள் குறிப்பு. இதுக்கு மேல என்னப்படாது. எனவே இப்பொழுது நம்முடைய மூன்றாம் தல யாத்திரை முடிந்ததும் என்ன ஒரு பெரிய அமைப்பு, ஞானசம்பந்தர் திருமுறைக்கு பின்னணி செய்யும் வருகிறது. அப்படி இருந்தார், இருந்து உடனே புறப்படுகிறார். இப்ப இது எத்தனாவது தல யாத்திரை? நான்காம் தல யாத்திரை. உடனே எப்பவுமே தல யாத்திரை மேற்கொள்கின்ற பொழுது நேர சீர்காழியில போய் பெருமானை வணங்கி வழிபாடு செய்து விட்டு தான் புறப்படுவார். நாமெல்லாம் மீண்டும் சிவகாசி அன்பர்களாகிய நாமும் சில நம்முடைய சிவகாசி சிவனுடையார் வழிபாட்டு மன்றம் இந்த மன்றத்தோடு கூட பெருமானத்திலிருந்து திருவருள் குறிப்பு எப்படி எப்படி ஞானசம்பந்தர் போறாரோ அப்படி நாம் போறோம். போதுடன் இயேசுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவோம் பாடினாரே, அதற்காக ரொம்ப அக்னி நட்சத்திரம் இப்ப இருக்கின்ற பொழுது சிறப்பு வழிபாடு செய்கிறார். ஏன்? நாட்டில் வெப்பம் குறையணும். அதனால் தான் ஞானசம்பந்தர் என்ன பாடினார்? வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக. ரொம்ப அருமையான பதியம் அல்லவா? வீழ்க தன் பூணல், நல்ல அருமையான மழை நன்றாக பெய்ய வேண்டும் என்று எது சொல்லிட்டு திருமறை கூறுகிறது? திருமறை கூறுகிறது வீழ்க தன் பூணல், ஆழ்க தீயது எல்லாம், ஆழ்க தீயது எந்தவையெல்லாம் மக்களுக்கு மற்ற இந்த உலகத்திற்கு தீமையோ அவையெல்லாம் ஆழ்ந்து போவதாக கடக போயிட்டு. எல்லாம் அறநாமமே சூழ்க, எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி அருமையா பாருங்க, அறநாமமே சூழ்க. எல்லாம் பெருமானுடைய திருப்பெயரே எங்கு வழங்குவினர். இப்படி இருந்தால் வையகமும் துயர் தீர்கவே, இந்த உலகத்துல துன்பம் நீங்கும். அப்ப வாழ்க அந்தனர் வானவரானினும், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, வாழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க. இந்த ஐந்தும் இருந்தால் வையகம் துயர் தீரும் என்று நம்முடைய திருமறை சொல்லிற்று. அதுல இரண்டாவது காரியம் வீழ்க தன்புணல். பெருமானி, இந்த அக்னிஷத்தினால வெதுப்படைகிறோம், அருமையாக மழை பெய்து எங்களுக்கெல்லாம் உள்ளமும் குளிர இந்த நாடும் குளிர அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இதெல்லாம் செய்தமே திருமடங்கள்ல கூட இந்த மாதிரி தலைப்பு வைக்கல. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலியில அருமையான கருத்தரங்கு செய்வாங்க. அந்த மாதிரி கருத்தரங்களை வச்சால தேவலாம். நம்முடைய திருநெல்வேலியில இப்பொழுது இருக்கிற மாதிதா இந்து கல்லூரி இருக்கே, அது வந்து இப்ப ஜங்ஷன் கிட்ட இருந்த காலம், கலருக்கு தெரியும். இப்பதான் கொஞ்சம் ரொம்ப பேட்டைக்கு போயிட்டுது. முன்ன வந்து ஜங்ஷனோடு பக்கத்திலேயே வந்த மாதிதா இந்து கல்லூரி இருந்தது. அப்ப நம்முடைய சைவ தாந்த நுட்பதிப்பு கழகம் நம்முடைய தர்மியாதியன அந்த கட்டடத்துல, அதாவது இந்த பரம் ஜங்ஷன் பக்கத்துல, அது ஜங்ஷன் பக்கத்திலே தான் அந்த நம்ம திருமடம் இருக்கு. தர்மம் தருமபுரத்துக்கு சொந்தமான திருமடம் இருக்கு. அங்க அருமையான தலைப்பு, வையகமும் துயர தீர்கவே என்பது தலைப்பு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கொடுக்கிறது. ஒருவருக்கு வாழ்க அந்தனர் வானவரானினம் பேசுப்பான், இன்னொருவருக்கு வீழ்க தன்புணல் பேசு, இன்னொருவருக்கு வேந்தனும் ஓங்குக பேசு, இன்னொருவருக்கு ஆழ்க தீயது, இன்னொருவருக்கு எல்லாம் அரண்நாமமே சூழ்க, ஒரே ஒரு தலைமை உரை. இந்த ஐந்து பேர் பேசுறோம். பேசினா எத்தனை நிமிஷம் தருவாங்க தெரியுமா? ஒரு மணி எல்லாம் தருவாங்க, ஒரு மணி நேரம் கதை அளப்பான். 24 மணித்துளிகள், 24 நிமிஷம் தான். 22 மணித்துளிகள்ல நீ சப்ஜெக்ட் எடுத்து அந்த செய்திக்கு முடிய வேணும். 24 நிமிஷம் உட்காந்தனும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசுகிற அந்த ஒலிபெருக்கள் வேற எங்கேயுமே தமிழகத்திலேயே எந்த நாடும் செய்யாது, திருநெல்வேலி செஞ்சது. இப்ப போய்ச்சிடலாம், செய்யல. அப்ப இந்த ஒலிபெருக்கள் கேட்டீங்கன்னா, 22 நிமிஷம் ஆனவன்னு ஒரு முழு லைட் வரும், நீல விளக்கு. என்ன அர்த்தம்? நிறுத்துடான்னு அர்த்தம். 24 நிமிஷத்துல எல்லாரும் தெரிய சிவப்பு ஒளி வந்துடும், ரெட் லைட் வந்துடும். அதுக்கப்புறம் பேசுறா கேட்க மாட்டான், சிட் டவுன் உட்கார்ந்துடுறாங்க. ஏன், இந்த கதை கதையெல்லாம் அளக்க முடியாது. அத்தை பாட்டி கதையா, பருப்புத்துறை கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நேரம் செய்திக்கு போகணும், அப்பதான் 22 நிமிஷத்துல பேசலாம். அப்ப அந்த பாட்டுடைய அருமையா, ஒரு 5 பேர் சொல்ல, ஒரு தலைமை உரை வர, அவருக்கு 20-25 நிமிஷம் தான் கொடுக்க, 6.5 மணி நேரம் ஆகி போச்சு. ஏறத்தால வரவேற்புரை மற்ற நன்றியெல்லாம் சேர்த்தா பிளஸ் 3 மணி நேரத்துல 6 பேருடைய கருத்து அந்த பாட்டை முழுமையா ஆராய்ஞ்சாங்க. அப்படி இல்லாமல்வா கருத்து கொடுக்கணும். மலேசியா போன போது சொன்னாங்க, இந்திய நாட்டில் எங்களுக்கு நீங்கள் தான் ஐயா வந்து தமிழ், நாங்கள் தமிழர்கள் அங்கே இங்கே வந்துட்டாங்க கூட எங்களுக்கு முன்னோடி நீங்கள் தான், இந்திய நாட்டில் இருக்கவங்க தான், இலங்கைக்காரங்களுக்கும் சரி, மலேசியாக்காரங்களும் சரி, கனடாவில் இருக்கிற தமிழருக்கும் சரி, எல்லாம் நம்ம தமிழர், இந்திய நாடு தான் நீங்கள். அங்கேருந்து நாங்கள் ஏதாவது கூப்பிட்டு அவங்கள பேசணும்னா, ராமாயண பாரதமே தானே பேசுகிறாங்க, இந்த திருமுறை சைவத்தான்னு பேச மாட்டேங்கிறாங்களே என்று வருந்தினார், வருந்தினார். அதுதான் நாங்கள் கேட்டு கேட்டு இப்போ கேட்டுக்கோ, எத்தனையாத திருமுறையும் சித்தாந்தமும் வரத்துக்கு ஆள் இல்லையே சாமி என்று வருந்துகிறார்கள், வருந்துகிறார்கள். இதுவரை எண்ணாததாய், என்ன வேண்டுவதாய் இருப்பன திருமுறைகள் சைவ சித்தாந்தம், வருத்தப்பட்ட அது மாதிரி கருத்து இருக்கு. அப்பதான் நீங்க பேச்சாளன், நீங்க வேலை வாங்கணுமே தவிர பேச்சாலயத்துக்கு பேச்சுக்கு விடக்கூடாது, விட்டால் வெறும் கதை தான் வரும். சரி, நம்ம இந்த திருநீர் பூசணவங்க தவிர வேற யாராவது இந்த மாதிரி ஏதேனும் வந்து அத்த பாட்டி கதை பேசுறாங்களா, பேச சொல்றாங்களா, பேச சொல்றாங்களா இல்லையே? ஆகவே இப்பொழுது நாம் ஞானசம்பந்தரோடு கூட 3 தலையாத்திரை நிறைவு பெற்றதும் 4வது தலையாத்திரை தொடங்குகிறார். இப்பொழுது இதோ ஞானசம்பந்தர் சிவிகையிலே புறப்படுகிறார். எங்கே புறப்படுகிறார் அப்படின்னு கேட்டா, தில்லைக்கு புறப்படுகிறார், தில்லை. இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானோடு கூட நாம் எங்கே புறப்படுகிறோம், தில்லைக்கு புறப்படுகிறார். தில்லைன்னு பேரே தவிர சிதம்பரம் நம்முடைய திருமுறையில இப்ப இது இல்லவே இல்லை. தில்லை, திருத்தில்லை என்றுதான் இருக்கே தவிர, சிதம்பரம்ங்கிற பேர் பின்னால வந்தது. அது எப்படி வந்தது தெரியுங்களா? தில்லையில இருக்கிற நடராஜ பெருமான் இருக்கிற இடத்துக்கு என்னன்னா சிற்றம்பலம்னு பேரு, சிற்றம்பலம் என்று பேர், சிறிய அம்பலம்னு பேர். இன்னொன்னு பெரிய அம்பலம், சிற்றம்பலம் பேரம்பலம் என்றிருந்தது. இந்த சிற்றம்பலம்ங்கிறதுக்கு என்ன பண்ண, பின்னால் இருக்கிறாளே சிறியங்கிறதுக்கு சித்துன்னு வச்சான், அம்பலம்ங்கிறதுக்கு ஆகாசம்னு வச்சான் அல்லவா, சிதாகாசம், சிதாகாசம் என்ன, சிதம்பரம், சித்தம்பரம், சிதம்பரம் தான் இல்லைங்களா. ஆகவே நம்முடைய திருமுறை வழி வந்த பெயர் என்ன, திருத்தில்லை, தில்லை. தில்லைமாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அன்பு பூண்டேனுக்கு என்றல்லவா இருக்கிறது. ஆடினாயினரு நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்றுதான். சிதம்பரம்னு பேரே இல்லையே, பேரே இல்லை. ஆனா இப்ப சிதம்பரம்னு சொன்னாலும் தெரியும், தில்லைன்னு சொன்னா தெரியாது. ஏன், நம்முடைய திருமுறை அப்படி போகவில்லை எல்லாரிடத்திலும். போயிருந்தால் நிச்சயம் என்ன பண்ணணும், இப்ப சிதம்பரம் என்பதை நடுவன் அரசுக்கு அனுப்பி, ஐயா இது வந்து எங்களுடைய 12வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டு வரையும் தில்லை என்றுதான் இருந்தது, எனவே தில்லை என்று மாற்றுகன்னு சொல்லி தில்லை என்று நாம் இப்பொழுது மாற்றியிருப்போம். நமக்கு அந்த உணர்வு வரவில்லை, ஆதலால் சிதம்பரம் என்றே சொல்லிட்டு எனவே தில்லைக்கு செல்லுகிறார். அந்த தில்லையா இதுல இப்பொழுது நாம் ஞானசம்பந்தரோடு கூட செல்லுகிறோம். சென்றால் இப்ப சீர்காழியில் இருந்த தில்லைங்கிறது என்னைக்கு ரொம்ப அருமை, சீர்காழி கொள்ளிடம், கொள்ளிடம் தான் சிதம்பரம் தான், திருத்தில்லை தான். அவருடன் சொல்கின்ற பொழுது இருமருங்குமாக இருக்கிற அன்பர்களெல்லாம் ஞானசம்பந்தரை வரவேற்க அந்த மகிழ்ச்சியோடு கூட நாமும் அவருமாக சென்று இதோ திருத்தில்லை தில்லைக்கு போயிடும். தில்லைக்கு போய் அவன் திருக்கோபுரம் உள்ளே நுழைகிறோம். நுழைந்து அவருடைய வளம் வருகிறோம். வந்து இதோ பெருமான் அருமையா இருக்கிறார். அல்ல அப்படியா, என்று வந்தா என்னும் எம்பெருமான்கன் திருக்குறிப்பே என்று நல்ல பெருமான் அந்த நடனத்தோடு இருக்க, அருகிலே சிவகாமி அம்மை இருக்க, இப்பொழுது நாம் எல்லாம் என்ன செய்யறோம், சட்டையெல்லாம் கழட்டி விட்டு அந்த திருக்கழிட்டுப்படி ஏறுகிறோம். என்ன சட்டைகள்னா தான் மேலே ஏறி பார்க்கலாம் சிதம்பரத்துல, எல்லாம் கழட்டி பண்ணிக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஞானசம்பந்தர் அருமையா தாளத்தை எடுத்து அப்படி பாட ஆரம்பிக்கிறார். கூட யாழ்ப்பாணர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவற்றையெல்லாம் நரம்பெல்லாம் நல்லா முடிக்கி இடுக்கி விட்டுட்டு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே சரியா வச்சிருக்கிறது. இவன் கையில தாளம் வைக்கிறார் அல்லவா. அப்படியாக நடராஜ பெருமானை பார்த்த போது

தோற்றும் கழிசோழ்தில்லையுள் பொய்யாமறை பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யான் உரை கோயில் சிற்றம்பலம் தானே நிறைவெண் கொடி மாடம் நெற்றி நேர் தீண்ட

கந்தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலம் மேய நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தேர்தல் திண்ணமே கோணாகணையானும் குளிர்தாமரையானும் காணார் கழல் ஏத்த கனலாய் ஓங்கினான் சேனார் வாழ் தில்லை சிற்றம்பலம் ஏத்த மாணா நோயெல்லாம் வாழாமாயுமே பட்டைத்துவராடை படிமங்குண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவகேளாதே

0: Bồ Đề வல்லார் திருச்சிற்றம்பலம்.
1: இது குறிஞ்சிப்பண்ணில் நம்ம அருமையாக மூர்த்திகள் பாடினார் இல்லைங்களா. நமக்கு குறிஞ்சிப்பண்ணில் அவர்கள் வந்து நெறிவிட்டவராம பாடினாங்க, நம்ம முடியல. அதனால் நாமும் ஆனால் ஒன்று, அந்த குறிஞ்சிப்பண்ணில் அவங்க 100க்கு 100 பாடினாங்க, நம்ம 100க்கு ஏதோ ஒரு 5 விழுக்காடு கூட போகாமல் போயிருக்கலாமா. அதனால அது நெற்று பண்ணும்போதே அப்பாலாம் சொன்னது என்னன்னா, இது மாதிரி தான் கற்றாங்கு ஏறி ஓம்பி. இந்த ஓம்பிங்கும் போது நம்ம இழுக்கிறமே அது இல்லை, அவங்கிட்ட இழுத்தா போயிருக்கும் குறிஞ்சிப்பண். நமக்கு அப்படி தான் முடிஞ்சது. கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் ஏ

0: என்று பாரு. இப்படி சில பண்ண நாமையும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி குறிஞ்சி பண்ணா இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பத்து தரம் அப்படியே பயிற்சி பண்ணிட்டோம்னா நாம கொஞ்சம் ஏதோ ஃபெயில் மார்க் வாங்காம பாஸ் மார்க் வாங்கலாம். இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நாமெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஏதோ தேர்ட் கிளாஸ் இல்லாம தேர்ட் கிளாஸ்லயாவது பாஸ் பண்ணலாம். அப்படி பாடணும் சரிங்களா? ரொம்ப அருமை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருத்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கில் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் விளக்க உரை. வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

ஆராயினி அல்லேன் என்னலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியார் சமேத சங்கர ராமேஸ்வரர் பிற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கி பிறப்பினை தவிர்க்க தீவண்ணர் திருமுருகால் பேச வேண்டும் என்று நம் அப்பர் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதன்படி தினந்தோறும் சைவம் சார்ந்த சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டும் பாட்டும் பாடி பரவி தெரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பர் என்ற வன்தொண்டர் திருவாக்கின்படி தினந்தோறும் திருமுறை விண்ணப்பங்களையும் நடத்தி கொண்டு வரும் நமது சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை காண்பதற்கு நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் முப்பொருள் என்ற தலைப்பிலே நாம் இன்று முதல் திருவருள் துணையாலும் குருவருள் துணையாலும் சிந்திக்கலாம். நமக்கு நன்றாகவே தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சமயக்குரவர்களுள் மூன்றாமவராக இருப்பவர். ஆதிசைவர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய மரபில் வந்தவர். தந்தையார் பெயர் சடையனார், தாயார் பெயர் இசைஞானியார். திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்ற ஊரிலே 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்பொழுது அவர் அவதரிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்பது. அதன் பின்பாக அவர் இறை அருளால் அந்த நாட்டு அரசர் நரசிங்க முனையரையர் அவர்களால் வளர்க்கப்பட்டு அதன் பின்பு இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளோடு அவருக்கு திருமணம் பேசப்படும். அப்போது அந்த திருமணத்தை இறைவர் வேதியராக வந்து தடுத்து ஆட்கொள்கின்றார். அதன் பின்பாக அவருக்கு பறவையார் சங்கிலியாரோடு திருமணங்கள் நடத்தப்பட்டு பல அற்புதங்கள் எல்லாம் அவர் நிகழ்த்தி நிறைவாக தனது 18வது வயதிலே கைலாயம் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். 16 வயதில் திருமணம், 18 வயதில் அவர் கைலாயம் சென்று அடைகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்கு வழிகாட்டிய மார்க்கம் சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய யோக நெறி. பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. கைலாயத்திலே அவருடைய பெயர் ஆளாளர் சுந்தரர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பார்க்கடலை கடையும் பொழுது அமுதத்திற்கு பதிலாக நஞ்சு வந்த பொழுது தேவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று. அப்போது அவருக்கு சுவாமிக்கு அணுக்கத் தொண்டராக நின்று கொண்டிருந்த அங்கு அவருடைய திருநாமம் சுந்தரர்தான். அவரிடம் இறைவன் ஆணையிட அந்த நஞ்சை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றார். அதை அவர் எடுத்துக்கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதன் முதல் அவருடைய திருநாமமானது ஆலால சுந்தர். ஆலகால விஷத்தையே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்ததால் ஆலால சுந்தரர் என்று வழங்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அவருடைய அவதார நோக்கம் என்று பார்த்தோம் என்றால் தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருள என்று நமக்கு பெரிய புராணத்திலே செக்கிழார் பெருமான் மிக அழகாக காட்டியிருப்பார் என்று பார்க்கின்றோம். 17 பண்களில் 100 பதிகங்கள் நமக்காக வழங்கியுள்ளார். 7ஆம் திருமுறையாக அவருடைய பதிகங்கள் 12 திருமுறைகளில் திகழ்கின்றது. நமது சம்ஹிதா மந்திரங்களிலே 7வது மந்திரம் சிரசு. ஆகையால் இவருடைய பாடல்கள் எல்லாம் சிரசு போல உயர்வானது என்று நாம் பார்த்து கொண்டு இப்போது அவரை பற்றி சொல்லும் பொழுது யாரெல்லாம் எப்படி அவரை தொழுதிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் பெரிய புராணத்திலே நாவலூரர் நாம் தொழும் தன்மையான் என்று உபமன்யு முனிவர் வணங்குகிறார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். அடுத்து திருக்களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூலிலே திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் வன்தொண்டன் தொண்டுதனை ஏதாக சொல்வேன் யான் என்று கூறுகின்றார். அடுத்து படியிலான் என் பாட்டில் பரமன் நனி விருப்பம் நனி விருப்பன் என்பதை அடியனின் அறிந்தனன் என்று கற்பனை களஞ்சியமான துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையிலே கூறியுள்ளதை காண்கிறோம். 12 திருமுறைகளில் இறைவன் அடியெடுத்து கொடுத்த பாடல்கள் பல உள்ளன என்றாலும்
சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் இரண்டு பாடல்களுக்கு, பித்தா என்ற பாடலுக்கும் முதல் பதிகத்திற்கும், அவருடைய அவதார நோக்கமான திருத்தொண்ட தொகை தில்லைவாழ் அந்தனர் என்ற பதிகத்துக்கும் இறைவனே அடியெடுத்து கொடுத்தார் என்ற சிறப்பு இந்த 7ஆம் திருமுறைக்கு இருக்கின்றது. இவர் இறைவனை தனது கோபத்தால் திட்டுகிறார் அல்லவா பித்தன் என்று, ஆகையால் அவர் திட்டிய சொல்லையே முதல் சொல்லாக வைத்து பாடு என்று இறைவன் அவருக்கு ஆணையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக மூவரது பாடல்களும் தேவாரம் என்று சொல்லப்பட்டாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களுக்கு திருப்பாட்டு என்பது பெயர். ஒரு அருமையான பாடல் ஒன்று பழம்பாடல், வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்குருதிக்கு அப்பரென சொல் என்று கூறுகின்றது. நயம் என்று இவருடைய பாடல்களை அப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் என்று திருமுறை கண்ட புராணத்திலே நமது உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் என்பதையும் நாம் காண்கின்றோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை நாம் வணங்க வேண்டும் என்று நமக்கு செக்கிழார் பெருமான் மிக அழகாக பெரிய புராணத்திலே எடுத்து காட்டியிருக்கின்றார். திருவாவடுதுறை ஆதீனத்திலே குலதெய்வம் என்று நாம் ஆதீன குலதெய்வம் என்று சிவஞான சுவாமிகளை சொல்லி வணங்குவது வழக்கம். சிவஞான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வமாக வணங்குகிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனது தோழராக இவர் திகழ்வதால் தம்பிரான் தோழர் என்று இவர் போற்றப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக சமய குரவர்களுள் மூன்றாம் அவராக அவர் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் எண்ணிக்கொண்டு இப்போது அவருடைய வரலாற்றை நமது உமாபதி சிவாச்சாரியார் எங்கெனம் கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கலாம். தன் கையிலே அது நீங்கி நாவலூர் வாழ் சைவனார் சடையனார் தனையனாராய் மண் புகழ அருந்துரையான் ஓலை காட்டி மனம் விளக்க வந்தொண்டர் அதிகை சேர்ந்து நண்பினுடன் அருள் புரிய ஆரூர் மேவி நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகி தீன்துளவும் விரல் மிண்டர் திரள் கண்டேத்தும் திருத்தொண்ட தொகை அருளால் செப்பினாரே என்றும் செப்பலரும் குண்டையூர் நெல் அழைத்து திருப்புகலூர் செங்கல் செழும் பொன்னாகச் செய்து தப்பின் முதுகுண்டர் தரும் பொருள் ஆற்றில் இட்டு தடத்தெடுத்து சங்கிலி தோல் சார்ந்து நாதன் ஒப்பில் தனித்தூது வந்து ஆரூடு கீறி ஒரு முதலை சிறு மதலை உமிழ நல்கி மெய்பெரிய களிறு ஏறி அருளால் சேர வேந்தருடன் வடகையிலை மேவினரே என்று மிக அழகாக இவருடைய வரலாற்றை சுருங்க கூறியுள்ளதை நாம் காண்கின்றோம். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த பாடலிலே வந்ததை நாம் காண முடிந்தது. அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது ஓலை காட்டி, அவரது திருமணம் தடுக்கப்பட்டது, அதன் பின்பாக அவர் பறவையாரை மணந்து கொண்டது. இப்படியாக திருத்தொண்ட தொகை அந்த விரண்மெண்டர் இவர் மீது கோபப்பட்டு அடியாரை வணங்காமல் செல்கிறாரே என்று சொல்ல, அப்பொழுது எப்படி இவர்களை வணங்குவேன் என்று ஆரூர் பெருமானை வணங்கி அவர் அடியெடுத்து கொடுக்க இவர் மிக அழகாக பாடினார் அல்லவா. அந்த வரலாறெல்லாம் அந்த முதலிலே பார்த்த பாடலிலும், அடுத்து குண்டையூர் கிழாரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நெல் பெற்று அந்த அவருக்கு கிடைத்த நெல்லை எல்லாம் திருவாரூருக்கு கொண்டு வந்தது சிவகணங்களை கொண்டு, அதுவும் அடியார்களுக்கு அமுது செய்யும் பொருட்டு திருப்புகலூரிலே இறைவனை வேண்டும் பொழுது அவர் இரவிலே செங்கல் மீது தலை வைத்து படுத்திருக்கின்றார், மறுநாள் அந்த செங்கல் பொன்னானது. அந்த வரலாறும் திருமுதுகுன்றிலே இறைவனிடம் பொன் பெற்று அதை ஆற்றில் அங்குள்ள ஆற்றிலே இட்டு மணிமுத்தாரிலே இட்டு திருவாரூர் குளத்திலே இட வரலாறு, அடுத்து முதலை உண்ட பாலனை மீட்டு தந்தது இறைவனை தூது விட்டது, நிறைவாக ஐராவணம் என்ற கைலாயத்திலிருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட யானையின் மீது அங்கு கைலாயம் சென்றது என்ற அத்தனை வரலாறும் இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இறைவனிடம் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இது போன்ற
நமது அருளாளர்கள் தான் நமக்கு மிக திறமாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். பொதுவாக இப்போது எல்லாம் காமிய பக்தியே மிகுந்து இருக்கின்றது. அங்கனம் காமிய பக்தி செலுத்த வேண்டாம், நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் அறிந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். நமக்கு அது தெரியாது எப்போது நமக்கு கிடைக்கும் என்று. ஆனால் தாயின் கருவினுள் நாம் வரும்பொழுதே அவர் நமக்கு தீர்மானித்துத்தான் அவற்றை எல்லாம் அனுப்புகின்றார் என்பதால் இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் வேண்டுவது தவறு என்று மிக அழகாக நமக்கு ஞான நூல்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றன. அந்த வகையிலே இவரும் நாம் முதலில் எதை உணர வேண்டும் என்றால் நிலையாமை என்ற ஒன்றை உணர வேண்டும் என்பதை மிக அழகாக பல பதிகங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். சான்றாக திரு நெல்வாயில் அறத்துறை என்ற தலம், அதிலே உச்சி நாதீஸ்வரர் உச்சியார் என்ற சுவாமி அம்பாள் திருநாமங்கள் இந்தள பண்ணிலே மிக அழகாக

வெண்மதி சூடிய நின்மலனே, நல்வாயில் செய்தார், நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன், உய்யப் போவது ஓர் சூழல் சொல்லே என்று சொல்லுகின்றார். அதாவது நிலையாமை நமக்கு தெரியும், படிப்படியாக இல்லையா, எப்படி எல்லாம் நரை திரை மூப்பு சாக்காடு என்று வருவதைத்தான் மிக அழகாக இல் செய்தார், நடந்தார், உடுத்தார், நரைத்தார், இறந்தார் என்ற நிலையாமையை மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு காட்டி, அப்படியானால் எனது ஆன்மா உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலிலே, வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன். நீ என்னை, அதாவது அங்க ஒரு உயர்ந்த நிலையில கைலாயத்துல இருந்தவரை ஒரு நரனாக ஒரு மனிதனாக என்னை நீ பூலோகத்தில் அவதரிக்க வைத்து விட்டாய் என்று சொல்லி, பொறிவாயில் இவ் ஐந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்கின்றார். அதாவது இந்த ஐம்பொறிகளில் நான் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு உன்னிடம் புகுவதற்கு எனக்கு என்ன சூழல் என்று சொல் என்று வேண்டுகின்றார். மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குழலால் மங்கை பங்கினனே, அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லுங்கிறார். பிறவிங்கிறது பெருங்கடல், நமக்கு நல்ல தெரியும். வள்ளுவர் பெருமானும் சொல்றாரு இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இவர் சொல்றார், அற்றார் அதாவது பற்றற்றவர்கள், பிறவி கடல் நீந்தி ஏறி வருவதற்கு எனக்கு நீ ஒரு உபாயம் சொல்ல வேண்டும், ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல் இந்த நிலையாமையை மற்றொரு வகையிலே சொல்லும் பொழுது, ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி, பாடி இருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று வேண்டுகின்ற இறைவனிடம் வேண்டுகின்றார். அதாவது ஒரு கரை, ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கரை எப்படி கரைஞ்சு கொண்டே வருகிறதோ அதுபோல் நம்முடைய இளமையும் மாறிவிடும், உறங்கி விழிப்பது போல்தான் இந்த பிறவி என்று மிக அழகாக, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லும் அதே கருத்தை இவர் இங்கே மிக அழகாக சொல்லி, அந்த நிலையாமையை நாம் உணர்ந்து எங்ஞனம் இறைவனை பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அடுத்து, புலனைந்தும் மயங்கி அகங்குழைய பொறுவேல் ஒரு நமன் தமர் தாம் நலிய, அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. அதாவது இந்த பூமியில பிறக்கின்றோம், ஆயுள் முடிந்ததும் எமனுடைய தூதர்கள் வந்து இழுத்து செல்வதற்கு முன்பாக நான் உய்வதற்கு நீ எனக்கு ஓர் உபாயம் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக வேண்டுகின்றார். வால் ஊன்ற வருந்தும் ஒரு நெல்வால், வால் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழா அழகா அலந்தேன் இனியான் ஆழ நீழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லு என்று மீண்டும் அதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார். இந்த உடம்பையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, எனக்கு நீ எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்லணும் என்று வேண்டுகின்றார். மகரக் கொலையாய் மனக்கோலமதே பிணக்கோலமதான் பிறவி இதுதான் என்று மிக அழகாக நிலையாமையை வலியுறுத்தி, இதுபோல் வேறு யாராலும் வலியுறுத்தி காட்ட முடியுமா என்பது ஒரு ஐயம்தான். அகரம் முதலின் எழுத்தாகி நின்றார் இறைவன், முதல் எழுத்த எப்படி அகரம் எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறதோ அதுபோல் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு முதலாக இருக்கின்றார் அப்படி அப்படின்னு அவருடைய சிறப்பை சொல்லி, நான் உய்வதற்கு நீ ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல சித்தியாரில் சொல்லி இருப்பார்கள், நரர் பயில் தேயம் தன்னில் இல்லையா, நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அப்படின்னு, எங்கேயோ பிறக்காம இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நாட்டுல பிறந்து, பிறந்தா மட்டும் போதாது, நாத்திகம் பேசி நாத்தழும் பேராம இருக்கணும், இறையருளும் குருவருளும் நமக்கு துணை இருக்கணும், அப்போ அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், திருமுறைகள் மீண்டும் மீண்டும் மீண்டும் இறைநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கும். இந்த அடியார்களுடைய புற இலக்கணம் அக இலக்கணம் சொல்லும் பொழுது அந்த புற இலக்கணத்துல இறைவன் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கும். அதை இவர் மிக அழகாக, பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின் நாமம் பயில பெற்றேன் என்று கூறுகின்றார். நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்வார் இல்லையா, என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே என்று, அது அவருடைய நாமமே சிந்தை செய் நெஞ்சமே இதுல சொன்னது சொல்வார் திருநெல்வேலி பதிகத்துல. ஆனா இதெல்லாமே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும்,
என்ன மாதவம் செய்தனே.

0: நெஞ்சமே என்று அப்பர் சுவாமிகளும் கேட்பார். அது மாதிரி இவர் சொல்றார், பண்டே நான் செய்த பாக்கியம், மிக மிக நான் செய்த பாக்கியம், பெரிய பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேன், ஆகையால் இறைவனுடைய திருநாமத்தை என்னால் இப்பொழுது சொல்ல முடிகிறது என்று சொல்லிக் கொண்டு, ஆகையால் அமரர்க்கு அமரர் பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானே அடியனுக்கு ஒரு நல்ல சூழலை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். வானார் முதலார் வலைப்பட்ட அடியின் பலவின் கனியி அது போல் போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய், அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று கூறுகின்றார். அதாவது பலாக்கனியை எப்படி ஈ மொய்க்குமோ அது போல் பெண்ணாசையால் உன்னை மறந்து விடாமல் அடியேன் உய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்ல வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். ஆக மிக அழகாக இப்படி பலவாறாக மீண்டும் மீண்டும் மீண்டும் அவரிடம் நான் உய்ய போவது உய்வதற்கு ஓர் சூழல் நீ சொல்ல வேண்டும் என்று அந்த திருநெல்வாயில் அறத்துறையில் மிக அழகாக வேண்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்த திரு எதிர்கொள் பாடி என்ற தலம் ஐராவதேஸ்வரரும் மலர்குழல் நாயகியும் அதிலே மிக அழகாக சொல்லுகின்றார். இங்க யானை மேலேயே ஏறி வரலாம், உங்களை சூழ நிறைய ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கலாம், நீங்க அரசரா கூட இருக்கலாம், ஆனால் உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்ச கூட யாருமே வரமாட்டாங்க, அதை நீங்க உங்க சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெளிவாக. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய எதிர்கொள்பாடி என்ற தலத்திற்கு சென்று அவரை வணங்க வேண்டும், அதை அடைவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுபோல் நிலையாமையை சொல்லக்கூடிய அருமையான ஒரு வரியை அடுத்த பாடலிலே சொல்லி இருக்கின்றார். தோற்றம் உண்டில் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை என்று, எதற்கெல்லாம் தோற்றம் உண்டோ அதற்கெல்லாம் முடிவு உண்டு. ஆக நமக்கு தோற்றம் உண்டு என்றால் கண்டிப்பாக மரணமும் உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மேலும் அந்த பிராரத்த வினையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையும் துயரமானதுதான், துயர மனை வாழ்க்கை என்று சொல்லி, மாற்றம் உண்டில் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே, நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறை புனல் நீள் நடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோம் என்று மிக அழகாக இறைவனுடைய கோலத்தை வர்ணித்து காட்டி, ஆகையால் நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதே மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். செடிகள் ஆக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை விழாமுன், கொஞ்சம் முதல்ல வந்து இளம் பிராயத்துல உடம்பு வளர்ந்துகிட்டே வரும், அப்புறம் முதுமையில தேய்ந்து கொண்டே வரும், உடல் மெலியும் சதையெல்லாம் குறையுது எலும்பெல்லாம் தேயுது, அது இப்படி எல்லாமே தேய்ந்து கொண்டே வருகிறது அல்லவா, அதைத்தான் மிக அழகாக சொல்லுகின்றார். தேய்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்கும் போரே கீழே விழுந்துருவாங்க, வாக்கர் வச்சு நடப்பாங்க, அது அது இப்படி இருந்தும் விழுந்துருவாங்க, கட்டில இருந்து எழும்பும் போது கீழே விழுந்துருவாங்க, இது போன்ற சிரமங்கள் தான். ஒல்லை விழாமுன் கீழே விழுவதற்கு முன்பாக இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று மிக அழகாக, வடிகொள் கண்ணார் வஞ்சனை உள்பட்டு மயங்காது கொடிகொள் ஏற்றர் வெள்ளை நீட்டர் கோவண ஆடை உடை அடிகள் கோயில் எதிர்கொள் பாடி அடைய வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்து நமக்குள்ள அஞ்சு பேர் இருக்காங்க, நம்ம இந்த உடம்புல நம்ம ஆன்மா தனியா இல்லை, ஒன்று கொடுத்தனும் தான், தனி கொடுத்தனால கூட அஞ்சு பேர் இருக்காங்க, அதனால அவங்க நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்துகின்றார்கள், ஆகையால் அவர்களிடமிருந்து நாம் மீள வேண்டும், மீண்டும் இறைவன் கோயில் அடைய வேண்டும் என்பதை, வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே, யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே, மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம், தேவர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அரித்து நம்மேல் ஐவர் வந்து இங்கு ஆறலைப்பான் பொருட்டால், சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்புறம் சேராமுன், சிரிச்சிட்டு இருந்ததெல்லாம் போயிடும், அப்படியே கொண்டு ஊருக்கு புறத்துல சுடுகாட்டுல கொண்டு வச்சிருவாங்க, அதற்கு முன்பாக இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றும், பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால், மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே, நெய்ய வேண்டா தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம், இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும் ஐயர் கோயில், நாம் இந்த பிறவியில என்னென்ன இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றோமோ நமக்கு எல்லாமே கிடைக்கும், அம்மை என்பது முக்தியை குறிக்கிறது, ஆகையால் அவரை வழிபட வழிபட நமக்கு வினை நீங்கும், பாச நீக்கமும் சிவப்பெயரும் கிட்டும் என்பதை மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலும் சித்தாந்த கருத்து தான். அடுத்து இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு. வாழ்க்கையில இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது, அது தவறு. நாம் செய்த நல்வினை புண்ணியமாக மாறி இன்பத்தையும், நாம் செய்த தீவினை பாவமாகி மாறி நமக்கு துன்பத்தையும் தருகிறது. அப்ப அவரவர் வினை வழிதான் அவரவர் அனுபவம் இருக்க முடியும். வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வேண்டும் என்று யாருமே எதிர்பார்க்கவே கூடாது, அது மிக மிக தவறு. இரண்டும் எப்படி இரவு பகல்னு இரண்டும் இருக்கின்றதோ அது போல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, நமக்கு மிக அழகாக இறைவன் நீங்கள் துன்பத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் இறைவனை சென்று வணங்குங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அடுத்து நமக்கு யாரு சார்பு என்று பார்த்தோம் என்றால், இந்த பூமியிலே நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் பொருட்டு நமக்கு பெற்றோர், அடுத்து வாழ்க்கை துணை, அடுத்து புத்திரர்கள் என்று எல்லோருமே இருக்கின்றார்கள் என்றாலும், அவர்கள் நமக்கு, அதாவது இது எல்லாமே ஜடப்பொருள் தானே இந்த தேகம் வந்து, அதனால இதை சார்பு என்று நினைக்க வேண்டாம். சார்பு வந்து நமக்கு சிவம்தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பாகார், எள்ளளவும் நமக்கு சார்பாக மாட்டார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். அயனும் மாலும் அறியா சுருதியார்க்கும் சொல்லொணா சோதியம் ஆதியான் கருது கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைய வேண்டும் என்று மிக அழகாக அடுத்த பாடலிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆக நிலையாமை என்பதை நாம் மனதிலே தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி காட்டிக்கொண்டே வருகின்றார். நாட்டியத்தான்குடி என்று ஒரு தலம், அதிலே கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடின் கண்கள் நீர் மல்கும் பழி தேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழேன் பசுவே ஏறினும் பழியேன் வலியே ஆகிலும் வணங்குதல் ஒளியேன் மாட்டேன் மறுமையை நினைய நலியேன் ஒருவரை நான் உன்னை அல்லால் நாட்டியத்தான் குடி நம்பி என்று சொல்கிறார். உன்னை தவிர வேற யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன், வேற யாரும். ஏற்கனவே சுவாமி வந்து அனாதி செய்வர், இவர் ஆதி செய்வர் மரபுல வந்திருக்கிறார். ஆக கண்டிப்பாக இவர் இவரை தவிர வேறு யாரையும் வணங்கவும் மாட்டார். இருந்தாலும் அவர் ஆதி செய்வராக இருப்பதால் பல பாடல்களில் நமக்கு மிக அழகாக அதை வலியுறுத்தி கொண்டே செல்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மழபாடி தலத்து பாடலிலே நாளார் வந்து அணுகி நலியாமுனம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் ஏன்று கொள் நீ மாளா நாள் அருளும் மழபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லுகின்றார். தினந்தோறும் அதாவது நொடிக்கு நொடி போகுது, அப்புறம் நிமிஷம் ஆகுது, அப்புறம் மணி கணக்காகுது, அப்புறம் நாள் கணக்காகுது, வாரம் மாதம் வருடம்னு மழமழன்னு நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப எல்லாம் நணுகிக்கிட்டே வரும்போது நலிந்து போகும் முன்பாக உனக்கு ஆளாக நான் வேண்டும், அதற்கு நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மிக அழகாக, நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினைப்பதில்லை, எனவே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக வலியுறுத்தி கேட்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுகான் இஃது அரிதியேல் திரும்பியாது எழு நெஞ்சமே சிறுகாலை நாம் ஒரு வாணியம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம்பெயர் தொழப்போதுமே என்று சொல்கின்றார். வேதா மீண்டும் மீண்டும் அப்படிதான் அந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நலிவுற்று கொண்டே வந்துவிடும். ஆகையால் அதற்கு முன்பாக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். திருவிடை மருதூர் தலம், மருதவானரும் நன்முலை நாயகியும். அந்த தலத்திலே புல்நுனை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். புல்லு நுனியில பனி இருக்கும், சூரியன் வந்ததும் அது இல்லாம போயிடும், அது மாதிரிதான் நம் வாழ்க்கை அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து சொல்லி, பொருளிலை நாளும் என் எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் என்றாய் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். நமது மணிவாசக பெருந்தகை சொல்லுவார் அல்லவா, ஏழை தொழும்பனே எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று, அதே கருத்தை தான் இவரும் சொல்கின்றார். முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம், இவ்வளவு காலம் விழலுக்கு இறைச்சாச்சு, இன்னம் எந்தனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரானே என்று வேண்டுகின்றார். நம்ம திருக்கோயிலுக்கு போவோம், வணங்குவோம், பஞ்சபுராணம் பாடலாம், அல்லது பன்னிரு திருமுறைகள்ல ஒவ்வொரு பாடல் பாடலாம், அப்புறம் வழிபாடம் முடிச்சுட்டு உட்காந்து பதிகம் பாடிக்கலாம் கோயில்ல, எல்லாம் நடக்கும். ஆனா என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியாது, என்ன கேட்கணும், ஆன்மாக்கு எது தேவை. இந்த உடல் சார்ந்த வழிபாடு இருக்க கூடாது, உடல் அழிந்து விடும், நிலையற்றது. ஆன்மாவுக்காக தான் நம்ம வழிபாடே இருக்கணும். அப்ப ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யுங்கிறத மிக அழகாக இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் திருக்கோத்

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்
2: பாண்டூரில் இருந்தும் பாண்டூர் என்கின்ற ஒரு ஊரிலே சிவபெருமான் அங்கே மிக விருப்பமாக இருந்தருளியிருந்தும் தேவூர் தன்பால் திகழ்திரைவில் கோவார் குலம் கொண்ட குள்ளையும் தேவூர் என்கின்ற ஊருக்கு திருக்குப்புறத்தில் இருக்கின்ற தீவிலே கோவார் கோலம் கோவார்னா அரச கோலம் கொண்டு எழுந்தருளியிருந்த அந்த குள்ளையும் அது வந்து நம்ம தேவூருங்கிறது சிக்கலுக்கு கீழ்வேளூர் சிக்கல் இருக்குது அல்லவா அதுக்கு பக்கத்துல இருக்கு. அங்கே அரசனாக இருந்து அடியவர்களுக்கு அருள் பண்ணி இருக்கிறார். தேனமர்சோலை திருவாரூரில் ஞானந்தன்னை தேனமர்சோலை திருவாரூர் திருவாரூர் உங்களுக்கு தெரிஞ்ச ஊரு. அங்கே வந்து ஊரு சிறப்பை சொல்லுவதற்கு தேனமர்சோலை அதாவது தேன் குருந்திய சோலைகளுடைய திருவாரூரிலே ஞானந்தன்னை நல்லி ஏனன்மை. திருவாரூர் என்பது பூலோகங்கள்ல இருக்கிற கோயில்களிலே அது தனிச்சிறப்புடைய ஒரு திருக்கோயில் திருவாரூர். அந்த ஊரிலே பறந்தவர்கள் எல்லாமே சிவகணங்களாக நம்மளின் காட்டியிருக்கார். அந்த ஊர்ல இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் சிவகணங்களாகவே காட்டியிருக்கிறார். அது நமினிந்தேடிகள்னு ஒருத்தர். அவர் வந்து பக்கத்தூர் ஏமப்பேரூர்னு அந்த ஊர்ல இருந்து வந்து திருவாரூருக்கு தரிசனத்துக்கு வந்திருக்கிறாரு. சுவாமி திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு. சுவாமி திருவிழா அந்த திருவிழாவிலே சுவாமி மணலிங்கிற ஊருக்கு எழுந்தருள் இருந்து திருவாரூருக்கு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே ஜனங்களோடு இவரும் போய் கலந்து சாமியை கும்பிட்டுருக்காரு. அந்த நமினந்தி அடிகள் 63 ஒருத்தர் அப்படி போய் கும்பிட்டுட்டு அந்த இரவு விடியற் கால வீட்டுக்கு போனார் ஐயர். அப்படி வீட்டுக்கு போனா திண்ணையிலே உட்கார்ந்துட்டாரு. வீட்டுக்குள்ள நுழையாம மனைவி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் திருவாரூருக்கு போனேன், திருவிழா அது பலவரோட போய் கலந்துட்டு வந்தேன், பல சனங்க வந்துருந்துச்சு, அதுல திருட்டு வந்துருச்சு, அதனால தண்ணீர் கொண்டு வா, நான் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்ள வாரேன் அப்படின்னாரு. அந்த அம்மா உள்ள போய் தண்ணி கொண்டு வர போனான். அதுக்குள்ள லேசா தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. அப்படி தூக்கத்துல திருவாரூர் சாமி கனவுல வந்துட்டாராம். திருவாரூர் சாமி கனவுல வந்து திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் சிவகணங்கள் அப்படின்ட்டு போயிட்டாராம் அப்படின்னு என்ன விழிச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஸ்நானம் பண்ணாமே பூஜை பண்ணினாரு. காலையில திருவாரூர் மறுபடி போயிருக்காரு. அங்க போனா எல்லா சிவகணங்களாவே ஒரு காட்சி, சிவகணங்களாவே காட்சி காட்டி இருக்கிறார் திருவாரூர்ல இருந்த அந்த ஜனங்கள் எத்தனையும். அதனால வந்து கோயில் திருவிழா சிவாலயம் இந்த மாதிரி இதுல போனா அதுல திருண்டல்னு ஒண்ணும் பார்க்க கூடாது, அது திருட்டு கிடையாது. ஆகையினால திருவாரூர் அவ்வளவு சிறப்புடைய ஒரு திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்பது சுந்தர தேவாரம். அதனால அவ்வளவு சிறப்பு குருந்தியபதி திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், திருவாரூர்ல இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள், இப்படி பல சிறப்பு. எங்க நாயன்மார்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, நாயன்மார்கள் நிறைய பேர். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானந்தன்னல் அள்ளிய நன்மை, அங்கே பல ஆன்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்த அந்த நன்மை. இடைமருதனில் இண்டிருந்து படிமப்பாதம் வைத்த அப்பருஷம். இடைமருது என்பதுதான் திருவிடைமருது, கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற ஊர் திருவிடைமருது. அங்கே மாணிக்க வாசர் வந்து சில நாள் தங்கி இருந்திருக்கார். திருவிடைமருதூர்ல அடியாரனோட வந்து தங்கி இருந்தார். ஒரு நாள் சிவராத்திரியில கூட வந்த அடியவர்கள் ஒரு 5 பேர் கூட வந்தாங்களாம். அவர்கள் வேண்டிக்கிட்டாங்களா சிவபெருமானுடைய திருவடி தீட்சை எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாணிக்க வாசர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். மாணிக்க வாசர் சிவபெருமான்கிட்ட வேண்டினாராம். அந்த 5 பேத்துக்கும் திருவடி தீட்சை பண்ணி வச்சாராம். இங்கே திருவிடமருதூர் அதான் இடைமருதனில் இருண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசம், பாதம் வைத்த அப்பரிசம் திருவடி தீட்சைன்னு சிவபெருமானுடைய திருவடி தலையில படுதல். அது பட்டுச்சுன்னா ஒன்னும் தொந்தரவே இல்லை, அது படுறது சாமானியம், படுறதுனா சாமானியம் இல்ல, அதுக்கு திருவடி தீட்சைன்னு வேறு. பாத கமலம் படுமுடியா இருக்கு, அப்பொழுதே பாத கமலம் படும் என்பது வாட்போக்கி கலம்பகம். பாத கமலம் படுமுடியா இருக்கு, பாத கமலம் படுமுடியா இருக்கு, அப்பொழுதே பாத கமலம் படும் என்பது வாட்போக்கி கலம்பகம். அப்போதே பாத கமலம் பட்டு போகும். பாத கமலம் பட்டுச்சுன்னா பாதகம் செய்துண்டிருக்கிற மலம் இருக்குது பாரு, நமக்கு பாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மலம் அது பட்டுப்பு. பாத கமலம் படு முடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படு என்பது வாட்போக்கி கிளம்புகள். அப்படி அந்த திருவிடைமருதூரிலே அடியவர்களுக்கு திருவிடிதீட்சை பண்ணி இருக்கிறாரு. திருவிடைமருதூர் பல வகையில சிறப்புடைய திருத்தலம், சுவாமிக்கு மகாலிங்கேஸ்வரனும் இருக்கும். மத்த ஊர்ல எல்லாம் பெயரு வெவ்வேறாக இருக்கும், அங்க லிங்கத்துக்கே வேறு மகாலிங்கம். திருவிடைமருதூருக்கு சுவாமிக்கு மகாலிங்கம்னு பேரு. அது வரகுண பாண்டியனுக்கு நிறைய அருள் பண்ணின ஊர். வரகுண பாண்டியனுக்கு வரகுண பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டியன் இல்ல, வரகுண பாண்டியன் எவ்வளவு பக்தியுடையவனா இருந்திருக்காரு. ராசாக்கள் எல்லாம் இப்ப இருக்கிறவன் தானே திபூதி ஊத மாட்டேங்கிறேன், சாமி இல்லைங்கிற. அப்ப இருந்த ராசாக்கள் வரலாற்றிலே இல்லை. இந்த மாதிரி நாத்திகனா அரசர்கள் இருந்ததாக மூவேந்திரன் கிடையாது. அவன் சூரிய வம்சத்தவன், இவன் சந்திர வம்சத்தவன், இவன் அக்னி வம்சத்தவன், எல்லாம் செவ்வோஷக்காரன். அப்படித்தான் நூல்கள்லயே நிறைய படிக்கிறோம். அதனாலே அந்த வரவண பாண்டியன் அங்க தங்கியிருந்து பல காலம் தங்கியிருந்து திருப்பணி செய்து தனியா ஒரு கோயில் கட்டிருக்கான். பெரிய கோயிலுக்கு வடக்கால தனியா ஒரு கோயில் கட்டிருக்கான் மீனாட்சி சுந்தரேஸ்வரன். திருவிடமருதூர்ல பெரிய கோயிலுக்கு வடபுறத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரன் மாதிரி கோயில் ஞாபகமா அங்க கட்டிருக்கான். பெரிய பக்தன் அது வரவண பாண்டியன். அவனை பத்தி 11 திருமுறையில பட்டினத்தாறு பாடுறார். கோயிலுக்கு என்னைக்காக எள்ளு காய வச்சிருந்ததா, எள்ளு காய வச்சிருந்திருக்கிறாங்க, அதை ஒருத்தர் அள்ளி வாயில போட்டுட்டேன் எள்ளு அள்ளி. அத காவலர்கள் பிடிச்சு போய் ராசா கிட்ட விட்டாங்களாம். அதுக்கு போய் விடாட்டி என்ன வரவண பாண்டியன் கொண்டு விட்டாங்களாம். ராசா கேட்டார் வரவண பாண்டியன், ஏட்டா எள்ள எடுத்து தின்ன அப்படின்னு. அவன் என்ன பண்ண புத்திசாலி கட்டிக்காரு, எள்ளு தின்னா கடன் கட்டி ஆகணும், அப்படி கடன் கட்டணும்னா அடுத்த பிறப்புல இங்க வந்து பறந்து ஆண்டவனுக்கு துண்டு செய்யற பறவை கிடைக்கும்னு சொல்லித்தான் நான் எள்ளு அள்ளி தின்னேனா. அப்படின்னா அந்த எள்ளுல எனக்கு கொஞ்சம் கொடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி வயல் கொடுக்குறான். வேப்பம் பழம் எல்லாம் சிவலிங்கம் போல இருந்துச்சா, அதுக்கு மேல பந்தல் போட்டாரன். நரிகள் ஊழையிட்டு போச்சா, இது தவள நரிகள் ஊழையிட்டதுக்கும் பரிசு பண்ணார. தவளை கத்துச்சான், தவளை என்ன கத்து தவளை அரகரன்னு சத்தம் கொடுப்பா தெரியுமா உங்களுக்கு? அது அரகரன்னு கேட்டுச்சா. குவளை குடலில் தவளை அரற்ற காசும் புண்ணும் கலந்து தூவி, அதுக்கு காசை வாரி வீசினாரா. அடுத்தார் போல இன்னொரு நிகழ்ச்சி, கல்யாணம் பண்றதுக்கு முந்தி இந்த பணிகள் கல்யாணம் பண்ணினார். திருவிழா கல்யாணத்தாக சொல்றாங்க, கல்யாணம் பண்ணினார். சோழரசனுடைய மகளை அங்கேயே கட்டி கொடுத்துருவான் போட்டுருக்கு. கல்யாணம் பண்ணினாரு. கல்யாணம் பண்ணி மணவரையில அந்த பெண்ணு கைய பிடிச்சுக்கிட்டு மணவரையை சுத்தி வந்தார். சுத்தி வந்து இப்படி திரும்பி பார்த்தாரா, பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாளா, ரொம்ப அழகா இருந்தா இது சுவாமிக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள போய் சுவாமியை வேண்டிக்கிட்டாரா. இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னா சிவலிங்கத்துல அந்த பெண்ணை மறைச்சுக்கிட்டாரு சுவாமி. கை மாத்திர வெளியில தெரிஞ்சுதான் சுவாமி, நான் தொட்ட கைன்னு நீ அதை மறைக்காம இருக்கிறியா அப்படின்னு அழுதானா அந்த கையை மறைச்சுக்கிட்டா. புரிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரவண தேவர்னு பாராட்டுறாரு அந்த வரவண பாண்டியனை. 11 பட்டினத்தார் இதெல்லாம் நடக்க சருத்தரம். அவன் பத்தி எவ்வளவா இருந்திருக்குமா இருக்கும். அதையினாலே அப்படிப்பட்ட ஒரு பல வகையான சிறப்புடையது அந்த தலங்கள். நம்முடைய சிவாலயங்கள்லாம் சிறப்பு சொல்லி முடியாது. எத்தனையோ ஆன்மாக்களுக்கு அருள் பண்ணியதாக வரலாறுகள் சான்றுகள் நிறைய இருக்கு. இடைமருதலில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிஷம், ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம்பெண்ணோடு ஆயின வருஷம். ஏகம்பங்கிறது காஞ்சிபுரம். நமக்கு மாதிரி கோயில்கள், நமக்கு மாதிரி சாமி, நமக்கு மாதிரி சரித்திரங்கள், வரலாறுகள், நிகழ்ச்சிகள் வேற எந்த சமயத்துக்கும் இல்லை. ஒண்ணு இல்லாதது பெருசா இருக்குது, இருக்கிறது சின்னதா இருக்குது. ஒண்ணு இல்லாத பெருசா இருக்கு, சனங்க போய் குவியுது, பணமா கூட்டுது. அந்த ஏகம்பங்கிறது என்ன காலத்துல வந்தது என்று கேட்டால், ஒற்றை மாமரத்துக்கு அடியிலே இருக்கிறார். ஒரு மரம் ஏகம் என்றால் ஒன்று. மாமரத்துக்கு அடியிலே சுவாமி எழுதி இருக்கிறார். கைலாயத்துல அப்படி கண்ணை பொத்தி விட்டார் உமாதேவி. சிவருமானுடைய கண்ணை இப்படி பொத்தி விட்டா, விளையாட்டா அப்படி பொத்தி விட்டா, விளையாட்டா அப்படி பொத்தா. அப்படி பொத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. இந்த சூரியனும் சந்திரனும் யாரு சாமின்னு காட்டாளாம், சூரியனும் சந்திரனும் யாருன்னு காட்டாளாம். அவர்கள் ரெண்டு பேரும் என்னுடைய கண்கள்னு ஆறாம். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். நெற்றி கண்ணு தான் அக்னி, மிச்சுடல் தானே சூரியன் சந்திரன் அக்னி. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை பொத்தி விட்டா. உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து போன உடனே அது உயிர்களுக்கு பல காலம் ஆகிவிட்டது. அந்த தடுமாற்றத்தை நீக்க வேண்டி உடனே என்ன பண்ணார் சுவாமி தெரியுமா? நெற்றி கண்ணை திறந்தார். ஜெனரேட்டர் போட்டாப்புல உடனே நெற்றி கண்ணை திறந்தார். நெற்றி கண்ணை திறந்த உடனே ஒளி வந்துட்டது. உடனே கையெடுத்தா. கையெடுத்த உடனே இவளுக்கு கை வயத்து பூச்சு. அந்த பயத்துல, ஐயோ சாமி கண்ண குத்திட்டமே உயிர்கள் இப்படி இருள தடுமாறிச்சுன்னு பயந்து கைய உதறனா அதுல இருந்து 10 கங்கை புறப்பட்டது. அந்த வியர்வையிலிருந்து 10 கங்கைகள் புறப்பட்டது. அந்த கங்கைகளை ஏல பல தேவர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு லோகத்துக்கு கங்கையை கொண்டு போனா, விஷ்ணு லோகத்துக்கு ஒருத்தன் கொண்டு போனா, பரமலோகத்துக்கு கொண்டு போனா, இந்திர லோகத்துக்கு போனேன் என்றெல்லாம் சொல்லி வரலாறுகள் கமத்த கந்த புராணத்திலிருந்து வரலாறு வருகிறது. இப்படி கண்ண பூத்தனா இந்த தோஷம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணுவாயாகனு போய் சொல்லி, கண்ண பூத்தி இவ்வளவு உயிரை தடுமாற விட்டுட்டு இல்ல, அந்த தோஷம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் பூஜை பண்ணுட்டு வீட்டுக்காடி. இருளை நீக்க தவஞ்செய்து அருளை நோக்கி குழைந்த இறைவர்களுக்கு தகுஞ்சொல் உடையவனே என்பது திருப்புகள். அப்படி காஞ்சிபுரத்துல வந்து பலகாலம் பூஜை பண்ணினாள். மாமரத்துக்கு அடியில கம்பா நதி கரையில அப்படி பூஜை பண்ணி கொண்டிருக்கும் போது அயால ஒரு நாள் அயால பெரிய வெள்ளத்தை திடீர்னு விட்டுட்டார். வைகையில விட்ட மாதிரி அந்த வெள்ளம் வந்ததுன்னா அடிச்சுக்கிட்டு போற லிங்கத்தை அடிச்சுக்கிட்டு லிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. மணல் லிங்கம் காஞ்சிபுரத்துல மணல் தானே சார், திருவாரூர்ல புற்று மண்ணு, காஞ்சிபுரத்துல மண், அதனால ரெண்டும் பிருத்திவி தலம்னு சொல்றது, பிருத்திவினா மண். அப்படி வெள்ளம் வந்துருச்சேன்னு சொல்லி பயந்தா. அப்படி பயந்த போது வெள்ளம் நிக்கல, வேகமா வந்தது தெரிந்தது. அப்படி வெள்ளத்துல சுவாமி அடிச்சுட்டு போயிரு சொல்லி அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டா, அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டு. கட்டி பிடிச்சுக்கிட்ட உடனே அந்த கையில இருந்த வளையல் தழும்பும் இந்த தனத்தினுடைய தழும்பும் சிவலிங்கத்துல பதிஞ்சிருச்சு. அது திருவாதகத்துல வருது, பலன் உள்ள வருது, பரவாயில்ல பாடாகுது. ஆகையினால அங்க அம்பாள் கோயில் தனியா கிடையாது, ஏகம்பரேஸ்வரில் அம்பாள் கோயில் கிடையாது, மற்ற சிவாலயம் எல்லாத்திலயுமே. அதத்தான் சொன்னாரு, ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆகின புருஷன். அப்படிப்பட்டது காஞ்சிபுரம் அளவில்லாத பெருமை உறந்தியது. பூர்வோக கைலாயம் கட்டாயம் இந்த மாதிரி தலங்கள்லாம் அவசியம் போய் தரிசிக்கணும். ரொம்ப பணம் செலவாயிராது, 50,000 எல்லாம் ஆயிராது, ஓரளவு கொஞ்சம்தான் ஆகும், போய் தரிசனம் பண்ணிடணும். அந்த மாதிரி தலங்கள் இருக்கிற இந்த நாட்டுல பிறந்து இருக்குமே, வங்காளத்துல, காஷ்மீர்ல, அஸ்ஸாம்ல திருவாஞ்சியத்தில் சீர்வரிலிருந்தும் அருவாரூரிலிருந்தும் மகிழ்ந்தவனும் சோழ நாட்டில் இருக்கிறது திருவாஞ்சி என்கின்ற ஒரு ஊர். அங்க போனவர்களுக்கு அதனால யம பயம் கிடையாதான். ஆயுசு ஜாதகத்துல 80 இருந்துச்சுன்னா அங்க போய் சாமியை கும்பிட்டு அதை 100 ஆக்குகிறார். 80 இருக்கிறேன், 100 இருக்கிற திருவாஞ்சியும் இருக்கு. அங்க மகாலட்சுமியை தவம் பண்ணி, மகாவிஷ்ணு தவம் பண்ணி துரிந்து போன மகாலட்சுமியே பெற்றுக்கொண்ட தலம், திருவை வாஞ்சித்து பெற்றுக்கொண்ட தலம். அவருக்கு 7 இடம் சரியில்லை. யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு 7 இடம். 7 இடம்னா மனைவி வீடு. ஜாதகத்துல எத்தனை வீடு? கிரகத்துல 12 வீடு. அந்த 12ல 7 இடம் தான் பெஞ்சாதி வீடு மனைவி. அது சரியில்லைன்னா சரி இருக்காது. 7 இடம் சரியில்லைன்னு வச்சுக்க, நல்ல மனைவி இருக்கா, சட்டை போடுற மனைவியா இருப்பா, இல்லைன்னா 2-3 கட்டுவான், பல தொந்தரவு. அந்த தொந்தரவு விஷ்ணுவுக்கு நிறைய இருக்குது. ராமாவதாரத்துல என்ன ஆச்சு? கிருஷ்ண அவதாரத்துல ஐயோ சொல்லுங்க, இப்படி ஓர் அவதாரத்திலயும் அந்த மனைவினால புண்ணியவன் பட்ட வாடு கொஞ்சம் அல்ல. அது விஷ்ணு பகவான் ஏழா படம் சரி இருக்கல. அதனால அங்கே மகாலட்சுமி பிரிஞ்சு போனான்னு சொல்லி கவலைப்பட்டு சிவபெருமான நோக்கி தவம் செய்து அந்த மகாலட்சுமியை பெற்றுக்கொண்ட தலம் அந்த திருவாஞ்சியம். அதனால திருவை, திருன்னா மகாலட்சுமி, திருவை வாஞ்சித்து பெற்ற தலம், அதனால திருவாஞ்சியம். அங்க அந்த திருவாஞ்சியத்துல இருந்து மறுவார்குழலியாகி உமாதேவியோடு மகிழ்ந்திருந்த அந்த சிறப்பு சேவகனாகி தெஞ்சலையந்தி பாவகம் பலபல காட்டிய புருஷம் ஒரு பாண்டியனுக்காக சேவகனாக, ஒற்றை சேவகனாக வந்து சோழன் எதிர்த்து வந்த சோழனோடு சண்டை செய்து அந்த சோழனிடத்துல பல வகையான யுத்த முறைகளை எல்லாம் காட்டி அவனை ஓட்டி பாண்டியனுக்கு ஜெயத்தை நாட்டிய அந்த புருஷன் சேவகனாகி திருஞ்சிலையந்தி பாவகம் பலபல காட்டிய புருஷன் கடம்பூர் இடம்பெருந்து இங்கோயமலையில் எழுந்து காட்டியும். கடம்பூர் என்பது சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல பரமேஸ்வரன் அடியவர்களுக்காக அருள் செய்வதற்காக இடம்பெற இருந்தும் இங்கோயமலையில் எழுந்து காட்டி. இங்கோயமலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர், பக்கத்தில் இருக்கிற ஊர். இங்கோயமலை இதுல வருது, திருக்கோவையாறுல வருது, திருவாசகத்துல இங்கோயமலை போற்றி திருவகல்லே வருது. இங்கோயமலையம் எந்தாய் போற்றின்னு ஒரு இது வரலயும் மாணிக்கவாசருடைய திருவாசகம் இருக்கு, இதுக்கு மேற்கெல்லாம் இல்லை. அதனால இங்கோயமலையில எழில், எழில்ங்கிறது அழகு உருந்த திருமேனியோடு எழுந்தருடைய மரகத திருமேனி, மரகத மலைன்னு பேரு. இது மாணிக்க மலைன்னு வேறு, இது மரகத மலைன்னு வேறு. உண்மையிலேயே இது சிவப்பா இருக்கும், இது பச்சையா இருக்கும். நடுவில் கடம்பம், இது சோமாசுகந்த மூர்த்தம்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற பகுதி ஒரு சிறப்பான ஒரு பகுதி. அது சுவாமி சிவபெருமான், அது அம்பாள் ஈங்கோய் மலை அம்பாள், நடுவில் முருகன் கடம்பம். அப்படித்தானே இருக்கும் சோமாசுகந்தம்னு. ரெண்டு பேருக்கு நடுவில் கடம்பன் தலம். கடம்பன்கிறது முருகனுக்கு உண்டானவர். கடப்ப மாலை அணிந்து இருக்கிற அப்படினால உனக்கு கடம்பன்னு பேர். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய இடம் இங்கோய் மலைக்கு திருஞானந்தர தேவாரம் நக்கீரர் இங்கோ எழுவது. இப்படிப்பட்ட பாடல் எல்லாம் இருக்கிறது, சிறப்பான தலம் தான் இங்கோய் மலையில். எழிலது காட்டியும் ஐயாரதனில் சைவனாயும் திருவையாற்றிலே. திருவையாற்றிலே சைவாச்சாரியனாக இருந்திருந்தோம். திருவையாற்றில் இருக்கிற ஒரு அர்ச்சகன் காசிக்கு போயிட்டார். ஒரு சமயம் காசிக்கு போய் பல நாள் வல்ல, பல நாள் வல்ல, பல நாள் வராமையினாலே அவருடைய உரிமை, அவருக்கு இருந்த பூஜை, அவருடைய இருந்த ஒரு சொத்துக்கள் எல்லாம் பக்கத்து விட்டு ஐயர் பறிச்சுக்கிட்டாங்களாம். ஐயர்களே அப்படி இருந்திருக்காங்க, பறிச்சுக்கிட்டாங்களா. அத வந்து அந்த காசிக்கு போன ஐயர் வர்றதுக்கு முந்தையே சிவபெருமான் அந்த காசிக்கு போன ஐயர் மாதிரியே வந்து சாமியை பூஜை பண்ணியிருக்காரு. இருக்கிற ஐயருக்குலாம் பயம் வந்துருச்சு. போயிட்டு போனவன் காசிக்கு போனவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி பயம் வந்து, அதன் பிறகு அயால அந்த காசிக்கு போன ஐயரும் வந்துட்டாரா. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல நின்று இருக்கிறா, ஒரே மாதிரி ஆளா. திருச்சியில ரத்தனாவதி சிட்டி பொண்ணுக்கு தாயா வந்தது போல. அதன் பிறகு இவர் மறைந்து அந்த ஐயருக்கு அருள் செய்து, அப்புறம் அந்த மற்ற பிராமணர்கள்லாம் உத்தரவு போட்டு இவருக்கு உண்டான உரிமை அவருடைய பொருள் எல்லாம் கொடுத்து விடுங்கள் சொல்லி உத்தரவு போட்டாராம். சிவபெருமான் தன்னைத்தானே பூஷித்த, தன்னைத்தானே பூஷித்த தனம் திருவையார், தன்னை தானே பூஷித்த. அது வந்து இதுலயே இருக்கு, மதுரையில இருக்கு, திருவிடமருதூர்ல இருக்கு. தன்னை தானே பூஷி ஐயார் அதனே செய்வனாயும் துருத்திதனில அருத்தியோடு இருந்தோம். துருத்திங்கிறது நம்ம குத்தாலம், மாயவரத்து பக்கத்துல இருக்கிற குத்தாலம் திருத்துருத்தின்னு. திருத்துருத்தி மேயானேன்னு பாடுறாரு திருவாசகத்திலையும். அப்படிப்பட்ட தலத்துல மிக்க அருள் செய்வதற்காக அருத்தியோடு இருக்கும். திருப்பனையூரில் உறுப்பனாயும், திருப்பனையூருங்கிற ஒரு தலத்துல உறுப்பத்தோடு எழுந்திருந்து உயிரோடு அருள் பண்ணிய அந்த நிகழ்ச்சி. கடுமலை மாதிரி காட்சி கொடுக்கும். கடுமலைங்கிறதான் சீர்காழி. சீர்காழி தான் கரும் கடுமலம்னு ஒரு 12 வயிறு சீர்காழிக்கு, அதுல இது ஒரு பெயர் கடுமலம் என்று அந்த பெயர். உயிர்களுக்குண்டான மலத்தை கழுவுகின்ற தலம்னு பேரு. உயிர்களுக்குண்டான மல ஆணவம் கண்ணமாயிய உயிர்கள் உயிர்ல இருக்கிற அழுக்கு அது நமக்கு தெரியலே. உயிரழுக்குனாலதான் உடம்பழுக்கு வந்தது. உயிர்ல இருக்கிற அழுக்குனாலதான் உடம்பழுக்கு. அதை நோயின்னு சொல்றது, அந்த உயிருக்கு இருக்கிற அழுக்க என்ன சொல்றது, நோயின்னு சொல்றது. அந்த நோயினாலதான் இந்த நோய் வந்தது. எல்லாத்துக்கும் முதல நோய் ஆணவம். அதனாலதான் அந்த மலத்தை கழுவுகின்ற இடமாகையினால கடுமலம் என்று பெயர். அதனால திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணிய ஊர் அந்த சீர்காழி. கடுமல மதனில் காட்சி கொடுத்தும் கடுக்குன்று அதனில் ஒடுக்காது. கடுக்குன்று என்பதுதான் திருக்கடுக்குன்ற என்கின்ற திருத்தலம். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். மலைமேல சாமி, கீழையும் சாமி. அங்கே மாணிக்க வாசகருக்கு கணக்கிலா திருக்கோலம் கொடுத்திருக்கிறார். கணக்கிலா பெரும் பெருமானங்கள் பேசுவார்கே எனக்கிலாதோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாதோர் வித்துமேல் விளையாமலும் வீணை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே என்பது திருவாதகம். திருக்கடுகுன்றத்தில மாணிக்க வாசகருக்கு கணக்கிலா திருக்கோலமாகிய காட்சியே கொடுத்திருக்கிறார். அங்க இரண்டு கழுகுகள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு அதனால கழுகு பூசித்தபதியினால கழுக்குன்றும். புறம்பயனில் அறம்பலருடையும் திருப்புறம்ப என்பது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு திருத்தலம். அதுல ஒரு செட்டி பெண்ணுக்கு அயால இறந்து போன வணிகனை எழுப்பி கல்யாணம் பண்ணி வச்சதாக அங்கு ஒரு வரலாறு. புறம்பயம், திருப்புறம்பயம் குற்றாலத்துக்கு குறியாயிருந்தோம். குற்றாலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான். இப்ப எல்லாம் போனா அருவியா கொட்டு குடு குடு குடுன்னு குளிக்கலாம். எங்கே குற்றாலம். அங்கே குற்றாலத்துல வந்து பெருமாள் கோயில் இருந்திருக்கு. அங்கே ஒரு காலத்துல அகத்தியர் அந்த ஊருக்குள்ள போயிருக்காரு. அப்படி போன போது இந்த வைஷ்ணவர் எல்லாம் கண்டு இவரு சாம்பை பூசிக்கிட்டு உத்தராஜம் போட்டுட்டு போக உள்ள விடலை. அகத்தியரை, இந்த மாதிரி பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துல நீ வரக்கூடாது சாம பூஜனமே அப்படின்னு சொல்லி அகத்தியரை வசித்துக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஐயோ சாமி தெரியாது இப்படி பாவாதான் இருப்பான்னு தெரிஞ்சுதான் நான் வேற பக்கமாக போயிருப்பேன், நீங்க இருப்பீங்கன்னு தெரியலடா உங்க முகத்துல வந்து விழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி விட்டு நான் போறேன்னு போயிட்டாரு வெளியில. வெளியில வந்து என்ன பண்ணாரு, அப்படி நாமத்தை 12 நாமங்களையும் போட்டு துளசி மாலையை போட்டு உன்னான வைஷ்ணவ பக்தா பாகவத சிரோமணியா உள்ள போனார். வைஷ்ணவ பாகவத சிரோமணியா உள்ள போனாரு. அப்படி போனா அந்த பாகவத எல்லாம் இவரை வந்து எதிர்கொண்டு அழைச்சு வைக்காத முகத்துல வச்சு உபசாரங்களை பண்ணி வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்துதான். ஆக நான் அத்திகிரியிலே வந்து பெருமாள் தரிசனம் பண்ணேன், அடுத்தா போலே சோலைமலையில தரிசனம் பண்ணினேன், கள்ளநகர தரிசனம் பண்ணேன், இங்க பெருமாள் இருக்கான்னு சொல்லி தரிசனம் பண்ணலாம்னு வந்தேன்னாரு. நன்னா தரிசனம் பண்ண மாட்டான், பெருமாளுக்கு மஞ்சனம் திருமஞ்சனம் பண்ணணும், அதனால இங்க பூசைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு வாங்கோ அப்படின்னாரு. அவன் ரொம்ப பெரிய பாகவதா வந்திருக்கா, வைஷ்ணவ பாகவதா வந்திருக்கான்னு சொல்லி அவன் ஏராளமான பொருள் எல்லாம் கொண்டாந்து வச்சான். அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு, திரை போட்டுக்கிட்டாரு. பெருமாள் கைய வச்சாரு, யாரு அகஸ்தியர், தலையில கைய வச்சு பெருமாள் வச்சு குருகு குருகு குருகு சிவலிங்கமாக்கி விட்டார். பெருமாள் சிவலிங்கமாக்கி விட்டார் குற்றாலத்துல, குற்றாலத்து குறியா இருந்து குறியா அருள் சிவலிங்க குற்றாலத்து குறியா இருந்து. இது கந்தபுராணத்துல வர்ற வரலாறு, இதெல்லாம் நம்மளா கட்டுக்கதையெல்லாம் சொல்றது கிடையாது. பல ஊர்களிலே பரமேஸ்வரன் செய்தருடைய இந்த அதிசயங்களை எல்லாம் சொல்லி ஆன்மாக்களுக்கு அருள் செய்த தன்மைகள் எல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவனாகிய கடவுள் நமக்கு அருள் பண்ணுவான், அவனிடத்துல அன்பு செலுத்துதல் அவனை வழிபாடு பண்ணுதல் நமக்கு முக்கியம் என்கிறத இந்த பல வகையாலும் நமக்கு மாணிக்க வாசகர் நமக்கு அறிவிக்கிறார். அதற்கு மேல இன்னும் தொடர்ச்சியாக வருகின்ற நிகழ்ச்சிகளில் சந்திக்கலாம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் நவகுண்டம்.

0: திருச்சிற்றம்பலம். சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாயே நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். எல்லாம் இல்ல அருள்மிகு நடராஜ பெருமானின் திருவடியை மனமும் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று வரை 11 நாட்களாக தொடர்ந்து திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்களை வணங்குகிறேன். நேற்று 8 தந்திரத்தில் கூறப்பட்ட சில செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு 9 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமூலர் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் பேசியவர். எக்காலத்திலும் பொருந்தும் கருத்துக்கள் திருமந்திரத்தில் உண்டு. எல்லா காலத்துக்குமே பொருந்தும், எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். அப்படிப்பட்ட பொதுவான கருத்துக்களைத்தான் திருமந்திரத்தில் அவர் அருள் செய்துள்ளார். இவரது இறை கொள்கை அன்பு நெறி. அது மட்டுமல்லாமல் குருவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தவர். குருநெறியே இவருடைய அடித்தளம். அந்த குருநெறியை பற்றி பேசுகின்ற பொழுது ஞான குருவுக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கின்றார். ஞான குருவினுடைய தரிசனம் நமக்கு தேவை. சைவத்திலே சிவமே குரு, குருவே சிவம் என்ற நிலை உண்டு. இறைவனே குருவாக எழுந்தருளி வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருளுவார். அதனால தான் நாம் குருநெறி என்று சொல்லுவோம். ஞானத்தை உணர்த்துவதற்கு குரு தேவை. குரு கிடைப்பதும் குருவினுடைய உபதேசமாகிய மந்திரம் கிடைப்பதும் அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம நல்வினையை பொறுத்தது. அந்த நிலையில்தான் அவரவர்களுக்கு ஞானகுரு அமையும். இந்த ஞானகுருவினுடைய தரிசனத்தை பற்றி நம்முடைய திருமூலர் ஒரு உயர்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஒரு பாடலிலே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு, அந்த தெளிவான குருனுடைய உருவத்தை சிந்தித்தால் தெளிவு கிடைக்கும். அப்போ குருவுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. சிவஞான போதத்திலே சிவோக பாவனை என்ற ஒரு இடம் உண்டு. சிவோக பாவனை செய்து நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிவோக பாவனையை குறிக்கின்ற இடத்தில் கருட பாவனையை உதாரணமாக காட்டுவார்கள். கருட பாவனை அப்படின்னா ஒரு ஊரில் யாரோ ஒருத்தருக்கு இந்த பாம்பு கடிச்சிடுச்சுன்னு வச்சுப்போம், பாம்பு தீண்டியது. அப்போ இந்த காலத்தில் இருக்கிறத மாதிரி அந்த காலத்தில் வந்து மருத்துவமனைகள் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு சித்த மருத்துவரோ நாட்டு மருத்துவரோ இருப்பார், விஷக்கடி மருத்துவர் இருப்பார். அப்போ விஷத்தை திருப்பதற்கு, இந்த விஷக்கடியை திருப்பதற்காக குணப்படுத்துவதற்கான விஷக்கடி வைத்தியர் ஒரு இருப்பார் ஒரு ஊரில். அப்போ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். இப்போ ஒரு பாம்பு தீண்டியது என்று சொன்னால், அந்த பாம்பினுடைய விஷத்தை தீர்ப்பதற்காக பாம்புக்கு எதிரியான கருடன், அந்த கருடனை மானசீகமாக, அதாவது தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். தன்னை கருடனாக பாவித்து கொண்டு அந்த கருட அந்த விஷத்தை திருப்பதற்குரிய மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த விஷமானது நீங்கும். அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட விஷக்கடி மருத்துவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த விஷக்கடி, இந்த விஷக்கடியை போக்குவதற்கு அந்த இந்த விஷக்கடி வைத்தியர் தன்னை கருடனாக பாவித்தார். பாவிக்கும் பொழுது அந்த பாவனை அங்கே முக்கியம். அதே போன்று ஒரு சீடர், அந்த சீடருக்கு ஒரு ஞானகுரு வாய்த்திருக்கிறார். அந்த சீடருக்கு ஏதேனும் மனதில் வருத்தமோ அல்லது சஞ்சலமோ அல்லது சில கஷ்டங்களோ ஏற்படுகின்ற பொழுது அந்த சீடர் அந்த ஞானகுருவினுடைய உருவத்தை, ஞானகுருவை சிந்தித்து, அந்த சிந்தித்த நிலையிலே இவரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கும், மூவினைகளும் நீங்குங்கிறார் திருமூலர். மூவினை என்று சொன்னால் திரிமலம், ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய திரிமலம். இன்னும் நுழைந்தோமானால் இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று வினைகளினுடைய கட்டுக்களுமே அங்கு நீங்கிவிடும் என்று சொல்லுகின்றார். கருடன் உருவம் கருதும் அளவில் அந்த சீடர், சீடருடைய நிலைக்காக சொல்றார். அந்த கருடனுடைய உருவம், கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல், அந்த விஷத்தினுடைய பயம் அங்கே நீங்கிடும். அதே போல ஒரு சீடர் குருவின் உருவம் குறித்து, அந்த குருவினுடைய உருவத்தை சிந்தித்தால் போதும், குருவின் உருவம் குறித்தவப்போதே அப்போதே என்னாகும், திரிமலம் தீர்ந்து. அந்த திரிமலம் என்று சொன்னால் மூன்று மலங்கள், மும்மலங்கள். அதுதான் நம்மளுடைய சாத்திரங்களிலே ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லும். இந்த திரிமலம் நீங்குகின்ற பொழுதே அந்த கண்மம் என்ற வினையில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று மும்மலங்கள், மூன்று வினைகள் இதுவும் நீங்கும். நீங்கிய பின்பு இந்த ஆன்மா சுத்தமடையும். சுத்தமடைந்த ஆன்மா ஒளி, அது இந்த ஒளி என்று சொன்னால் அங்கே வந்து சத்தினி பாதம் என்று பெயர். சத்தினி பாதம் நிகழும். சத்தினி பாதம் நிகழ்ந்த பொழுது அது அந்த திருவருள் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அது அந்த ஆன்மா சுத்தமடைகின்ற பொழுது சிவத்தன்மை அடையும். சிவத்தன்மை அடைந்ததனால் அங்கே முக்தி நிலை கிடைக்கும். அப்போது ஒரு குருவானவர் சீடருக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுகின்றார், அந்த சீடர் குருவை சிந்தித்தாலே முத்தி நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று சொன்னால் அப்போ அந்த குருவினுடைய பெருமை எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்புறம் அந்த மந்திர உபதேசம் கொடுப்பார். கொடுக்கின்ற பொழுது அங்கே அந்த மந்திரத்தினுடைய உள்ளீடாக இருப்பது ஓம், அது பிரணவம் என்று பொருள். இந்த ஓம் என்ற சப்தம் இது வந்து பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, ஆனால் பூமி சுற்றுறது நமக்கு தெரியல. சுற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சவுண்டு கேட்கும். சாதாரணமாக இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த ஃபேன் சுற்றும் போது ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது ஒரு சாதாரண ஒரு காற்றாடி, அதாவது ஃபேன் சொன்னால் தெரியும், அந்த ஃபேன் சுற்றும் பொழுது இவ்வளோ சவுண்டு கேட்குது. இதை விட பல மடங்கு பெரிய அளவுடைய இந்த பூமி சுற்றும் போது எவ்வளவு சத்தம் கேட்கும், ஆனால் அந்த சத்தத்தை நம்முடைய காது கேட்க இயலாது. ஏன்னா ஒரு இந்த காதுக்கோ ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள சத்தத்தை தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் பூமியினுடைய பூமி சுற்றுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த சத்தம் நமக்கு கேட்கவில்லை. அந்த பூமி சுற்றும் பொழுது ஏற்படுகின்ற சத்தத்துக்கு பேர் ஓங்காரம். நம்முடைய உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ரெண்டு இந்த காதுகளை நீங்கள் பொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்புக்குள்ள ஒரு சவுண்டு வரும், ஓம்னு ஒரு இறைச்சல் வரும், அதுதான் ஓங்கார சவுண்டு. அந்த ஓங்கார சவுண்டு தான் நம்முடைய குண்டலிலிருந்து எழக்கூடிய சத்தம், ஓங்காரம். இது நாதப்பறைன்னு சொல்லுவாங்க, நாதம். அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் கூறக்கூடிய 36 தத்துவம். அந்த 36 தத்துவத்திலே மண் தத்துவத்திலிருந்து அதான் ஆரம்பம், மண் தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் வரை 36. அப்படி மேலிருந்து கீழே வருவதனால் நாதத்திலிருந்து மண் ஈராக. இப்போ நாதம் என்று சொன்னால் அங்கே சவுண்ட். சிவபெருமானுடைய திருக்கரத்திலே ஒரு அந்த இது இருக்கும், இந்த பறை, இந்த உடுக்கை மாதிரி இருக்கும், அந்த உடுக்கை ஏந்தே திருக்கரம், அதில் வந்து சவுண்டு இருக்கும், அதுதான் உலக படைப்பு. அப்போ அந்த ஒலியில் இருந்து தான், சவுண்டில் இருந்து தான் இந்த உலகமானது படைக்கப்படுகிறது. அதுதான் நாதப்பறை அறைமின் அப்படிங்கிறாங்க திருவாசகத்தில், நாதப்பறைங்கிறாங்க. இப்போ இந்த சவுண்டுங்க பார்த்தீங்களா, இந்த சவுண்டுக்கு வந்து ஒலி, அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லைட்டுன்னு ஒன்று இருக்கும், லைட்டுன்னா அது வெளிச்சம், அந்த அந்த அந்த அது அந்த வெளிச்சம் வந்து அது சூரியன், அந்த ஒளி, அந்த லைட்டு என்ற ஒளி இருட்டுக்குள்ளே நுழையாது. ஆனால் இருட்டும் வெளிச்சமும் பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒளி வந்தால் தான் இருட்டு அடங்கிடுமே. அப்போது அந்த லைட் என்று சொல்லக்கூடிய ஒளியால் இருளில் கலக்க முடியாது. ஆனால் ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்டு அந்த இருட்டுக்குள்ள நுழைஞ்சிரும். மொத்தம் 5 ஒளிகள் உண்டு. இது சன்லைட் அப்படிம்போம், சன்லைட்னா சூரியனுடைய ஒளி, அப்புறம் சந்திர ஒளி, அப்புறம் நட்சத்திர ஒளி, அப்புறம் கங்கோலி. இந்த கங்கோலிங்கிறது நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதனுடைய ஒளி. அப்புறம் அந்த மின்னொளி, மின்சாரத்தால் வரக்கூடிய ஒளி. இது போல் நமக்கு 5 ஒளிகள் உண்டு. இந்த 5 ஒளிகள் இந்த இருள் என்று சொல்லக்கூடியது ஒன்று, 6. இந்த 6 இடங்களிலுமே, 6 இடங்களிலுமே இந்த சவுண்டு என்று சொல்லக்கூடிய ஒளி போய் ஊடுருவி செல்லும். அதனால்தான் அந்த ஓம் என்ற சவுண்டு, அது இந்த பிரணவம்னு சொல்கிறது. அந்த சவுண்டு வழியாக நம்ம வந்து போயிடலாம், எங்கே வேணாலும் உள்ளே புகுந்து போயிடலாம். அது வந்து சப்த பிரபஞ்சம்னு பேர். இந்த சப்த பிரபஞ்சத்தை கடந்து அப்புறமேலுக்கு வந்து நுழைஞ்சோம்னா வெட்ட வெளிக்கு போயிடலாம். அது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஓம்ங்கிற பிரணவம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஓம் என்றது அந்த அதுக்குள்ள தான் அந்த சிவாய நமங்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா. சைவர்களினுடைய காற்று அதுதான், சைவர்களுடைய மூச்சு அதுதான், சிவாய நமங்கிற சிவ மந்திரம். அந்த ஓமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவய நம என்ற ஐந்து எழுத்தும் இருக்கும். இந்த ஓம் அந்த ஓங்காரம் அந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு, அதுக்குள்ளே ஐந்து பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இப்போ ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதம், ஓங்காரங்கிற சவுண்டுக்குள்ள தான் உங்களுக்கு பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் உதித்த சராசரம், அண்ட சராசரம், சரம் அசரம், அதாவது அசையும் அசையாதது இரண்டு பொருள்கள், அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே அந்த அண்ட சராசரம் முழுவதுமே அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி வைப்ரேஷனில் இருக்கும். அந்த சவுண்டில் தான் உங்களுக்கு வந்து அண்ட சராசரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான் வெட்ட வெளியில். அது கூத்துன்னு பேர். இப்போ திருமந்திரத்தில் ஒன்பதாம் தந்திரம் வந்து இந்த மகுடாகமம் என்ற ஒரு ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள செய்திகள். இப்போ மகுடாகம செய்திகளில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து அந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, அப்புறம் சிவபெருமானுடைய கூத்துக்கள், ஐந்து வகை கூத்துக்கள், ஏழு வகை நடனங்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழு வகை தாண்டவம்னு பேர். அது அப்புறம் ஐந்து வகை கூத்துக்களில் பார்த்திங்கன்னா சிவானந்த கூத்து, இந்த அண்ட சராசரத்தில் சொல்கிறேன், சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொறுப்பதி கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புத கூத்து, இந்த மாதிரி ஐந்து வகையான கூத்துக்கள் சிவபெருமான் இயற்றுகின்றார். இது அண்ட சராசரம். அப்போ ஓங்காரத்து இது உயிர் மூன்றும் உற்றன, ஓங்காரதீதத்து உயிர் மூன்றும் உற்றன. இந்த உயிர் வர்க்கம் வந்து நமக்கு வந்து மூணாக கிளாசிஃபை பண்ணணும். இந்த உயிர்னு பொதுவாக சொன்னாலும் கூட அது ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்கிறது. அதை வந்து விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள், பிரளய கலர் ஆன்மாக்கள், சகல வகை ஆன்மாக்கள், இந்த மூன்று வகையான ஆன்மாக்கள், அதுதான் உயிர் வர்க்கம் மூன்று. இந்த உயிர்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறோம், ஆன்மாங்கிறது வடமொழியில் சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பொருளோடு சொல்கிறதா இருந்தால் பக்குவப்பட்ட உயிருக்கு ஆன்மான்னு சொல்கிறோம். இவங்க மூணு பேருமே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம நில உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாருமே வந்து சகலர் ஆன்மாக்கள், பிரளயர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய போனங்களில் இருக்கிறாங்க, அதே மாதிரி விஞ்ஞானிகளர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய மேல் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மூவருக்குமே தன்னுடைய உண்மை நிலைகளை அறிவார்கள். அவர்கள் மூவருமே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தன்மையை, உண்மை இயல்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து அவர்களும் ஓங்காரமாகிய நாதத்தில் நுழைவார்கள். ஓங்காரமாகிய நாதத்தினுடைய உண்மை இயல்பை புரிந்து கொள்வார்கள், அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த ஓங்காரத்திலிருந்து தாம் வேறு என்று நினைத்து அதற்குள் கூடி அதோடு கலப்பார்கள். அப்போ அந்த அதாவது அதில் என்ன சொல்ல பாருங்க, உயிர் மூன்றும் உற்றன. அப்போ அந்த விஞ்ஞானர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, பிரளயாளர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, சகலருவை ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓங்காரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஏன்னா ஓங்காரம் என்று சொன்னால் அங்கே இறைவன் என்று பொருள். இதுதான் நம்முடைய நம்முடைய மாணிக்க வாசகர் 51வது பதிகம் அச்சோபதிகம். அல்ல, உயின் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. இப்போ ஓங்காரத்தினுடைய உட்பொருள், ஓங்காரத்தினுடைய உட்பொருள் என்று சொன்னால் அங்கே சிவப்பரம்பொருள்னு அர்த்தம். அப்படி அறிந்த சீவன் இறைவனோடு கலக்கின்ற நிலை. அந்த அந்த சீவன் அந்த பரசிவ ரூபம், பரசிவ ரூபம்னா அந்த பரம் என்று சொல்லக்கூடிய சிவத்தோடு இணைந்து விடுவார்கள். அதுதான் ஓங்கார சீவன் பரசிவ ரூபமே. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஓங்காரம் என்ற அந்த பிரணவத்துக்குள் நுழைய வேண்டும். அந்த நுழைந்தால் நாம் இறைவனை நாம் அடையலாம். இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தில் அவர் திருமூலர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் இந்த ஓங்காரத்தினுடைய விரிவு, அது இப்போ திருவைந்த எழுத்துன்னு தமிழில் சொல்கிறோம். இதை வடமொழியில் பஞ்சாட்சரம், அச்சரம்னா எழுத்துன்னு அர்த்தம், பஞ்சம்னா அஞ்சு, ஐந்து எழுத்து. அது ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொன்னால் திரு ஐந்து எழுத்து என்று சொல்லுவோம். இந்த திருவைந்த எழுத்து அந்த இது என்ன, ஒரு உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால், வேதம் என்ற ஒரு மரம், அந்த வேதம் என்ற மரத்திலே உச்சியில் பழுத்த பழம், அதுதான் திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து அது அது பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். அதான் சொன்னுடைய வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதனன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ எசன்ஸ் அதான் திருவைந்தெழுத்து. இதை என்ன செய்யணும் அப்படின்னா பலன் கிடைக்கும், ஓதினால் பலன் கிடைக்கும். ஓசைதரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க, உள்ளத்தே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட. சிவஞான சித்தியார், இப்போ சிவஞான சித்தியாரில் அருளன் சிவாச்சாரியாரனுடைய பதிவு. ஓசைதரும் அஞ்செழுத்து அப்படின்னார். ஓசைதரும் அஞ்செழுத்துன்னா அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பொருள் உண்டு. இப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவத்தை குறிக்கும். அதான் இந்த ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் இதை வந்து ஒரு அந்தியும் பகலும் அஞ்சு பதம் சொல்லின்னு சொல்லுவார் தேவாரத்தில். அஞ்சு பதம் பர் அது சிவாய நமங்கிற மந்திரத்துக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு பதம் அர்த்தம் உண்டும் பர். அப்போ சிவபு அந்த குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை விதிப்படி உச்சரிக்க, விதிப்படி உச்சரிக்கன்னா குருநாதர் உபதேசம் பண்ணணும், அந்த உபதேச மந்திரத்தை அவர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த உபதேசத்தை அப்படியே சொல்லணும். அது மானசீகமாக சொல்கிறது தான் ரொம்ப பலன் அதிகமாக கொடுக்கும். அப்போ உள்ளே சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, உள்ளத்தை புகுந்து அந்த மந்திரமானது உள்ளே புகும், உள்ளே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட, அந்த அங்கே அழுக்கெல்லாம் போயிடுமா. இப்போ அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா, உள்ளத்தில் கூட அழுக்கெல்லாம் ஓடி போயிடும். அப்போது அங்கே என்ன கொடுக்குறாருன்னா சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கும், சிவ தரிசனம் கிடைக்கும். அதான் நம்ம வந்து அந்த இந்த சிவாய நம்மங்கிற மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஓதணும், ஓதிக்கொண்டே இருக்கணும். அதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவேன்னார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இதை ஓதினால் நமக்கு வந்து இறைவனிடம் நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கும், சிவத்தொடர்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல்வினையை ஏறாமல் தடுத்துவிடும், ஆகாமியனை ஆகாமியவினை ஏறாமல் பார்த்துக்கணும். அது அப்படிப்பட்ட திருவைந்தெழுத்து. இதை வந்து நம்ம வந்து ஐந்து நிலைகளில் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாரு, ஸ்தூல பஞ்சாட்சரம். அப்படி ஐந்து நிலைகள் உண்டு, ஐந்து வகை உண்டு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு, இப்படி ஐந்து நிலைகள் உண்டு. இந்த ஐந்து நிலைகளையுமே நம்முடைய திருமூலர் ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்துள்ளார். இப்போ ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னால் நமசிவாய, சூக்ம பஞ்சாட்சரம் சிவாய நம, அதிசூக்ம பஞ்சாட்சரம் அதுதான் காரண பஞ்சாட்சரம்னு பேர், அதுதான் சிவாய சிவ. மகா காரண பஞ்சாட்சரம் அது சிவ, மகா மனு என்பது சி. இப்போ ஐந்து நிலைகளையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஐந்து எழுத்துக்கும் ஐந்து பொருள் தெரியும் உங்களுக்கு. இப்போ ந ம, இந்த ந ம என்ற நக ந நகரம் மகரம், இந்த ந என்பது மறைப்பாற்றல், அது திரோதான சக்தின்னு பேர். ம என்பது ஆணவம், இந்த நம என்பது மறைப்பாற்றலையும் ஆணவத்தையும் அந்த சக்தியை முன்னால் வைத்து விட்டு நம உடுத்தி விட்டு, சிவாய என்ற அந்த சி வாய இந்த மூன்று எழுத்துக்களையும் நாம் பின்னால் சொல்லுதல். நம என்று ஆரம்பிக்கிறது, இதுக்கு பேர் ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் சொல்லுகின்ற மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இதை நம்முடைய பாடலில் பார்க்கலாம், அப்பர் பெருமானுடைய பாடலை எப்படியும் பார்க்கலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்போ நல்ல நெறியை வந்து காட்டக்கூடிய மந்திரம், காட்டும் அது ஆரம்ப நிலை. நமச்சிவாய வாழ்கங்கிறத அந்த மந்திரத்திலேயே நம்முடைய மணிவாசக பெருமாள் நம்ம திருவாசகத்தில் தொடங்குகின்றார். அப்போ ஆரம்பம் நிலை அது நமச்சிவாய மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அதனால் இதுக்கு பேர் தூள பஞ்சாட்சரம்னு பேர். இந்த பாடலில் அதுக்கு அதை சொல்கிறார் பாருங்க, இந்த இந்த தூள பஞ்சாட்சரத்துக்கு நம்முடைய திருமூலர் ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும், இந்த ஆதியோடு ஆதி எழுத்து ஐம்பதுன்னு சொல்கிறது, சில இடங்களில் ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறது உண்டு. ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும், ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும், ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின், ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின் என்னாகும், ஐம்பது எழுத்தே அஞ்சு எழுத்தாமே. இந்த ஐம்பது எழுத்தினுடைய சுருக்கம் ஐந்து எழுத்துங்கிறது. அப்போ இந்த ஐந்து எழுத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம், திருவைந்து எழுத்துன்னு போய் சொல்கிறது. இந்த திருவைந்து எழுத்துக்குள்ளே தான் இந்த பதி பசு பாசம் இருக்கும். இப்போ சிவ என்பது பதி, வா என்பது பசு, யா என்பது பசு, சிவ என்பது பதி, யா என்பது பசு, நம என்பது பாசம். இப்போ பதி பசு பாசம் என்பது பார்த்தீங்களா, சிவ ய நம, இந்த பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பதி பசு பாசம் இருக்கும். அதனால தான் ஐம்பது எழுத்துமே இந்த ஐந்துக்குள் அடக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு பாடலில் திருமந்திரத்தில் சொல்கிறார், நகார மகார சிகாரம் நடுவாய். இப்போ நகர நகரத்தில் ஆரம்பிக்கிறார் பாருங்கள், நகார மகார, அப்போ நம நமச்சிவாயன் ஆரம்பிக்கிறார். நகார மகார சிகார நடுவாய், சி என்பது நடுவில் இருக்கும், வகாரம் இரண்டும் வழியுடன் கூட்டி, அப்போ நம சி வ ய, அப்போ நமசிவய. இதை ஓகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க, மகார முதல்வன் மனத்தகத்தானே. அப்போ இறைவனை நம்ம வந்து அணுகுவதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஆரம்ப நிலையில் வழிகாட்டக்கூடிய மந்திரம் நமச்சிவய. நமசிவாய. இந்த வாங்கிறத கவனிக்கணும். இந்த வாங்கிறத வந்து அங்கே சக்திக்கு ரெண்டு மாத்திரை நம்ம கொடுக்குறோம். அது ஆரம்ப நிலையில். இப்போ ரொம்ப ஆழமாக இறைவனோடு கலந்து இருக்கின்ற நிலையில் பார்க்கிங்கன்னா அங்கே வந்து அந்த சீக்கும் ஒரு மாத்திரை தான், வாவுக்கும் ஒரு மாத்திரை தான். அப்போ இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக சக்திக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறோம். வா என்பது சக்தி இல்லையா, அதனால் அதில் நமசிவாய நமசிவய. அதே மாதிரி சிவாய நம சிவய நம அப்படிங்கிறது இந்த மந்திரத்துக்குள்ள அந்த மாத்திரைக்காக சொன்னேன். இது வந்து நம்மளுடைய முதல்ல சொன்னக்கூடிய தூள பஞ்சாரிச்சத்தின சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அடுத்தது இந்த சூக்ம பஞ்சாட்சரம். இந்த சூக்ம பஞ்சாட்சரத்தில் வந்து என்னன்னு கிடைக்கும்னா அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும். இந்த சூக்ம பஞ்சாட்சங்கிறது தான் சிவாய நம. அதான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இது மாணிக்க வாசகர். அப்போ நமக்கு வந்து நமச்சிவாய மந்திரம் ஓதினால் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். அது பொருள் கிடைக்கும், பொன் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டுமானால் நமக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். இதை சிவாய நமங்கிறது தான் சூக்ம பஞ்சாட்சரம்னு பேர். சூக்கம்னா இன்னும் கொஞ்சம் ஆழம், நுட்பம்னு அர்த்தம். இதை நம்ம சொல்கிறார் நம்முடைய உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலில், நவம் முதலா ஓதின் அருள் நாடாது. இப்போ நம என்ற மந்திரத்தை முதலில் வைத்து ஓதுகின்ற பொழுது அருள் கிடைக்காதுங்கிறார். அருள் நாடும் எப்பொழுது? சிவ முதலா ஓது நீ செப்பு நாடும் அருள் சிவ முதலா ஓது நீ செப்பு நீ சொல்லுங்கிற. அப்ப சிவாய நம என்று சொல். இது நம்முடைய உண்மை விளக்கத்தில் சொல்லக்கூடிய பாடல். அதால் நம்முடைய ஔவையார் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அவன் மனசுக்குள்ள சிந்திக்கணுமா, அப்போ அபாயமே இல்லைங்கிறாரு. அப்ப இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம்.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம்.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் திருவிசைப்பா, 3 தலைப்பு கோயில். இந்த பதிகம் தலைவன் பிரிந்ததால் வருந்தும் தலைவியின் செயல்களை செவிலித்தாய் கூறுவது போல் அமைந்தது. பண் பஞ்சமம்.

என் தங்க மகள், உயிர்களுக்கு உறவான யோகமும் போகமுமாய் நின்று என் உயிரை ஆள்பவனே என்கிறாள். ஒரு காலத்தில் மேன்மையற்ற அசுரர்களின் முப்புறம் வென்ற வெற்றி வில்லை ஏந்திக் கொண்டு மூகாசுரன் எனப்படும் பன்றிக்கு பின்னால் சென்று அதனைக் கொன்று அர்ஜுனனைக் காப்பதற்காக நின்ற வேடனே என்கிறாள். மணிகளைக் கொண்டு ஓடிவரும் அருவியை உடைய மன்னு மாமலை மகேந்திரம் என்ற மலைமேல் எழுந்தருளும் குறவனே என்கிறாள். நல்ல குணங்களை உடைய குன்றமே என்கிறாள். இப்படியெல்லாம் மகிழ்வு தரும் தில்லைக்கூத்தனை குறித்து என் மகள் பலவாறு பேசுகிறாளே.

நான் செய்த தீவினையால் என் மகள் இறைவனை அடைய மாட்டாமல் தவிக்கிறாள். மகிழ்வு தரும் தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமானை எண்ணி சுடுகாட்டில் தன்னுடம் ஆடும் பூத கணங்கள் சூழ்ந்து வர பொல்லாத பன்றியின் பின்னால் நீண்ட பகல் நேரத்தில் கால் வருந்த காட்டில் நடந்து சென்ற வேடனே, மகேந்திரமலை மன்னனே என்று விம்மி விம்மி அழுகிறாள், அஞ்சுகிறாள். எல்லாம் அழிந்த பின்னும் தான் மட்டும் எஞ்சி நிற்பவனே என்கிறாள். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் பெற்ற தில்லை மூவாயிரவரான அந்தணர்கள் தம் சிவந்த கரங்களால் தொடும் நெறியாளனே என்கிறாள். நல்ல குணக்குன்றே என்று கூறி என் மகள் இறைவன் மேல் காதலினால் நைந்து போகிறாள்.

மகிழ்வளிக்கும் தில்லையம்பலக் கூத்தனை நினைத்து என் மகள் காட்டில் திரிகின்ற அறவழிக்கு மாறுபட்ட பன்றியைக் கொன்ற களிப்புமிக்க வேடனே நல்ல காளையே என்கிறாள். வானைத் தொடுகின்ற உயர்ந்த சிகரங்களை உடைய மகேந்திர மாமலையின் மேல் இருக்கும் மலைத்தேனே என்கிறாள். தெய்வ வாய்மொழியான வேதங்களை ஓதும் திருவருட்செல்வர்களான தில்லை மூவாயிரவர்களின் வழிபடு தெய்வமான தலைவனே என்கிறாள். நல்ல குணக்குன்றமே என்று கூறித் தவிக்கிறாள்.

நிலையான மகிழ்வழிக்கும் தில்லையம்பலக் கூத்தப்பிரானை குறித்து என் மகள் கோபத்தோடு ஓடிய பன்றியை துரத்திச் சென்று முன்னொரு நாளில் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த அரசனே என்கிறாள். மான்கள் ஓடும் மலைப்புறங்களை உடைய மகேந்திர மலை மேல் வீற்றிருக்கும் பிறவிப்பிணிக்கு மருந்தே என்கிறாள். அடியார்கள் செல்லும் நன்னெறியே என்கிறாள். அந்த சன்மார்க்க நெறியில் நின்றவர்கள் நினைக்கின்ற நீதியோடு கூடிய வேதாந்தங்கள் காட்டும் நிலையான அடையாளமே என்கிறாள். குணங்களின் குன்றமே என்று கூறி கூறி காதலினால் நொந்து போகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பல கூத்தப் பெருமானை நினைத்து வாடும் என் மகள், செழிப்பான தென்றல் காற்று பிரியாத அன்றில் பறவை எட்டி பார்க்கும் இந்த சந்திரன், குளிர்மிக்க இரவு நேரம் அலை வீசும் கடல் ஆயர் குழல் ஓசை எருதுகளின் கழுத்து மணி ஓசை எனப்படும் இவை அனைத்தும் எழுந்து என்மேல் பகையிற்று என்னை வருத்தும் போது, அதனால் வாட்டமுறும் என்னை இறைவனாகிய நீயும் வருத்தலாமா என்கிறாள். கடலில் அழுந்தாமல் எழுந்து நிற்கும் மகேந்திர மலையில் உள்ள வானில் பறக்கும் பறவைகளின் தலைவனான கருடனுக்கு அருள் செய்த அரசனே என்கிறாள். தேவர்களின் ஒப்பற்ற இளந்தளிரே என்கிறாள். குணக்குன்றே என்று கூறி வாட்டமுறுகிறாள்.

மகிழ்வளிக்கும் தில்லையம்பலக் கூத்தனை எண்ணி என் மகள் வாடுகிறாள். வண்டுகள் முய்க்கும் கூந்தலை உடைய பார்வதிக்கு முன்னே மகேந்திர மலைச்சாரலில் கண்ட தேவர்கள் கவலையடையுமாறு காட்டுப்பன்றியின் பின்னால் கையில் வில்லேந்தி வேடகளோடும் விரைந்து செல்லும் நாய்களோடும் சென்று வளைத்துக் கொண்டவனே என்கிறாள். பழமையான மலரில் வாழும் நான்முகன், தக்கன், எச்சன், கதிரவன் ஆகியோருடைய தலைகள், பற்கள், பசிய கண்கள் முதலியவற்றை தக்கன் வேள்வியில் பறித்து கொண்டவனே என்கிறாள். குணங்களின் குன்றமே என்று கூறி கூறி வாடிப்போகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமானை நினைத்து என் மகள் கடுமையாக பறைகள் ஒலிக்க கடுமையும் வேகமும் மிக்க வில்லையும் அம்பையும் கவன் என்ற கருவியையும் கையிலேந்திக் கொண்டு புலித்தோல் உடுத்தி செருப்பும் சிறு கத்தியும் தரித்து பன்றியின் முன்னே காதுகளை துளைக்கும்படி குரல் எழுப்பி நடப்பவனே மகேந்திரமலை தலைவனே நாத தத்துவங்களின் முடிவான தலைவனே என்று வழிபடுபவர்களுக்கு நாதங்கடந்த பெரும்பதம் கொடுப்பவனே என்கிறாள். குணக்குன்றே என்று கூறி வாடுகிறாள்.

என் மகள் விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தனை நினைந்து இடவத்தின் வடிவம் எழுதப் பெற்ற வெற்றி கொடியை உடையவனே என்கிறாள். சிவபெருமானே எனக்கு பாதுகாப்பான துணைவனே என்கிறாள். பல விலங்குகளைக் கொண்ட மலைச்சாரலை உடைய மகேந்திர மலையில் வளரும் தலைவனே இங்கே வருவாய் என்கிறாள். மலர்களை ஏந்தி தில்லை மூவாயிரவர் போற்ற புகழ்மிக்க பொன்னம்பலம் பொலி உருமாறு நின்றாடும் தலைவனே என்கிறாள். குணக்குன்றமே என்று கூறி நைந்து போகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தப் பெருமானை எண்ணி வாடும் என் மகள், பயன்தரும் தினைப்புணங்களையும் மலைச்சுனையிலிருந்து விடும் அருவிகளையும் பெரிய கற்பாறைகளின் கீழ் உள்ள குகைகளில் வசிக்கும் சிங்கங்களையும் குங்கும மரச் சோலைகளையும் அழகான வேங்கை மரங்களையும் உடையதும் எல்லா பக்கங்களிலும் மலை மேகங்களால் சூழப்பெற்றதுமான மகேந்திர மாமலை மேல் இருக்கும் தேவதேவனே என்கிறாள். ஒளிமிக்க நீண்ட மணிமுடி தரித்த திருமால் பிரமன் இந்திரன் முதலாகிய தேவர்கள் யாவருக்கும் குருவாக விளங்குபவனே என்கிறாள். குணக்குன்றமே என்று கூறி வாடுகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தனை எண்ணி வாடும் என் மகள் திருநீறு அணியாத உருவத்தைத் தொடமாட்டேன் என்கிறாள். தன் உடம்பில் அழகான நெற்றியில் திருநீர் அணிந்து பெருமைமிக்க நீலகண்டத்தை உடைய சிவபெருமான் புகழை பேசிக் கொண்டு தன் வசம் இழந்து பெரிய தெருக்களின் வழியே திரிகிறாள். விரைந்தோடி வரும் அருவிகள் சூழ்ந்த மகேந்திர மலையில் மலைமகளான பார்வதிக்கு அருள் செய்த குருமூர்த்தி நீதானே என்கிறாள். குணப்பெருங்குன்றமே என்று கூறி கூறி வருந்துகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பல கூத்தப் பெருமானை குறித்து என் மகள் எனக்கு மிகவும் நெருங்கிய உறவினனே என்கிறாள். உன்னை அல்லாமல் வேறு ஒன்றையும் உணரமாட்டேன் என்கிறாள். இறை உணர்வுகள் கலக்கப்பெற்று பல நன்மைகளை செய்யக்கூடிய திரு ஐந்தெழுத்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறாள். என் உடல் பிணியும் பிறவிப் பிணியும் தீர திருநீற்றை இட்டுக்கொள்ளும் பேறு பெற்றேன் என்கிறாள். சுற்றிலும் ஒளிவீசும் சோதிமயமான மகேந்திர மலையை வலம் வந்து மனத்தில் உள்ள அறியாமையுருளை போக்க உன்னை நினைக்காதார் நெஞ்சிலும் மலைபோல் நிற்பவனே என்கிறாள். குணக்குன்றமே என்று கூறி வாடுகிறாள்.

0: விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தனை காதலித்து வருந்தும் என் மகள் அவனை எண்ணி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மகிழ்ச்சியுற்று உலகத்தை சிவலோகமாக்கி வேதம் ஓதுவதில் மாறுபடாத தில்லை மூவாயிரவரான அந்தணர்களையும் அவர்களோடு ஒப்பிட முடியாத என்னையும் ஒரே விதமாக மகிழ்வோடு ஆட்கொள்ள வல்லவனே என்கிறாள். ஆறுகள் நிறைந்த சிகரங்கள் சூழ்ந்த மகேந்திர மலையில் வழிபாடு செய்யும் உன் அடியார்களின் பிழைகளை பொறுக்கும் பெருமானே, அதற்காகவே கருணைக் கடலான உமையவளை இடப்பாகத்தில் வைத்தவனே என்கிறாள். குணப்பெருங்குன்றமே என்று கூறி கூறி அவனுக்கே ஆளாகி நிற்கிறாள்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசர் அருளியது பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: திருக்கரையன் பதிகை எண் 16, பண் தக்கரா.

0: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் ஏனாதிநாத நாயனார்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு முன்னி கடலை. தொடர்ச்சி வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உடையாள் என்று சொல்லும் பொழுதே தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் என்று சொல்லிவிட்டார். ஆகவே உமையன்னையை சொல்லும் போதெல்லாம் உமையன்னை சுவாமியின் இடப்பாகத்திலே இருக்கின்றார். ஆகவே அங்க சுவாமியும் சேர்த்துதான் அங்க நாம கொள்ள வேண்டும். அதை வந்து அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கோயில் மூத்த திருப்பதிகத்திலே அடிக்கடி நான் கூறி வருகின்றேன். இப்போ உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீரத்தையும் வாடியிருக்கின்றார்கள். ஆகையினால சுவாமியை விட்டுவிட்டு அம்பாளை மட்டும் தனியா வழிபடுறதோ, அம்பாளை விட்டுவிட்டு சுவாமியை மட்டும் தனியா வழிபடுறதோ, அது சைவ சித்தாந்த வழிபாடு அல்ல. அதுதான் அப்பர் பெருமான் திருவாக்களையும் பார்த்தோம். வளர்மதி கண்ணியின் ஆணை வார்குளாலோடும் பாடி என்று சொன்னது போல இணைத்தேதான் பாடுவோம். அதுதான் அங்க முக்கியம். ஆகவே முகிலானது நீர் உண்டு கார்முகிலாக விளங்குவது, சக்தியானது அருள் சூழ் கொண்ட நிலை என்று சொல்வார்கள். ஆக சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள் அல்லவா. நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருளின் வீழ்ச்சி, அதைத்தான் சத்தியநிபாதம் என்பார்கள். ஆகவே எங்கோமான அன்பர்க்கு அவள் முன்னி சுரக்கும் இன்னருள் என்பது எங்கோமான அன்பர்களிடத்திலே அவள் திரோதன சக்தியாக விளங்காமல், யார் உமையன்னையார், திரோதன சக்தியாக விளங்காமல் அருட்சக்தியாக இல்லையா முற்பட்டு, அதைத்தான் அவள் முன் முன்னி என்றார். பாடலை வருது பாருங்க. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, முன் சுரக்கும்னு வருது. அந்த முன்னை வந்து முன்னி என்பதற்கு முன்னால சேர்த்துக்கணும். நான்காம் அடியில முன்னின்னு தொடங்குது இல்லையா, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளேன்னு வருது. அந்த முன் என்பதை வந்து முன்னிக்கும் முன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். முன் முன்னி என்று அங்கே நாம வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன் முன்னி என்றால் முற்பட திருவுளம் கொண்டு, முற்பட திருவுளம் கொண்டு என்று எழுதியிருக்கின்றார் என்றால் அதில் ஒரு சித்தாந்த விளக்கத்தை நாம் வித்து உணர வேண்டும். அதாவது பிற்பட விளங்குதல் முற்பட விளங்குதல் இரு நிலைகள் சக்தி கொண்டு. ஆன்மாவை முன்னிறுத்தி தான் திரோதாயியாக மறைந்து கொண்டு அந்த ஆன்மாவின் குணவழி விட்டு படிப்படியாக அந்த ஆன்மாவை திருத்துதல், அதான் பேதித்து நம்மை வளர்த்தல் என்பது. வளர்ந்து அந்த பக்குவ முதிர்ச்சி ஏற்பட்ட பிறகு அந்த ஆன்மாவை எடுக்கணும், பிறவி கடலிருந்து எடுக்கணும். வளர்த்து எடுத்த பைவழின்னு சொன்னார் இல்லையா. அப்ப எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படி மறைந்து இல்லாமல் அந்த சக்தி வெளிப்படும். வெளிப்பட்டு அந்த திரோதான நிலையிலிருந்து நீங்கி அருட்சக்தி என்ற நிலைக்கு அது வரும். முற்சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே என்று சிவபிரகாசத்தில் படித்தோம் அல்லவா. இறைவனை ஒப்பு மலவரிபாகம் இந்த நிலைகள் ஒரு ஆன்மாவுக்கு வந்துவிட்டால் இல்லையா, அப்போ அந்த ஆன்மாவிடம் அந்த சிவசக்தியானது மறைப்பாற்றலாக விளங்காது. அந்த ஆன்மா உணரும்படி அது அந்த ஆன்மாவிடத்திலே முற்பட்டு விளங்கும். அதான் அருட்சக்தியாக விளங்குதல். அதைத்தான் முன்னி சுரக்கும் என்றார். முன் என்பது முற்பட முன்னி திருவுளம் கொண்டு சுரந்தருளும் என்பது அந்த சத்தினி பாதமாகிய அருள் வீழ்ச்சியே இங்கே குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய அடியார்கள் இறைவனை ஒப்பு சிவபுண்ணியம் செய்வார்கள். இறைவனுடைய அடியார்கள் சிவபுண்ணியம் செய்வதனாலே அவர்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படும். இருவினை ஒப்பு அதாவது இன்ப துன்பங்களிலே சம நோக்கு வந்துவிடும். இரண்டுமே பந்தம்தான் என்று அவர்கள் கருதி அவற்றை ஒப்ப நோக்கி அவற்றிலே பற்றை விட்டு விடுவார்கள். சிவபுண்ணியத்தை மேன்மேலும் செய்வதில் தான் அவருடைய பற்று முழுக்க இருக்கும். அப்போ ஆணவ மலமானது சக்தி நன்கு கெட்டு தேய்ந்து விடும். அது மலபரிபாகங்கிற நிலை. ஏன்னா அது மேலும் மேலும் ஆணவ சக்தி கெடுவதற்கு ஏற்ற சூழல் ஏற்படும். இருவினை ஒப்பு வந்துட்டாலே அதாவது அடியார் இணக்கம் நிறைய ஏற்படும். நிறைய சிவநேய செய்திகளை செவிமடுப்பார்கள். திருக்கோயில் வழிபாடுகள் தல யாத்திரைகள்லாம் நிறைய கைகூடும். ஞானாசிரியோட தரிசனம் கைகூடும். இப்படி இருவினை ஒப்பு வந்துட்டாலே அந்த மலச்சக்தி கெடுவதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் கூடி வரும். அப்போ அது மலபரிபாகம் உண்டாகும். மலத்தினுடைய சக்தி கெடுதல் என்பது உண்டாகும். உண்டாயிட்டா அதுக்கப்புறம் அதுவரை மறைந்து இருந்த அந்த திரோதன சக்தியா இருந்த அம்மை வந்து முற்பட்டு விளங்கி அருள் பொழிவாக அந்த ஆன்மாவை ஆட்கொள்வார். அந்த அருள் பொழிவு இருவினை ஒப்பு மலபரிவாக வந்த அடியார்களுக்கு எப்படி உமையன்னையார் அருட்சக்தியாக வெளிப்பட்டு இந்த அருளை பொழிகின்றாரோ அதுபோல மேகமே நீ பொழிவாயாக என்று எவ்வளவு அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கின்றார் என்று நாம எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு உவமையில பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கின்றார். உமையன்னையின் நிறத்தை பெற்று நீ விளங்க வேண்டும் என்று சொல்லும்போது உமையன்னையை உடையாள் என்ற சொல்லால் குறிப்பிட்டார். உடையாள் என்ன திகழ்ந்து அடுத்த தொடர்ல உமையன்னையாரின் சிற்றிடையை போல மின்னலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி, அங்க ஆளுடையாள்னு முதல்ல உடையாள்னு சொன்னார், அடுத்து ஆளுடையாள்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவருடைய திருவடி சிலம்பு ஒழிப்பது போல நீ இடி ஒளியை ஏற்படுத்த வேண்டும். அந்த இடத்துல சொல்லும்போது எம் பிராட்டி என்று சொன்னார், எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பினார். அதுக்கப்புறம் திருப்புருவம் என்ன சிலை குலவிட்டார், எம்பிராட்டி என்பதை திருப்புருவது கூட சேர்த்துக்கணும், எம்பிராட்டி திருப்புருவம் என்ன காணவில்லை ஏற்படுத்தின் மூன்று. அதுக்கப்புறம் தண்ணீர் பிரிவிழா நந்தம்மை ஆளுடையாள், நந்தம்மை ஆளுடையாள், அதுக்கப்புறம் உடையாள் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி, நந்தம்மை ஆளுடையாள் போது அது எம்மை ஆளுடையாள், அதே திருநாமம் தான். அப்ப மூன்று வகையான திருநாமங்கள் இங்கே இருக்கின்றன, என்னன்னா உடையாள் என்றும் எம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் முறையே மூன்று திருநாமங்களை வாதவுரடிகள் குறிப்பிட்டு பாடி அருளியுள்ளார்கள். இதனுடைய உட்கருத்து என்ன என்பதை அருமையாக உரையாசிரியர் விளக்குகின்றார். உடையாள் என்று சொல்லும் பொழுது எல்லா உயிர்களையும் தனக்கு உடமையாக கொண்டவள், அது மாதிரி எல்லா உலகங்களும் 224 புவன தொகுதிகள் எல்லாம் படைப்புக்கு முன்னால முதல் காரண மாயையில தான் அடங்கி கிடக்கின்றன அவ்வளவு. ஆகவே அந்த மாயையும் அதில் அடங்கி கிடக்கின்ற மாயா காரியங்களையும் தனது உடமையாகவும் உயிர்களே அடிமையாகவும் உடையவள். உடமையே ரெண்டு வகையாக சொல்லுவார்கள், அறிவு பொருள் உடமையா இருந்தால் அது அடிமை என்பார்கள். அடிமையினாலே நம்ம உலகியல் நினைச்சிடக்கூடாது, ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா தனக்குன்னு எந்த விருப்பமும் இல்லாம முதலாளி விருப்பம் என்னவோ அதை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு அப்படி விரக்தியில கிடக்கிறது, அந்த மாதிரி அடிமை இல்லை. என்னன்னா தனக்கு எல்லா வகையிலும் யார் நன்மை செய்யறானோ அவனுடைய கருணையை உணர்ந்து அந்த கருணைக்கு அடங்கி இருத்தல், அவ்வளவுதான் இங்க அடிமையா இருத்தல், வேற ஒன்றும் இல்லை, இதுல எந்த தாழ்வும் கிடையாது. அதான் வந்து ஆங்கிலேயரை சார்ந்து வாழ்கின்ற அடிமை வாழ்வை எதிர்த்து பாடிய பாரதியார் அவர்கள் என்ன சொல்வார் என்றால், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் என்று சொன்னவர் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாடியிருக்கின்றார். பரிபூரணனுக்கு அடிமை செய்தல் என்பது அது தாழ்வல்ல, ஏதோ இந்த அடிமைத்தனம் கூடாதுங்கிறதுனால ஆன்மீகத்தில் சொல்ற அடிமைத்தனத்தையும் இதை மாதிரி நினைச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்பவே அவர் எச்சரிக்கையாக பாடியிருக்கிறார். பரிபூரணனுக்கு அடிமை செய்துதான் வாழணும் அப்படின்னு சொல்லி, அதை மாதிரி எல்லா உயிர்களும் அவளுக்கு அடிமை, உலகங்கள்லாம் அவளுக்கு உடைமை இல்லையா. ஆகவே உயிர்களுக்கு மூன்று நிலைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலையிலே எல்லா உயிர்களையும் தனக்கு அடிமையாக உடையவள் என்பது பற்றி உடையாள். அதுக்கப்புறம் எம்மை ஆளுடையாள் என்றால் இந்த உயிர்கள் சகல நிலைக்கு வரணும். ஆளாதல் என்றால் அடியாராக ஆதல், எப்போ உயிர்கள் அடியாராகும், கேவல நிலையிலே இருந்துகிட்டு இருந்தா உயிர்கள் சிவபெருமானுக்கு அடியாராகுமா சிந்தித்து பார்க்கணும். உயிர்களின் அறிவும் விளங்காது, இச்சையும் விளங்காது, செயலும் விளங்காது, இப்படி இருந்துட்டு இருந்தா உயிர்கள் எப்படி அடியாராகும், அதுகளுக்கு பிறவியை கொடுத்து இல்லையா அது வினைகளை செய்வதற்கான சூழல்களை உருவாக்கி வினையை செய்ய வைத்து அதற்கு பலனை ஊட்டி பக்குவப்படுத்தி படிமுறையில் அந்த உயிர்களை வளர்த்து தான் அடியார்கள் ஆகணும். இப்போ உயிர்கள் அடியார்களாக வரணும்னா சகல நிலைக்கு அந்த உயிர்கள் வந்தாகணும். ஆகவே எம்மை ஆளுடையாள்னு சொன்னது சகல நிலையிலே உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய இயல்புடையவள், உயிர்களை படிப்படியாக பேதித்து நம்மை வளர்த்துன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பிறவிகளிலும் போகங்களிலும் உயிர்களை செலுத்தி படிமுறையில் பக்குவப்படுத்தி தன் அடியாராக கொண்டு ஆட்கொள்பவள். ஆகவே உடையாள் என்பது கேவல நிலையிலே உயிர்கள் இருக்கும் பொழுது எல்லா உயிர்களையும் தனக்கு உடையவர்களாக உடையவள் என்ற பொருளிலே உடையாள்னு வந்தது. எம்மை ஆளுடையாள் என்பது உயிர்களை சகல நிலையில் வைத்து பிறவிகளில் வைத்து வளர்த்து பக்குவப்படுத்தி தனக்கு அடியாராக ஆக்கி ஆளும் தன்மை உடையவள், அதான் எம்மை ஆளுடையாள். அப்புறம் எம் பிராட்டி என்பது எம் தலைவி, உயிர்கள் அந்த அடிமை திறத்திலே அதனுடைய உன்னதமான ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் அவ அந்த உயிர்கள் சகல நிலையை கடந்து விடும், கடந்த சுத்த நிலைக்கு வந்து எம்பிராட்டி அதாவது இறைவி தான் நம்முடைய தலைவி, உமையன்னையார் தான் நம்முடைய தலைவி, சிவபெருமான் தான் தலைவர் என்ற தெளிவை பெற்றுவிடும். அந்த தெளிவோடு அந்த தெளிவுணர்ச்சியோடு சுத்த நிலைக்கு வந்த தெளிவுணர்ச்சியோடு எம் தலைவி என்று சொல்லக்கூடிய முறையிலே எம் பிராட்டி என்று பாரணியுள்ளார். ஆகவே உடையாள் என்பது உடையாள் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி என்பதன் மூலம் உயிர்களுடைய கேவல நிலை சகல நிலை சுத்த நிலைகளிலே உமையன்னை விளங்கக்கூடிய முறைமையினை இங்கே வாத உரடிகள் தெரிவித்து அள்ளியுள்ளார் என்று உரையாசிரியர் அவர்கள் அற்புதமாக விளக்குகின்றார். உயிர்கள் இந்த மூன்று நிலைகளிலுமே இருந்து மூன்று நிலைகளும் உயிர்களுக்கு உண்டு என்பதை சித்தியார்ல கேவல சகலம் கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் கேவலம் தன் உண்மை மெய்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனா மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன் உற்பவம் துடைத்தே. ஒரு பாடல்லையே ஆன்மாக்களுக்கு மூன்று அவத்தை உண்டு என்றும் அந்த ஒவ்வொரு அவத்தையும் எப்படிப்பட்டது என்றும் ஒரு பாடலுக்குள்ளேயே எப்படி தொகுத்து அருமையா சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் நம்ம அருணந்தி சிவாச்சாரியார். அதுக்கு இதோட விடல, அதுக்கப்புறம் கேவலாவத்தை பத்தி மட்டுமே தனியா ஒரு பாடல், சகலாவத்தை பற்றி இன்னொரு பாடல், சுத்தாவத்தை பற்றி இன்னொரு பாடல், தனித்தனியாகவும் சொல்லியிருக்கின்றார், ஒரே பாடலுக்குள் தொகுத்தும் சொல்லியிருக்கின்றார். முதல்ல தொகுத்து சொல்லிட்டு அப்புறம் வகுத்து சொல்றார். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இதெல்லாம் நமக்கு தமிழ் மொழியில கிடைத்திருப்பது வந்து இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான். கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் எல்லா உயிர்களுக்கும் முத்தி கிடைக்குமா என்று சிலர் வினா எழுப்புகின்றார்கள். அப்படி சொல்ல முடியாது என்று சிலர் சொல்கின்றார்கள். சித்தியார் பிரமாணம் பாருங்க, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் என்று எல்லா ஆன்மாவுக்கும் பொருந்தும்படியாக ஆன்மா மேவுவன் தான் சொல்லியிருக்கிறார். சில ஆன்மாக்கள் மேவும்னா சொல்லியிருக்கார் இல்லையே. ஆகையினாலே சுத்தம்னா என்னப்பா, சுத்தம்ங்கிற மூன்றாவதத்தை முத்தி தானே இல்லையா, முத்திக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஆகையினாலே கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் என்று சொன்ன ஆசிரியர் அதற்கு பிறகு ஒவ்வொரு பாடலிலே வகுத்து கூறுகின்றார். அதிலே சிவஞான சுவாமிகள் உரை பகுதியினை தாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஒரு பாடல்ல கேவலாவத்தை பற்றி சொல்கிறார், அடுத்த பாடல்ல சகலாவத்தை பற்றி சொல்கிறார், அடுத்த பாடல்ல சுத்தாவத்தை பற்றி சொல்கின்றார் இல்லையா. அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் என்று தொடங்கக்கூடிய பாடல் கேவலாவத்தை பற்றி சொல்வது, உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல் என்று தொடங்கக்கூடிய பாடல் அடுத்த பாடல் சகலாவத்தை பற்றி சொல்வது, இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சத்திதோய என்று தொடங்கும் பாடல் சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடியது. மூன்று பாடல்களுக்கும் சிவஞான சுவாமிகள் சொல்லியுள்ள உரையினை நம்ம பார்த்தால் நமக்கு மெய்செழிப்பு ஏற்படும். அவ்வளவு அற்புதமான உரை. என்ன அப்படின்னு சொன்னா, கேவலாவத்தையில் இருந்த நிலைமைக்கு நேர்மாறான நிலைமைகளிலே சகலாவத்தையிலே உயிர் இருந்து வருகின்றது, சகலாவத்தையில் இருந்த நிலைமைக்கு நேர்மாறாக சுத்தாவத்திலே இருந்து வருகின்றது. கேவலாவத்தையும் சகலாவத்தையும் நேர்மாறானவை, சகலாவத்தையும் சுத்தாவத்தையும் நேர்மாறானவை. அப்ப கேவலமும் சுத்தமும் ஒரே மாதிரியா இருக்குமா? இதுவும் கேவலமும் சகலத்துக்கு நேர்மாறானதுன்னு சொல்றாங்க, சுத்தமும் சகலத்துக்கு நேர்மாறானு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கேவலமும் சுத்தமும் வேறு வேறு தான், ஒத்த தன்மை உடையன அல்ல, வேறு வேறு தன்மை உடையனதான், ஆனாலும் ரெண்டும் சகல நிலைக்கு மாறாக இருக்கின்றன. அப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக, சுத்த நிலை வந்து சகல நிலைக்கு மாறானதாக தான் இருக்கிறது, ஆனால் கேவல நிலை போன்றதல்ல, கேவல நிலை போன்றதல்ல, அதனினும் அது எந்த விதத்தில் உயர்ந்து விளங்குகின்றது என்பதெல்லாம் அந்த உரையை படிக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு, சகலாவத்தைக்கு உரை சொல்லும் போது கேவலாவத்தை பாடலோடு ஒப்பிட்டு அதில் இப்படி இருக்கும் சொன்னார் இல்லையா, அப்படி இருக்கும் சொன்னார் இல்லையா, அதுக்கு மாறாக சகல நிலையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியே சொல்லிட்டு வருவார். இப்படி எப்படி சகல நிலையில் இருந்தது இல்லையா, அந்த அந்த நிலைகள்லாம் சுத்தாவத்தையில் என்னென்ன காரணங்களால் நீங்கும், என்னென்ன காரணங்களால் சகலாவத்தையில் இருந்த குறைபாடுகள்லாம் நீங்கி நீங்கி இந்த ஆன்மா சுத்தாவத்தையில் முன்னேறும். ரொம்ப அருமையான உரைப்பகுதி. அந்த மூன்று திருப்பாடல்களை சுவாமிகளின் உரையோடு அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் நமக்காக சுவாமிகள் எழுதி வைத்த பொக்கிஷம். அதெல்லாம் அதை பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த சுத்தாவத்திக்கு முன்னேறுவதற்கு ஒரு தாகம் நிறைய ஏற்படும். இதில் எவ்வளவு அருமையாக விளக்கியிருக்கார் பாருங்க, உடையாளுங்கும் போது எல்லாத்தையும் தன் உடமையாக கொண்டவர்க்கு அனாதி கேவல நிலையிலேயே உயிர் உலகங்கள்லாம் அவளுக்கு உடைமை, ஆகவே உடையாள். அதுக்கப்புறம் எம்மை ஆளுடையாள்னு சொல்லும்போது சகல நிலையில உயிர்கள் வினைப்போகத்தை நுகர்ந்து நுகர்ந்து பக்குவப்பட்டு தான் பெருமானுக்கு ஆளாகும் இல்லையா, அடிமையாகும். அப்போ ஆளுடையாளுங்கும் போது உயிர்களை அடியாராக பக்குவப்படுத்தக்கூடிய சகல நிலை குறிக்கப்படுகிறது. எம் பிராட்டின்னு சொல்லும்போது அவள் தான் நமக்கு தலைவி அப்படிங்கிற தெளிவு வந்த நிலை, அது சுத்த நிலை. இந்த மூன்று அவத்தைகளையும் ரொம்ப அருமையாக தாய்மான சுவாமிகள், ஏன்னா அவர்கள் சித்தியார் உபதேசம் பெற்றவர்கள். தாய்மான சுவாமியிடம் நம்ம சித்தாந்த நிதி தவிர வேற எந்த நிதி கொண்டும் நம்ம பார்க்க முடியாது, பார்த்தா தெளிவு இருக்காது, ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே என்று நம்முடைய குருவை போற்றுகின்றார். சிவஞான சித்தியாரை மௌனோபதேசமாக உணர்த்தினார். எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க. ஆகையினாலே அங்கே ஆச்சாரிய வணக்கம் பாடியிருக்கின்றார், என்னாலோ கண்ணி என்ற கண்ணியில நம்முடைய சமயாச்சாரியரையும் சந்தானாச்சாரியரும் தான் போற்றி பாடியிருக்கின்றார். வேறு எந்த ஆச்சாரியும் போற்றி பாடவில்லை. அதில் சிவஞான சித்தியாரை முக்கியமாக இவர் உபதேசமாக பெற்றவர் தாய்மான சுவாமிகள் என்பதை அருளந்தி சிவாச்சாரியரை போற்றும் பொழுது சொல்லியிருக்கின்றார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகள் தான் பணிவது என்னாலோ என்று பாடியிருக்கின்றார். அதாவது ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையிலே அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியார் பாடல்களை இயற்றி வழங்கியுள்ளார். ஆகவே பாதி விருத்தம் என்றால் சித்தியாரில் உள்ள ஒரு பாடல், ஒரு ஆசிரிய விருத்த பாடல்ல பாதி பாடல், அதான் பாதி விருத்தம். இங்க பாதி விருத்தம் என்பதில் விருத்தம் என்பது ஆசிரிய விருத்தத்தை குறிக்கிறது. அந்த பாதி விருத்தத்தின் பொருளை உணர்ந்து விட்டால் என்ன, அது பார் விருத்தமாகி விடுகிறது. பார் என்பது உலகம், உலகம் விருத்தமாகி விடுகிறது. அந்த இடத்துல விருத்தம் என்பது பயனற்றதுன்னு பொருள்படும். பாதி விருத்தம் என்பது என்னன்னா பாதி பாடல், ஆசிரிய விருத்தம் செய்யுளையிலே அமைந்த பாடலை குறிக்கிறது அது. சித்தியாரினே ஒரு பாடல் முழு பாடல் அல்ல, பாதி பாடல், அது ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்கின்றது. சித்தியாரில் நிறைய வாரி வழங்கியிருக்கின்றார் அருளந்தி சிவம். இப்போ சொன்னோம் இல்லையா, கேவலாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், சகலாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், சுத்தாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், நால்வகை வாக்குகளா, வைகரி, அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி, மத்திமை, பைசந்தி, சுக்குமை, அதான வரிசை. வைகரி, மத்திமை, பைசந்தி, சுக்கு, வைகரி வாக்கை சொல்றதுக்கு ஒரு பாடல், மத்திமை வாக்கை பற்றி சொல்றதுக்கு ஒரு பாடல், பைசந்திக்கு ஒரு பாடல், சூக்குமைக்கு ஒரு பாடல். அது மாதிரி சரியே என்னது, சரியைனா என்ன, அதுக்கு என்ன பயன், அது சொல்றதுக்கு தனி பாடல். கிரியைனா என்ன சொல்றது தனி பாடல், யோகம் பற்றி விளக்குவதற்கு தனி பாடல், ஞானத்தை பற்றி விளக்க தனி பாடல். ஞானத்திலையுமே கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், விட்டை, இந்த மூணு நாளுக்கும் தனித்தனி பாடல்கள். அதில் தெளிதலை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆசிரிய விருத்தத்தை தான் அங்கே தாய்மான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். தெளிதல் ஞானத்தை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரிய விருத்தம் இருக்கின்றதே, அது முழுமையாக அல்ல, அதனுடைய முதல் பாதியை கேட்டாலே இந்த உலகம் பயனற்றது என்ற தெளிவு வந்து விடுமா. அந்த அனுபவத்தை தாய்மான சுவாமிகள் பெற்றிருக்கின்றார். அருளந்தி சிவாச்சாரியருடைய திருவாக்கிலே விளைந்த தெளிதல் ஞானத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரிய விருத்தத்திலே பாதி அளவு கேட்ட மாத்திரத்திலேயே இவ்வுலகம் பயனற்றது என்ற ஒரு பூரணமான ஞானம் தாய்மான சுவாமிகளிடம் விளைந்து விட்டது. ஆகவே அருளந்தி சிவாச்சாரியர் அவர் நினைக்கும் போது அந்த திருப்பாடலின் அந்த முற்பாதி தான் அவருக்கு நினைவு கூறுகின்றது. அதான் பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகள் தான் பணிவதென்னாலோன்னு பாடினார். நம்முடைய குருவை சொல்லும் போது வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே, வீறு கொண்ட சிவஞான சித்தி என்று சொல்லி அந்த சாத்திரத்தை அப்படி புகழ்ந்திருக்கின்றார். இது போல மெய்கண்டாரை சொல்லும் போது பொய்கண்டார் காணா புனிதவனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவும் நாள் என்னாலோ என்று பாடுகின்றார். ஆகவே தம்முடைய கொள்கையான சுத்தாத்துவித சைவ சித்தாந்த கொள்கை என்பதை மிக தெளிதாக உணர்த்தி சைவ சமயமே சமயம், பொய் வந்துள்ளலும் சமயநெறி புகுத வேண்டா என்றும் தெளிவாக பாடியுள்ளார்கள். ஆகையினாலே அந்த தாய்மான சுவாமிகள் கேவலம் சகலம் சுத்த சொத்தம் என்ற மூன்று அவத்தைகளிலும் தன்னை வைத்து தம்மைனா உயிர் இனத்தையும் சேர்த்துக் கொள்கின்றார். உயிர் வர்க்கமாகிய எம்மை என்று தம்மையும் உட்படுத்தி உயிர் வர்க்கமாகிய எம்மை எப்படியெல்லாம் இந்த சிவம் வளர்த்து வந்தது, எந்த நிலையில் இருந்த எம்மை எப்படி எடுத்து எடுத்து பேதித்து எப்படி வளர்த்து எடுத்தது என்பதை அருமையாக பாடியிருக்கின்றார். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல், அறிவு வளர்ச்சியும் அந்த குழந்தைக்கு வரல, என்ன கண்ணை திறந்தும் பார்க்க முடியல, இப்படிப்பட்ட நிலைதான் ஆணவ மறைப்புல முழுமையாக கிடக்கின்ற அந்த கேவல நிலை, உயிர்களின் கேவல நிலை. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் அதாவது இந்த உலகத்துல விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பெயரிட்டு, என்னன்னா உடம்பு, அது என்ன உடம்பு, ஆண் உடம்பா பெண் உடம்பா, அதற்கேற்ப ஒரு பேர் இல்லையா, அந்த உடல் பந்தப்படுத்துவது. எனவே அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பெயரிட்டு மெய்யென பேசு பால் பொய்யுடல் பிளக்க வினை அமுதம் ஊட்டி இல்லையா, இந்த உடல் சார்பு மேலும் மேலும் வேண்டுங்கிற மாதிரி வினைப்போகங்களாகிய உணவினை ஊட்டி பெரிய புவனத்தினிடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு, இந்த பெரிய உலகத்துல பிறந்தும் இறந்தும் வரும்படியான ஒரு விளையாட்டிலே செலுத்தி ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடருற உருக்கி, வினைக்கு ஏற்ப போகங்கள் தண்டங்கள் எல்லாம் கொடுத்து இடர் தீர்த்து அப்புறம் பக்குவப்படுத்தி துன்பத்தை தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின், இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே, என்ன அம்மையின் மூலமாகத்தான் இப்படி உயிர்களை பேதித்து வளர்த்து எடுத்து வருகின்றார் பெருமான். அதனால் இந்த கேவல நிலை சகல நிலை சுத்த நிலையில வைத்து உயிர்களை வளர்த்து வருவது அம்மையின் செயலாக இங்கே தாய்மான சுவாமிகளும் பாடியிருக்கின்றார் பாருங்கள். அதனாலதான் கேவல நிலையிலே உயிர்களுக்கு உடையாளாக இருப்பவள் சகல நிலையிலே எம்மை ஆளுடையாள் என்ற முறையிலே உயிர்களை அடியார்களாக ஆக்கும் முறையிலே இருக்கின்றார் உமையன்னையார். சுத்த நிலையிலே அவர்கள் தலைவி என்று உணர்ந்து போற்றக்கூடிய வகையிலே எம்பிராட்டியாக இருக்கின்றார். ஆக உலகன்னை மூ வாயிலாக இந்த செயலை செய்கின்றார் பெருமான். அதான் சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று பாடியிருக்கின்றார். இந்த பாடலை முழுக்க ஒத்து அம்மையனுடைய செயலாகவே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே பாடியுள்ளார். இந்த மூன்று அவத்தைகளிலும் வைத்து உயிரை வளர்த்து ஆட்கொள்ளக்கூடிய பாங்கு என்னவென்றால், செம்புறு களிம்பன அனாதிமலம் மூழ்கி இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவற்ற கேவலத்து அசைவற்று இருந்து மலசேட்டையால் குளவி குருடர் தம்பினியினால் உற்ற பால்கோலை நோக்க அவை தமை அளிப்பாரென்ன நான் சார்கன்ம மாயையை விரும்ப நீ தந்திட சகலனாய். கேவலனிலிருந்து சகலநிலைக்கு வந்தாச்சு. சகலனாய் சகலனாய் வந்ததுனால என்ன நடக்குது? சுழல் கரங்கு பம்பரமதன்ன நீள் பிறவி சுழிக்குளே பட்டுழல் பெரும்பாவியேன். இப்படி கரங்கு போலவும் என்ன பம்பரம் போலவும் பிறப்பிறப்பில் சுழன்று வருகின்றேன் இல்லையா பெரும்பாவியேன். நான் சுத்தாவத்திக்கு போவது என்னால் கேட்கின்றார். அதுக்கு மலங்கள்லாம் நீங்கடுமே பாழான மலமற்று வினையற்று மாயையின் பற்று விட்டு என்னை அறிந்து உன் அம்பொன் அடி நீழல் சேர்ந்து நான் அதுவாயிருக்க அருவாயிருப்பதென்றோ என்று அருமையாக கேட்பார். அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அண்மையில் உள்ள செப்பறை பதியிலே விளங்கக்கூடிய ராசவல்லிபுரம் பகுதியை சார்ந்த செப்பறையிலே விளங்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி பெருமாட்டி மீது ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அம்மையின் செயலில் வைத்து பாடியுள்ளார். ஆகவே எம்பெருமான் தம்முடைய சக்தியின் மூலமாக தம்மை விட்டு நீங்காத தம் சக்தியின் மூலமாகத்தான் உயிர்களை கேவல நிலையிலும் காத்தொழுகின்றார், சகல நிலையிலும் வைத்து காத்தொழுகின்றார். சுத்த நிலைக்கும் உயர்த்தி பரமானந்த பேரின்பத்தை பரமானந்தமாகிய அந்த வீட்டின்பத்தையும் அருள்கின்றார். ஆகையினாலே அந்த நிலைக்கு ஏற்ப உமையன்னையை உடையாள் என்றும் எந்தம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் அருமையாக சொல்லியிருக்கின்ற இந்த பாங்கினை நம்முடைய சிவக்கோமின் ஐயா அவர்கள் விளக்குவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
4: திருஞான சம்பந்தர் அருளிச் செய்த திரு கேதீச்சரம் பதிகம்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஒற்றுமை சேர்வது.
2: பாடியவர்
1: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
2: வணக்கம். சிவாயனவர்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நத்தராகப்பண்ணிலே அமைந்த 5 திருப்பதிகம் திரு கச்சிமேற்றலி. பண் வரிசையில் 21 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 12வது திருப்பதிகம் திருச்சாழல். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனுடைய காருண்யத்தை விளம்புகின்ற இப்பதிகம் ஊமை பெண்ணை பேச வைத்த அற்புத திருப்பதிகம் மோகையை மொழிவித்த முன்னவனார் மணிவாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி ராகத்தில் இப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அரிச்சனை வயலுள் என்ன என்ன விதை கொண்டாந்து போடுவாங்க சாமி அப்படின்னாரு. அன்பு வித்திட்டு அன்பையே விதையா போடுவாங்களாம். அப்ப அரிச்சனைங்கிற வயல்ல அன்புங்கிற விதைய போட்டு அது மாதிரி விவசாயம் செய்கின்ற தொண்டர்கள் இருக்காங்களே, அந்த தொண்டர்களுக்கு எங்க பெருமான் மழையா பொழியறாம், மேகமா பொழியறாம் பாத்தீங்களா. இதெல்லாம் சிவகாசின கேள்விக்கு வரும் என்ற அர்த்தம் போச்சு. தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டர்த்த அரும்பரல் மேகம் இப்பகுதியை விளக்குக, 30 வரி விளக்குகன்னு இப்பகுதியை விளக்கு அப்படின்னு சொன்னா அசல் பக்கா யூனிவர்சிட்டி கேள்விதான். அப்போ அரிச்சனைங்கிற வயல்ல அன்புங்கிற விதையை போட்டு தொண்டர்கள் என்று சொல்லுகின்ற உழவர்களுக்கு இந்த பெருமான ஆகிய மேகம் மழை பொழிந்தது. இங்கேயே பாத்தீங்களா 4 வரியில. அப்ப எது வயல், எது விதை, யார் உழவர், எந்த மேகம், ஆண்டவன் ஆகிய மேகம். சரி, இந்த மாதிரி மழை பெய்யும் போது உலகத்தில் என்னென்ன நடக்கிறது அதை முன்னால இருந்து வர. இப்ப மீண்டும் எங்க போயிடணும், அந்த 65 வரைக்கும் போடுங்க, அங்க போயிடும், அங்க இருந்து வாங்க இல்லீங்களா. இப்போ மேகம்லாம் சொன்னா எங்க போய் தண்ணீரை மோக்கும், கடல்ல போய் தண்ணீரை மோக்கும் அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்றது உண்டு. நாம இப்ப விஞ்ஞானம் கடல் நீர் ஆவியாக வருதுன்னு சொல்றோம், புலவர்கள் கடல் நீரை முகந்ததுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அல்லவா. பரமானந்த பழங்கடல், இறைவன் வழங்குகின்ற ஆனந்தம் என்று சொல்லுகின்ற பெரிய கடல். அப்போ இந்த கடல் எல்லாம் உப்பு தண்ணி நாத்த அடிக்கும் இல்லீங்களா. ஆனா அந்த கடல் பரமானந்த பழங்கடல், மேலான ஆனந்தம் அந்த உயிர்களுக்கு வழங்குறதே அந்த மேலான ஆனந்தமாகிய கடல். அப்பா அதுவே அந்த பரமானந்த பழங்கடலாக இருக்கிற அந்த கடலே இப்பொழுது மேகமா வந்திருக்கான். ஏப்பான் அப்ப உலகத்து உயிர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத இன்பத்தை வழங்குகின்ற பெருமானாகிய அந்த கடல் தான் என்னாச்சான், ஆம் பழங்கடல் அதுவே கருமாமுகிலில் தோன்றி. இப்ப எப்படி இருக்குன்னா மழை பெய்யும் போது கண்ணங்கரேன்னு கருத்த மேகம், ஏய் இருட்டிட்டு வருதுடா, மாட்டெல்லாம் உள்ள கட்டுப்பா, வெளியே துணியெல்லாம் அந்த போட்டு எடுத்துரு, வெளியில போவீங்க, மழை பெய்யுது அப்படின்னு சொல்றமே. அப்ப கருமாமுகிலில் தோன்றி கருத்த மழை பொடிகின்ற அந்த மேகம் போல தோன்றி. சரி, இந்த மேகம் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மலையில அப்படியே அப்படியே மேல படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு அப்புறம் கீழே இறங்கும். இது எந்த மலை மேல ஏறிச்சு அப்படின்னு கேட்டா திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, திருப்பெருந்துறைங்கிற மலை, அந்த மலையில இந்த மேகமானது அப்படியே கண்ணங்கரே மேகம் அப்படியே ஏறி உருண்டு அப்படியே வந்தது பார்த்தோம். அந்த மலையில ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய, அந்த பெருமானுடைய ஒளி இருக்கே அதுதான் மின்னல் ஒளி, மின்னல் ஒளி. அப்ப மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை என்ற சொன்னார்களே, அந்த மின்னல் மாதிரி தோன்றிட்டான் அந்த அந்த பெருமானுடைய நிறம். எனவே அந்த நிறமானது மின்னுகிறது தான். திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய, இந்த மின்னலை கண்ட உடனே பாம்பெல்லாம் வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் புத்துக்குள்ள ஓடிடும், ஏன்னா மின்னலை கண்டா அதுக்கு பயம். அது மாதிரி எங்க இந்த மாதிரி இந்த மின்னலாகி அந்த பெருமான் அப்படி இப்படி மின்னும் போது என்னாச்சுனாரு, ஐம்புல பந்தனை வாழரவு எரிய, அந்த தொண்டர்களுக்கு இருக்கிற 5 பொறிகளாகிய பாம்பு இருக்குதே, 5 பொறிகள் எது, மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிற பாம்பு, இந்த 5 அந்த மின்னலை பார்த்தவனே புசு புது நல்லா உள்ள போட்டுது. ஏன், இனிமே நம்ம வாழாட்ட முடியாது, வாழாட்ட முடியாது, இனிமே எல்லாம் எதே இருக்கும், 5 பேரறிவும் கண்களே கொள்ள. இதுவரைக்கும் அந்த 5 பேரறிவு என்ன பண்ணுச்சு, இந்த மண்ணையே கொள்ள, சாப்பாடு உணவு மனைவி மக்கள் பிள்ளை பேரன் பேத்தி இதுலேயே கிடந்தது. இப்ப அந்த பாம்பெல்லாம் என்னாச்சுன்னா நெளிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் என்ன பண்ணது கேட்டா, பரம்பருடைய 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படி ஆயிட்டுது. எனவே இந்த 5 பாம்பும் அப்படியே ஒடுங்கி அடங்கி போட்டதுன்னா அப்படின்னா சரி சாமி அருமை. இப்ப அங்க பாம்பு என்ன பண்ணுத ரொம்ப அருமையா நீங்களா, கடல் பெருமான் மலை திருப்பெருந்துறை அப்படி எழுதுனாதான் எங்களுக்கு விளங்கும், இல்லைன்னா மக்கு நாங்க என்ன பண்றது அப்படி சொல்லிவிடுறது. திருத்துறவன் எனக்கு மக்குதானே, நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு எழுதினாத்தான் எங்க பாராப்பணம் மூளைக்கு விளங்குது, அப்படி எழுதணுமாக்கும் என்று சொன்னா எழுதணும், அப்பதானே விளங்கமா தெரியும். எனவே திருத்தக மின்னொளி, மின்னல் ஒளி எது, பெருமானுடைய அந்த உடல் ஒளி. திசை திசை வீரிய இந்த மின்னலை கண்டு அஞ்சிய பாம்பு எவை, ஐந்து, அது ஐந்து பொறிகள். அப்பா இந்த மழை பெஞ்சது நல்லவேளை அஞ்சு ஆறு மாசம் ஆச்சப்பா, ஒரே கோடை எங்க பார்த்தாலும் நிலத்தெல்லாம் சுடுதுன்னா அப்படின்னாரு. அப்ப அந்த கோடை தனியுது, இங்க என்ன கோடை, என்னது, பெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. இதுவரைக்கும் என்ன துயர்னாரு, இந்த பிறப்புங்கிற துயர், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறு ஒன்பது வாயிற்குடிரை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத கோடை. அதான் இந்த நலமில்லாத கோடை வெப்பம் இப்ப என்ன சொன்னாரு, அப்படியே தனிஞ்சு போச்சு. தனிஞ்சதுனால அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக குணமொரு மூன்றும் தெரிந்து சாத்துவிகமேயாக இப்படி மாறிச்சு. அப்ப அந்த மாதிரி இருந்த கோடையெல்லாம் பிறவி ஆகிய கோடையெல்லாம் இங்க தனிஞ்சு போய் இன்று பிறவி நீக்கம்ங்கிற குளிர்ச்சி ஏற்பட்டதாம். அதே அப்பா வெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப, கரப்பன ஒளிந்து விட, நீடு எழில் தோன்றி வாழ்வொடி மிடிர. ஆனா அப்படி செஞ்ச உடனே அந்த ஆன்மாவனுடைய அந்த உடம்பே ஒரு அருமையான ஒளியா அழகு புரிஞ்சிருக்கான். ஆமா நீங்க தவக்கலைன்னு சொல்றோம் இல்ல, தவக்கலை அல்ல, அல்ல தவக்கலை சிவ சிவ, அதனால அதுக்கு தவக்கலைன்னு பேர் இல்ல தவளைன்னு தான் பேரு. நாம எல்லாம் ரெண்டு ஒண்ணு எடுத்து படிக்கிறோம், பாட்டை கெடுத்தோம் அல்லது ஏட்ட கெடுத்தோம், அதனால தவக்கலைன்னு அதுவா தவளைன்னு தான் பேரு. இது தவக்கலை. ஹே அந்த முகத்தை பாருப்பா, அதுவே அந்த அருள் சொட்டுதுப்பா. நீ நல்ல ஞானிகள், அது மாதிரி முகத்தை பார்த்தாலே தெரியும். அதனால நீடு எழில் தோன்றி வாழொளி மிளிர, அந்த தவத்தினுடைய பொலிவு அப்படியே தோன்ற, இந்த ஐந்து பொறிகளும் தன்னுடைய வேலையை நிறுத்த பெருமானுடைய திருவருள் பாய அந்த உயிர்களுக்கு எப்படி வருமா அந்த ஒளி வருமா. அது எது போலனாரு பாருங்க, தோன்றி வாழொளி மிளிர, தோன்றினா ஏற்பட்டுன்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சதுன்னா தோன்றின்னு ஒரு செடி அது நல்லா தழைக்கும், தழைக்கும். அப்ப பாரு நிலத்துல நேத்து வரைக்கும் வெறும் மண்ணும் கல்லுமா இருந்தது, பாரு செடியும் கொடியும் அடாராடா மண்டுதுடா மண்டுதுடா, அங்க தோன்றிங்கிற பூ வருது, இங்க மின்னொளி தோன்றி ஏற்பட்டுன்னு அர்த்தம். அப்ப தோன்றிங்கிறது தனக்குன்னு சொன்னா ஏற்பட்டு, செடிக்குன்னு சொன்ன படர்ந்து. பா இது மாதிரி ஒரு உருவம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 30 வரிகள் உருவகமா பேசுற அல்லவா, தோன்றி நம்ம என்ன பண்ணணும், தோன்றி தோன்றிப்பு தோன்றி ஏற்பட்டு அப்படி எழுதிட்டோம்னா பட்டன் விளைங்க அல்லவா. மின்னொளி வெந்துய நீரடில் தோன்றி வாழொளி மெளிர, எம் தம் பிறவியில் கோபம் மிகுந்து. அருமை அருமை, ரொம்ப அருமை. இந்த மேகம் இருக்குதே யாரு, அந்த பரமானந்த பழங்கடலாகி அந்த மேகம் அந்த திருப்பெருந்துறைங்கிற மலையில ஏறி அப்படி வந்து பெய்ய போகும்போது என்னன்னு கேட்டா, இது மாதிரி மழை பெய்யும் போது கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு அர்த்தம், செக்கச்சவே செக்கச்சவேன்னு இருக்கும், அப்படியே நிலத்துல ஊர்ந்துகிட்டே போகும். அந்த பூச்சி செக்கச்சவேன்னு இருக்கும், அந்த பூச்சி தோன்று இந்த மலை வந்துருந்தான், அது கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு அர்த்தம், இந்திர கோப பூச்சிகள் அப்படின்னா. இங்க என்னன்னு, இந்த அந்த பழங்கடலாகிய அந்த மேகம் அப்படி திருப்பி திருப்பெருந்துறையில ஏறி மின்னி அப்படி ஒலித்து என்ன பண்ணுதான், இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற பிறவியை கோபிக்குதான். கோபம் என்பது இங்கே பூச்சி, எதுக்கு அந்த இயற்கை வர்ணனைக்கு. ஆனா இங்க உருவத்துக்கு எம்தம் பிறவியில் கோபமிகுத்து. எங்க அடியவனை எத்தனை தரம் தான் நீ வந்து பிறக்கிறது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று அந்த ஆன்மா கடினப்படும் போது இன்னுமே பிறகு வருவிய, இந்த பக்கம் திரும்புவிய, இல்ல சாமி வணக்கம் பிறப்ப. ஆக இந்த பிறவிங்கிறது இந்த பக்கம் திரும்பாதான். சிவ சிவ எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, எங்களுடைய பிறவிங்கிற அந்த கோபத்தில் கோபம் கொண்டு. முரசு எறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி, இடி இடிக்குது அங்க. இடி அடிச்சா என்ன பண்ணும் கேட்டா, இடிய கண்டாலும் பாம்புக்கு சரி வராது, இடி அடிச்சாலும் நமக்கும் சரி வராது, எல்லாம் அர்ஜுனா அர்ஜுனான்னு உள்ள ஓடிபடுவோம். ஆனா இங்க என்னன்னாரு, முரசெறிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. அந்த இடி அதுக்கெல்லாம் பயம். இங்க என்ன இடினாரு, முரசு எறிந்து, நல்ல முரசெல்லாம் அடிச்சுக்கிட்டு, அது எப்படி எப்படி முழங்குதான், நிதானமா முழங்குதான், எல்லாரும் காதல விடும்படியா. இதனால் சகலமான பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், தொண்டர்களாகிய உங்களுக்கு ஆண்டவனாகிய யான் வந்து கொண்டிருக்கிறேன், இனி பிறவி நீங்கும், துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும், எல்லோரும் கொள்க கொள்க கொள்க, அப்படிப்பட்ட முரசு. பாவம் ஆண்டவனுக்கு தலையெழுத்து. இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு கருணை. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஏயா உங்கூட்டுக்கு வந்தார், எங்கூட்டுக்கு வந்தாரு உங்கூட்டுக்கு, ஆனால் வீடு தோறும் தவறாம வந்தாருன்னு. பாவம் ஏயா அந்த குடிசை வீட்டுக்கு, பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. ஒரு கீர்த்தி தான் இருக்குது, அதுவும் இன்னைக்கோ நாளைக்கேன்னு உழவு போகுது, அந்த குடிசை அங்கேயும் போவானோ. பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. இறைவனுடைய கருணை பெருக்கை எப்படி எல்லாம் சொல்லுகிறார் பார்த்த திருவாசகத்துல அப்படியே குவிக்கலாம். பழங்குடில் தோறும் கீர்த்து ஒண்ணுதான் இருக்கு, அது ரெண்டு பிச்சுக்கிட்டு நிக்குது, ஒரே ஒரு மூஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூஞ்சில ரெண்டு கீர்த்தி இருக்கிற வீட்டுல கூட உள்ள நுழைஞ்சு, ஏண்டா நலமா இருக்கியா, ஏமா எல்லாம் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குது. மேட்டு குடிமக்களுக்கு மட்டுமல்ல, இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுங்கடா. அவனுக்கு மட்டும் பழங்குடியில் மட்டும் போய் மாடி வீடெல்லாம் விழுந்தாருன்னா குடிச்சோரா போனாங்க கூடாது. மாடி வீட்டுக்கும் போவார், குச்சி வீட்டுக்கும் போவார், குடிசையே இல்லாத பிளாட்ஃபாரத்துல படுத்தவனையும், ஏண்டா ராஜா வீடு இல்ல இல்ல இங்கதான் படுத்துக்கியா, ஆமா நல்ல வண்ணமே சௌரியமா இருக்க என்று பிளாட்ஃபாரத்துல படுத்தவனை கூட செய்வார் பெரும்ப. ஆகவே எல்லாம் திருவம்பாவை திருப்பள்ளிச்சிலே இருக்குது, எல்லாம் ரொம்ப அருமை. பூ முரசெறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி, அப்படி வந்து தன் கருணையினாலே இடி இடிப்பாராம். என்ன இடி, எல்லோரும் வருக எல்லோரும் வருக என்று. பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட, இப்படி இருந்தவன தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, ஆஹா எப்படி பெருமா நம்ம கருள் செய்கிறார் பத்தியா என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, பெருமானே பெருமானே என்று சொல்லி அப்படி குவிக்கிறாங்களாம். எது போல இந்த கைக்கு காந்தல் பூ ஓமை, காந்தல் பூ பார்த்தா கைய பார்க்க வேணா கைய பார்க்க, அதனால அங்க என்னன்னா மழை வரும்போது காந்தல் பூ தோன்றும், இங்க கை குவிப்பு தோன்றும். காந்தல் தோண்டி ஆமா

துளிகொள்ள இப்படி எல்லாம் அவங்க கூம்ப ஆரம்பிச்சோடனே பெருமானும் அந்த அருளை சொரிகிறானா. சொரிக்கும்போது என்னன்னு கேட்டா முதல்ல லேசா தூர ஆரம்பிக்குதான், தூர ஆரம்பிக்குது, அப்புறம் தான் பெருமழையா வரும். இந்த தூர ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கொள்ளையில சாமான எடு சாமான எடு அப்படின்னு சொல்றமே தூத்த வந்துட்டு. அப்புறம் அடிச்சா மழை பெரிய மழையா பெய்யும். அந்த முன்னால தூரல் என்றது என்ன சொல்லுது, தூரல் வருதான். அந்த தூரல் இன்னருள் நுந்துளி கொள்ள, ஆண்டவனுடைய இன்னருளானது இதோ இப்பொழுது அப்படி சுரக்க கீழே ஒன்று ஒரு துளி கொட்டுதான். வெண் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட, அப்படி நுந்துளி வர பார்த்தான் ஒரு பத்து நிமிஷத்துல நல்ல பெருமழை அடமழை நிதானமான மழை. இந்த காத்துக்கு இடையில வந்துட்டு மழை போடும், அதனால காத்தடிக்காம நிறுத்தி பெய்து பாருங்க. அதனால ஒரு மணி நேரம் பெஞ்சிருச்சுன்னா அப்பதான் அந்த குளம் கொட்டையெல்லாம் ரொம்ப மற்ற இதெல்லாம் இருக்கு, தண்ணி எல்லாம் நீங்க கிணத்துல தண்ணி வரும் எல்லாருக்கும். அந்த மாதிரி நிறுத்தி பெய்யற மழையா அப்படி பெய்தான். பெய்தா என்ன ஆச்சுன்னாரு, செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட, எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தேன் வெள்ளமா தண்ணி போகுதுப்பா, எழுப்பா இங்க பாரு வெள்ளத்தை அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுதான். திசை திசை தெவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி, கேத குட்டம் கேதம்னா துன்பம், துன்பமாகிய குட்டம் கையற ஓங்கி அப்படின்னு குட்டம்னா குளம், இந்த குளம் எல்லாம் தண்ணி போய் பாய பாய பாய அந்த குறையே இல்லாத உடவர்கள் எல்லாம் இந்த தொண்டர்கள் எல்லாம் குறையின்றி நிரம்பி இருக்காங்களாம், குறைவிலா நிறைவா இருக்காங்களாம். அது போல அங்க இருக்கிற குளம் எல்லாம் தண்ணி நிரம்பி அப்படி இருக்கிறான் அல்ல, மழைக்கு என்ன தண்ணி நிரம்பி இங்க என்ன குற்றம் இல்லாது நிரம்பி அருள் நிரம்பி அர்த்தம். இருமுச்சமயத்து ஒரு பேச்சேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கன் மான்கனம் தவப்பெரும் வாயிலை பருகித்தளர் ஓடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அறிந்தன. இப்படி ஒரு பக்கம் மழை பெய்ஞ்சு எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்குது, ஒரு பக்கத்துல ஒரு வத்தன ஆத்துல தண்ணியே இல்லை, ஒரு மான் என்ன பண்ணுதுன்னா தண்ணி தாகம் இப்படியே பாக்குது, ஒலியும் ஒலியும் பாக்குது வந்துட்டு. இது அங்க ஒரு ஒரு மயில் தாண்டா அங்க தண்ணி ஓடுற மாதிரி படுது, பாஞ்சு போச்சாங்க அங்க போனா மண்ணா இருக்குது, ஏன்னா அந்த காணல் நீர். இங்க பார்த்தோம்னா அங்க தண்ணி ஓடுற மாதிரி இருக்கு, இங்க ஓடியா இருக்கு, பாவம் ஒரு மான் இங்கேயும் இங்கேயும் ஓடி தண்ணி தவிக்குதான். அப்படி அது எது என்ன புறச்சமயங்கள், புறச்சமயங்கள் ஏ அங்க போனா நாங்க எடுத்த கடை அங்க ஒரு வாரம் போப்பா, ஒவ்வொரு ஞாயிற்றுலையும் போனே போ. அப்புறம் இன்னொருத்த நாங்க எடுத்த கடை ஒவ்வொரு சனிக்கிழமையும் போனேன், நாங்க எடுத்த கடை இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை வைசூரம் கோயிலுக்கு போனா பாவம் இங்க அங்க ஓடி என்ன ஒண்ணுமில்லை, இவ்வளவு மழை பெய்யுது இவ்வளவு தவிட்டுது குளமெல்லாம் குட்டையெல்லாம் நிறையுது, ஒரு பக்கம் இது தலையெழுத்து. ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் பழமொழி தெரியுமில்ல தெரியாத, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். என்னத்து இவ்வளவு தண்ணி போகும்போது ஆன்னு வச்சு குடிச்சா என்ன, அதேதான் இந்த பழமொழி கிடையாத உண்டல்ல, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் அப்படித்தான் குடிக்கும் பாவம் அதனுடைய ஊழ். இப்ப மாடெல்லாம் பாருங்க நல்ல தண்ணி வேட்கையா அப்படியே உறிஞ்சிச்சுன்னா அப்படியே ரொம்ப மாதிரியே குடிக்கும், அது பத்து நிமிஷத்துல அப்படி குடிச்சிடும் தொண்டு தண்ணியை, ஏன்னா அவ்வளவு தண்ணி நம்ம என்ன தட்டி கொடுத்து அப்பா அவ்வளவு தண்ணி உனக்கு என்ன அப்புறம் குடிச்சிட்டுதான் அப்படி பாக்கும். நம்ம மாதிரிதான் கூட வளர்ற அந்த ஜீவராசி தானே பாவம். இனிமேலாம் அப்படின்னா மாடு வீடு வளர்க்கறதுன்னா ஐசி மாடு நம்ம வீட்டுல வளர்க்கறது, அது எப்படி வளர்க்கறது அப்படின்னு ஏன் மாடே இல்ல. ஆமா அதுக்கு வந்து புல்லு கிடைக்கிற மேய்க்கிறதுக்கு நமக்கு ஆள் கிடைக்கல, மேய்க்கவும் மேய்க்கிறதுக்கு புல்வெளி இல்ல, அதனால எனக்கு கறக்கிறதுக்கு தெரியாது. அப்புறம் என்னதான் பண்றது, கண்ணுட்டி எழுத்து என்ன கண்ணுட்டியோட கீழே போய் பொத்துன்னு விழுந்துடுறான் என்ன பண்ற, மேலும் கட்டுறதுக்கு கடமையாது. இதுக்குள்ளதானே எல்லாமும் நான்கு சுவருக்குள் எது நடந்தாலும் அதுக்குள்ளதான் அதுக்குள்ளது. அதெல்லாம் இனிமே மாடு கண்ணு வச்சிருக்கிறது எல்லாம் ஏறத்தாலே பெரும்பாலுமே விட்டுட்டாங்க, நல்ல விவசாயிகள் கூட வச்சுட்டாங்க. இனிமேல எங்க கறந்த பால் கண்ணலுடுங்கிறது திருவாசகத்துல தான் பாக்கலாம். ஐயா கறந்த பால் ஒண்ணு எங்க கிடைக்கும், எங்க திருவாசகத்துல கிடைக்கும் போடான்ட்டார், திருவாசகத்துல கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் எப்பவும் கிடைக்கும் போடான்ட்டார், பார்த்தே பார்த்தாரு.
マタボラテラムチュプリムテフォランド。ナレヴァレアポチュアナレム、イルムチャマヤテ、ウォルベイテ、レネ、イルムチャマヤム、イルムナ、アルバヘチャマヤム。アルバヘチャマイテレ、アヘチャマヤマラ、アハポラチャマヤム、ポラチャマヤム、ポラポラチャマヤム、インドルパーネ、ウォンドカラブルゴン、サマンデメイル、カラブルイルングラゼ、アブラン、イルク、アワナレヴァンディレングラゼ、イルパラガマン、サメイルキルバ、インドマルクランデ、アルベザン、アンダマルクラ、サマヤマイヤ、ペイテ、ペイテルナ、カナルニー、アンダカナルニーリー、ティラマングリンナパンデディ、ディーナサイタラバーム、ネディングンマーニーナム、ウォーマンゴトン、アイウェア、アンダヴァン、ウォーダヴァン、アレイナム、ネニキゼ、アナ、ヨンダサメイテルセールズン、ティリラ、パワー、アザマンガナム、マンガナム、マンゴトンナム、タナキウィンマヴェルナム、ネニキゼ、タニプリキナム、ネニキゼ、アナ、タニリケル、ウォーダカナルニーラー、ウォーダヴァン、アルコール、アンダマレーノ、アマペリウスマニングメニケラー、アンダサミテルセミテルセラマ、マタミテルポジション。パウ。イプリ、アンダマンガナム。アマ。

அந்த முன்ன பார்த்தா ஒரு பல்லாங்க அந்த தண்ணி ஒண்ணுமா இருந்ததா அங்க ஓடிச்சு ஒண்ணா குடிக்கலான்னு பார்த்தா வெறும் மண்ணா இருக்குது. அப்படி ஒண்ணு பார்த்துட்டு அப்புறம் இப்படியே பார்த்து அங்க ஓடுற தண்ணி நினைச்சது அங்க போச்சு அங்க போனவன தண்ணி இல்ல அப்படின்னு பாவம். இது ஏது இது ஏது? பிரசமயத்தவர்கள், சைவம் சாரா பிரசமயத்தவர்கள். இப்படி எல்லாம் நீந்த வருந்த அவப்பெரும் தாபம் நீங்க தண்ணி தாத்துக்கும் தண்ணியும் கிடைக்கல தாகமும் நீங்கல அப்படியே தவிச்சு அலையுதான் நாக தொங்க போட்டு பாவம். ஆயிரைவான பேர் யாத்திரகவையின். ஆனா நம்ம இந்த ஆறு எப்படி வருதுன்னாரு,

அந்த வெள்ளம் வந்து ஐயா அங்க உடஞ்சு போச்சு இங்க உடஞ்சு போச்சுங்கிறாங்க. ஆமாரு, என்ன இவ்வளவு பெரிய வெள்ளம் எதை உடைச்சிருந்தாரு? இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற பந்தம்னு இருக்கு பாருங்க, அந்த கட்டு அதெல்லாம் உடைச்சிடுது. பந்தமும் வேலும் படைப்போன் போற்றி இப்பதான படிச்சான். அந்த பந்தத்தை உடைச்செறிஞ்சாதான் இந்த தண்ணி உரிய இடத்துக்கு போய் சேரும். நீங்க ஊர்ல இருக்கிற வெள்ளத்தை வந்து வரும்போது கரை உடைஞ்சு போச்சுன்னா அங்கங்க போடும். ஆனா இந்த வெள்ளம் எந்த கரையை உடைக்குது? வேண்டாத கரையை உடைக்குது. எது இந்த இடத்துல இவ்வளவு உயரம் இருந்தா போதும், ஒரே அடி இவ்வளவு உயரம் இருக்குது, எதுக்கு வீணா தண்டமா அந்த கரை அப்படின்னா அது எது? பந்தமாம் கரை. அந்த பந்தமாம் கரையை நீக்குதான். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி என்றாரே, அதைத்தான் இங்க இப்படி சொல்ற. பந்தமா கரை பொறிது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தெழுந்து மரம் பார்த்தா ஐயா என்ன ரெண்டு பக்கமும் மரம் எவ்வளவு பெரிய மரம் ஐயா, நம்ம அந்த ஆலமரமா அது என்ன அஞ்சால் கட்டினா கூட ஆனையா அவ்வளவு பெரிய மரம் வேறோட பேத்துடுது அடே அந்த மரம் என்ன இன்னொரு ஒரு முள்ளு மரம் இருந்தது ஆமா அதுவும் வேறோட இருந்தது அட அவ்வளவு பெரிய மரம் எல்லாம் போட்டுதியா அண்ணாரு என்ன மரம் போச்சுன்னாரு இந்த வெள்ளத்துல இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து நல்வினை தீவினைங்கிற மரம் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அந்த அறம்பாவம் என்று சொல்ற நல்வினை தீவினைங்கிற அந்த மரம் எல்லாம் சுத்தமா போடும். போனா தானே போயலாம். இருள் சேர் இருவினையும் சேரா திருக்குறள் அடாராடா கொட்டி இருக்கிறாங்க. இறைவன் பொருள் செயர் போல் புரிந்தார் மாட்டு, இறைவனுடைய பொருள் செயர் போல் புரிய புரிய எது போகும்? இந்த இருள் சேர் இருவினையும் சேரா நீங்கிட்டு. அதனால சேரானா தப்பி தவறி நீங்க மே கலைய மட்டும் முடிச்சிட்டு போச்சு வச்சுங்க, தளிச்சிட்டு வந்துடும். வேரோடும் பறித்து வேரோட பறிச்சுட்டு இனி அந்த மரம் வராது. அதனால இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து உருவ அருள் நீர் ஓட்டா, அதான் ரொம்ப அருமை. உருவ அருள் நீர் ஓட்டா, சரி இந்த மாதிரி வெள்ளம் வருது போகுது இவ்வளவு தூரம் வேலையெல்லாம் செய்துங்கிறீங்களே, அந்த வெள்ளமா தானே இருக்குது, அது என்ன யாரு என்னன்னு மனுஷனா தெரியலேன்னாரு. மனுஷனா தெரியறதுக்கு உருவம்ங்கிற உருவத்தை கொண்டாடான். உருவம் வடிவுன்னு ஒண்ணு கொண்டாடான். எது என்ன மாதிரி வடிவு? கோவில் இருக்கிற அருமையான வடிவு. என்ன வடிவு? சிவலிங்க திருமீன். அது என்ன வடிவு? என்ன வடிவு அது? சித்தாந்தம் அருவுரு அருவுரு அல்லவா, அருவுருவ திருமீன். இந்த அருவுருவ திருமீனிங்கிறத நம்முடைய திருமுறைகளில விளக்கமா சொன்ன ஒரே ஒரு இடம் பெரியவரான். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் தீல் நாகம் அணிந்தார்க்கும் நிகழ் கூறியாம் சிவலிங்கம். அடாராடாம் பன்னிரெண்டாம் திருமுறையில சிவலிங்க திருமேனியை இது மாதிரி சொன்னது இங்குதான். ஏண்டா கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த திருமேனி உருவமா? இல்ல. ஏன் நம்ம போல கண்ணு காதெல்லாம் இல்ல. அருவமா? இல்ல இல்ல, ஒரு இது நீட்டு இப்படி நீட்டிட்டு அப்படிலாம் இருக்குது. பின்ன என்ன பண்றதுடா அதுக்கு? என்ன கைகால் மூக்கெல்லாம் இருந்தா உருவம், கைகால் மூக்கும் இல்ல ஒண்ணுமே இல்லாமலும் இல்ல, அதான் அருவுருவத்திருமேனி. அதனால உருவ அருள் நீர் ஓட்டாம் அந்த உருவமாகிய அந்த அருள் என்ன எது? சிவலிங்க திருமேனியாக அங்காங்கெல்லாம் காட்சி கொடுத்து அருவரை சந்தின் வான் சிறை கட்டி சந்தின் வான் சிறை கட்டி அதன் பிறகு என்னது? கோவில் உள்ள லிங்கம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன திரை எது வைக்கணும்? சுவர் எல்லாம் வச்சு அந்த கோவிலாக ஆக்கணும் இல்ல, அப்பதான் பிரகாரம் எல்லாம் ஏற்படும் வளம் வருவதற்கு. கட்டி மட்டவிள் வெறி மலர் குளவாய் கோடி, அப்புறம் அந்த வான்சிறை பிரகாரம் மட்டும் கட்டினா போதுமா? அது ஒரு கோவிலாக அமைக்கணும். முன்னால நந்தியம் பெருமான், அப்புறம் உள்ளே சிவலிங்க திருமேனி, அப்புறம் அதன் பிறகு விநாயகப் பெருமான், அப்படியே பிரகாரம் வருகின்ற பொழுது இல்லைங்களா அந்தந்த திருமேனி, மீண்டும் முருகப்பெருமான், அப்படி வருகின்ற பொழுது துர்க்கை, அப்புறம் சண்டிகேஸ்வரர் என்று இப்படி எல்லாம் இந்த மாதிரி குளம் மாதிரி வேரிமலர் குளவாய் கோடி.

மேல்மயில்தலின் அந்த மாதிரி குளமாகிய அந்த கோவில்ல என்ன பண்றாங்க, அன்பர்கள் ஆகிய நம் போன்றவர்கள் சென்றா அருமையாக தன்னுடைய தன்னை மறந்து பாடுறாங்க, தன்னை மறந்து பாடுகிறார். அன்னம்பாலிக்கும் இல்லை சித்தம்பலம், பொன்னம்பாலிக்கும்

0: நாவுக்கரசர். இப்படி எல்லாம் நல்ல திருமுறைகளை உள்ளே ஒழித்துக் கொண்டு அந்த கோவில் எல்லாம் வலம் வருகிறாராம். வரும்படியா குளத்தில் மீ கொளமேன் மேல் மகிழ்தலின், அந்த மாதிரி அந்த திருக்கோவில் போய் வழிபாடெல்லாம் செய்து மகிழ்வதும் நோக்கி அருச்சனை வயலில் அன்பு வித்திட்டு பெருமானாய் என்ற வழிபாடு செய்கின்ற அந்த வழிபாடு என்ற வயல்ல அன்பையே விதையாக விதைக்க அப்படி இருக்கின்ற அந்த தொண்டர்களாகிய உழவர்கள் கண்டு இன்புற இந்த மேகமாகிய மழை அப்படியே பெய்து தளித்தது. அப்படி தளித்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், அப்படி செஞ்சவனுக்கு நாமும் இது மாதிரி ஒரு தண்ணி எடுத்து நாம ஒரு ஆற்றை பிச்சு கொடுக்க முடியுமா, அவனுக்கு ஒரு கிணறு வெட்டி கொடுக்க முடியுமா, ஒரு குளத்தை கட்டி கொடுக்குமா, அப்படி கொடுத்தா என்னதான் பயன் அவனுக்கு, அவனுக்கு என்ன பயன், ஒண்ணும் இல்ல. அவன் தனி தனி தனி காட்டுறாஜா, தாயும் இலி தந்த இலி தான் தனி என் காணி, அவனுக்கு இந்த நாடே தேவையில்லையே. எங்க இருப்பான், கோயில் சுடுகாடு எல்லாம் திருவாசகம் தான். அவரு கோயிலே என்னாரு, சுடுகாடு என்ன சார், அங்க குஷியா இருப்பாரு, நள்ளிர் உள்ளில் நட்டம் பயின்றார் நாதனே, குஷியில குஷி ரொம்ப குஷி. அதனால அவருக்கு எதுக்கு உங்க தண்ணியோ விண்ணியோ மற்றதோ வேணுமா, வேண்டாம். அப்படிப்பட்ட
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திரு பெருந்துறையில் அருளிய திரு

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு பதி முதுநிலை. ஏழாம் திருமுறை 56வது பதிகம், 8வது பாடல். மாய மாய. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திருநீடூர்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

0: உண்மையின் உலகர் முன் வருகன உரைப்பும்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: யாழ்முறிப்பன் பாடி திருத்தருமபுரத்தை வழிபட்ட காளிவேந்தர் நலன் கழிவி நாளும் வழிபாடு செய்யும் திருநள்ளாற்றுச் சென்று அடைந்து போகமார்த்த புன்முலை எனத் தொடங்கும் திருப்பதிகத்தைப் பாடி அருளினர். இத்திருப்பதிகமே அனல்வாதத்தின் போது நெருப்பில் இட பச்சை பசேல் என்று இருந்தது. அற்புதம் நிகழ்த்திய பச்சை பதிகம் இது. இத்திருப்பதிகத்தை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் வைத்து வாசிக்கச் செய்து தாமும் பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார் பிள்ளையார் என்பது வரலாறு. பதிக பலன் இப்பிறவியில் அடைய வேண்டிய பிராரத்த சேடம் என்கிற உண்பு வினை வலி குறைந்து வானவர்களாகிய தேவர்களோடு மகிழ்ந்து இருப்பர் என்பதாம். முதல் திருமுறை பண் பழந்தக்கராகும்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கழிப்பாலை, பண் இந்தளம், திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: தலம் திருக்கழுமலம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திரு இன்னம்பர்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு ஆவடுதுறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு நாகேச்சரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் பஞ்சமம் ராகம் ஆகிரி திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சாடல். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
2: திருச்சாடல்

சலமுடைய சலந்தரந்தன் உடல் தடிந்த நல்லாழி நலம் உடைய நாரணர்க்கு அன்று அருளியவாறு என்னேடி நலம் உடைய நாரணந்தன் நயனம் இடந்த

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு மடற்றிரம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: அன்பு செய்வாரை அறிவன் சிவன். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் முதல் தந்திரம் அன்பு செய்வாரை அறிவன் சிவன்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திரு கண்ணப்ப தேவர் திருமரம். பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

அடிபடை பிரியா குடிவிரல் அதுவே மனமே மிக கொலை புரியும் வேட்டையில் உயிர்கள் அகப்படுதுயர்க்கு அகப்படுதுயருக்கு அகலமர்ந்ததுவே.

அள்ளக்கு அமிர்தென்று அது வேறு அமைத்து தழுள் சுனை நீர் தல்வாய் கொடுத்தால் மல்ஜனமாக முகழ்ந்து மர

உரி ஒளி பூசணி செய்யுள் புனி சிலை வேள குணம் அவையாவன.

ஒரு துவலே எழிலவல்வாயது தூய பொற்குளமே அதனில் தங்க நீர் கங்கையில் புனலே புனக்கிடுமாமணி அவள் நிறை பல்லே அதற்கிடு தூமலர் அவன் அது நாவே உப்புனல் விடும் பொழுதிருஞ்சிய மேசை புல்மயிற்குசையிலுள் நம்முடுக்கினிரே அவள் தலை தங்கிய சருகிலே தருப்பயிர் பொதிந்த அங்குலி கற்பகத்தலரே அவனுகழ்ந்து இட்ட இறைஞ்சி எனக்கு நல் மாதவர்

இது எனக்கு உனக்கு அவள் கலந்ததோர் அன்பு காட்டுவன நலந்திகள் அர்ச்சனை செய்தங்கு இது என்று இறையவன் எழுந்தருளினன்.

செய்வதோர் பொற்குடை பூசனை புகழ் தரச்சீர்ந்தனாக இரவியும் வால் தனிமுகட்டில் வந்தழல் சிந்த கடும் பகல் வேட்டையில் காதலில் தடித்த உடும்பொடு சிலை கணை

அத்தனுக்கு அடுத்ததில் அத்தனுக்கு அடுத்ததில் என்றே அல்ல கனற்றி இத்தனை தருக்கிழல் இதுதனை கண்ட கழ்தனை இடந்து கடவுள் தல் கண்ணுறு புள்ளில் அப்பியுனு காழ்வல் என்றொரு கண்ணினை கடையதும் அடுத்து கையில் வாங்கி அனைத்தர அப்பினல் அப்பருள் குருதி.

மடுத்தரும் நில்லு, மடுத்தரும் நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப இல் அங்குடை தோன்றல், நில்லு கண்ணப்ப என்று இல்லுரை அதனுடன் எழு சிவலிங்கள் தலனிட பிறந்த தடமலர் கையால் அல்லவள் தங்கை அம்புடன் அகப்பட பிடித்து அருளினல் அருளலும் விண்மிசைவானவர் மலர் மழை பொழிந்தனர் வளை ஒலி படகள் துந்துவி கரங்கின கொல்சீர் முனிவர் ஏற்றி

0: செச்சம்பலம்
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் பண் தக்கேசி மூன்றாம் கட்டளை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளு செய்த திருவும் மெய்ப்பொருளும் என துவங்கும் திருப்பாடல்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தரின் தேவார விளக்க உரை பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

அத்தனை அடியேன் மறந்து இவனோ, அத்தனை அடியேன் மறந்து இவனோ, நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதியை ஒருவர்க்கும் அறிவொண்ணா சோதியை சுடச்சும்.

ஒரே பொருளைத்தான் வற்புறுத்துறாரு. இல்லை அம்பர கூத்தனை நான் மறந்தால் எனக்கு உயிர்ங்கதி கிடையாது. அவனை மறந்தால் எனக்கு உயிர்ங்கதி கிடையாது. இந்த ஒன்னையே தான் பத்து பார்த்தி விரவ விடுறாரு அவர். ஆணி அடிச்சோம்னா ஒரே அடியில அந்த ஆணி சரியா போகுமா? ரெண்டு மூணு தடவை அடிக்கணும். அப்புறம் சரியா போச்சுன்னா அப்புறமா ஒரு தட்டு போட்டு இதேதான் செய்திருக்கிறார். பத்து தடவை சொன்னாத்தான் இந்த பாறை மனத்துக்கு ஏறும்னு நினைச்சாரோ, இல்ல தன்னுடைய மனத்தை தான் பாறை மனத்துக்கு ஏறும்னு நினைச்சாரோ என்னமோ பத்து தடவை சொல்ற. சும்மா பாறை மனத்துக்கு ஏறினா ஆக என்ன அர்த்தம்? இங்க சிதம்பரத்துக்கு போன்னு கூட அவர் சொல்லறேன். நீ நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், நினைத்து விட்டே ஆனால் அவன் அங்கே வந்து விடுவான். நினைத்து விடு, நினைத்து விடு. இதை விடவா நமக்கு எளிமையான வழிபாடு தேவை? காசு பணம் தேவையில்லை, அங்க போய் தங்க வேண்டாம், ஹோட்டலுக்கு போக வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், இருந்தபடியே அம்பல கூத்தனே அப்படின்னு சொல்லி நினைத்து விடு. இதத்தான் நம்ம நம்ம பரமாச்சாரிய சுவாமிகள் நினைப்பு விட்டுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்து தடவை இந்த பதியம் பூரா அப்படிதான் வருது. கருத்துக்களை ஒழுங்க அவங்க தேவாரத்துல பாத்தீங்கன்னா கருத்தை சொல்றதுல அந்த ஒழுங்கு எனக்கு என்னமோ தேவாரத்தை நான் பிரியமா படிச்சதுனால அப்படி நினைக்கிறேனோ என்னமோ, என்னுடைய கருத்து அல்லது தேவாரத்தை படித்ததனுடைய கருத்து அந்த அவர்கிட்ட சொல்ற கருத்து சரியாக இருக்கு. அதத்தான் அந்த சொல்ற குறிக்கோள். திருஞான சம்பந்தருடைய பதியத்துல எட்டாவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார், ஒன்பதாவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார், பத்தாவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார், பதினோராவது பாட்டுல ஒரு கருத்து சொல்றார். இது கரெக்டா அந்த 383 பதியத்துல கிட்டத்தட்ட 380 பதியத்துல அந்த கரெக்ட் அது வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குறிக்கோள்ல இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு சில பதியத்தை, ரெண்டு பதியமோ மூணு பதியமோ எனக்கு ஞாபகம், அந்த கருத்து சொல்லாதது. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த பதியத்தை படிக்கிறவனுக்கும் இந்த குறிக்கோள் இருந்திருக்கணும், இருக்கணும் அப்படிங்கிற நினைப்படுதான் சொல்றாரு சாமின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக. அதே மாதிரி இந்த பதியத்துல பாத்தீங்கன்னா பத்து பாட்டியும் மறந்து இவனோ, மறந்து இவனோ, மறந்து இவனோன்னு அடிச்சு எரிஞ்சிடுறாரு. இந்த பாறை மனத்துக்கு ஏத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். மைகோள் கண்டன் எந்தோளன் முக்கண்ணில் பைகோள் பாம்பரை ஆர்த்த பரமனார் செய்யமாதுரை சிற்றம்பலத்து எங்கள் ஐயனை அடியேன் மறந்து இவனோ. முழுதும் வானுலகத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி

தேங்கி விம்முற உண்டிய தாடினான் தேங்கு நீர் வயல் சூதில்லை கூத்தனை பாங்கில்ல தொண்டனேன் மறந்து உய்வனோ. இப்ப பத்து பாட்டு சொல்லு. தேவாரத்தை இப்படி பதியம் பதியமா ஓதணும் என்பதுதான் பெரியவர்கள் சொல்லி வச்ச முறை. ஆனா அதிலிருந்து நாம தவறுறோம்னு சொல்ற விட நான் தவறுறேன்னு சொல்றதுதான் ரைட். தப்ப உங்க பேர்ல சொல்றதை விட எந்த ஏற்றுக்கொள்றதுதான் ரைட். ஓதுவார்களாகிய நாங்கள் அந்த தவறை செய்து விட்டோம். அதனால சைவ மக்கள் தமிழ் மக்கள் அந்த பத்து பாட்டையும் கேட்கதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விட்டோம். புத்தகத்தோடு சரி, அதற்கு இப்பத்தான ஒரு மாறுகாலம் வந்திருக்கிறது. முதல்ல திருவாசகம் முழுதும் பாடிவிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்லுங்க, எண்ணி விடாதீர்கள். உங்களுக்கு திருவாசகம் பூரா கேட்கணும்னா டேப்பை சுத்தி விட்டுட்டு பேசாம ஈசி செல்ல படுத்துக்கிட்டு கேட்கலாமே. சுந்தர தேவாரம் பூரா கேட்கலாமே. விஞ்ஞான சம்பந்த தேவாரம் பூரா இப்ப இந்த மாதம் முடித்து விடுவேன். ஆண்டவன் திருவருள். இன்னும் அஞ்சு பதியும் பாக்கி. 383 பதியத்துல 96 காசட்டு, 91 பாடிவிட்டேன். அஞ்சு காசட்டுன்னு 20 பதியும் பாக்கி. 20 பதியும் பாடிவிட்டேன்னு சொன்னா திருஞான சம்பந்த தேவாரம் பூரா நீங்க டேப்ல கேட்டுக்கலாம். பரமசிவன் அப்படி ஒரு பரங்கருணை உங்களுக்கு செய்திருக்கிறான். என்னை கூட நான் கூட பாடிவிட்டேன் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். என்னை அவன் பாட செய்திருக்கிறான், அவ்வளவுதான்.

சம்பந்தமூர்த்தி தேவாரத்துல 8-9-8வது பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார். நான் இப்ப சொல்லிவிட்டேன், மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். 9வது பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார், 10வது பாட்டுல 8-9-10, 10வது பாட்டுல ஒரு கருத்து சொல்லுவார், 11வது

எண்ணிவிடக் கூடாது. அடர்த்தவன் என்ன செய்தான் தெரியுமா, அடிச்ச கைதான் அணைச்சு விட்டது. அப்படி ஒரு சொல்லு நம்ம நாட்டில் உண்டு அல்லவா, அடிக்கிற கை அணைக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா. அதே மாதிரி அவன் என்ன பண்ணினா, அவன்கிட்ட இந்த போக்கிர்த்தனத்தெல்லாம் அடர்த்து விட்டு அவனுக்கு நல்ல அருள்சிதான். ராவணனுக்கு ராவணன் பெயரை கொடுத்தவனே பரமசிவன் தானே, அதுக்கு முந்தி அவனுக்கு தசக்கிரீவன் என்று தானே வேறு. அவன் ஒரு வாழ் கொடுத்தான், பேர் கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான் சிவன். இந்த கருத்தை நாவுக்கரசர் தன்னுடைய கடைசி பாட்டில், தன்னுடைய பதியந்தோறும் கடைசி பாட்டில் சொல்ல தவறுறதுல ஒரு சில பதியம், ஒரு சில பதியம் தான், ரெண்டு எனக்கு ஞாபகம், ரெண்டோ மூணோ அவ்வளவுதான். பாக்கி 313 பதியத்துல 310 வரைக்கும் அந்த கருத்தை அவர் சொல்ல தவறவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், சொல்றதுலையும் தவறது இல்ல, செயல்லையும் தவறது இல்ல, அந்த குறிக்கோளோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று கேட்ட, வரலாறு சொல்லுகிறார்கள். கைலாய மலையை ராவணனுடைய ரதம் எந்த திக்கிலையும் போகக்கூடிய வலிமை பெற்றது. ஒரு நாள் தேர்ல ஏறிட்டு போனா இடையில இவனுடைய ரதம் போகாமல் தடுத்து நின்றது கைலாய மலை இருந்ததுதான் காரணம். ஏண்டா ரதம் போயல அப்படின்னு கேட்டான். கைலை மலை இருக்கிறது, பரமசிவன் உறைந்திருக்கிற கைலை மலை என்று சொன்னானா ரதத்தில் இருக்கிறது. ஏண்டா தூக்கி எரிடா அந்த மலையன்னு தூக்குனாயும், தூக்குனது யார், ராவணன். அந்த மலைய தூக்கி அண்ணாண்ட வச்சுட்டு அப்புறமா இவன் ரதத்தை விட நினைச்சான். வலிமை எங்கே மாறுபடுகிறது பாத்தீங்களா, இவன் தினந்தோறும் வணங்குகிற பரமசிவன் இருக்கிற இடம் இது. இரவு 12 மணிக்கு எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் வந்து பெல் அடிச்சா ஒத்துக்கோனா, பைத்தியக்கார 12 மணிக்கு யாரோ அடிக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டான் போய் கதவை திறப்பேன். நான் என்ன, நீங்க கூட அப்படித்தான் அல்லவா. மலைய யாரா தூக்குறாண்டா அப்படின்னு பார்த்தபோது பரமசிவனுக்கு தெரிகிறது, தூக்குறமா இந்த தசக்கிரீவன் தூக்குறான். இவன் ரதத்து போவதுக்காக வேண்டி ஏ மலைய தூக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரல் நுதியைத்தான் அந்த மலை மேல வச்சாராம். நாவுக்கரசர் கரெக்டா சொல்றார், மலித்து ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை என்றேன். இந்த கால் அப்படி வைக்கும் போது சும்மா அப்படி வச்சார தவிர மலித்து வைக்கல, அழுத்தமாக வைக்கலையா அந்த விரல. அத சொல்லுவாரு அப்பதான், மலித்திரை ஊண்டினானேல் மறித்து நோக்கில்லை என்றேன். அவன் அப்படி வலிமையா ஊண்டி இருந்தானே, ஆனால் இந்த ராவணன் ஒருத்தன் இருந்துத்தான் கூட போயிருக்கும், ஒண்ணுமே இருந்திருக்காரு, சுத்தமா போயிருந்திருப்பான். கொஞ்சமா அப்படி வச்சார், இந்த 10 தலையும் தனியா ஓடி போச்சு, கையெல்லாம் தனியா போச்சு, ஓன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த வேளையிலதான் வாக்கீச முனிவர் என்று ஒருவர் வந்தாரா அங்க, ஏண்டா இப்படி கத்துற, என்னடா தப்பு பண்ணினே அப்படின்னு கேட்டாராம். கைலாய மலைய தூக்குனே சாமி, செய்யலாமாடா, செய்யலாமா, பரமசிவன் மலைய பார்த்து கும்பிடு போட்டு போதியா, நீ வந்து உன்னுடைய ரதம் போலங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய வீட்டையே தூக்குறியே, தப்பு இல்லையா, சரி இந்த தப்புல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா, பரமசிவன் பாட்டே வடிவமானவன், பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று சொல்லுவார் இதே அப்பர் சுவாமிகள். ஆமா, ஏழிசையா இசைப்பயனாக இருக்கிறவன் சிவன் என்று சுந்தரரும் சொல்லுவார். அவனை பாடிவிடு, உன்னுடைய குற்றம் எல்லாம் மறைந்து விடும், அருள் கொடுத்து விடுவான், அதுலதான் அவன் சந்தோஷப்படுவான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான், இந்த தலை, இந்த உருண்டு போன தலை, இந்த கை காலெல்லாம் எடுத்து வச்சு ஏதோ ஒண்ணு பாடினான். பாடினதுக்கு அப்புறம்தான் பரமசிவனுடைய அருள் கிடைச்சது, ராவணன்கிற பெயர் கொடுத்தான், எத்தனையோ ஆண்டுகள் வாழக்கூடிய தகுதியை கொடுத்தான். இந்த அருள் எல்லாம் அவனுக்கு கிடைச்சது. இந்த நினைப்பைத்தான் அப்படி அவனுக்கு இந்த போக்கிர்த்தனம் பண்ண ராவணனுக்கு இந்த சூட்சுமத்தை சொல்லிக் கொடுத்தார் என்பதற்காக வேண்டிதான் வாகீச முனிவர் திருநாவுக்கரசரா பிறந்தார் என்று சொல்லுவார்கள். நல்லதுதானே சொன்னாரு, அதுக்காக வேண்டி இவருக்கு வாகீச முனிவருக்கு இப்படி ஒரு பிறப்பு கிடைச்சு போச்ச அப்படின்னு கூட நான் சில வேளையில என்றது. இதுக்கு சரியான பதில் என்ன என்று எனக்கு யாரும் சொல்லல, கிடைச்சதுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் தெரிஞ்சு கொள்ளுவேன். ஆக நல்லதுக்கு தானே சொல்ல, ஒரு உயிர் ஈடேற்றத்துக்கு தானே சொன்னாரு அந்த வாகீச முனிவர், தப்பு ஒண்ணும் இல்லையே. அந்த நினைப்புக்காக வேண்டிதான், அந்த சொல்லுக்காக வேண்டிதான்
வாகீசர்.

வாகீசர் என்பவருக்குத்தான் திருநாவுக்கரசர் என்று இங்கே வந்து பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நினைப்பினாலதான் தன்னுடைய பதிகந்தோறும் கடைசி பாட்டுல இந்த நிகழ்ச்சிக்காக அல்லவா எனக்கு பிறவி கொடுத்தாய் பரமசிவனே என்று எண்ணி பாடுகிறார் என்று சொல்லுகிறார்கள். சொன்ன இடம் ஒன்னே ஒன்னு சொல்லி பார்ப்போமா,

நாவு கர்த்தர் தன்னுக்கு தனக்கு இருந்த சூளை நோய், அதாவது வயிற்று நோய், அந்த நோய் தாங்க முடியாத நிலையில இந்த பதியத்தை பாடினார். இந்த கருத்தையும் சொல்லிவிட்டார். அதுல கடைசியில் அவர் சொல்றது, எனக்கு இந்த நோய் இருக்கும்போது வேர்த்து போகுது உடம்பெல்லாம், என்னால வலி தாங்க முடியல, கரையில கடந்து கட கட கட கட கடன்னு பெறல்றேன், அப்படியே என்னுடைய நோயை தீர்க்கலையே அப்படின்னு கடைசி பாட்டில் சொல்றேன். வேர்த்து

சரி, அவருக்கு வயிற்று நோய் இருந்தது, சூளை நோய். அது கடைசி பாட்டு வரலயே அந்த சூளை நோய் தீரலன்னு அவர் சொல்றாரு. யாரு? நாவுக்கரசர். அந்த சூளை நோய் தீர்ந்து விட்டதுன்னு இன்னைக்கு இருக்கிறது அல்லவா? அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? தீர்ந்து விட்டது. கடைசி பாட்டு வரலி, கடைசி வரலி வரலையும் அந்த பத்திரத்துல என்ன இருக்கிறது? இந்த பாட்டினுடைய இடம் இருக்கிறது. ஐயா வரிப்பிளவு போட்டு கூட எழுத முடியாது. அப்ப எப்படி இந்த அவருக்கு இந்த நோய் போச்சுன்னு தெரியும் அப்படின்னு கேட்டா, தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர் கொடுத்த பிச்சை. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? தேவாரத்தை எழுத்து எழுத்தா எண்ணி படித்திருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த வரலாறு எழுதும் போது இல்ல இவர் படித்தாரா, இல்ல அந்த தில்லையம்பர கூத்தன் அவருக்கு உணர்த்தினானா, அது உங்களுடைய எண்ணத்துக்கு நான் விட்டுருவேன். ஆக என்ன பண்ணினார் நாவுக்கரசர்? எங்கேயோ ஒரு பதிகத்துல ஒரு சொல், சூளை தீர்த்து என்னை ஆட்கொண்டார் என்று சொல்லிவிட்டார். 313 பதிகத்துல ஒரு இடத்துல ரெண்டு வரி வருது, ரெண்டு பதம் வருது. இந்த பதத்தை மிக நுணுக்கமாக தெய்வ சேக்கிழார் பெருமான் பார்த்திருக்கிறார். பார்த்து விட்டு எழுதிவிட்டார், சூளை நோயில் அவருக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டார். ஆமா, அந்த எந்த பதத்தை சேக்கிழார் பெருமான் படித்தார் அந்த பாட்டை நான் உங்களுக்கு நினைவூட்டுறேன். பென்சில் பேனா இருந்தா எழுதி கொள்ளுங்கள். முடி கொண்டார் முளையிழவில் திங்களோடு.

0: திருத்தாண்டகத்துல வர்ற ஒரு பகுதி, இந்த ஒரு இடத்தை தவிர நாவுக்கரசர் தேவாரத்துல எங்கேயாவது தூளை நோய் தீர்த்தான்னு வரவே இல்லை. நோய் தீர்த்தான் என்று வருகிறதெல்லாம் பிறவி நோய் கூட சொல்லிவிட முடியும் இல்லையா?
1: ஆமா,
0: அது பர்டிகுலரா இந்த சூளை நோய் சொல்ல முடியாது. இங்க சூளை தீர்த்து ஆட்கொண்டாரேங்கிறது நிச்சயமா வந்து விட்டது. இந்த வரியை பார்த்து விட்டுதான் தெய்வ சேர்க்கிறார் பெருமான், அவருக்கு சூளை நோய் தீர்த்து விட்டது அப்படி. ஆமா, இப்படி இந்த ராவணனுடைய வரலாறு அப்பர் சாமிகள் தேவாரத்துல இந்த கடைசி பாட்டுல நிச்சயமாக இருக்கும். விடுபட்ட பதியம் ஒன்னே ஒண்ணு எனக்கு இப்ப நினைப்புக்கு வருது, எது தெரியுமா? சொத்துணை வேதியில் கடைசி பாட்டு உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் சொல்றேன், மாப்பிள்ளை

0: பதியத்துல விட்டுட்டார். இந்த பதியத்துல அவர் விட்டாரா, சிவன் அவரை விட செய்தானா? ஆமா, செய்ததெல்லாம் அவன்தானே, அவன்தான் செய்கிறான், அவன் தான் பாடு வைக்கிறான். இவங்களா பாடுறாங்க? இல்ல, கிடையாது, அவன் பாடு வைக்கல. இது ஒரு பதியம். இன்னொரு பதியம், வஞ்சித்தன் உலை கவர்ந்தான் வாரானே ஆயிடணும், பஞ்சிக்கா திருகண்ணம் பறந்தார்க்கும் படனத்தான், பஞ்சி போய் கழிவெளியே அடலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவா என்ற சேவடியாய் கோடியே. இந்த பதியத்துல இல்ல. இப்படி எனக்கு ஞாபகம் ரெண்டு பதியமோ மூணு பதியமோ தான். வஞ்சித்தன் வளைகவர்ந்தான் பாரானே ஆயிடினும் பஞ்சிக்கா திரகண்ணம் திரகண்ணம் பறந்தார்க்கும் பழனத்தான், பஞ்சி போய் களிமெலிய அடலோம்பும் அப்பூதி குஞ்சி பூவா என்று சேவடியாய் கூடிய. இது ரெண்டு பதியமும் மிக இக்கட்டான நிலையில அவர் அழிச்சு செய்த பதியம். ஒன்னு, கல்லுல அவரை கட்டி கடல்ல தூக்கி போட்ட போது நினைப்பு பூரா தன்னுடைய உயிரை ஈடேற்றிக் கொள்ளணும், இந்த உயிரை, இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ளணும், சிவனுடைய அருள் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த நமச்சிவாய திருப்பதியத்தை அவர் பாடியிருப்பார் போலும். அதனால இந்த வரலாறு சொல்லுவதற்கு விட்டு போச்சு. அதே மாதிரி அங்கே இந்த திருப்படனத்துல அந்த குழந்தை, இறந்து போன குழந்தைய அவர் எழுப்பணும், எழுப்பின போது இந்த வரலாறு சொல்ல விட்டிருக்கிறார். ரெண்டும் ரெண்டு இக்கட்டமா, இக்கட்டான இடம் பார்த்தீங்களா? அதனாலதான் அவர் விட்டிருப்பார், அல்லது சிவன் விட செய்திருப்பான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு கலிக்காமூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் பழம் பஞ்சுரம், ராகம் சங்கராபரணம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியார் மதங்க சூளாமணியார் என்ற அந்த அம்மையாரும் இருவருமாக சீர்காழிக்கு வந்தாரலாம். வந்து ஞானசம்பந்தரை வணங்கி இந்த இசை அவர் அருமையாக சீர்காழியில பதியம் பாடுகின்ற பொழுது பின்னணி இசையாக இவரிடம் வாசித்தாரலாம். யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். வாசித்த பிறகு ரொம்ப மகிழ்ச்சி பட்டார் ஞானசம்பந்தர். அப்பொழுது வேண்டுகோள் தெரிவிச்சுக்கிட்டாங்களாம். என்னன்னா, அடியோங்கள் ஞானசம்பந்தருடையவே கூட வந்து பெருமான் பாடுகிற பதியங்களை அடியோங்கள் நாங்கள் யாழில் எட்டு வாசிக்கிறோம் என்று கேட்டுக்கிட்டாரலாம். மிக்க மகிழ்ச்சியின். ஆகவே இனி நான்காவது தலையாத்திரையில் இருந்து என்ன ஒரு பெரிய நமக்கு பதியங்கள்ல கிடைக்க போகுது? ஞானசம்பந்தர் தன்னுடைய தம்முடைய இசையோடு கூட பின்னணி இசையாக யாழும் வாசிக்க கேட்க போகிறோம். அப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணம் இனி தொடர்ந்து வருவார். எது வரைக்கும்? ஆச்சாரபுரம் வரைக்கும் வருவார். கடைசியில முத்தி பேர் பெறுகிற வரைக்கும். அதனாலதான் இப்ப அப்படி பாருங்க, இப்ப ஞானசம்பந்தருடைய பதியத்துக்கு பெருமான் என்ன தந்தார்? தாளம் தந்தார். எங்கே? மடையில் வாழை பாடும்போது. இப்ப என்ன பண்ணுகிறார்? பின்னணி இசையாக யாழ் வாசிக்க முடியாத அமைப்பு இருக்கு. இந்த இரண்டும் கலந்து தானும் தாளத்தோடு பாடி தம் பின் வருகின்ற அவர்களும் யாழிலிட்டு வாசிக்க, இப்படி வாசித்ததனால் தான் சுந்தரர் பெருமான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து என்று பேசினர். இப்ப ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க, ஏழாம் நூற்றாண்டுல இருந்தும் நாவுக்கரசருக்கு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாவுக்கரசர்னு சொல்லல. ஆனால் யாருக்கு சொல்லப்படுகிறார்? ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த பட்டிமன்றத்தில் வச்சு பேசினா அதோட மகாபாவி வேற யாரும் இல்லை. சரி இல்லை? ஆமாம். சுந்தரர் பதியத்தை பத்தியா ஞானசம்பந்த பதியத்துக்கு தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் என்று சொன்னார் சுந்தரர். நாவுக்கரசர் சொல்லுங்க கூடாது. ஏன் சொல்லவில்லை என்றால், திருவருள் குறிப்பு இது. இதனால உயர்வு தாழ்வு கற்கக்கூடாது. ஞானசம்பந்தர் உயர்வு அப்படின்லாம் கற்பிச்சா மகாபாவின்னு அர்த்தம். ஆமாம், மகாபாவின்னு அர்த்தம். இவருக்கு தாளமும் கொடுத்து பின்னணி இசையாக இந்த யாழும் வாசித்ததனால நாளும் இன் இசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு என்று சுந்தரர் சொன்னார். ஆனால் நாவுக்கரசருடைய திருமுறைகள்ல அஞ்சு விதமான அமைப்பு பதியங்கள் இருக்கு. எப்படி? தாளத்தோடு பாடுவது ஒண்ணு, திருவிருத்தமாக பாடுவது ஒண்ணு, திருநேரிசையாக பாடுவது ஒண்ணு, திருக்குறுந்தொகையாக பாடுவது ஒண்ணு, தாண்டவமாக பாடுவது ஒண்ணு. இந்த மாதிரி முறை ஞானசம்பந்த பதியங்களில் இல்லை. அதனால இப்படி இல்லைங்கிறதுனால இந்த மேடுபள்ளம் அல்ல. இது திருவருள் வாய்ப்பு, இவருக்கு அளித்த அமைப்பு. திருவருள் வாய்ப்பு, அவருக்கு அளித்த வாய்ப்பு. அப்படி வச்சுக்கணுமே தவிர இவரு ஏன் அவருக்கு இல்லை, அவர் ஏன் இவருக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது. அதப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் ஒரு காலத்தவராயிருந்து ஒருங்கு கூடி பல பதியங்கள் பாடியிருக்காங்க, இருந்தும் பின் வந்த சுந்தரர் ஞானசம்பந்தரை மட்டும் இந்த சொல்லால் கூறினார். எப்படி? நாளும் இன்னிசையால் தமிழ் வரப்பும் ஞான சம்பந்தருக்கு என்று சொன்னார். ஆனா அந்த மாதிரி பாடினார் என்று நாவுக்கரசருக்கு சொல்லாதது ஏன் என்று கேட்டால், பெருமான் தாளம் கொடுக்க பாடுவதாக அமைப்பு அல்ல, பின்னணி இசையோடு பாடவும் இல்லை. ஆதலால் அவர் சொல்லவில்லை என்று சொல்லுவே தவிர, இது இவருக்கு கொடுத்த திருவுள் வாய்ப்பு, அவருக்கு கொடுத்த திருவுள் வாய்ப்பு. அது தவிர வேறு காரணம் இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. இது மனசுல வச்சுக்கணும். யாராவது இந்த உயர்வு தாழ்வு பேசினா ஓங்கி அரைஞ்சி உட்கார வைக்கணும். ஆமாம் ஆமாம். நீ யார? எங்க பெரியவங்களை பத்தி நீ எடை போடுறதுக்கு, பெரியவர்களை எடை போடுறதுக்கு உனக்கு எதையும் தகுதி இருக்கு? நீ எடை போடுறீங்கன்னா வியாபாரி போடுறாங்கன்னா வெள்ளம் போடுறாங்கன்னா இந்த பிறம் தராசு போடுறாங்க, இந்த பிறம் வெள்ளம் போடுறாங்கன்னா இந்த தெராசையும் அவங்க வச்சு அரைக்கிறவங்க வெள்ளத்தையும் அடிச்சு வரைக்கிறவங்க அவ்வளவு பெரியவங்க, அதனால இட போடுறாங்க. ஞானசம்பந்த ஞாபகத்தில் உங்க தாத்தாவ இட போடுறதுக்கு நீ யார்? நீ வெள்ள கட்டியும் இதையும் வைக்கலாம், பருத்தி கொட்டை மூட்டையும் இட போடலாம், அதெல்லாம் இட போடலாம். ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையுமா எடை போடுவது? எடை போடுவனுக்கு என்ன அருகதை? சமயத்துறையில் பட்டிமன்றம் கூடாது என்று கண்டித்துக் கொண்டு வருது. திருப்பனந்தாள் மடத்துல ஒரு காலமும் போட்டதில்லை பட்டிமன்றம், மூச்சே பரியமாட்டோம். இவெல்லாம் குவாரியோ, நீ யாரு பண்ணி எல்லாம் எடை போடுறதுக்கு? நீ அவங்களோட ஞான சம்பந்தரும் அல்ல, நீ அப்பரும் அல்ல, நீ யார் எடை போடுறது? அவங்க கால் தூசி போட மாட்டாதால நீ எடை போடுறீ? யோகிதை உண்டா? ஏனைய ஏனைய மதங்கள்ல எதையும் செய்யறாங்களா? அந்த மாதிரிலாம் ஆழா போன திருநீர் பூசணத்தை தானே செய்யறான். அதனால அதெல்லாம் போடக்கூடாது. அப்படி பாதுகாக்கிறார்கள் திருமுறைன்னா, அப்படி பாதுகாக்கணும் திருமுறை ஆசிரியர்னா, அப்படி போட்டணுமே தவிர, ஏதோ சும்மா நம்ம நம்ம மூட்டு பகுத்துட்டுக்காரர ஏத்துட்டுக்காரர அவரை பத்தி விமர்சிக்க விமர்சனை கூடாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுடன் எங்கள் ஜோதி. ஞானசம்பந்தர் தேவாரம், நீ இந்த காரண காரியமெல்லாம் கொண்டு நீ சோதிக்காதட, உனக்கு என்ன சோதிக்கிறதுக்கு? இது இருக்கு வெள்ளக்கட்டியும் தராசுமா சோதிக்கிறதுக்கு, பறிச்சு கொட்டையா சோதிக்கிறதுக்கு? அதெல்லாம் உனக்கு கீழ்பட்டது, அதெல்லாம் நீ அதை சோதிக்கல. இதெல்லாம் உனக்கு மேற்பட்டது, நீ சோதிக்கிறதுக்கு யோகியதை இல்லை, யோகியதை இல்லை என்று நாம் கருதுகிறோம். ஏன்னா அதே விளையாட்டு பொருள் ஆகிட்டான். என்னமோ ஞான சம்பந்தர்கள் ரொம்ப கிள்ளுக்கரையா போட்டுது, அவ்வளவு இதா போச்சு. எனவே இப்ப நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரமூர் சுவாமிகள் சொல்வதற்கு காரணம் இந்த இரண்டும் அமைந்த காரணம். தாளம் பெற்று பாடிய ஒரு காரணமும், இவருடைய பாடல்களுக்கு பின்னே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கூட இருந்து பின்னணியான இசை வாசித்ததும் காரணம் என்பதை மறந்துடும். இப்படிப்பட்ட அமைப்பு ஞான சம்பந்தர் கிடைத்தது, ஏனைய நாவரசருக்கோ சுந்தரமூர் சுவாமிகளுக்கோ மணிவாசகருக்கோ கிடைக்கவில்லை. இல்லதான், அதனால தான் நம்மளாம் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் மணிவாசகர் என்றோ, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் சுந்தரர் என்றோ, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் நாவரசர் என்றோ சொல்லவில்லை. அப்படித்தான், அதான் வரலாற்றுடைய அமைப்பு, அதான் இயல்பான இறைவனுடைய திருவருள் குறிப்பு. இதுக்கு மேல என்னப்படாது. எனவே இப்பொழுது நம்முடைய மூன்றாம் தல யாத்திரை முடிந்ததும் என்ன ஒரு பெரிய அமைப்பு, ஞானசம்பந்தர் திருமுறைக்கு பின்னணி செய்யும் வருகிறது. அப்படி இருந்தார், இருந்து உடனே புறப்படுகிறார். இப்ப எத்தனாவது தல யாத்திரை? நான்காம் தல யாத்திரை. உடனே எப்பவுமே தல யாத்திரை மேற்கொள்கின்ற பொழுது நேர சீர்காழியில போய் பெருமானை வணங்கி வழிபாடு செய்து விட்டு தான் புறப்படுவார். நாமெல்லாம் மீண்டும் சிவகாசி அன்பர்கள் ஆகிய நாமும் சில நம்முடைய சிவகாசி சிவனுடையார் வழிபாட்டு மன்றம் இந்த மன்றத்தோடு கூட பெருமானத்தில் இருந்து திருவருள் குறிப்பு எப்படி எப்படி ஞான சம்பந்தர் போறாரோ அப்படி நாம் போறோம். போதுடன் இயேசுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவோம். சுந்தர் பாடினாரே அதற்காக ரொம்ப அருமை. அக்னி நட்சத்திரம் இப்ப இருக்கின்ற பொழுது சிறப்பு வழிபாடு செய்கிறார். ஏன்? நாட்டுல வெப்பம் குறையணும். அதனால் தான் ஞானசுந்தர் என்ன பாடினார்? வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக. ரொம்ப அருமையான பதியம் அல்லவா? வீழ்க தன்புணல், நல்ல அருமையான மழை நன்றாக பெய்ய வேண்டும் என்று எது சொல்லிட்டு திருமறை கூறுகிறது? திருமறை வீழ்க தன்புணல், ஆழ்க தீயது எல்லாம், ஆழ்க தீயது எதவை எல்லாம் மக்களுக்கு மற்ற இந்த உலகத்திற்கு தீமையோ அவையெல்லாம் ஆழ்ந்து போவதாக கடக போயிட்டு. எல்லாம் அறநாமமே சூழ்க, எங்கு பார்த்தாலும் இந்த மாதிரி அருமையா பாருங்க. அரண் நாமமே சூழ்க, எல்லாம் பெருமானுடைய திருப்பெயரே எங்கு வழங்குனர். இப்படி இருந்தால் வையகமும் துயர் தீர்கவே, இந்த உலகத்துல துன்பம் நீங்கும். அப்ப வாழ்க அந்தனர் வானவரானினும், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, வாழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. இந்த ஐந்தும் இருந்தால் வையகம் துயர் தீரும் என்று நம்முடைய திருமறை சொல்லிற்று. அதுல இரண்டாவது காரியம் வீழ்க தன் பூணல். பெருமானி, இந்த அக்னிஷத்தினால வெதுப்படைகிறோம், அருமையாக மழை பெய்து எங்களுக்கு எல்லாம் உள்ளமும் குளிர, இந்த நானும் குளிர அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்றோம். இதெல்லாம் செய்தமே திருமடங்கள்ல கூட இந்த மாதிரி தலைப்பு வைக்கல. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலியில அருமையான கருத்தரங்க செய்வாங்க. அந்த மாதிரி கருத்தரங்களை வச்சால தேவலாம். நம்முடைய திருநெல்வேலியில இப்பொழுது இருக்கிற மாதிதா இந்து கல்லூரி இருக்கே, அது வந்து இப்ப ஜங்ஷன் கிட்ட இருந்த காலம், பலருக்கு தெரியும். இப்பதான் கொஞ்சம் ரொம்ப பேட்டைக்கு போயிட்டுது. முன்ன வந்து ஜங்ஷனோடு பக்கத்திலேயே வந்த மாதிதா இந்து கல்லூரி இருந்தது. அப்ப நம்முடைய சைவதாந்த நுட்பதிப்பு கழகம் நம்முடைய தர்மியாதியன அந்த கட்டடத்துல, அதாவது இந்த பரம் ஜங்ஷன் பக்கத்துல, அது ஜங்ஷன் பக்கத்திலே தான் அந்த நம்ம திருமடம் இருக்கு, தர்மம் தருமபுரத்துக்கு சொந்தமான திருமடம் இருக்கு. அங்க அருமையான தலைப்பு, வையகமும் துயர தீர்கவே என்பது தலைப்பு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கொடுக்கறது. ஒருவருக்கு வாழ்க அந்தனர் வானவரானினம் பேசுப்பான், இன்னொருவருக்கு வீழ்க தன்புணல் பேசு, இன்னொருவருக்கு வேந்தனும் ஓங்குக பேசு, இன்னொருவருக்கு ஆழ்க தீயது, இன்னொருவருக்கு எல்லாம் அரண்நாமமே சூழ்க. ஒரே ஒரு தலைமை உரை. இந்த ஐந்து பேர் பேசுறோம், பேசுனா எத்தனை நிமிஷம் தருவாங்க தெரியுமா? ஒரு மணி எல்லாம் தருவாங்க, ஒரு மணி நேரம் கதை அளப்பான். 24 மணித்துளிகள், 24 நிமிஷம் தான். 22 மணித்துளிகள்ல நீ சப்ஜெக்ட் எடுத்து அந்த செய்திக்கு முடிய வேணும். 24 நிமிஷம் உட்காந்துடணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேசுகிற அந்த ஒலிபெருக்கள் வேற எங்கேயுமே தமிழகத்திலேயே எந்த நாடும் செய்யாது, திருநெல்வேலி செஞ்சது. இப்ப போய்ச்சிடலாம், செய்யல. இந்த ஒலிபெருக்கள் கேட்டீங்கன்னா, 22 நிமிஷம் ஆனவன்னு ஒரு ப்ளூ லைட் வரும், நீல விளக்கு. என்ன அர்த்தம்? நிறுத்துடான்னு அர்த்தம். 24 நிமிஷத்துல எல்லாரும் தெரிய சிவப்பு ஒளி வந்துடும், ரெட் லைட் வந்துடும். அதுக்கு பேசினா கேட்க மாட்டான், சிட் டவுன் உட்கார்ந்துடுறாரு. ஏன் இந்த கதை கதையெல்லாம் அளக்க முடியாது, அத்தை பாட்டி கதையா பருப்புத்துறை கதையெல்லாம் சொல்லக்கூடாது, நேரம் செய்திக்கு போகணும். அப்பதான் 22 நிமிஷத்துல பேசலாம். அப்ப அந்த பாட்டுடைய அருமையா ஒரு 5 பேர் சொல்ல, ஒரு தலைமை உரை வர, அவருக்கு 20-25 நிமிஷம் தான் கொடுக்க, 6.5-3 மணி நேரம் ஆகி போச்சு. ஏறத்தால வரவேற்புரை மற்ற நன்றியெல்லாம் சேர்த்தா பிளஸ் 6-3 மணி நேரத்துல 6 பேருடைய கருத்து அந்த பாட்டை முழுமையா ஆராய்ஞ்சாங்க. அப்படி இல்லாமல்வா கருத்து கொடுக்கணும். மலேசியா போனபோது சொன்னாங்க, இந்திய நாட்டில் எங்களுக்கு நீங்கள் தான் ஐயா வந்து தமிழ், நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இங்கே வந்துட்டாங்க கூட எங்களுக்கு முன்னோடி நீங்கள் தான், இந்திய நாட்டில் இருக்கவங்க தான், இலங்கைக்காரங்களுக்கும் சரி, மலேசியாக்காரங்களும் சரி, கனடாவில் இருக்கிற தமிழருக்கும் சரி, எல்லாம் நம்ம தமிழர், இந்திய நாடு தான் நீங்கள். அங்கேருந்து நாங்கள் ஏதாவது கூப்பிட்டு அவங்கள பேசணும்னா, ராமாயண பாரதமே தானே பேசுகிறாங்க, இந்த திருமுறை சைவம் தான் பேச மாட்டேங்கிறாங்களே என்று வருந்தினார், வருந்தினார். அதுதான் நாங்கள் கேட்டு கேட்டு போ கேட்டு எத்தனையாவது திருமுறையும் சித்தாந்தமும் வரத்துக்கு ஆள் இல்லையே சாமி என்று வருந்துகிறார்கள், வருந்துகிறார்கள். இதுவரை எண்ணாததாய், என்ன வேண்டுவதாய் இருப்பன திருமுறைகள் சைவ சித்தாந்தம், வருத்தப்பட்ட அது மாதிரி கருத்து இருக்கு. அப்பதான் நீங்க பேச்சாளர், நீங்க வேலை வாங்கணுமே தவிர பேச்சாளர் இஷ்டத்துக்கு பேச்சுக்கு விடக்கூடாது, விட்டால் வெறும் கதை தான் வரும். சரி, நம்ம இந்த திருநீர் பூசணவங்க தவிர வேற யாராவது இந்த மாதிரி ஏதேனும் வந்து அத்தப்பாட்டி கதை பேசுறாங்களா, பேச சொல்றாங்களா, பேச சொல்றாங்களா? ஆகவே இப்பொழுது நாம் ஞானசம்பந்தரோடு கூட 3 தலையாத்திரை நிறைவு பெற்றதும் 4வது தலையாத்திரை தொடங்குகிறார். இப்பொழுது இதோ ஞானசம்பந்தர் சிவிகையிலே புறப்படுகிறார். எங்கே புறப்படுகிறார் அப்படின்னு கேட்டா, தில்லைக்கு புறப்படுகிறார், தில்லை. இப்பொழுது ஞானசம்பந்த பெருமானோடு கூட நாம் எங்கே புறப்படுகிறோம்? தில்லைக்கு புறப்படுகிறார். தில்லைன்னு பேரே தவிர சிதம்பரம் நம்முடைய திருமுறையில இப்ப இது இல்லவே இல்லை. தில்லை, திருத்தில்லை என்றுதான் இருக்கே தவிர, சிதம்பரம்ங்கிற பேர் பின்னால வந்தது. அது எப்படி வந்ததுங்களா? தில்லையில இருக்கிற நடராஜ பெருமான் இருக்கிற இடத்துக்கு என்னன்னா சிற்றம்பலம்னு பேரு, சிற்றம்பலம் என்று பேர், சிறிய அம்பலம்னு பேர், இன்னொன்னு பெரிய அம்பலம், சிற்றம்பலம் பேரம்பலம் என்றிருந்தது. இந்த சிற்றம்பலம்ங்கிறதுக்கு என்ன பண்ண, பின்னால் இருக்கிறாளே சிறியங்கிறதுக்கு சித்துன்னு வச்சான், அம்பலம்ங்கிறதுக்கு ஆகாசம்னு வச்சான் அல்லவா, சிதாகாசம், சிதாகாசம் என்ன, சிதம்பரம், சித்தம்பரம், சிதம்பரம் தான் இல்லைங்களா. ஆகவே நம்முடைய திருமுறை வழி வந்த பெயர் என்ன? திருத்தில்லை, தில்லை. தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அன்பு பூண்டேனுக்கு என்றல்லவா இருக்கிறது. ஆடினாயினர் நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் என்றுதான் சிதம்பரம்னு பேரே இல்லையே, பேரே இல்லை. ஆனா இப்ப சிதம்பரம்னு சொன்னாலும் தெரியும், தில்லைன்னு சொன்னா தெரியாது. ஏன் நம்முடைய திருமுறை அப்படி போகவில்லை? எல்லாரிடத்திலும் போயிருந்தால் நிச்சயம் என்ன பண்ணணும்? இப்ப சிதம்பரம் என்பதை நடுவன் அரசுக்கு அனுப்பி, ஐயா இது வந்து எங்களுடைய 12வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டு வரையும் தில்லை என்றுதான் இருந்தது, எனவே தில்லை என்று மாற்றுகன்னு சொல்லி தில்லை என்று நாம் இப்பொழுது மாற்றியிருப்போம். நமக்கு அந்த உணர்வு வரவில்லை, ஆதலால் சிதம்பரம் என்றே சொல்லிக்கிட்டு எனவே தில்லைக்கு செல்லுகிறார். அந்த தில்லையா இதுல இப்பொழுது நாம் ஞானசம்பந்தரோடு கூட செல்லுகிறோம். சென்றால் இப்ப சீர்காழியில் இருந்த தில்லைங்கிறது என்னைக்கு ரொம்ப அருமை, சீர்காழி கொள்ளிடம், கொள்ளிடம் தான் சிதம்பரம் தான், திருத்தில்லைதான். அவருடன் நான் சொல்கிற பொழுது இருமருங்குமாக இருக்கிற அன்பர்கள் எல்லாம் ஞானசம்பந்தரை வரவேற்க அந்த மகிழ்ச்சியோடு கூட நாமும் அவருமாக சென்று இதோ திருத்தில்லை, தில்லைக்கு போயிடும். தில்லைக்கு போய் அவர் திருக்கோபுரம் உள்ளே நுழைகிறோம். நுழைந்து அவருடைய வலம் வருகிறோம். வந்து இதோ பெருமான் அருமையா இருக்கிறார். நல்ல அப்படியா, என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே என்று. நல்ல பெருமான் அந்த நடனத்தோடு இருக்க, அருகிலே சிவகாமி அம்மை இருக்க, இப்பொழுது நாம் எல்லாம் என்ன செய்யறோம், சட்டையெல்லாம் கழட்டி விட்டு அந்த திருக்கழிட்டுப்படி ஏறுகிறோம். ஏன்னா சட்டைகள்னாதான் மேலே ஏறி பார்க்கலாம். சிதம்பரத்தில் எல்லாம் கழட்டி பண்ணிக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது ஞானசம்பந்தர் அருமையா தாளத்தை எடுத்து அப்படி பாட ஆரம்பிக்கிறார். கூட யாழ்ப்பாணர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவற்றை எல்லாம் நரம்பெல்லாம் நல்லா முடுக்கி இறுக்கி விட்டுட்டு அப்படி வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே சரியா வச்சிருக்கிறது. இவன் கையில தாளம் வைக்கிறார் அல்லவா. அப்படியாக நடராஜ பெருமானை பார்த்த போது

பரப்பை படுத்து எங்கும் பசுவேட்டி எறிவோம்பும் சிறப்பறிவாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய பிறப்பு இல் பெருமானை

தோச்சு கழி சூழ்தில்லையுள் பொய்யாமறை பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யான் உரை கோயில் சிற்றம்பலம் தானே நிறைவெண் கொடிமாடம் நெற்றி நேர் தீண்ட பிறை வந்திரை தாக்கும் பேரம்பலம் தில்லை சிறை

புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளோடும் மகிழ்ந்தான். உலகேத்த சிலையால் எயில் எய்தான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே. போர்வாழ் அரக்கன் தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலம் மேய நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தேர்தல் திண்ணமே. கோணாகணையானும் குளிர்தாமரையானும் காணார் கழல் ஏத்த கனலாய் ஓங்கினான் சேனார் வாழ் தில்லை சிற்றம்பலம் ஏத்த மாணா நோயெல்லாம் வாழாமாயுமே. பட்டைத்துவராடை படிமங்குண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய நட்ட பெருமானை நாளும்

சுப்பலம் இது குறிஞ்சி பண்ணில் நம்ம அருமையாக மூர்த்திகள் பாடினார் இல்லைங்களா. நமக்கு குறிஞ்சி பண்ணில் அவர்கள் வந்து நெறிவிட்டவராமல் பாடினாங்க, நம்ம முடியல. அதனால் நாமும் ஆனால் ஒன்று, அந்த குறிஞ்சி பண்ணில் அவங்க 100க்கு 100 பாடினாங்க, நம்ம 100க்கு ஏதோ ஒரு 5 விழுக்காடு கூட போகாமல் இருக்கலாமா. அதனால் அது நெற்று பண்ணும்போதே அப்பாலாம் சொன்னது என்னென்னா இம்மாரி தான், கற்றாங்கு ஏறி ஓம்பி. இந்த ஓம்பிங்கும் போது நம்ம இழுக்கிறமே அது இல்லை, அவங்கிட்ட இழுத்தா போயிருக்கும் குறிஞ்சி பண். நமக்கு அப்படித்தான் முடிஞ்சது. கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமே முற்றாவென் திங்

0: என்று பாருவோம். இப்படி சில பண்ண நாமே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி குறிஞ்சி பண்ணா இப்படிதான் பண்ணணும்னு ஒரு பத்து தரம் அப்படியே பயிற்சி பண்ணிட்டோம்னா நாம கொஞ்சம் ஏதோ ஃபெயில் மார்க் வாங்காம பாஸ் மார்க் வாங்காம, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாமெல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஏதோ தேர்ட் கிளாஸ் இல்லை, தேர்ட் கிளாஸ்லயாவது பாஸ் பண்ணலாம் அப்படி பாடணும் சரிங்களா. ரொம்ப அருமை.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருத்துருத்தி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கில் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் விளக்க உரை. வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, சித் சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

ஆயினி அல்லேம் என்னலாமே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியார் சமேத சங்கர ராமேஸ்வரர் பிற்பாதங்களை எனது மனம் மொழி இமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வணங்கி பிறப்பினை தவிர்க்க தீவண்ணர் திறமொருகால் பேச வேண்டும் என்று நம் அப்பர் சுவாமிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். அதன்படி தினந்தோறும் சைவம் சார்ந்த சொற்பொழிவுகளை நடத்தி கொண்டும் பாட்டும் பாடி பரவித் திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பர் என்ற வன்தொண்டர் திருவாக்கின்படி தினந்தோறும் திருமுறை விண்ணப்பங்களையும் நடத்தி கொண்டு வரும் நமது சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை காண்பதற்கு நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் முப்பொருள் என்ற தலைப்பிலே நாம் இன்று முதல் திருவருள் துணையாலும் குருவருள் துணையாலும் சிந்திக்கலாம். நமக்கு நன்றாகவே தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சமயக்குரவர்களுள் மூன்றாம் அவராக இருப்பவர், ஆதிசைவர் என்று சொல்லக்கூடிய சிவாச்சாரிய மரபில் வந்தவர். தந்தையார் பெயர் சடையனார், தாயார் பெயர் இசைஞானியார். திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூர் என்ற ஊரிலே 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்பொழுது அவர் அவதரிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்பது. அதன் பின்பாக அவர் இறையருளால் அந்த நாட்டு அரசர் நரசிங்க முனையரையர் அவர்களால் வளர்க்கப்பட்டு அதன் பின்பு இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளோடு அவருக்கு திருமணம் பேசப்படும். அப்போது அந்த திருமணத்தை இறைவர் வேதியராக வந்து தடுத்து ஆட்கொள்கின்றார். அதன் பின்பாக அவருக்கு பறவையார் சங்கிலியாரோடு திருமணங்கள் நடத்தப்பட்டு பல அற்புதங்கள் எல்லாம் அவர் நிகழ்த்தி நிறைவாக தனது 18வது வயதிலே கைலாயம் சென்றார் என்று நாம் பார்க்கின்றோம். 16 வயதில் திருமணம், 18 வயதில் அவர் கைலாயம் சென்று அடைகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் நமக்கு வழிகாட்டிய மார்க்கம் சகமார்க்கம் என்று சொல்லக்கூடிய யோக நெறி. பல பெயர்கள் அவருக்கு இருக்கின்றது. கைலாயத்திலே அவருடைய பெயர் ஆளாளர் சுந்தரர் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பாற்கடலை கடையும் பொழுது அமுதத்திற்கு பதிலாக நஞ்சு வந்த பொழுது தேவர்கள் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று, அப்போது அவருக்கு சுவாமிக்கு அணுக்கத் தொண்டராக நின்று கொண்டிருந்த அங்கு அவருடைய திருநாமம் சுந்தரர் தான். அவரிடம் இறைவன் ஆணையிட அந்த நஞ்சை எல்லாம் எடுத்துக்கொண்டு வரும்படி ஆணையிடுகின்றார். அதை அவர் எடுத்துக்கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்க அதன் முதல் அவருடைய திருநாமமானது ஆளாள சுந்தர். ஆலகால விஷத்தையே எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்ததால் ஆளாள சுந்தரர் என்று வழங்கப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அவருடைய அவதார நோக்கம் என்று பார்த்தோம் என்றால் தீதிலா திருத்தொண்ட தொகை தந்தருளை என்று நமக்கு பெரிய புராணத்திலே செக்கிழார் பெருமான் மிக அழகாக காட்டியிருப்பார் என்று பார்க்கின்றோம். 17 பண்களில் 100 பதிகங்கள் நமக்காக வழங்கியுள்ளார். 7ஆம் திருமுறையாக அவருடைய பதிகங்கள் 12 திருமுறைகளில் திகழ்கின்றது. நமது சம்ஹிதா மந்திரங்களிலே 7வது மந்திரம் சிரசு. ஆகையால் இவருடைய பாடல்கள் எல்லாம் சிரசு போல உயர்வானது என்று நாம் பார்த்து கொண்டு இப்போது அவரை பற்றி சொல்லும் பொழுது யாரெல்லாம் எப்படி அவரை தொழுதிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால், பெரிய புராணத்திலே நாவலூரர் நாம் தொழும் தன்மையான் என்று உவமன்யு முனிவர் வணங்குகிறார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். அடுத்து திருக்களிற்றுப்படியார் என்ற சாத்திர நூலிலே திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் வன்தொண்டன் தொண்டுதனை ஏதாகச் சொல்வேன் யான் என்று கூறுகின்றார். அடுத்து படியிலா நின் பாட்டில் பரமன் நனி விருப்பம் நனி விருப்பன் என்பதை அடியனின் அறிந்தனன் என்று கற்பனை களஞ்சியமான துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையிலே கூறியுள்ளதை காண்கிறோம். 12 திருமுறைகளில் இறைவன் அடியெடுத்து கொடுத்த பாடல்கள் பல உள்ளன என்றாலும்
சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் இரண்டு பாடல்களுக்கு, பித்தா என்ற பாடலுக்கும் முதல் பதிகத்திற்கும், அவருடைய அவதார நோக்கமான திருத்தொண்ட தொகை தில்லைவாழ் அந்தனர் என்ற பதிகத்துக்கும் இறைவனே அடியெடுத்து கொடுத்தார் என்ற சிறப்பு இந்த ஏழாம் திருமுறைக்கு இருக்கின்றது. இவர் இறைவனை தனது கோபத்தால் திட்டுகிறார் அல்லவா பித்தன் என்று, ஆகியால் அவர் திட்டிய சொல்லையே முதல் சொல்லாக வைத்து பாடு என்று இறைவன் அவருக்கு ஆணையிட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பொதுவாக மூவரது பாடல்களும் தேவாரம் என்று சொல்லப்பட்டாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களுக்கு திருப்பாட்டு என்பது பெயர். ஒரு அருமையான பாடல் ஒன்று பழம்பாடல், வாக்கிற்கு அருணகிரி வாத ஊரர் கனிவில் தாக்கில் தெரிஞான சம்பந்தர் நோக்கிற்கு நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொற்குருதிக்கு அப்பரன சொல் என்று கூறுகின்றது. நயம் என்று இவருடைய பாடல்களை அப்பாடல் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். கண்ட பெருமந்திரமே மூவர் பாடல் என்று திருமுறை கண்ட புராணத்திலே நமது உமாபாதி சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் என்பதையும் நாம் காண்கின்றோம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்க வந்த இந்த பிறப்பை நாம் வணங்க வேண்டும் என்று நமக்கு செக்கிழார் பெருமான் மிக அழகாக பெரிய புராணத்திலே எடுத்து காட்டியிருக்கின்றார். திருவாவடுதுறை ஆதீனத்திலே குலதெய்வம் என்று நாம் ஆதீன குலதெய்வம் என்று சிவஞான சுவாமிகளை சொல்லி வணங்குவது வழக்கம். சிவஞான சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குலதெய்வமாக வணங்குகிறார் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இறைவனது தோழராக இவர் திகழ்வதால் தம்பிரான் தோழர் என்று இவர் போற்றப்படுகிறார் என்று பார்க்கின்றோம். ஆக சமய குறவர்களுள் மூன்றாம் அவராக அவர் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்பதையும் எண்ணிக்கொண்டு இப்போது அவருடைய வரலாற்றை நமது உமாபதி சிவாச்சாரியார் எங்கெனம் கூறியுள்ளார் என்று நாம் பார்க்கலாம். தன் கையிலே அது நீங்கி நாவலூர் வாழ் சைவனார் சடையனார் தனையனாராய் மண் புகழ அருந்துரையான் ஓலை காட்டி மனம் விளக்க வந்தொண்டர் அதிகை சேர்ந்து நண்பினுடன் அருள் புரிய ஆரூர் மேவி நலங்கிளரும் பறவை தோல் நயந்து வைகி தீன்குளவும் விரல் மிண்டர் திரள் கண்டேத்தும் திருத்தொண்ட தொகை அருளால் செப்பினாரே என்றும் செப்பலரும் குண்டையூர் நெல் அழைத்து திருப்புகலூர் செங்கல் செழும் பொன்னாகச் செய்து தப்பின் முதுகுண்டர் தரும் பொருள் ஆற்றில் இட்டு தடத்தெடுத்து சங்கிலி தோல் சார்ந்து நாதன் ஒப்பில் தனித்தூது வந்து ஆரூடு கீறி ஒரு முதலை சிறு மதலை உமிழ நல்கி மெய்பெரிய களிறு ஏறி அருளால் சேர வேந்தருடன் வடகையிலை மேவினரே என்று மிக அழகாக இவருடைய வரலாற்றை சுருங்க கூறியுள்ளதை நாம் காண்கின்றோம். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் இந்த பாடலிலே வந்ததை நாம் காண முடிந்தது. அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது ஓலை காட்டி, அவரது திருமணம் தடுக்கப்பட்டது, அதன் பின்பாக அவர் பறவையாரை மணந்து கொண்டது. இப்படியாக திருத்தொண்ட தொகை அந்த விரண்மெண்டர் இவர் மீது கோபப்பட்டு அடியாரை வணங்காமல் செல்கிறாரே என்று சொல்ல, அப்பொழுது எப்படி இவர்களை வணங்குவேன் என்று ஆரூர் பெருமானை வணங்கி அவர் அடியெடுத்து கொடுக்க இவர் மிக அழகாக பாடினார் அல்லவா. அந்த வரலாறெல்லாம் அந்த முதலிலே பார்த்த பாடலிலும், அடுத்து குண்டையூர் கிள்ளாரின் வேண்டுகோளுக்கேற்ப நெல் பெற்று அந்த அவருக்கு கிடைத்த நெல்லை எல்லாம் திருவாரூருக்கு கொண்டு வந்தது சிவகணங்களை கொண்டு, அதுவும் அடியார்களுக்கு அமுது செய்யும் பொருட்டு திருப்புகலூரிலே இறைவனை வேண்டும் பொழுது அவர் இரவிலே செங்கல் மீது தலை வைத்து படுத்திருக்கின்றார். மறுநாள் அந்த செங்கல் பொன்னானது. அந்த வரலாறும் திருமுதுகுன்றிலே இறைவனிடம் பொன் பெற்று அதை ஆற்றில் அங்குள்ள ஆற்றிலே இட்டு மணிமுத்தாரிலே இட்டு திருவாரூர் குளத்திலே இட்ட வரலாறு. அடுத்து முதலை உண்ட பாலனை மீட்டு தந்தது, இறைவனை தூது விட்டது. நிறைவாக ஐராவணம் என்ற கைலாயத்திலிருந்து இறைவனால் அனுப்பப்பட்ட யானையின் மீது அங்கு கைலாயம் சென்றது என்ற அத்தனை வரலாறும் இந்த இரண்டு பாடல்களிலே நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக இறைவனிடம் நாம் என்ன வேண்ட வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இது போன்ற
நமது அருளாளர்கள் தான் நமக்கு மிக திறமாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். பொதுவாக இப்போது எல்லாம் காமிய பக்தியே மிகுந்து இருக்கின்றது. அங்கே நம் காமிய பக்தி செலுத்த வேண்டாம், நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் இறைவன் அறிந்து கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார். நமக்கு அது தெரியாது எப்போது நமக்கு கிடைக்கும் என்று. ஆனால் தாயின் கருவினுள் நாம் வரும்பொழுதே அவர் நமக்கு தீர்மானித்துத்தான் அவற்றை எல்லாம் அனுப்புகின்றார் என்பதால் இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் வேண்டல் வேண்டுவது தவறு என்று மிக அழகாக நமக்கு ஞான நூல்கள் வலியுறுத்தி சொல்லுகின்றன. அந்த வகையிலேயே இவரும் நாம் முதலில் எதை உணர வேண்டும் என்றால் நிலையாமை என்ற ஒன்றை உணர வேண்டும் என்பதை மிக அழகாக பல பதிகங்களிலே வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். சான்றாக திரு நெல்வாயில் அறத்துறை என்ற தலம், அதிலே உச்சி நாதீஸ்வரர் உச்சியார் என்ற சுவாமி அம்பாள் திருநாமங்கள் இந்தளப்பண்ணிலே மிக அழகாக பாடுகின்றார். அந்த பாடலிலே பதிகந்தோறும் பார்த்தீர்கள் என்றால் அதாவது உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல, சூழல் நன்றாக இருந்தால்தான் நாம் நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஆகையால் அதை மிக அழகாக ஒவ்வொரு பாடலிலும் அவரிடம் வேண்டியிருக்கின்றார். கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவெண்மதி சூடிய நின்மலனே நல்வாயில் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்யப் போவது ஓர் சூழல் சொல்லே என்று சொல்லுகின்றார். அதாவது நிலையாமை நமக்கு தெரியும் படிப்படியாக இல்லையா, எப்படி எல்லாம் நரை திரை மூப்பு சாக்காடு என்று வருவதைத்தான் மிக அழகாக இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நிலையாமையை மிக அழகாக அந்த பாடலிலே நமக்கு காட்டி, அப்படியானால் எனது ஆன்மா உய்வதற்கு ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலிலே வரிதே நிலையாத இம்மண்ணுலகில் நரனாக வகுத்தனை நான் நிலையேன் நீ என்னை, அதாவது அங்க ஒரு உயர்ந்த நிலையில கைலாயத்துல இருந்தவரை ஒரு நரனாக ஒரு மனிதனாக என்னை நீ பூலோகத்தில் அவதரிக்க வைத்து விட்டாய் என்று சொல்லி பொறிவாயில் இவ் ஐந்தினையும் அவிய பொருது உன் அடியே புகும் சூழல் சொல்லே என்றுகின்றார். அதாவது இந்த ஐம்பொறிகளில் நான் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு உன்னிடம் புகுவதற்கு எனக்கு என்ன சூழல் என்று சொல் என்று வேண்டுகின்றார். மற்றேல் ஒரு பற்றிலன் எம்பெருமான் வண்டார் குழலால் மங்கை பங்கினனே அற்றார் பிறவிக்கடல் நீந்தி ஏறி அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லுங்கிறார். பிறவிங்கிறது பெருங்கடல் நமக்கு நல்ல தெரியும். வள்ளுவர் பெருமானும் சொல்றாரு இல்லையா, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இவர் சொல்றார் அற்றார் அதாவது பற்றற்றவர்கள் பிறவி கடல் நீந்தி ஏறி வருவதற்கு எனக்கு நீ ஒரு உபாயம் சொல்ல வேண்டும் ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல இந்த நிலையாமையை மற்றொரு வகையிலே சொல்லும் பொழுது ஓடு புனல் கரையாம் இளமை உறங்கி விழித்தால் ஒக்கும் இப்பிறவி பாடி இருந்து வருந்தல் செய்யாது அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று வேண்டுகின்ற இறைவனிடம் வேண்டுகின்றார். அதாவது ஒரு கரை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கரை எப்படி கரைஞ்சு கொண்டே வருகிறதோ அதுபோல் நம்முடைய இளமையும் மாறிவிடும், உறங்கி விழிப்பது போல்தான் இந்த பிறவி என்று மிக அழகாக உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வள்ளுவர் பெருமான் சொல்லும் அதே கருத்தை இவர் இங்கு மிக அழகாக சொல்லி அந்த நிலையாமையை நாம் உணர்ந்து எங்ஞனம் இறைவனை பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே வருகின்றார். அடுத்து புலனைந்தும் மயங்கி அகங்குழைய ஒருவேல் ஒரு நமன் தமர் தாம் நலிய அலமந்து மயங்கி அயர்வதன் முன் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே. அதாவது இந்த பூமியில பிறக்கின்றோம், ஆயுள் முடிந்ததும் எமனுடைய தூதர்கள் வந்து இழுத்து செல்வதற்கு முன்பாக நான் உய்வதற்கு நீ எனக்கு ஓர் உபாயம் சொல்ல வேண்டும் என்று மிக அழகாக வேண்டுகின்றார். வாழ் ஊன்ற வருந்தும் ஒரு நெல்வாள் வாழ் ஊன்ற வருந்தும் உடம்பு இதனை மகிழா அழகா அலந்தேன் இனியான் ஆழ நீழலில் அமர்ந்தாய் அமரா அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லு என்று மீண்டும் அதே கருத்தை தான் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றார். இந்த உடம்பையே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது, எனக்கு நீ எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்லணும் என்று வேண்டுகின்றார். மகர கொலையாய் மனக்கோலமதே பிணக்கோலமதாம் பிறவி இதுதான்
என்று மிக அழகாக நிலையாமையை வலியுறுத்தி, இதுபோல் வேறு யாராலும் வலியுறுத்தி காட்ட முடியுமா என்பது ஒரு ஐயம்தான். அகரம் முதலின் எழுத்தாகி நின்றார். இறைவன் முதல் எழுத்த எப்படி அகரம் எல்லா எழுத்துக்கும் முதலாக இருக்கிறதோ அதுபோல் எல்லாவற்றுக்கும் அவர் நமக்கு முதலாக இருக்கின்றார். அப்படி அப்படின்னு அவருடைய சிறப்பை சொல்லி, நான் உய்வதற்கு நீ ஒரு சூழல் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதுபோல சித்தியாரில் சொல்லி இருப்பார்கள், நரர் பயில் தேயம் தன்னில் இல்லையா, நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து அப்படின்னு. எங்கேயோ பிறக்காம இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நாட்டுல பிறந்தா மட்டும் போதாது, நாத்திகம் பேசி நாத்தழும் பேறாம இருக்கணும், இறையருளும் குருவருளும் நமக்கு துணை இருக்கணும், அப்போ அவருடைய நாமங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும், திருமுறைகள் மீண்டும் மீண்டும்

இதனை நெஞ்சமே என்று, அதாவது அவருடைய நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமேன்னு இதுல சொன்னது சொல்வார் திருநெல்வேலி பதிகத்துல. ஆனா இதெல்லாமே ஒரு புண்ணியம் செய்திருக்கணும். என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்று அப்பர் சுவாமிகளும் கேட்பார். அது மாதிரி இவர் சொல்றாரு, பண்டே நான் செய்த பாக்கியம், மிக மிக நான் செய்த பாக்கியம், பெரிய பெரும் பாக்கியம் செய்திருக்கிறேன். ஆகையால் இறைவனுடைய திருநாமத்தை என்னால் இப்பொழுது சொல்ல முடிகிறது என்று சொல்லிக்கொண்டு, ஆகையால் அமரர்க்கு அமரர் பெருமானாக இருக்கக்கூடிய பெருமானே அடியேனுக்கு ஒரு நல்ல சூழலை நீ எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்றார். வானார் முதலார் வலைப்பட்ட அடியேன் பல்லவின் கனியி அதுபோல் போல்வதன் முன் ஆணோடு பெண்ணாம் உருவாகி நின்றாய் அடியேன் உய்ய போவதோர் சூழல் சொல்லே என்று கூறுகின்றார். அதாவது பலாக்கனியை எப்படி ஈ மொய்க்குமோ அது போல் பெண்ணாசையால் உன்னை மறந்து விடாமல் அடியேன் உய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல உபாயம் சொல்ல வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். ஆக மிக அழகாக இப்படி பலவாறாக மீண்டும் மீண்டும் மீண்டும் அவரிடம் நான் உய்ய போவது உய்வதற்கு ஓர் சூழல் நீ சொல்ல வேண்டும் என்று அந்த திருநெல்வாயில் அறத்துறையில் மிக அழகாக வேண்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்த திரு எதிர்கொள் பாடி என்ற தலம் ஐராவதேஸ்வரரும் மலர்குழல் நாயகியும் அதிலே மிக அழகாக சொல்லுகின்றார். இங்க யானை மேலேயே ஏறி வரலாம், உங்களை சூழ நிறைய ஆட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கலாம், நீங்க அரசரா கூட இருக்கலாம், ஆனால் உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்ச கூட யாருமே வரமாட்டாங்க. அதை நீங்க உங்க சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெளிவாக. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவனுடைய எதிர்கொள்பாடி என்ற தலத்திற்கு சென்று அவரை வணங்க வேண்டும். அதை அடைவதுதான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகின்றார். மத்த யானை ஏறி மன்னர் சூழ வருவீர்கள், செத்த போதில் ஆறும் இல்லை சிந்தையுள் வைமின், வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா வம்மின் மனத்தீரே, அத்தர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுபோல் நிலையாமையை சொல்லக்கூடிய அருமையான ஒரு வரியை அடுத்த பாடலிலே சொல்லியிருக்கின்றார். தோற்றம் உண்டில் மரணம் உண்டு துயரம் மனை வாழ்க்கை என்று. எதற்கெல்லாம் தோற்றம் உண்டோ அதற்கெல்லாம் முடிவு உண்டு. ஆக நமக்கு தோற்றம் உண்டு என்றால் கண்டிப்பாக மரணமும் உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். மேலும் அந்த பிராரத்த வினையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையும் துயரமானதுதான், துயர மனை வாழ்க்கை என்று சொல்லி, மாற்றம் உண்டில் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே, நீற்றர் ஏற்றர் நீல கண்டர் நிறை புனல் நீள் நடைமேல் ஏற்றர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோம் என்று மிக அழகாக இறைவனுடைய கோலத்தை வர்ணித்து காட்டி, ஆகையால் நாம் இறைவனை வழிபட வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். செடிகள் ஆக்கை சென்று சென்று தேய்ந்து ஒல்லை விழாமுன், கொஞ்சம் முதல்ல வந்து இளம் பிராயத்துல உடம்பு வளர்ந்துகிட்டே வரும், அப்புறம் முதுமையில தேய்ந்து கொண்டே வரும், உடல் மெலியும், சதையெல்லாம் குறையுது, எலும்பெல்லாம் தேயுது, அத இப்படி எல்லாமே தேய்ந்து கொண்டே வருகிறது அல்லவா, அதைத்தான் மிக அழகாக சொல்லுகின்றார். தேய்ந்து அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடக்கும் போரே கீழே விழுந்துருவாங்க, வாக்கர் வச்சு நடப்பாங்க, அது அது இப்படி இருந்தும் விழுந்துருவாங்க, கட்டில இருந்து எழும்பும் போது கீழே விழுந்துருவாங்க. இது போன்ற சிரமங்கள் தான் ஒல்லை விழாமுன், கீழே விழுவதற்கு முன்பாக இறைவனை நீ வணங்க வேண்டும் என்று மிக அழகாக. வடிகொள் கண்ணார் வஞ்சனை உள்பட்டு மயங்காது, கொடிகொள் ஏற்றர் வெள்ளை நீட்டர் கோவண ஆடை உடை, அடிகள் கோயில் எதிர்கொள்பாடி அடைய வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்து நமக்குள்ள அஞ்சு பேர் இருக்காங்க, நம்ம இந்த உடம்புல நம்ம ஆன்மா தனியா இல்ல, ஒன்று கொடுத்தனும் தான், தனி கொடுத்தனும் இல்ல, கூட அஞ்சு பேர் இருக்காங்க. அதனால அவங்க நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்துகின்றார்கள். ஆகையால் அவர்களிடமிருந்து நாம் மீள வேண்டும், மீண்டும் இறைவன் கோயில் அடைய வேண்டும் என்பதை வாழ்வீர் கண்டீர் நம்முள் ஐவர் வஞ்ச மனத்தீரே, யாவராலும் இகழப்பட்டு இங்கு அல்லலில் வீழாதே, மூவராயும் இருவராயும் முதல்வன் அவனேயாம், தேவர் கோயில் எதிர்கொள்பாடி என்பது அடைவோமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அரித்து நம்மேல் ஐவர் வந்து இங்கு ஆறலைப்பான் பொருட்டால், சிரித்த பல்வாய் வெண்தலை போய் ஊர்புறம் சேராமுன், சிரிச்சிட்டு இருந்ததெல்லாம் போயிடும், அப்படியே கொண்டு ஊருக்கு புறத்துல சுடுகாட்டுல கொண்டு வச்சிருவாங்க. அதற்கு முன்பாக இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்றும், பொய்யர் கண்டீர் வாழ்க்கையாளர் பொத்தடைப்பான் பொருட்டால், மையல் கொண்டீர் எம்மோடு ஆடி நீரும் மனத்தீரே, நைய வேண்டா தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம், இம்மை ஏத்த அம்மை நமக்கு அருளும்
ஐயர் கோயில்.

0: நாம் இந்த பிறவியிலே என்னென்ன இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றோமோ நமக்கு எல்லாமே கிடைக்கும். அம்மை என்பது முக்தியை குறிக்கிறது. ஆகையால் அவரை வழிபட வழிபட நமக்கு வினை நீங்கும், பாச நீக்கமும் சிவப்பெயரும் கிட்டும் என்பதை மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லுகின்றார். அதற்கு அடுத்த பாடலும் சித்தாந்த கருத்து தான். அடுத்து, இன்பம் உண்டேல் துன்பம் உண்டு. வாழ்க்கையில இன்பம் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது, அது தவறு. நாம் செய்த நல்வினை புண்ணியமாக மாறி இன்பத்தையும், நாம் செய்த தீவினை பாவமாகி மாறி நமக்கு துன்பத்தையும் தருகிறது. அப்ப அவரவர் வினை வழிதான் அவரவர் அனுபவம் இருக்க முடியும். வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே வேண்டும் என்று யாருமே எதிர்பார்க்கவே கூடாது, அது மிக மிக தவறு. இரண்டும் எப்படி இரவு பகல்னு இரண்டும் இருக்கின்றதோ அதுபோல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, நமக்கு மிக அழகாக இறைவன், நீங்கள் துன்பத்தை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் இறைவனை சென்று வணங்குங்கள் என்று வலியுறுத்துகின்றார். அடுத்து, நமக்கு யாரு சார்பு என்று பார்த்தோம் என்றால், இந்த பூமியிலே நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் பொருட்டு நமக்கு பெற்றோர், அடுத்து வாழ்க்கை துணை, அடுத்து புத்திரர்கள் என்று எல்லோருமே இருக்கின்றார்கள் என்றாலும், அவர்கள் நமக்கு, அதாவது இது எல்லாமே ஜடப்பொருள் தானே இந்த தேகம் வந்து, அதனால இதை சார்பு என்று நினைக்க வேண்டாம். சார்பு வந்து நமக்கு சிவம்தான் அப்படிங்கிறத நம்ம மனதில் கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக தந்தையாரும் தவ்வையாரும் எழுதனை சார்பாகார், எள்ளளவும் நமக்கு சார்பாக மாட்டார்கள் என்பதை மிக அழகாக சொல்லுகின்றார். அயனும் மாலும் அறியா சுருதியார்க்கும் சொல்லொணா சோதியம் ஆதியான் கருது கோயில் எதிர்கொள் பாடி என்பது அடைய வேண்டும் என்று மிக அழகாக அடுத்த பாடலிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆக நிலையாமை என்பதை நாம் மனதிலே தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் நமக்கு வலியுறுத்தி காட்டிக்கொண்டே வருகின்றார். நாட்டியத்தான்குடி என்று ஒரு தலம், அதிலே கலியேன் மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடின் கண்கள் நீர் மல்கும் பழி தேர்ந்து உண்பதோர் பண்பு கண்டு இகழேன் பசுவே ஏறினும் பழியேன் வலியே ஆகிலும் வணங்குதல் ஒளியேன் மாட்டேன் மறுமையை நினைய நலியேன் ஒருவரை நான் உன்னை அல்லால் நாட்டியத்தான்குடி நம்பி என்று சொல்கிறார். உன்னை தவிர வேற யாரையுமே நான் நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன், வேற யாரும். ஏற்கனவே சுவாமி வந்து அனாதி செய்வர், இவர் ஆதி செய்வர் மரபுல வந்திருக்கிறார். ஆக கண்டிப்பாக இவர் இவரை தவிர வேறு யாரையும் வணங்கவும் மாட்டார். இருந்தாலும் அவர் ஆதி செய்வராக இருப்பதால் பல பாடல்களில் நமக்கு மிக அழகாக அதை வலியுறுத்தி கொண்டே செல்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோல மலபாடி தலத்து பாடலிலே, நாளார் வந்து அணுகி நலியாமுனம் நின்றனக்கே ஆளா வந்தடைந்தேன் அடியேனையும் ஏன்று கொள் நீ மாளா நாள் அருளும் மலபாடியுள் மாணிக்கமே ஆளாய் நின்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று சொல்லுகின்றார். தினந்தோறும் அதாவது நொடிக்கு நொடி போகுது, அப்புறம் நிமிஷம் ஆகுது, அப்புறம் மணி கணக்காகுது, அப்புறம் நாள் கணக்காகுது, வாரம் மாதம் வருடம்னு மழமழன்னு நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப எல்லாம் நணுகிக்கிட்டே வரும்போது நலிந்து போகும் முன்பாக உனக்கு ஆளாக நான் வேண்டும், அதற்கு நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் மிக அழகாக, நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினைப்பதில்லை, எனவே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக அழகாக வலியுறுத்தி கேட்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுகான் இஃது அரிதியேல் திரும்பியாது எழு நெஞ்சமே சிறுகாலை நாம் ஒரு வாணியம் புறம்பயத்து உரை பூதநாதன் புறம்பெயர் தொழப்போதுமே என்று சொல்கின்றார். வேதம் மீண்டும் மீண்டும் அப்படிதான் அந்த உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நலிவுற்று கொண்டே வந்து விடும். ஆகையால் அதற்கு முன்பாக இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். திருவிடை மருதூர் தலம், மருதவாணரும் நன்முலை நாயகியும் அந்த தலத்திலே புல்நுனை பனி வெங்கதிர் கண்டால் போலும் வாழ்க்கை என்று சொல்லுகிறார். புல்லு நுனில பனி இருக்கும், சூரியன் வந்ததும் அது இல்லாம போயிடும், அது மாதிரிதான் நம் வாழ்க்கை அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்து சொல்லி, பொருளிலை நாளும் எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்று இருந்து இடர் உற்றனன் என்றாய் முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். நமது மணிவாசக பெருந்தகை சொல்லுவார் அல்லவா, ஏழை தொழும்பனே எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று. அதே கருத்தைத்தான் இவரும் சொல்கின்றார். முன்னமே உன் சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம். இவ்வளவு காலம் விழலுக்கு இறைச்சாச்சு, இன்னம் எந்தனக்கு உய்வகை அருளாய் இடை மருதுரை எந்தை பிரானே என்று வேண்டுகின்றார். நம்ம திருக்கோயிலுக்கு போவோம், வணங்குவோம், பஞ்சபுராணம் பாடலாம், அல்லது 12 திருமுறைகள்ல ஒவ்வொரு பாடல் பாடலாம், அப்புறம் வழிபாடம் முடிச்சுட்டு உட்காந்து பதிகம் பாடிக்கலாம் கோயில்ல, எல்லாம் நடக்கும். ஆனா என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியாது. என்ன கேட்கணும், ஆன்மாக்கு எது தேவை? இந்த உடல் சார்ந்த வழிபாடு இருக்க கூடாது, உடல் அழிந்து விடும், நிலையற்றது. ஆன்மாவுக்காக தான் நம்ம வழிபாடே இருக்கணும். அப்ப ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யுங்கிறத மிக அழகாக இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் திருக்கொத்து

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை தலைப்பு கீர்த்தி திரு அகவல் வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள் திருச்சிற்றம்பலம்
2: பாண்டூரில் இருந்தும் பாண்டூர் என்கின்ற ஒரு ஊரிலே சிவபெருமான் அங்கே மிக விருப்பமாக இருந்திருந்தும் தேவூர் தன்பால் திகழ்திரிவில் கோவார்குளம் கொண்ட உள்ளையும் தேவூர் என்கின்ற ஊருக்கு திருக்குப்புறத்தில் இருக்கின்ற தீவிலே கோவார்குளம் கோவார்னா அரச கோலம் கொண்டு எழுந்தருளியிருந்த அந்த குள்ளையும் அது வந்து நம்ம தேவூருங்கிறது சிக்கலுக்கு கீழ்வேளூர் சிக்கல் இருக்குது அல்லவா அதுக்கு பக்கத்துல இருக்கு. அங்கே அரசனாக இருந்து அடியவர்களுக்கு அருள் பண்ணி இருக்கிறார். தேனமர்களை திருவாரூரில் ஞானந்தன்னை தேனமர்களை திருவாரூர் திருவாரூர் உங்களுக்கு தெரிஞ்ச ஊரு. அங்கே வந்து ஊரு சிறப்பை சொல்லுவதற்கு தேனமர் சோலை அதாவது தேன் குருந்திய சோலைகளுடைய திருவாரூரிலே ஞானந்தன்னை நல்லி ஏனன்மை. திருவாரூர் என்பது பூலோகங்கள்ல இருக்கிற கோயில்களிலே அது தனிச்சிறப்புடைய ஒரு திருக்கோயில் திருவாரூர். அந்த ஊரிலே பரந்தவர்கள் எல்லாமே சிவகணங்களாக நம்ம நீந்தடியில் காட்டியிருக்கார். அந்த ஊர்ல இருக்கின்ற மக்கள் எல்லாரையும் சிவகணங்களாகவே காட்டியிருக்கிறார். அது நமினிந்தியடிகள்னு ஒருத்தர். அவர் வந்து பக்கத்தூர் ஏமப்பேரூர்னு அந்த ஊர்ல இருந்து வந்து திருவாரூருக்கு தரிசனத்துக்கு வந்திருக்கிறாரு. சுவாமி திருவிழாவுக்கு போயிருக்கிறாரு. சுவாமி திருவிழா அந்த திருவிழாவிலே சுவாமி மணலிங்கிற ஊருக்கு எழுந்தருள் இருந்து திருவாரூருக்கு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே ஜனங்களோடு இவரும் போய் கலந்து சாமியை கும்பிட்டுருக்காரு. அந்த நமினந்தி அடிகள் 63 ஒருத்தர் அப்படி போய் கும்பிட்டுட்டு அந்த இரவு விடியற் கால வீட்டுக்கு போனார் ஐயர். அப்படி வீட்டுக்கு போனா திண்ணையிலே உட்கார்ந்துட்டாரு. வீட்டுக்குள்ள நுழையாம மனைவி கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் திருவாரூருக்கு போனேன் திருவிழா, அது பலவரோட போய் கலந்துட்டு வந்தேன், பல சனங்க வந்துருந்துச்சு, அதுல திருட்டு வந்துருச்சு, அதனால தண்ணீர் கொண்டு வா, நான் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு அப்புறம் உள்ள வாரேன் அப்படின்னாரு. அந்த அம்மா உள்ள போய் தண்ணி கொண்டு வர போனான். அதுக்குள்ள லேசா தூக்கம் வந்துருச்சு அவருக்கு. அப்படி தூக்கத்துல திருவாரூர் சாமி கனவுல வந்துட்டாராம். திருவாரூர் சாமி கனவுல வந்து திருவாரூர்ல இருக்கிறவங்க எல்லாம் சிவகணங்கள் அப்படின்ட்டு போயிட்டாராம் அப்படின்னு என்ன விழிச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஸ்நானம் பண்ணாமே பூஜை பண்ணினாரு. காலையில திருவாரூர் மறுபடி போயிருக்காரு. அங்க போனா எல்லா சிவகணங்களாவே ஒரு காட்சி, சிவகணங்களாவே காட்சி காட்டியிருக்கிறார் திருவாரூர்ல இருந்த அந்த ஜனங்கள் எத்தனையும். அதனால வந்து கோயில் திருவிழா சிவாலயம் இந்த மாதிரி இதுல போனா அதுல திருண்டல்னு ஒண்ணும் பார்க்க கூடாது, அது திருட்டு கிடையாது. ஆகையினால திருவாரூர் அவ்வளவு சிறப்புடைய ஒரு திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்பது சுந்தர தேவாரம். அதனால அவ்வளவு சிறப்பு குருந்தியபதி திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவாரூர்ல பிறந்தால் முக்தி, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், திருவாரூர்ல இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சிவகணங்கள், இப்படி பல சிறப்பு. எங்க நாயன்மார்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க, நாயன்மார்கள் நிறைய பேர். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானந்தன்னல் எல்லிய நன்மை, அங்கே பல ஆன்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்த அந்த நன்மை. இடைமருதனில் இண்டிருந்து படிமப்பாதம் வைத்த அப்பருஷம். இடைமருது என்பதுதான் திருவிடைமருது, கும்பகோணத்து பக்கத்துல இருக்கிற ஊர் திருவிடைமருது. அங்கே மாணிக்கவாசர் வந்து சில நாள் தங்கி இருந்திருக்காரு திருவிடைமருதூர்ல, அடியாரனோட வந்து தங்கி இருந்திருக்காரு. ஒரு நாள் சிவராத்திரியில கூட வந்த அடியவர்கள் ஒரு 5 பேர் கூட வந்தாங்களாம். அவர்கள் வேண்டிக்கிட்டாங்களா சிவபெருமானுடைய திருவடி தீட்சை எங்களுக்கு வேணும் அப்படின்னு மாணிக்கவாசர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். மாணிக்கவாசர் சிவபெருமான்கிட்ட வேண்டினாராம். அந்த 5 பேத்துக்கும் திருவடி தீட்சை பண்ணி வச்சாராம் இங்கே திருவிடைமருதூர். அதான் இடைமருதனில் இண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிசம், பாதம் வைத்த அப்பரிசம் திருவடி தீட்சைன்னு சிவபெருமானுடைய திருவடி தலையில படுதல். அது பட்டுச்சுன்னா ஒன்னும் தொந்தரவு இல்லை, அது படுறது சாமானியம், படுறதுன்னா சமானியம் இல்ல, அதுக்கு திருவடி தீட்சைன்னு வேறு. பாத கமலம் படுமுடியா இருக்கு, அப்பொழுதே பாத கமலம் படும் என்பது வாட்போக்கி கலம்பகம். பாத கமலம் படுமுடியா இருக்கு, பாத கமலம் படுமுடியா இருக்கு, அப்பொழுதே பாத கமலம் படும் என்பது வாட்போக்கி கலம்பகம். அப்போதே பாத கமலம் பட்டு போகும், பாத கமலம் பட்டுச்சுன்னா பாதகம் செய்துண்டிருக்கிற மலம் இருந்தது பாரு, நமக்கு பாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மலம் அது பட்டு போகும். பாத கமலம் படு முடியாருக்கு அப்பொழுதே பாத கமலம் படு என்பது வாட்போக்கி கிளம்புகள். அப்படி அந்த திருவிடைமருதூரிலே அடியவர்களுக்கு திருவடி தீட்சை பண்ணி இருக்கிறாரு. திருவிடைமருதூர் பல வகையில சிறப்புடைய திருத்தலம், சுவாமிக்கு மகாலிங்கேஸ்வரனும் இருக்கும். மற்ற ஊர்ல எல்லாம் பெயரு வெவ்வேறாக இருக்கும், அங்க லிங்கத்துக்கே வேறு மகாலிங்கம்னு. திருவிடைமருதூருக்கு சுவாமிக்கு மகாலிங்கம்னு பேரு. அது வரகுண பாண்டியனுக்கு நிறைய அருள் பண்ணின ஊர். வரகுண பாண்டியனுக்கு வரகுண பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டியன் இல்ல, வரகுண பாண்டி எவ்வளவு பக்தியுடையவனா இருந்திருக்காரு. ராசாக்கள் எல்லாம் இப்ப இருக்கிறவன் தானே திபூதி ஊச மாட்டேங்கிறேன் சாமி இல்லைங்கிற. அப்ப இருந்த ராசாக்கள் வரலாற்றிலே இல்லையே. இந்த மாதிரி நாத்திகனா அரசர்கள் இருந்ததாக மூவேந்திரன் கிடையாது. அவன் சூரிய வம்சத்தவன், இவன் சந்திர வம்சத்தவன், இவன் அக்னி வம்சத்தவன், எல்லாம் செவ்வோஷக்காரன். அப்படித்தான் நூல்கள்லயே நிறைய படிக்கிறோம். அதனாலே அந்த வரவண பாண்டியன் அங்க தங்கியிருந்து பல காலம் தங்கியிருந்து திருப்பணி செய்து தனியா ஒரு கோயில் கட்டிருக்கான். பெரிய கோயிலுக்கு வடக்கால தனியா ஒரு கோயில் கட்டிருக்கான் மீனாட்சி சுந்தரேஸ்வரன் திருவிடமருதூர்ல. பெரிய கோயிலுக்கு வடபுரத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரன் மாதிரி கோயில் ஞாபகமா அங்க கட்டிருக்கோம். பெரிய பக்தன் அது வரவண பாண்டியன். அவனை பத்தி 11 திருமுறையில பட்டினத்தாறு பாடுறார். கோயிலுக்கு என்னைக்காக எள்ளு காய வச்சிருந்ததா, எள்ளு காய வச்சிருந்திருக்கிறாங்க, அதை ஒருத்தர் அள்ளி வாயில போட்டுட்டேன் எள்ளு அள்ளி. அதை காவலர்கள் பிடிச்சு போய் ராசா கிட்ட விட்டாங்களாம். அதுக்கு போய் விடாட்டி என்ன வரவண பாண்டியிட்ட கொண்டு விட்டாங்களாம். ராசா கேட்டார் வரவண பாண்டியன், ஏட்டா எள்ள எடுத்து தின்ன அப்படின்னு. அவன் என்ன பண்ண புத்திசாலி கட்டிக்காரு, எள்ளு தின்னா கடன் கட்டி ஆகணும், அப்படி கடன் கட்டணும்னா அடுத்த பிறப்புல இங்க வந்து பறந்து ஆண்டவனுக்கு துண்டு செய்யற பறவை கிடைக்கும்னு சொல்லித்தான் நான் எள்ளு அள்ளி தின்னேனா. அப்படின்னா அந்த எள்ளுல எனக்கு கொஞ்சம் கொடுறா அப்படின்னு சொல்லி வாங்கி வயல் கொடுக்குறான். வேப்பம்பழம் எல்லாம் சிவலிங்கம் போல இருந்துச்சா, அதுக்கு மேல பந்தல் போட்டாரு. நரிகள் ஊழையிட்டு போச்சா, இது தவள நரிகள் ஊழையிட்டதுக்கும் பரிசு பண்ணார. தவளை கத்துச்சா, தவளை என்ன கத்து தவளை அரகரன்னு சத்தம் கொடுப்பா தெரியுமா உங்களுக்கு, அது அரகரன்னு கேட்டுச்சா. குவளை குடலில் தவளை அரற்ற காசும் புண்ணும் கலந்து தூவி, அதுக்கு காசை வாரி வீசினாரா. அடுத்தார் போல இன்னொரு நிகழ்ச்சி, கல்யாணம் பண்றது முந்தி இந்த பணிகள் கல்யாணம் பண்ணினார். திருவிழா கல்யாணத்தாக சொல்றாங்க, கல்யாணம் பண்ணினார். சோழரசனுடைய மகளை அங்கேயே கட்டி கொடுத்துருவான் போட்டுருக்குது. கல்யாணம் பண்ணினாரு. கல்யாணம் பண்ணி மணவரையில அந்த பெண்ணு கைய பிடிச்சுக்கிட்டு மணவரையை சுத்தி வந்தார். சுத்தி வந்து இப்படி திரும்பி பார்த்தாரா, பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாளா, ரொம்ப அழகா இருந்தா இது சுவாமிக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள போய் சாமியை வேண்டிக்கிட்டாரா. இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னா சிவலிங்கத்துல அந்த பெண்ணை மறைச்சுக்கிட்டாரு சார். கை மாத்திர வெளியில தெரிஞ்சுதான் சுவாமி, நான் தொட்ட கையின்னு நீ அதை மறைக்காம இருக்கிறியா அப்படின்னு அழுதானா, அந்த கையை மறைச்சுக்கிட்டா. புரிகுழல் தேவியை பறிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரவண தேவர்னு பாராட்டுறாரு அந்த வரவண பாண்டியனை. 11 பட்டினத்தார் இதெல்லாம் நடந்த சரித்திரம். அவன் பத்தி எவ்வளவா இருந்திருக்குமா, அதையினாலே அப்படிப்பட்ட ஒரு பல வகையான சிறப்புடையது அந்த தலங்கள். நம்முடைய சிவாலயங்கள்லாம் சிறப்பு சொல்லி முடியாது. எத்தனையோ ஆன்மாக்களுக்கு அருள் பண்ணியதாக வரலாறுகள் சான்றுகள் நிறைய இருக்கு. இடைமருதலில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த அப்பரிஷம், ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம்பெண்ணோடு ஆயின வருஷம். ஏகம்பங்கிறது தான் காஞ்சிபுரம். நமக்கு மாதிரி கோயில்கள், நமக்கு மாதிரி சாமி, நமக்கு மாதிரி சரித்திரங்கள், வரலாறுகள், நிகழ்ச்சிகள் வேற எந்த சமயத்துக்கும் இல்லை. ஒண்ணு இல்லாதது பெருசா இருக்குது, இருக்கிறது சின்னதா இருக்குது. ஒண்ணு இல்லாத பெருசா இருக்கு, சனங்க போய் குவியுது, பணமா கூட்டுது. அந்த ஏகம்பங்கிறது என்ன காரணத்துல வந்தது என்று கேட்டால், ஒற்றை மாமரத்துக்கு அடியிலே இருக்கிறார். ஒரு மரம் ஏகம் என்றால் ஒன்று, மாமரத்துக்கு அடியிலே சுவாமி எழுதி இருக்கிறார். கைலாயத்துல அப்படி கண்ணை பொத்தி விட்டார் உமாதேவி. சிவருமானுடைய கண்ணை இப்படி பொத்தி விட்டா, விளையாட்டா அப்படி பொத்தி விட்டா, விளையாட்டா அப்படி பொத்தா. அப்படி பொத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. இந்த சூரியனும் சந்திரனும் யாரு சாமின்னு காட்டாளாம், சூரியனும் சந்திரனும் யாருன்னு காட்டாளாம். அவர்கள் ரெண்டு பேரும் என்னுடைய கண்கள், வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், நெற்றி கண்ணு தான் அக்னி, முச்சுடல் தானே சூரியன் சந்திரன் அக்னி, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை பொத்தி விட்டான். பொத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து போன உடனே அது உயிர்களுக்கு பல காலம் ஆகிவிட்டது. அந்த தடுமாற்றத்தை நீக்க வேண்டி உடனே என்ன பண்ணாரு சுவாமி தெரியுமா, நெற்றி கண்ணை திறந்தார். ஜெனரேட்டர் போட்டாப்புல உடனே நெற்றி கண்ணை திறந்தார். நெற்றி கண்ணை திறந்த உடனே ஒளி வந்து உடனே கையெடுத்தா. கையெடுத்த உடனே இவளுக்கு கை வயத்து பூச்சு. அந்த பயத்துல, ஐயோ சாமி கண்ண புத்தி விட்டமே, உயிர்கள் இப்படி இருள தடுமாறிச்சுன்னு பயந்து கைய உதறனா அதுல இருந்து 10 கங்கை புறப்பட்டது. அந்த வியர்வையில இருந்து 10 கங்கைகள் புறப்பட்டது. அந்த கங்கைகளை ஏல பல தேவர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு லோகத்துக்கு கங்கையை கொண்டு போனா, விஷ்ணு லோகத்துக்கு ஒருத்தன் கொண்டு போனா, பரமலோகத்துக்கு கொண்டு போனா, இந்திர லோகத்துக்கு போனேன் என்றெல்லாம் சொல்லி வரலாறுகள், கமத்த கந்த புராணத்திலிருந்து வரலாறு வருகிறது. இப்படி கண்ண புத்தனா இந்த தோஷம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் நம்ம பூஜை பண்ணுவாயாகனு போய் சொல்லி, கண்ண புத்தி இவ்வளவு உயிரை தடுமாற விட்டுட்டு இல்ல, அந்த தோஷம் போவதற்காக நீ காஞ்சிபுரத்துல போய் பூஜை பண்ணுட்டு வீட்டுக்காட்டி. இருளை நீக்க தவஞ்செய்து அருளை நோக்கி குழைந்த இறைவர்கேட்க தகுஞ்சொல் உடையவனே என்பது திருப்புகள். அப்படி காஞ்சிபுரத்துல வந்து பலகாலம் பூஜை பண்ணினாள். மாமரத்துக்கு அடியில கம்பா நதி கரையில அப்படி பூஜை பண்ணி கொண்டிருக்கும் போது அயால ஒரு நாள் அயால பெரிய வெள்ளத்தை திடீர்னு விட்டுட்டார். வைகையில விட்ட மாதிரி அந்த வெள்ளம் வந்ததுன்னா அடிச்சுக்கிட்டு போற லிங்கத்தை அடிச்சுக்கிட்டு லிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. மணல் லிங்கம் காஞ்சிபுரத்துல மணல் தானே சார், திருவாரூர்ல புற்று மண்ணு, காஞ்சிபுரத்துல மண், அதனால ரெண்டும் பிருத்திவி தலம்னு சொல்றது, பிருத்திவினா மண். அப்படி வெள்ளம் வந்துருச்சேன்னு சொல்லி பயந்தா. அப்படி பயந்த போது வெள்ளம் நிக்கல, வேகமா வந்தது தெரிந்தது. அப்படி வெள்ளத்தின சுவாமி அடிச்சுட்டு போயிரு சொல்லி அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டா, அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டு. கட்டி பிடிச்சுக்கிட்ட உடனே அந்த கையில இருந்த வளையல் தழும்பும் இந்த தனத்தினுடைய தழும்பும் சிவலிங்கத்துல பதிஞ்சிருச்சு. அது திருவாதகத்துல வருது, பலன் உள்ள வருது, பரவாயில்ல பாடாகுது. ஆகையினால அங்க அம்பாள் கோயில் தனியா கிடையாது, ஏகம்பரேஸ்வரில் அம்பாள் கோயில் கிடையாது, மற்ற சிவாலயம் எல்லாத்திலயுமே. அதத்தான் சொன்னாரு, ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணோடு ஆகின புருஷன். அப்படிப்பட்டது காஞ்சிபுரம், அளவில்லாத பெருமை உறந்தியது பூரோக கைலாயம். கட்டாயம் இந்த மாதிரி தலங்கள்லாம் அவசியம் போய் தரிசிக்கணும். ரொம்ப பணம் செலவாயிராது, 50,000 எல்லாம் ஆயிராது, ஓரளவு கொஞ்சம்தான் ஆகும், போய் தரிசனம் பண்ணிடணும். அந்த மாதிரி தலங்கள் இருக்கிற இந்த நாட்டுல பிறந்து இருக்கு, வங்காளத்துல, காஷ்மீர்ல, அஸ்ஸாம்ல ஜாதகத்துல 80 இருந்துச்சுன்னா அங்க போய் சாமியை கும்பிட்டு அதை 100 ஆக்குகிறார். 80 வயசு இருக்கிற 100 வயசு இருக்கிற திருவாஞ்சியும் அங்க மகாலட்சுமியை தவம் பண்ணி, மகாவிஷ்ணு தவம் பண்ணி துரிந்து போன மகாலட்சுமியே பெற்றுக்கொண்ட தலம், திருவை வாஞ்சித்து பெற்றுக்கொண்ட தலம். அவருக்கு 7 இடம் சரியில்லை. யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு 7 இடம். 7 இடம்னா மனைவி வீடு. ஜாதகத்துல எத்தனை வீடு? கிரகத்துல 12 வீடு. அந்த 12 7 இடம் தான் பெஞ்சாதி வீடு, மனைவி. அது சரியில்லைன்னா சரி இருக்கு, 7 இடம் சரியில்லைன்னு வச்சுக்க, நல்ல மனைவி இருக்க, சட்டை போடுற மனைவியா இருப்பா, இல்லைன்னா 2-3 கட்டுவா, பல தொந்தரவு. அந்த தொந்தரவு விஷ்ணுவுக்கு நிறைய இருக்குது. ராமாவதாரத்துல என்ன ஆச்சு? கிருஷ்ண அவதாரத்துல ஐயோ சொல்லுங்க, இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலயும் அந்த மனைவினால புண்ணியவன் பட்ட வாடு கொஞ்சம் அல்ல. அது விஷ்ணு பகவான் 7 இடம் சரி இருக்கிறதுல, அதனால அங்கே மகாலட்சுமி பிரிஞ்சு போனான்னு சொல்லி கவலைப்பட்டு சிவபெருமான நோக்கி தவஞ்செய்து அந்த மகாலட்சுமியை பெற்றுக்கொண்ட தலம் அந்த திருவாஞ்சியம். அதனால திருவை, திருன்னா மகாலட்சுமி, திருவை வாஞ்சித்து பெற்ற தலம், அதனால திருவாஞ்சியம். அங்கே அந்த திருவாஞ்சியத்துல இருந்து மறுவார்குழலியாகி உமாதேவியோடு மகிழ்ந்திருந்த அந்த சிறப்பும் சேவகனாகி திருஞ்சலையந்தி பாவகம் பலபல காட்டிய புருஷம் ஒரு பாண்டியனுக்காக சேவகனாக, ஒற்றை சேவகனாக வந்து சோழன் எதிர்த்து வந்த சோழனோடு சண்டை செய்து அந்த சோழனிடத்துல பல வகையான யுத்த முறைகளை எல்லாம் காட்டி அவனை ஓட்டி பாண்டியனுக்கு ஜெயத்தை நாட்டிய அந்த புருஷன் சேவகனாகி திருஞ்சலையந்தி பாவகம் பலபல காட்டிய புருஷன் கடம்பூர் இடம்பெருந்து இங்கோயமலையில் எழுந்து காட்டியும். கடம்பூர் என்பது சிதம்பரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல பரமேஸ்வரன் அடியவர்களுக்காக அருள் செய்வதற்காக இடம்பெற இருந்தும் இங்கோயமலையில் எழுந்து காட்டி. இங்கோயமலைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர், பக்கத்தில் இருக்கிற ஊர். இங்கோயமலை இதுல வருது, திருக்கோவையாறுல வருது, திருவாசகத்துல இங்கோயமலை போற்றி திருவகல்லையும் வருது. இங்கோயமலையம் எந்தாய் போற்றின்னு வருது. இது வரலயும் மாணிக்கவாசருடைய திருவாசகம் இருக்கு, இதுக்கு மேற்கெல்லாம் இல்லை. அதனால இங்கோயமலையில எழில், எழில்ங்கிறது அழகு உருந்த திருமேனியோடு எழுந்தருடைய மரகத திருமேனி, மரகத மலைன்னு பேரு. இது மாணிக்க மலைன்னு வேறு, இது மரகத மலைன்னு வேறு. உண்மையிலேயே இது சிவப்பா இருக்கும், இது பச்சையா இருக்கும். நடுவில் கடம்பம், இது சோமாசுகந்த மூர்த்தம்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற பகுதி ஒரு சிறப்பான ஒரு பகுதி. அது சுவாமி சிவபெருமான், அது அம்பாள் இங்கோய் மலை அம்பாள், நடுவில் முருகன் கடம்பம். அப்படித்தானே இருக்கும் சோமாசுகந்தம்னு. ரெண்டு பேருக்கு நடுவில் கடம்பன் தலம். கடம்பன்கிறது முருகனுக்கு உண்டானவர். கடப்ப மாலை அணிந்து இருக்கிற அப்படினால ஒரு கடம்பன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பொருந்திய இடம் இங்கோய் மலைக்கு திருஞானந்தர தேவாரம் நக்கீரர் இங்கோய் எழுவது. இப்படிப்பட்ட பாடல் எல்லாம் இருக்கிறது, சிறப்பான தலம் தான். இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயாரதனில் சைவனாயும் திருவையாற்றிலே, திருவையாற்றிலே சைவாச்சாரியனாக இருந்திருந்தோம். திருவையாற்றில் இருக்கிற ஒரு அர்ச்சகன் காசிக்கு போயிட்டார். ஒரு சமயம் காசிக்கு போய் பல நாள் வல்ல, பல நாள் வல்ல, பல நாள் வராமையினாலே அவருடைய உரிமை, அவருக்கு இருந்த பூஜை, அவருடைய இருந்த ஒரு சொத்துக்கள் எல்லாம் பக்கத்து விட்டு ஐயர் பறிச்சுக்கிட்டாங்களாம். ஐயர்களே அப்படி இருந்திருக்காங்க, பறிச்சுக்கிட்டாங்களா. அத வந்து அந்த காசிக்கு போன ஐயர் வர்றதுக்கு முந்தையே சிவபெருமான் அந்த காசிக்கு போன ஐயர் மாதிரியே வந்து சாமியை பூஜை பண்ணியிருக்காரு. இருக்கிற ஐயருக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. போயிட்டு போனவன் காசிக்கு போனவன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி பயம் வந்து, அதன் பிறகு அயால அந்த காசிக்கு போன ஐயரும் வந்துட்டாரா. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல நின்று இருக்கிறா, ஒரே மாதிரி ஆளா. திருச்சியில ரத்தனாவதி சிட்டி பொண்ணுக்கு தாயா வந்தது போல. அதன் பிறகு இவர் மறைந்து அந்த ஐயருக்கு அருள் செய்து, அப்புறம் அந்த மற்ற பிராமணர்கள்லாம் உத்தரவு போட்டு இவருக்கு உண்டான உரிமை அவருடைய பொருள் எல்லாம் கொடுத்து விடுங்கள் சொல்லி உத்தரவு போட்டாராம். சிவபெருமான் தன்னைத்தானே பூஷித்த, தன்னைத்தானே பூஷித்த தனம் திருவையார், தன்னை தானே பூஷித்த. அது வந்து இதுலயே இருக்கு, மதுரையில இருக்கு, திருவிடமருதூர்ல இருக்கு. தன்னை தானே பூஷி ஐயாரதனே செய்வனாயும் துருத்தி தண்ணியில அருத்தியோடு இருந்தோம். துருத்திங்கிறது நம்ம குத்தாலம், மாயவரத்து பக்கத்துல இருக்கிற குத்தாலம் திருத்துருத்தின்னு. திருத்துருத்தி மேயானேன்னு பாடுறாரு திருவாசகத்திலையும். அப்படிப்பட்ட தலத்திலே மிக்க அருள் செய்வதற்காக அருத்தியோடு இருந்தோம். திருப்பனையூரில் உறுப்பனாயும், திருப்பனையூருங்கிற ஒரு தலத்துல உருப்பத்தோடு எழுந்திருந்து உயிரோடு அருள் பண்ணிய அந்த நிகழ்ச்சி கடுமலை மாதிரியே காட்சி கொடுத்தோம். கடுமலைங்கிறதான் சீர்காழி, சீர்காழி தான் கரும் கடுமலம்னு. ஒரு 12 வயிறு சீர்காழிக்கு, அதுல இது ஒரு பெயர் கடுமலம் என்று அந்த பெயர். உயிர்களுக்கு உண்டான மலத்தை கடுவுகின்ற தலம்னு பேர். உயிர்களுக்கு உண்டான மல ஆணவம் கண்ணமாயிய உயிர்கள் உயிர்ல இருக்கிற அழுக்கு அது நமக்கு தெரியலே இல்ல. உயிரழுக்குனாலதான் உடம்புழுக்கு வந்தது. உயிர்ல இருக்கிற அழுக்குனாலதான் உடம்புழுக்கு. அதை நோயின்னு சொல்றது, அந்த உயிருக்கு இருக்கிற அழுக்க என்ன சொல்றது, நோயின்னு சொல்றது. அந்த நோயினாலதான் இந்த நோய் வந்தது. எல்லாத்துக்கும் முதல நோய் ஆணவம். அதனாலதான் அந்த மலத்தை கழுவுகின்ற இடமாகையினால கடுமலம் என்று பெயர். அதனால திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணிய ஊர் அந்த சீர்காழி. கடுமல மதனில் காட்சி கொடுத்தும் கடுக்குன்று அதனில் ஒடுக்காது. கடுக்குன்று என்பதுதான் திருக்கடுக்குன்ற என்கின்ற திருத்தலம். ரொம்ப அற்புதமான ஸ்தலம். மலைமேல சாமி, கீழையின் சாமி. அங்கே மாணிக்க வாசகருக்கு கணக்கிலா திருக்கோலம் கொடுத்திருக்கிறார். கணக்கிலா பெரும் பெருமான் நாமங்கள் பேசுவார்கே எனக்கிலாதோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாதோர் வித்துமேல் விளையாமலும் வீணை ஒத்தவன் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே என்பது திருவாதகம். திருக்கழு குன்றத்திலே மாணிக்க வாசகருக்கு கணக்கிலா திருக்கோலமாகிய காட்சியே கொடுத்திருக்கிறார். அங்க இரண்டு கழுகுகள் வந்து சாப்பாடு எடுத்துருக்கும். அதனால கழுகு பூஷித்தபதியினால கழுக்குன்றம். புறம்பயனில் அறம்பலருடைய திருப்புறம்ப என்பது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு திருத்தலம். அதுல ஒரு செட்டி பெண்ணுக்கு அயால இறந்து போன வணிகனை எழுப்பி கல்யாணம் பண்ணி வச்சதாக அங்கு ஒரு வரலாறு. புறம்பயம், திருப்புறம்பயம் குற்றாலத்துக்கு உரியாயிருந்தோம். குற்றாலங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான். இப்ப எல்லாம் போனா அருவியா கொட்டு குடு குடு குடுன்னு குளிக்கலாம். எங்கே குற்றாலம், அங்கே குற்றாலத்துல வந்து பெருமாள் கோயில் இருந்திருக்கு. அங்கே ஒரு காலத்துல அகத்தியர் அந்த ஊருக்குள்ள போயிருக்காரு. அப்படி போன போது இந்த வைஷ்ணவர் எல்லாம் கண்டு இவரு சாம்பை பூசிக்கிட்டு உத்தராஜம் போட்டுட்டு போக உள்ள விடலை. அகத்தியர், இந்த மாதிரி பெருமாள் கோயில் இருக்கிற இடத்துல நீ வரப்படாது சாம பூஜனவே அப்படின்னு சொல்லி அகத்தியரை வசித்துக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஐயோ சாமி தெரியாது இப்படி பாவாதான் இருப்பான்னு தெரிஞ்சுதான் நான் வேற பக்கமா போயிருப்பேன், நீங்க இருப்பீங்கன்னு தெரியலடா உங்க முகத்துல வந்து விழிச்சிட்டு அப்படின்னு சொல்லி விட்டு நான் போறேன்னு போயிட்டாரு வெளியில. வெளியில வந்து என்ன பண்ணாரு, அப்படி நாமத்தை 12 நாமங்களையும் போட்டு துளசி மாலைய போட்டு உன்னான வைஷ்ணவ பக்தா பாகவத சிரோமணியா உள்ள போனார். வைஷ்ணவ பாகவத சிரோமணியா உள்ள போனாரு. அப்படி போனா அந்த பாகவத எல்லாம் இவரை வந்து எதிர்கொண்டு அழைச்சு வைக்காத முகத்துல வச்சு உபசாரங்களை பண்ணி வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்தான். ஆக நான் அத்திகிரியிலே வந்து பெருமாள் தரிசனம் பண்ணேன், அடுத்த போலே சோலைமலையில தரிசனம் பண்ணினேன், கள்ளநகர தரிசனம் பண்ணேன், இங்க பெருமாள் இருக்கான்னு சொல்லி தரிசனம் பண்ணலாம்னு வந்தேன்னாரு. நன்னா தரிசனம் பண்ணு போட்டான், பெருமாளுக்கு மஞ்சனம் திருமஞ்சனம் பண்ணணும், அதனால இங்க பூசைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் கொண்டு வாங்கோ அப்படின்னாரு. அவன் ரொம்ப பெரிய பாகவதா வந்திருக்கா, வைஷ்ணவ பாகவதா வந்திருக்கான்னு சொல்லி அவன் ஏராளமான பொருள்லாம் கொண்டாந்து வச்சான். அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு பூசை பண்ண ஆரம்பிச்சாரு, திரை போட்டுக்கிட்டாரு. பெருமாள் சிவலிங்கமாக்கி விட்டார் குற்றாலத்துல, குற்றாலத்து குறியாயிருந்து குற்றாலத்து குறியாயிருந்து. இது கந்தபுராணத்துல வர்ற வரலாறு, இதெல்லாம் நம்மளா கட்டுக்கதையெல்லாம் சொல்றது கிடையாது. பல ஊர்களிலே பரமேஸ்வரன் செய்தருடைய இந்த அதிசயங்களை எல்லாம் சொல்லி ஆன்மாக்களுக்கு அருள் செய்த தன்மைகள் எல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவனாகிய கடவுள் நமக்கு அருள் பண்ணுவான், அவனிடத்துல அன்பு செலுத்துதல் அவனை வழிபாடு பண்ணுதல் நமக்கு முக்கியம் என்கிறத இந்த பல வகையாலும் நமக்கு மாணிக்க வாசகர் நமக்கு அறிவிக்கிறார். அதற்கு மேல இன்னும் தொடர்ச்சியாக வருகின்ற நிகழ்ச்சிகளில் சந்திக்கலாம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் நவகுண்டம்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பான நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு திருமந்திரம் யான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாயே நின்றானை, தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையுள், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். எல்லாம் இல்லை, அருள்மிகு நடராஜ பெருமானின் திருவடியை மனமும் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று வரை 11 நாட்களாக தொடர்ந்து திருமந்திரத்தில் கூறப்பட்டுள்ள பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்களை வணங்குகிறேன். நேற்று 8 தந்திரத்தில் கூறப்பட்ட சில செய்திகளை சிந்தித்தோம். இன்றைக்கு 9 தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமூலர் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் பேசியவர். எக்காலத்திலும் பொருந்தும் கருத்துக்கள் திருமந்திரத்தில் உண்டு. எல்லா காலத்துக்குமே பொருந்தும், எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். அப்படிப்பட்ட பொதுவான கருத்துக்களைத்தான் திருமந்திரத்தில் அவர் அருள் செய்துள்ளார். இவரது இறை கொள்கை அன்பு நெறி. அது மட்டுமல்லாமல் குருவுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தவர். குரு நெறியே இவருடைய அடித்தளம். அந்த குருநெறியை பற்றி பேசுகின்ற பொழுது ஞான குருக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கின்றார். ஞான குருவினுடைய தரிசனம் நமக்கு தேவை. சைவத்திலே சிவமே குரு, குருவே சிவம் என்ற நிலை உண்டு. இறைவனே குருவாக எழுந்தருளி வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்து அருள்வார். அதனால தான் நாம் குரு நெறி என்று சொல்லுவோம். ஞானத்தை உணர்த்துவதற்கு குரு தேவை. குரு கிடைப்பதும் குருவினுடைய உபதேசமாகிய மந்திரம் கிடைப்பதும் அவரவர்களுடைய பூர்வ ஜென்ம நல்வினையை பொறுத்தது. அந்த நிலையில்தான் அவரவர்களுக்கு ஞானகுரு அமையும். இந்த ஞானகுருவினுடைய தரிசனத்தை பற்றி நம்முடைய திருமூலர் ஒரு உயர்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஒரு பாடலிலே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு உரு, அந்த தெளிவான குருனுடைய உருவத்தை சிந்தித்தால் தெளிவு கிடைக்கும். அப்போ குருவுக்கு எவ்வளவு உயர்ந்த இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. சிவஞான போதத்திலே சிவோக பாவனை என்ற ஒரு இடம் உண்டு. சிவோக பாவனை செய்து நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த சிவோக பாவனையை குறிக்கின்ற இடத்தில் கருட பாவனையை உதாரணமாக காட்டுவார்கள். கருட பாவனை அப்படின்னா ஒரு ஊரில் யாரோ ஒருத்தருக்கு இந்த பாம்பு கடிச்சிடுச்சுன்னு வச்சுப்போம், பாம்பு தீண்டியது. அப்போ இந்த காலத்தில் இருக்கிறத மாதிரி அந்த காலத்தில் வந்து மருத்துவமனைகள் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு சித்த மருத்துவரோ நாட்டு மருத்துவரோ இருப்பார், விஷக்கடி மருத்துவர் இருப்பார். அப்போ விஷத்தை திருப்பதற்கு, இந்த விஷக்கடியை திருப்பதற்காக குணப்படுத்துவதற்கான விஷக்கடி வைத்தியர் ஒரு இருப்பார் ஒரு ஊரில். அப்போ அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். இப்போ ஒரு பாம்பு தீண்டியது என்று சொன்னால், அந்த பாம்பினுடைய விஷத்தை தீர்ப்பதற்காக பாம்புக்கு எதிரியான கருடன், அந்த கருடனை மானசீகமாக, அதாவது தன்னை கருடனாக பாவித்து கொள்ளுவார். தன்னை கருடனாக பாவித்து கொண்டு அந்த கருட அந்த விஷத்தை திருப்பதற்குரிய மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த விஷமானது நீங்கும். அது இன்றைக்கும் அப்படிப்பட்ட விஷக்கடி மருத்துவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இந்த விஷக்கடி, இந்த விஷக்கடியை போக்குவதற்கு அந்த இந்த விஷக்கடி வைத்தியர் தன்னை கருடனாக பாவித்தார். பாவிக்கும் பொழுது அந்த பாவனை அங்கே முக்கியம். அதே போன்று ஒரு சீடர், அந்த சீடருக்கு ஒரு ஞானகுரு வாய்த்திருக்கிறார். அந்த சீடருக்கு ஏதேனும் மனதில் வருத்தமோ அல்லது சஞ்சலமோ அல்லது சில கஷ்டங்களோ ஏற்படுகின்ற பொழுது அந்த சீடர் அந்த ஞானகுருவினுடைய உருவத்தை, ஞானகுருவை சிந்தித்து, அந்த சிந்தித்த நிலையிலே இவரிடம் இருக்கக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்கும், மூவினைகளும் நீங்குங்கிறார் திருமூலர். மூவினை என்று சொன்னால் திரிமலம், ஆணவம், கண்மம், மாய் என்று சொல்லக்கூடிய திரிமலம். இன்னும் நுழைந்தோமானால் இந்த சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று வினைகளினுடைய கட்டுக்களுமே அங்கு நீங்கிவிடும் என்று சொல்கின்றார். கருடன் உருவம் கருதும் அளவில் அந்த சீடர், சீடருடைய நிலைக்காக சொல்றார். அந்த கருடனுடைய உருவம், கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல், அந்த விஷத்தினுடைய பயம் அங்கே நீங்கிடும். அதே போல ஒரு சீடர் குருவின் உருவம் குறித்து, அந்த குருவினுடைய உருவத்தை சிந்தித்தால் போதும், குருவின் உருவம் குறித்தவப்போதே அப்போதே என்னாகும், திரிமலம் தீர்ந்து. அந்த திரிமலம் என்று சொன்னால் மூன்று மலங்கள், மும்மலங்கள். அதுதான் நம்மளுடைய சாத்திரங்களிலே ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லும். இந்த திரிமலம் நீங்குகின்ற பொழுதே அந்த கண்மம் என்ற வினையில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம் என்ற மூன்று மும்மலங்கள், மூன்று வினைகள் இதுவும் நீங்கும். நீங்கிய பின்பு இந்த ஆன்மா சுத்தமடையும். சுத்தமடைந்த ஆன்மா ஒளி, அதாவது இந்த ஒளி என்று சொன்னால் அங்கே வந்து சத்தினி பாதம் என்று பெயர். சத்தினி பாதம் நிகழும். சத்தினி பாதம் நிகழ்ந்த பொழுது அது அந்த திருவருள் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறது. அது அந்த ஆன்மா சுத்தமடைகின்ற பொழுது சிவத்தன்மை அடையும். சிவத்தன்மை அடைந்ததனால் அங்கே முக்தி நிலை கிடைக்கும். அப்போது ஒரு குருவானவர் சீடருக்கு எந்த அளவுக்கு வழிகாட்டுகின்றார், அந்த சீடர் குருவை சிந்தித்தாலே முத்தி நிலைக்கு அழைத்து செல்ல முடியும் என்று சொன்னால் அப்போ அந்த குருவினுடைய பெருமை எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்புறம் அந்த மந்திர உபதேசம் கொடுப்பார். கொடுக்கின்ற பொழுது அங்கே அந்த மந்திரத்தினுடைய உள்ளீடாக இருப்பது ஓம், அது பிரணவம் என்று பொருள். இந்த ஓம் என்ற சப்தம் இது வந்து பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, ஆனால் பூமி சுற்றுறது நமக்கு தெரியல. சுற்றுகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சவுண்டு கேட்கும். சாதாரணமாக இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த ஃபேன் சுற்றும் போது ஒரு சவுண்டு கேட்குது. அப்போது ஒரு சாதாரண ஒரு காற்றாடி, அதாவது ஃபேன் சொன்னால் தெரியும், அந்த ஃபேன் சுற்றும் பொழுது இவ்வளோ சவுண்டு கேட்குது. இதை விட பல மடங்கு பெரிய அளவுடைய இந்த பூமி சுற்றும் போது எவ்வளவு சத்தம் கேட்கும், ஆனால் அந்த சத்தத்தை நம்முடைய காது கேட்க இயலாது. ஏன்னா ஒரு இந்த காதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள சத்தத்தை தான் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்க முடியாது. ஆனால் பூமியினுடைய பூமி சுற்றுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த சத்தம் நமக்கு கேட்கவில்லை. அந்த பூமி சுற்றும் பொழுது ஏற்படுகின்ற சத்தத்துக்கு பேர் ஓங்காரம். நம்முடைய உடல் இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ரெண்டு இந்த காதுகளை நீங்கள் பொத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்புக்குள்ள ஒரு சவுண்டு வரும், ஓம்னு ஒரு இறைச்சல் வரும், அதுதான் ஓங்கார சவுண்டு. அந்த ஓங்கார சவுண்டு தான் நம்முடைய குண்டலிலிருந்து எழக்கூடிய சத்தம், ஓங்காரம். இது நாதப்பறைன்னு சொல்லுவாங்க, நாதம். அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் கூறக்கூடிய 36 தத்துவம். அந்த 36 தத்துவத்திலே மண் தத்துவத்திலிருந்து அதான் ஆரம்பம், மண் தத்துவத்திலிருந்து நாத தத்துவம் வரை 36. அப்படி மேலிருந்து கீழே வருவதனால் நாதத்திலிருந்து மண் ஈராக. இப்போ நாதம் என்று சொன்னால் அங்கே சவுண்ட். சிவபெருமானுடைய திருக்கரத்திலே ஒரு அந்த இது இருக்கும், இந்த பறை, இந்த உடுக்கை மாதிரி இருக்கும், அந்த உடுக்கை ஏந்திய திருக்கரம், அதில் வந்து சவுண்ட் இருக்கும், அதுதான் உலக படைப்பு. அப்போ அந்த ஒலியில் இருந்து தான், சவுண்டில் இருந்து தான் இந்த உலகமானது படைக்கப்படுகிறது. அதுதான் நாதப்பறை அறைமின் அப்படிங்கிறாங்க திருவாசகத்தில், நாதப்பறைங்கிறாங்க. இப்போ இந்த சவுண்டு பார்த்தீங்களா, இந்த சவுண்டுக்கு வந்து ஒலி, அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ லைட்டுன்னு ஒன்று இருக்கும், லைட்டுன்னா அது வெளிச்சம், அந்த அந்த அந்த அது அந்த வெளிச்சம் வந்து அது சூரியன், அந்த ஒளி, அந்த லைட்டு என்ற ஒளி இருட்டுக்குள்ள நுழையாது. ஆனால் இருட்டும் வெளிச்சமும் பார்த்துக்கிட்டதே கிடையாது, ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஏன்னா ஒளி வந்தால் தான் இருட்டு அடங்கிடுமே. அப்போது அந்த லைட் என்று சொல்லக்கூடிய ஒளியால் இருளில் கலக்க முடியாது. ஆனால் ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்டு அந்த இருட்டுகளை நுழைஞ்சிரும். மொத்தம் 5 ஒளிகள் உண்டு. இது சன்லைட் அப்படிம்போம், சன்லைட்னா சூரியனுடைய ஒளி, அப்புறம் சந்திர ஒளி, அப்புறம் நட்சத்திர ஒளி, அப்புறம் கங்கோலி. இந்த கங்கோலிங்கிறது நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதனுடைய ஒளி. அப்புறம் அந்த மின்னொளி, மின்சாரத்தால் வரக்கூடிய ஒளி. இது போல் நமக்கு 5 ஒளிகள் உண்டு. இந்த 5 ஒளிகள் இந்த இருள் என்று சொல்லக்கூடியது ஒன்று, 6. இந்த 6 இடங்களிலுமே, 6 இடங்களிலுமே இந்த சவுண்டு என்று சொல்லக்கூடிய ஒளி போய் ஊடுருவி செல்லும். ஆனால் தான் அந்த ஓம் என்ற சவுண்டு, அது இந்த பிரணவம்னு சொல்கிறது, அந்த சவுண்டு வழியாக நம்ம வந்து போயிடலாம், எங்கே வேணாலும் உள்ளே புகுந்து போயிடலாம். அது வந்து சப்த பிரபஞ்சம்னு பேர். இந்த சப்த பிரபஞ்சத்தை கடந்து அப்புறமேலுக்கு வந்து நுழைஞ்சோம்னா வெட்ட வெளிக்கு போயிடலாம். அது அடுத்த ஸ்டேஜ். அந்த ஓம்ங்கிற பிரணவம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து எவ்வளவோ இருக்குது. அதில் இந்த ஓம் என்ற மந்திரத்துக்கு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஓம் என்றது அந்த அதுக்குள்ள தான் அந்த சிவாய நமங்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா. சைவர்களுடைய காற்று அதுதான், சைவர்களுடைய மூச்சு அதுதான், சிவாய நமங்கிற சிவ மந்திரம். அந்த ஓமுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சிவய நம என்ற ஐந்து எழுத்தும் இருக்கும். இந்த ஓம் அந்த ஓங்காரம் அந்த பிரபஞ்சம் முழுதும் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு. அதுக்குள்ளே ஐந்து பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ ஓங்காரத்து உள்ளே உதித்த ஐம்பூதம். இப்போ ஓங்காரங்கிற சவுண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான் உதித்த சராசரம், அண்ட சராசரம், சரம் அசரம், அதாவது அசையும் அசையாதது, இரண்டு பொருள்கள், அசையும் பொருள் அசையா பொருள், எல்லாமே அந்த அண்ட சராசரம் முழுவதுமே அந்த ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி வைப்ரேஷனில் இருக்கும். அந்த சவுண்டில் தான் உங்களுக்கு வந்து அண்ட சராசரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறான் வெட்ட வெளியில். அது கூத்துன்னு பேர். இப்போ திருமந்திரத்தில் ஒன்பதாம் தந்திரம் வந்து இந்த மகுடாகமம் என்ற ஒரு ஆகமத்திலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள செய்திகள். இப்போ மகுடாகம செய்திகளில் வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து இந்த பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய திருவைந்தெழுத்து, அப்புறம் சிவபெருமானுடைய கூத்துக்கள், ஐந்து வகை கூத்துக்கள், எழுபது வகை நடனங்கள், இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எழு வகை தாண்டவம்னு பேருது. அப்புறம் ஐவகை கூத்துக்களில் பார்த்தீங்கன்னா சிவானந்த கூத்து, இந்த அண்ட சராசரத்தில் சொல்கிறேன், சிவானந்த கூத்து, சுந்தர கூத்து, பொறுப்பதி கூத்து, பொற்றில்லை கூத்து, அற்புத கூத்து, இந்த மாதிரி ஐந்து வகையான கூத்துக்கள் சிவபெருமான் இயற்றுகின்றார். இது அண்ட சராசரம். அப்போ ஓங்காரத்து இது உயிர் மூன்றும் உற்றன, ஓங்காரதீதத்து உயிர் மூன்றும் உற்றன. இந்த உயிர் வர்க்கம் வந்து நமக்கு வந்து மூணாக கிளாசிஃபை பண்ணணும். இந்த உயிர்னு பொதுவாக சொன்னாலும் கூட அது ஆன்மாக்கள், பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்கிறது. அதை வந்து விஞ்ஞான கலர் ஆன்மாக்கள், பிரளய கலர் ஆன்மாக்கள், சகல வகை ஆன்மாக்கள், இந்த மூன்று வகையான ஆன்மாக்கள், அதனால தான் உயிர் வர்க்கம் மூன்று. இந்த உயிர்னு சொல்கிறது தமிழில் சொல்கிறோம், ஆன்மாங்கிறது வடமொழியில் சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பொருளோடு சொல்கிறதா இருந்தால் பக்குவப்பட்ட உயிருக்கு ஆன்மான்னு சொல்கிறோம். இவங்க மூணு பேருமே என்ன செய்கிறாங்க, நம்ம நில உலகத்தில் வாழ்பவர்கள் எல்லாருமே வந்து சகலர் ஆன்மாக்கள், பிரளயர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய போனங்களில் இருக்கிறாங்க, அதே மாதிரி விஞ்ஞானிகளர் ஆன்மாக்கள் அவர்களுக்குரிய மேலுலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மூவருக்குமே தன்னுடைய உண்மை நிலைகளை அறிவார்கள். அவர்கள் மூவருமே அவர்கள் என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தன்மையை, உண்மை இயல்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். உணர்ந்து அவர்களும் ஓங்காரமாகிய நாதத்தில் நுழைவார்கள். ஓங்காரமாகிய நாதத்தினுடைய உண்மை இயல்பை புரிந்து கொள்வார்கள், அதனுடைய இயக்கத்தை உணர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த ஓங்காரத்திலிருந்து தாம் வேறு என்று நினைத்து அதற்குள் கூடி அதோடு கலப்பார்கள். அப்போ அந்த அதாவது அதில் என்ன சொல்றாரு பாருங்க, உயிர் மூன்றும் உற்றன. அப்போ அந்த விஞ்ஞானர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, பிரளயாளர் ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, சகலருவை ஆன்மாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓங்காரத்துக்குள்ளே நுழைய வேண்டும். ஏன்னா ஓங்காரம் என்று சொன்னால் அங்கே இறைவன் என்று பொருள். இதுதான் நம்முடைய நம்முடைய மாணிக்க வாசகர் 51வது பதிகம் அச்சோபதிகம். அல்ல, உயிர் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. இப்போ ஓங்காரத்தினுடைய உட்பொருள், ஓங்காரத்தினுடைய உட்பொருள் என்று சொன்னால் அங்கே சிவப்பரம்பொருள்னு அர்த்தம். அப்படி அறிந்த சீவன் இறைவனோடு கலக்கின்ற நிலை. அந்த அந்த சீவன் அந்த பரசிவ ரூபம், பரசிவ ரூபம்னா அந்த பரம் என்று சொல்லக்கூடிய சிவத்தோடு இணைந்து விடுவார்கள். அதான் ஓங்கார சீவன் பரசிவ ரூபமே. அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் ஓங்காரம் என்ற அந்த பிரணவத்துக்குள் நுழைய வேண்டும். அந்த நுழைந்தால் நாம் இறைவனை நாம் அடையலாம். இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தில் அவர் திருமூலர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்புறம் இந்த ஓங்காரத்தினுடைய விரிவு, அது இப்போ திருவைந்த எழுத்துன்னு தமிழில் சொல்கிறோம். இதை வடமொழியில் பஞ்சாட்சரம், அச்சரம்னா எழுத்துன்னு அர்த்தம், பஞ்சம்னா அஞ்சு, ஐந்து எழுத்து. அது ஸ்ரீ பஞ்சாட்சரம் என்று சொன்னால் திரு ஐந்து எழுத்து என்று சொல்லுவோம். இந்த திருவைந்த எழுத்து அந்த இது என்ன, ஒரு உதாரணமாக சொல்ல போகிறதா இருந்தால், வேதம் என்ற ஒரு மரம், அந்த வேதம் என்ற மரத்திலே உச்சியில் பழுத்த பழம், அதுதான் திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்து அது அது பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். ஆ சொன்னுடைய வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதனன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ எசன்ஸ் அதான் திருவைந்தெழுத்து. இதை என்ன செய்யணும் அப்படின்னா பலன் கிடைக்கும், ஓதினால் பலன் கிடைக்கும். ஓசைதரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்க உள்ளத்தே புகுந்து அளிப்பன் ஊனமெல்லாம் ஓட. சிவஞான சித்தியார். இப்போ சிவஞான சித்தியாரில் அருளன் சிவாச்சாரியாரனுடைய பதிவு, ஓசைதரும் அஞ்செழுத்து அப்படின்னார். ஓசைதரும் அஞ்செழுத்துன்னா அந்த ஒவ்வொரு எழுத்திற்கும் பொருள் உண்டு. இப்போ சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது சக்தியை குறிக்கும், ஏ என்பது ஆன்மாவை குறிக்கும், ந என்பது மறைப்பாற்றலை குறிக்கும், மா என்பது ஆணவத்தை குறிக்கும். அதான் இந்த ஒவ்வொரு ஒரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் இதை வந்து ஒரு அந்தியும் பகலும் அஞ்சு பதம் சொல்லின்னு சொல்லுவார் தேவாரத்தில். அஞ்சு பதம் பர் அது சிவாய நமங்கிற மந்திரத்துக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு பதம் அர்த்தம் உண்டும் பர். அப்போ சிவபு அந்த குருநாதர் உபதேசித்த மந்திரத்தை விதிப்படி உச்சரிக்க, விதிப்படி உச்சரிக்கன்னா குருநாதர் உபதேசம் பண்ணணும், அந்த உபதேச மந்திரத்தை அவர் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த உபதேசத்தை அப்படியே சொல்லணும். அது மானசீகமாக சொல்கிறது தான் ரொம்ப பலன் அதிகமாக கொடுக்கும். அப்போ உள்ளே சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, உள்ளத்தை புகுந்து அந்த மந்திரமானது உள்ளே புகும், உள்ளே புகுந்து அழிப்பன் ஊனமெல்லாம் ஓட, அந்த அங்கே அழுக்கெல்லாம் போயிடுமா. இப்போ அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா, உள்ளத்தில் கூட அழுக்கெல்லாம் ஓடி போயிடும். அப்போது அங்கே என்ன கொடுக்குறாருன்னா, சிவபெருமானுடைய காட்சி கிடைக்கும், சிவ தரிசனம் கிடைக்கும். அதான் நம்ம வந்து அந்த இந்த சிவாய நம்மங்கிற மந்திரத்தை நம்ம வந்து தொடர்ந்து ஓதணும், ஓதிக்கொண்டே இருக்கணும். அதான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா நமச்சிவாயவேன்னார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார். இதை ஓதினால் நமக்கு வந்து இறைவனிடம் நமக்கு ஒரு தொடர்பை உண்டாக்கும், சிவ தொடர்பு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல்வினையை ஏறாமல் தடுத்துவிடும், ஆகாமியனை ஆகாமியவினை ஏறாமல் பார்த்துக்கணும். அது அப்படிப்பட்ட திருவைந்தெழுத்து. இதை வந்து நம்ம வந்து ஐந்து நிலைகளில் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதல்ல என்ன சொல்கிறாரு, ஸ்தூல பஞ்சாட்சரம். அப்படி ஐந்து நிலைகள் உண்டு, ஐந்து வகை உண்டு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம், மகாமனு, இப்படி ஐந்து நிலைகள் உண்டு. இந்த ஐந்து நிலைகளையுமே நம்முடைய திருமூலர் ஒன்பதாம் தந்திரத்தில் பதிவு செய்துள்ளார். இப்போ ஸ்தூல பஞ்சாட்சரம் அப்படின்னு சொன்னால் நமசிவாய, சூக்ம பஞ்சாட்சரம் சிவாய நம, அதிசூக்ம பஞ்சாட்சரம் அதுதான் காரண பஞ்சாட்சரம்னு பேர், அதுதான் சிவாய சிவ. மகா காரண பஞ்சாட்சரம் அது சிவ, மகா மனு என்பது சி. இப்போ ஐந்து நிலைகளையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஐந்து எழுத்துக்கும் ஐந்து பொருள் தெரியும் உங்களுக்கு. இப்போ ந ம, இந்த ந ம என்ற நக ந நகரம் மகரம், இந்த ந என்பது மறைப்பாற்றல், அது திரோதான சக்தின்னு பேர். ம என்பது ஆணவம், இந்த நம என்பது மறைப்பாற்றலையும் ஆணவத்தையும் அந்த சக்தியை முன்னால் வைத்து விட்டு, நம உடுத்தி விட்டு சிவாய என்ற அந்த சி வாய இந்த மூன்று எழுத்துக்களையும் நாம் பின்னால் சொல்லுதல். நம என்று ஆரம்பிக்கிறது, இதுக்கு பேர் ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் சொல்லுகின்ற மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இதை நம்முடைய பாடலில் பார்க்கலாம், அப்பர் பெருமானுடைய பாடலை எப்படியும் பார்க்கலாம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. இப்போ நல்ல நெறியை வந்து காட்டக்கூடிய மந்திரம், காட்டும் அது ஆரம்ப நிலை. நமச்சிவாய வாழ்கங்கிறத அந்த மந்திரத்திலேயே நம்முடைய மணிவாசக பெருமாள் நம்ம திருவாசகத்தில் தொடங்குகின்றார். அப்போ ஆரம்பம் நிலை அது நமச்சிவாய மந்திரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார். அதனால் இதுக்கு பேர் தூள பஞ்சாட்சரம்னு பேர். இந்த பாடலில் அதுக்கு அதை சொல்கிறார் பாருங்க, இந்த இந்த தூள பஞ்சாட்சரத்துக்கு நம்முடைய திருமூலர் ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும், இந்த ஆதியோடு ஆதி எழுத்து ஐம்பதுன்னு சொல்கிறது, சில இடங்களில் ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறது உண்டு. ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும், ஐம்பது எழுத்தே அனைத்து ஆகமங்களும், ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின், ஐம்பது எழுத்தின் அடைவை அறிந்த பின் என்னாகும், ஐம்பது எழுத்தே அஞ்சு எழுத்தாமே. இந்த ஐம்பது எழுத்தினுடைய சுருக்கம் ஐந்து எழுத்துங்கிறது. அப்போ ஐந்து எழுத்துக்குள்ளே எல்லாமே அடக்கம் திருவைந்து எழுத்துன்னு போய் சொல்கிறது. இந்த திருவைந்து எழுத்துக்குள்ளே தான் இந்த பதி பசு பாசம் இருக்கும். இப்போ சிவ என்பது பதி, வா என்பது பசு, யா என்பது பசு, சிவ என்பது பதி, யா என்பது பசு, நம என்பது பாசம். இப்போ பதி பசு பாசம் என்பது பார்த்தீங்களா, சிவ ய நம, இந்த இந்த பஞ்சாட்சரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பதி பசு பாசம் இருக்கும். அதனால தான் ஐம்பது எழுத்துமே இந்த ஐந்துக்குள் அடக்கம் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு பாடலில் திருமந்திரத்தில் சொல்கிறார், நகார மகார சிகாரம் நடுவாய். இப்போ நகர நகரத்தில் ஆரம்பிக்கிறார் பாருங்கள், நகார மகார, அப்போ நம நமச்சிவாயன் ஆரம்பிக்கிறார். நகார மகார சிகார நடுவாய், சி என்பது நடுவில் இருக்கும், வகாரம் இரண்டும் வழியுடன் கூட்டி, அப்போ நம சி வ ய, அப்போ நமசிவய. இதை ஓகார முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க, மகார முதல்வன் மனத்தகத்தானே. அப்போ இறைவனை நம்ம வந்து அணுகுவதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஆரம்ப நிலையில் வழிகாட்டக்கூடிய மந்திரம் நமச்சிவய. நம சிவாய. இந்த வாங்கிறத கவனிக்கணும். இந்த வாங்கிறத வந்து அங்கே சக்திக்கு ரெண்டு மாத்திரை நம்ம கொடுக்குறோம். அது ஆரம்ப நிலையில். இப்போ ரொம்ப ஆழமாக இறைவனோடு கலந்து இருக்கின்ற நிலையில் பார்க்கிங்கன்னா அங்கே வந்து சீக்கும் ஒரு மாத்திரை தான், வாவுக்கும் ஒரு மாத்திரை தான். அப்போ இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக சக்திக்கு ரெண்டு மாத்திரை கொடுக்குறோம். வா என்பது சக்தி இல்லையா, அதனால் அதில் நம சிவாய அது நம சிவய. அதே மாதிரி சிவாய நம சிவய நம அப்படிங்கிறது இந்த மந்திரத்துக்குள்ள அந்த மாத்திரைக்காக சொன்னேன். இது வந்து நம்மளுடைய முதல்ல சொன்னக்கூடிய தூள பஞ்சாரிச்சத்தின சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அடுத்தது இந்த சூக்ம பஞ்சாட்சரம். இந்த சூக்ம பஞ்சாட்சரத்தில் வந்து என்னென்னு கிடைக்கும்னா அருளும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும். இந்த சூக்ம பஞ்சாட்சங்கிறது தான் சிவாய நம. அதான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இது மாணிக்க வாசகர். அப்போ நமக்கு வந்து நமச்சிவாய மந்திரம் ஓதினால் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். அது பொருள் கிடைக்கும், பொன் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அருளும் சேர்ந்து கிடைக்க வேண்டுமானால் நமக்கு சிவாய நம என்ற மந்திரத்தை நாம் ஓத வேண்டும். இதை சிவாய நமங்கிறது தான் சூக்ம பஞ்சாட்சரம்னு பேர். சூக்கம்னா இன்னும் கொஞ்சம் ஆழம், நுட்பம்னு அர்த்தம். இதை நம்ம சொல்கிறார் நம்முடைய உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த சாத்திர நூலில், நவம் முதலா ஓதின் அருள் நாடாது. இப்போ நம என்ற மந்திரத்தை முதலில் வைத்து ஓதுகின்ற பொழுது அருள் கிடைக்காதுங்கிறார். அருள் நாடும் எப்பொழுது, சிவ முதலா ஓது நீ செப்பு நாடும் அருள் சிவ முதலா ஓது நீ செப்பு நீ சொல்லுங்கிற. அப்ப சிவாய நம என்று சொல். இது நம்முடைய உண்மை விளக்கத்தில் சொல்லக்கூடிய பாடல். அதால் நம்முடைய ஔவையார் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அவன் மனசுக்குள்ள சிந்திக்கணுமா, அப்ப அபாயமே இல்லைங்கிறாரு. அப்ப இந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: திருமாளிகை தேவர் திருவிசைப்பா, 3 தலைப்பு கோயில். இந்த பதிகம் தலைவன் பிரிந்ததால் வருந்தும் தலைவியின் செயல்களை செவிலித்தாய் கூறுவது போல் அமைந்தது. பண் பஞ்சமம்.

என் தங்க மகள், உயிர்களுக்கு உறவான யோகமும் போகமுமாய் நின்று என் உயிரை ஆள்பவனே என்கிறாள். ஒரு காலத்தில் மேன்மையற்ற அசுரர்களின் முப்புறம் வென்ற வெற்றி வில்லை ஏந்திக் கொண்டு மூகாசுரன் எனப்படும் பன்றிக்கு பின்னால் சென்று அதனைக் கொன்று அர்ஜுனனைக் காப்பதற்காக நின்ற வேடனே என்கிறாள். மணிகளைக் கொண்டு ஓடிவரும் அருவியை உடைய மன்னு மாமலை மகேந்திரம் என்ற மலைமேல் எழுந்தருளும் குறவனே என்கிறாள். நல்ல குணங்களை உடைய குன்றமே என்கிறாள். இப்படியெல்லாம் மகிழ்வு தரும் தில்லைக்கூத்தனை குறித்து என் மகள் பலவாறு பேசுகிறாளே.

நான் செய்த தீவினையால் என் மகள் இறைவனை அடைய மாட்டாமல் தவிக்கிறாள். மகிழ்வு தரும் தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமானை எண்ணி சுடுகாட்டில் தன்னுடம் ஆடும் பூத கணங்கள் சூழ்ந்து வர பொல்லாத பன்றியின் பின்னால் நீண்ட பகல் நேரத்தில் கால் வருந்த காட்டில் நடந்து சென்ற வேடனே, மகேந்திரமலை மன்னனே என்று விம்மி விம்மி அழுகிறாள், அஞ்சுகிறாள். எல்லாம் அழிந்த பின்னும் தான் மட்டும் எஞ்சி நிற்பவனே என்கிறாள். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் பெற்ற தில்லை மூவாயிரவரான அந்தணர்கள் தம் சிவந்த கரங்களால் தொடும் நெறியாளனே என்கிறாள். நல்ல குணக்குன்றே என்று கூறி என் மகள் இறைவன் மேல் காதலினால் நைந்து போகிறாள்.

மகிழ்வழிக்கும் தில்லையம்பல கூத்தனை நினைத்து என் மகள் காட்டில் திரிகின்ற அறவழிக்கு மாறுபட்ட பன்றியைக் கொன்ற களிப்புமிக்க வேடனே நல்ல காளையே என்கிறாள். வானைத் தொடுகின்ற உயர்ந்த சிகரங்களை உடைய மகேந்திர மாமலையின் மேல் இருக்கும் மலைத்தேனே என்கிறாள். தெய்வ வாய்மொழியான வேதங்களை ஓதும் திருவருட்செல்வர்களான தில்லை மூவாயிரவர்களின் வழிபடு தெய்வமான தலைவனே என்கிறாள். நல்ல குணக்குன்றமே என்று கூறித் தவிக்கிறாள்.

நிலையான மகிழ்வளிக்கும் தில்லையம்பல கூத்தப்பிரானை குறித்து என் மகள் கோபத்தோடு ஓடிய பன்றியை துரத்திச் சென்று முன்னொரு நாளில் அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த அரசனே என்கிறாள். மான்கள் ஓடும் மலைப்புறங்களை உடைய மகேந்திர மலை மேல் வீற்றிருக்கும் பிறவிப்பிணிக்கு மருந்தே என்கிறாள். அடியார்கள் செல்லும் நன்னெறியே என்கிறாள். அந்த சன்மார்க்க நெறியில் நின்றவர்கள் நினைக்கின்ற நீதியோடு கூடிய வேதாந்தங்கள் காட்டும் நிலையான அடையாளமே என்கிறாள். குணங்களின் குன்றமே என்று கூறி கூறி காதலினால் நொந்து போகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பல கூத்தப் பெருமானை நினைத்து வாடும் என் மகள், செழிப்பான தென்றல் காற்று பிரியாத அன்றில் பறவை எட்டி பார்க்கும் இந்த சந்திரன், குளிர்மிக்க இரவு நேரம் அலைவீசும் கடல் ஆயர் குழல் ஓசை எருதுகளின் கழுத்து மணி ஓசை எனப்படும் இவை அனைத்தும் எழுந்து என்மேல் பகையிற்று என்னை வருத்தும் போது, அதனால் வாட்டமுறும் என்னை இறைவனாகிய நீயும் வருத்தலாமா என்கிறாள். கடலில் அழுந்தாமல் எழுந்து நிற்கும் மகேந்திர மலையில் உள்ள வானில் பறக்கும் பறவைகளின் தலைவனான கருடனுக்கு அருள் செய்த அரசனே என்கிறாள். தேவர்களின் ஒப்பற்ற இளந்தளிரே என்கிறாள். குணக்குன்றே என்று கூறி வாட்டமுறுகிறாள்.

மகிழ்வளிக்கும் தில்லையம்பலக் கூத்தனை எண்ணி என் மகள் வாடுகிறாள். வண்டுகள் முய்க்கும் கூந்தலை உடைய பார்வதிக்கு முன்னே மகேந்திர மலைச்சாரலில் கண்ட தேவர்கள் கவலையடையுமாறு காட்டுப்பன்றியின் பின்னால் கையில் வில்லேந்தி வேடகளோடும் விரைந்து செல்லும் நாய்களோடும் சென்று வளைத்துக் கொண்டவனே என்கிறாள். பழமையான மலரில் வாழும் நான்முகன், தக்கன், எச்சன், கதிரவன் ஆகியோருடைய தலைகள், பற்கள், பசிய கண்கள் முதலியவற்றை தக்கன் வேள்வியில் பறித்து கொண்டவனே என்கிறாள். குணங்களின் குன்றமே என்று கூறி கூறி வாடிப்போகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பலத்தில் ஆடும் பெருமானை நினைத்து என் மகள் கடுமையாக பறைகள் ஒலிக்க கடுமையும் வேகமும் மிக்க வில்லையும் அம்பையும் கவன் என்ற கருவியையும் கையிலேந்திக் கொண்டு புலித்தோல் உடுத்தி செருப்பும் சிறு கத்தியும் தரித்து பன்றியின் முன்னே காதுகளை துளைக்கும்படி குரல் எழுப்பி நடப்பவனே மகேந்திரமலை தலைவனே நாத தத்துவங்களின் முடிவான தலைவனே என்று வழிபடுபவர்களுக்கு நாதங்கடந்த பெரும்பதம் கொடுப்பவனே என்கிறாள். குணக்குன்றே என்று கூறி வாடுகிறாள்.

என் மகள் விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தனை நினைந்து இடவத்தின் வடிவம் எழுதப் பெற்ற வெற்றிக் கொடியை உடையவனே என்கிறாள். சிவபெருமானே எனக்கு பாதுகாப்பான துணைவனே என்கிறாள். பல விலங்குகளைக் கொண்ட மலைச்சாரலை உடைய மகேந்திர மலையில் வளரும் தலைவனே இங்கே வருவாய் என்கிறாள். மலர்களை ஏந்தி தில்லை மூவாயிரவர் போற்ற புகழ்மிக்க பொன்னம்பலம் பொலி உருமாறு நின்றாடும் தலைவனே என்கிறாள். குணக்குன்றமே என்று கூறி நைந்து போகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தப் பெருமானை எண்ணி வாடும் என் மகள், பயன் தரும் தினைப்புனங்களையும் மலைச்சுனையிலிருந்து விடும் அருவிகளையும் பெரிய கற்பாறைகளின் கீழ் உள்ள குகைகளில் வசிக்கும் சிங்கங்களையும் குங்கும மரச் சோலைகளையும் அழகான வேங்கை மரங்களையும் உடையதும் எல்லா பக்கங்களிலும் மலை மேகங்களால் சூழப்பெற்றதுமான மகேந்திர மாமலை மேல் இருக்கும் தேவதேவனே என்கிறாள். ஒளிமிக்க நீண்ட மணிமுடி தரித்த திருமால் பிரமன் இந்திரன் முதலாகிய தேவர்கள் யாவருக்கும் குருவாக விளங்குபவனே என்கிறாள். குணக்குன்றமே என்று கூறி வாடுகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தனை எண்ணி வாடும் என் மகள் திருநீறு அணியாத உருவத்தைத் தொடமாட்டேன் என்கிறாள். தன் உடம்பில் அழகான நெற்றியில் திருநீர் அணிந்து பெருமைமிக்க நீலகண்டத்தை உடைய சிவபெருமான் புகழை பேசிக்கொண்டு தன் வசம் இழந்து பெரிய தெருக்களின் வழியே திரிகிறாள். விரைந்தோடி வரும் அருவிகள் சூழ்ந்த மகேந்திர மலையில் மலைமகளான பார்வதிக்கு அருள் செய்த குருமூர்த்தி நீதானே என்கிறாள். குணப்பெருங்குன்றமே என்று கூறி கூறி வருந்துகிறாள்.

விளங்குகின்ற தில்லையம்பல கூத்தப் பெருமானை குறித்து என் மகள் எனக்கு மிகவும் நெருங்கிய உறவினனே என்கிறாள். உன்னை அல்லாமல் வேறு ஒன்றையும் உணரமாட்டேன் என்கிறாள். இறை உணர்வுகள் கலக்கப் பெற்று பல நன்மைகளை செய்யக்கூடிய திரு ஐந்தெழுத்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறாள். என் உடல் பிணியும் பிறவிப் பிணியும் தீர திருநேற்றை இட்டுக்கொள்ளும் பேறு பெற்றேன் என்கிறாள். சுற்றிலும் ஒளிவீசும் சோதிமயமான மகேந்திர மலையை வலம் வந்து மனத்தில் உள்ள அறியாமையிருளை போக்க உன்னை நினைக்காதார் நெஞ்சிலும் மலைபோல் நிற்பவனே என்கிறாள். குணக்குன்றமே என்று கூறி வாடுகிறாள்.

0: விளங்குகின்ற தில்லையம்பலக் கூத்தனை காதலித்து வருந்தும் என் மகள் அவனை எண்ணி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக மகிழ்ச்சியுற்று உலகத்தை சிவலோகமாக்கி வேதம் ஓதுவதில் மாறுபடாத தில்லை மூவாயிரவரான அந்தணர்களையும் அவர்களோடு ஒப்பிட முடியாத என்னையும் ஒரே விதமாக மகிழ்வோடு ஆட்கொள்ள வல்லவனே என்கிறாள். ஆறுகள் நிறைந்த சிகரங்கள் சூழ்ந்த மகேந்திர மலையில் வழிபாடு செய்யும் உன் அடியார்களின் பிழைகளை பொறுக்கும் பெருமானே, அதற்காகவே கருணைக் கடலான உமையவளை இடப்பாகத்தில் வைத்தவனே என்கிறாள். குணப்பெருங்குன்றமே என்று கூறி கூறி அவனுக்கே ஆளாகி நிற்கிறாள்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருநாவுக்கரசர் அருளியது பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், தாளம் ரூபகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திருக்கரையன்பு பதிகை எண் 16. பண் தக்கரா.

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம். ஏனாதிநாத நாயனா

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: முன்னி கடலை. தொடர்ச்சி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: உடையாள் என்று சொல்லும் பொழுதே தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் என்று சொல்லிவிட்டார். ஆகவே உமையன்னையை சொல்லும் போதெல்லாம் உமையன்னை சுவாமியின் இடப்பாகத்திலே இருக்கின்றார். ஆகவே அங்க சுவாமியும் சேர்த்துதான் அங்க நாம கொள்ள வேண்டும். அதை வந்து அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கோயில் மூத்த திருப்பதிகத்திலே அடிக்கடி நான் கூறி வருகின்றேன், இப்போ உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீரத்தையும் வாடியிருக்கின்றார்கள். ஆகையினால சுவாமியை விட்டுவிட்டு அம்பாளை மட்டும் தனியா வழிபடுறதோ, அம்பாளை விட்டுவிட்டு சுவாமியை மட்டும் தனியா வழிபடுறதோ, அது சைவ சித்தாந்த வழிபாடு அல்ல. அதுதான் அப்பர் பெருமான் திருவாக்களையும் பார்த்தோம். வளர்மதி கண்ணியினானை வார்குளலாளோடும் பாடி என்று சொன்னது போல இணைத்தேதான் பாடுவோம். அதுதான் அங்க முக்கியம். ஆகவே முகிலானது நீர் உண்டு கார்முகிலாக விளங்குவது, சக்தியானது அருள் சூழ் கொண்ட நிலை என்று சொல்வார்கள். ஆக சக்தி நிபாதம் என்று சொல்வார்கள் அல்லவா. நிபாதம் என்பது வீழ்ச்சி, திருவருளின் வீழ்ச்சி, அதைத்தான் சத்தியநிபாதம் என்பார்கள். ஆகவே எங்கோமான அன்பர்க்கு அவள் முன்னி சுரக்கும் இன்னருள் என்பது எங்கோமான அன்பர்களிடத்திலே அவள் திரோதன சக்தியாக விளங்காமல், யார் உமையன்னையார், திரோதன சக்தியாக விளங்காமல் அருட்சக்தியாக இல்லையா முற்பட்டு, அதை தான் அவள் முன் முன்னி என்றார். பாடலை வருது பாருங்க, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே. முன் சுரக்கும்னு வருது, அந்த முன்ன வந்து முன்னி என்பதற்கு முன்னால சேர்த்துக்கணும். நான்காம் அடியில முன்னின்னு தொடங்குது இல்லையா, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளேன்னு வருது. அந்த முன் என்பதை வந்து முன்னிக்கும் முன்னதாக வைத்துக் கொள்ள வேண்டும். முன் முன்னி என்று அங்கே நாம வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். முன் முன்னி என்றால் முற்பட திருவுளம் கொண்டு, முற்பட திருவுளம் கொண்டு என்று எழுதியிருக்கின்றார் என்றால் அதில் ஒரு சித்தாந்த விளக்கத்தை நாம் வித்து உணர வேண்டும். அதாவது பிற்பட விளங்குதல் முற்பட விளங்குதல் இரு நிலைகள் சக்தி கொண்டு. ஆன்மாவை முன்னிறுத்தி தான் திரோதாயியாக மறைந்து கொண்டு அந்த ஆன்மாவின் குணவழி விட்டு படிப்படியாக அந்த ஆன்மாவை திருத்துதல், அதான் பேதித்து நம்மை வளர்த்தல் என்பது. வளர்ந்து அந்த பக்குவ முதிர்ச்சி ஏற்பட்ட பிறகு அந்த ஆன்மாவை எடுக்கணும், பிறவி கடலிருந்து எடுக்கணும். வளர்த்து எடுத்த பைவழின்னு சொன்னார் இல்லையா. அப்போ எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படி மறைந்து இல்லாமல் அந்த சக்தி வெளிப்படும். வெளிப்பட்டு அந்த திரோதான நிலையிலிருந்து நீங்கி அருட்சக்தி என்ற நிலைக்கு அது வரும். முற்சினமருவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினிபாதம் திகழும் அன்றே என்று சிவபிரகாசத்தில் படித்தோம் அல்லவா. இறைவனை ஒப்பு மலவரி பாகம் இந்த நிலைகள் ஒரு ஆன்மாவுக்கு வந்துவிட்டால் இல்லையா, அப்போ அந்த ஆன்மாவிடம் அந்த சிவசக்தியானது மறைப்பாற்றலாக விளங்காது. அந்த ஆன்மா உணரும்படி அது அந்த ஆன்மாவிடத்திலே முற்பட்டு விளங்கும். அதான் அருட்சக்தியாக விளங்குதல். அதைத்தான் முன்னி சுரக்கும் என்றார். முன் என்பது முற்பட முன்னி திருவுளம் கொண்டு சுரந்தருளும் என்பது அந்த சத்தினி பாதமாகிய அருள் வீழ்ச்சியே இங்கே குறிப்பிடுகின்றது. இறைவனுடைய அடியார்கள் இறைவனை ஒப்பு சிவபுண்ணியம் செய்வார்கள். இறைவனுடைய அடியார்கள் சிவபுண்ணியம் செய்வதனாலே அவர்களுக்கு இருவினை ஒப்பு ஏற்படும். இருவினை ஒப்பு அதாவது இன்ப துன்பங்களிலே சம நோக்கு வந்துவிடும். இரண்டுமே பந்தம்தான் என்று அவர்கள் கருதி அவற்றை ஒப்ப நோக்கி அவற்றிலே பற்றை விட்டு விடுவார்கள். சிவபுண்ணியத்தை மேன்மேலும் செய்வதில் தான் அவருடைய பற்று முழுக்க இருக்கும். அப்போ ஆணவ மலமானது சக்தி நன்கு கெட்டு தேய்ந்து விடும். அது மலபரிபாகங்கிற நிலை. ஏன்னா அது மேலும் மேலும் ஆணவ சக்தி கெடுவதற்கு ஏற்ற சூழல் ஏற்படும். இருவினை ஒப்பு வந்துட்டாலே அதாவது அடியார் இணக்கம் நிறைய ஏற்படும். நிறைய சிவநேய செய்திகளை செவிமடுப்பார்கள். திருக்கோயில் வழிபாடுகள் தல யாத்திரைகள்லாம் நிறைய கைகூடும். ஞானாசிரியருடைய தரிசனம் கைகூடும். இப்படி இருவினை ஒப்பு வந்துட்டாலே அந்த மலச்சக்தி கெடுவதற்கு ஏற்ற சந்தர்ப்ப சூழல்கள் எல்லாம் கூடி வரும். அப்போ அது மலபரிபாகம் உண்டாகும். மலத்தினுடைய சக்தி கெடுதல் என்பது உண்டாகும். உண்டாயிட்டா அதுக்கப்புறம் அதுவரை மறைந்து இருந்த அந்த திரோதன சக்தியாக இருந்த அம்மை வந்து முற்பட்டு விளங்கி அருள் பொழிவாக அந்த ஆன்மாவை ஆட்கொள்வார். அந்த அருள் பொழிவு இருவினை ஒப்பு மலபரிவாக வந்த அடியார்களுக்கு எப்படி உமையன்னையார் அருட்சக்தியாக வெளிப்பட்டு இந்த அருளை பொழிகின்றாரோ அதுபோல மேகமே நீ பொழிவாயாக என்று எவ்வளவு அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கின்றார் என்று நாம எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இங்கு உவமையில பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்களை சொல்கின்றார். உமையன்னையின் நிறத்தை பெற்று நீ விளங்க வேண்டும் என்று சொல்லும்போது உமையன்னையை உடையாள் என்ற சொல்லால் குறிப்பிட்டார். உடையாள் என்ன திகழ்ந்து. அடுத்த தொடர்ல உமையன்னையாரின் சிற்றிடையை போல மின்னலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி. அங்க ஆளுடையாள்னு முதல்ல உடையாள்னு சொன்னார், அடுத்து ஆளுடையாள்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய திருவடி சிலம்பு ஒழிப்பது போல நீ இடி ஒளியை ஏற்படுத்த வேண்டும். அந்த இடத்துல சொல்லும்போது எம் பிராட்டி என்று சொன்னார். எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பினீங்களா. அதுக்கப்புறம் திருப்புருவம் என்ன சிலை குலவிட்டார். எம்பிராட்டி என்பதை திருப்புருவத்து கூட சேர்த்துக்கணும். எம்பிராட்டி திருப்புருவம் என்ன காணவில்லை ஏற்படுத்தி இல்லையா மூன்று. அதுக்கப்புறம் தண்ணீர் பிரிவிழா நந்தம்மை ஆளுடையாள், நந்தம்மை ஆளுடையாள். அதுக்கப்புறம் உடையாள் எம்மை ஆளுடையாள் எம்பிராட்டி நந்தம்மை ஆளுடையாள் போது அது எம்மை ஆளுடையாள் அதே திருநாமம் தான். அப்ப மூன்று வகையான திருநாமங்கள் இங்கே இருக்கின்றன. என்னன்னா உடையாள் என்றும் எம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் முறையே மூன்று திருநாமங்களை வாதவுரடிகள் குறிப்பிட்டு பாடி அருளியுள்ளார்கள். இதனுடைய உட்கருத்து என்ன என்பதை அருமையாக உரையாசிரியர் விளக்குகின்றார். உடையாள் என்று சொல்லும் பொழுது எல்லா உயிர்களையும் தனக்கு உடமையாக கொண்டவள். அது மாதிரி எல்லா உலகங்களும் 224 புவன தொகுதிகள் எல்லாம் படைப்புக்கு முன்னால முதல் காரண மாயையில தான் அடங்கி கிடக்கின்றன அவ்வளவு. ஆகவே அந்த மாயையும் அதில் அடங்கி கிடக்கின்ற மாயா காரியங்களையும் தனது உடமையாகவும் உயிர்களே அடிமையாகவும் உடையவள். உடமையே ரெண்டு வகையாக சொல்லுவார்கள். அறிவு பொருள் உடமையா இருந்தால் அது அடிமை என்பார்கள். அடிமையினாலே நம்ம உலகியல் நினைச்சிடக்கூடாது. ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு கிடக்குதுன்னா தனக்குன்னு எந்த விருப்பமும் இல்லாம முதலாளி விருப்பம் என்னவோ அதை மட்டும் நிறைவேற்றிக்கிட்டு அப்படி விரக்தியில கிடக்கிறது. அந்த மாதிரி அடிமை இல்லை. என்னன்னா தனக்கு எல்லா வகையிலும் யார் நன்மை செய்யறானோ அவனுடைய கருணையை உணர்ந்து அந்த கருணைக்கு அடங்கி இருத்தல், அவ்வளவுதான் இங்க அடிமையா இருத்தல், வேற ஒன்றும் இல்லை. இதுல எந்த தாழ்வும் கிடையாது. அதான் வந்து ஆங்கிலேயரை சார்ந்து வாழ்கின்ற அடிமை வாழ்வை எதிர்த்து பாடிய பாரதியார் அவர்கள் என்ன சொல்வார் என்றால், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் என்று சொன்னவர் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் என்று பாடியிருக்கின்றார். பரிபூரணனுக்கு அடிமை செய்தல் என்பது அது தாழ்வல்ல. ஏதோ இந்த அடிமைத்தனம் கூடாதுங்கிறதுனால ஆன்மீகத்தில் சொல்ற அடிமைத்தனத்தையும் இதை மாதிரி நினைச்சிடாதீங்கன்னு சொல்லி அப்பவே அவர் எச்சரிக்கையா பாடியிருக்கிறார். பரிபூரணனுக்கு அடிமை செய்துதான் வாழணும் அப்படின்னு சொல்லி. அதை மாதிரி எல்லா உயிர்களும் அவளுக்கு அடிமை, உலகங்கள்லாம் அவளுக்கு உடைமை இல்லையா. ஆகவே உயிர்களுக்கு மூன்று நிலைகள், கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலையிலே எல்லா உயிர்களையும் தனக்கு அடிமையாக உடையவள் என்பது பற்றி உடையாள். அதுக்கப்புறம் எம்மை ஆளுடையாள் என்றால் இந்த உயிர்கள் சகல நிலைக்கு வரணும். ஆளாதல் என்றால் அடியாராக ஆதல். எப்போ உயிர்கள் அடியாராகும்? கேவல நிலையிலே இருந்துகிட்டு இருந்தா இந்த உயிர்கள் சிவபெருமானுக்கு அடியாராகுமா சிந்தித்து பார்க்கணும். உயிர்களின் அறிவும் விளங்காது, இச்சையும் விளங்காது, செயலும் விளங்காது. இப்படி இருந்துட்டு இருந்தா உயிர்கள் எப்படி அடியாராகும்? அதுகளுக்கு பிறவியை கொடுத்து இல்லையா அது வினைகளை செய்வதற்கான சூழல்களை உருவாக்கி வினையை செய்ய வைத்து அதற்கு பலனை ஊட்டி பக்குவப்படுத்தி படிமுறையில் அந்த உயிர்களை வளர்த்து தான் அடியார்கள் ஆகணும். இப்போ உயிர்கள் அடியார்களாக வரணும்னா சகல நிலைக்கு அந்த உயிர்கள் வந்தாகணும். ஆகவே எம்மை ஆளுடையாள்னு சொன்னது சகல நிலையிலே உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய இயல்புடையவள். உயிர்களை படிப்படியாக பேதித்து நம்மை வளர்த்துன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பிறவிகளிலும் போகங்களிலும் உயிர்களை செலுத்தி படிமுறையில் பக்குவப்படுத்தி தன் அடியாராக கொண்டு ஆட்கொள்பவள். ஆகவே உடையாள் என்பது கேவல நிலையிலே உயிர்கள் இருக்கும் பொழுது எல்லா உயிர்களையும் தனக்கு உடையவர்களாக உடையவள் என்ற பொருளிலே உடையாள்னு வந்தது. எம்மை ஆளுடையாள் என்பது உயிர்களை சகல நிலையில் வைத்து பிறவிகளில் வைத்து வளர்த்து பக்குவப்படுத்தி தனக்கு அடியாராக ஆக்கி ஆளும் தன்மை உடையவள். அதான் எம்மை ஆளுடையாள். அப்புறம் எம் பிராட்டி என்பது எம் தலைவி. உயிர்கள் அந்த அடிமை திறத்திலே அதனுடைய உன்னதமான ஒரு நிலைக்கு வந்துவிட்டால் அவர் அந்த உயிர்கள் சகல நிலையை கடந்து விடும். கடந்த சுத்த நிலைக்கு வந்து எம்பிராட்டி அதாவது இறைவி தான் நம்முடைய தலைவி, உமையன்னையர் தான் நம்முடைய தலைவி, சிவபெருமான் தான் தலைவர் என்ற தெளிவை பெற்றுவிடும். அந்த தெளிவோடு, அந்த தெளிவுணர்ச்சியோடு, சுத்த நிலைக்கு வந்த தெளிவுணர்ச்சியோடு எம் தலைவி என்று சொல்லக்கூடிய முறையிலே எம் பிராட்டி என்று அருளியுள்ளார். ஆகவே உடையாள் என்பது உடையாள், எம்மை ஆளுடையாள், எம்பிராட்டி என்பதன் மூலம் உயிர்களுடைய கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலைகளிலே உமையன்னை விளங்கக்கூடிய முறைமையினை இங்கே வாத உரடிகள் தெரிவித்து அள்ளியுள்ளார் என்று உரையாசிரியர் அவர்கள் அற்புதமாக விளக்குகின்றார். உயிர்கள் இந்த மூன்று நிலைகளிலுமே இருந்து, மூன்று நிலைகளும் உயிர்களுக்கு உண்டு என்பதை சித்தியார்ல கேவல சகலம், கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன். கேவலம் தன் உண்மை மெய்ப்பொறிகள் எல்லாம் காவலன் கொடுத்த போது சகலனாம், மலங்கள் எல்லாம் ஓவின போது சுத்தம் உடையன் உற்பவம் துடைத்தே. ஒரு பாடல்லையே ஆன்மாக்களுக்கு மூன்று அவத்தை உண்டு என்றும், அந்த ஒவ்வொரு அவத்தையும் எப்படிப்பட்டது என்றும் ஒரு பாடலுக்குள்ளேயே எப்படி தொகுத்து அருமையா சொல்லியிருக்கின்றார் பாருங்கள் நம்ம அருணந்தி சிவாச்சாரியார். அதுக்கு இதோட விடல, அதுக்கப்புறம் கேவலாவத்தை பத்தி மட்டுமே தனியா ஒரு பாடல், சகலாவத்தை பற்றி இன்னொரு பாடல், சுத்தாவத்தை பற்றி இன்னொரு பாடல், தனித்தனியாகவும் சொல்லியிருக்கின்றார், ஒரே பாடலுக்குள் தொகுத்தும் சொல்லியிருக்கின்றார். முதல்ல தொகுத்து சொல்லிட்டு அப்புறம் வகுத்து சொல்றார். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் இதெல்லாம் நமக்கு தமிழ் மொழியில கிடைத்திருப்பது வந்து இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான். கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன். எல்லா உயிர்களுக்கும் முத்தி கிடைக்குமா என்று சிலர் வினா எழுப்புகின்றார்கள், அப்படி சொல்ல முடியாது என்று சிலர் சொல்கின்றார்கள். இங்க சித்தியார் பிரமாணம் பாருங்க, கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் என்று எல்லா ஆன்மாவுக்கும் பொருந்தும்படியாக ஆன்மா மேவுவன் தான் சொல்லியிருக்கிறார். சில ஆன்மாக்கள் மேவும்னா சொல்லியிருக்கார் இல்லையே இல்லையா? ஆகையினாலே சுத்தம்னா என்னப்ப, சுத்தம்ங்கிற மூன்றாவது அவத்தை முத்தி தானே இல்லையா? முத்திக்கு வந்தாச்சுன்னு தானே அர்த்தம். ஆகையினாலே கேவலம் சகலம் சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் என்று சொன்ன ஆசிரியர் அதற்கு பிறகு ஒவ்வொரு பாடலிலே வகுத்து கூறுகின்றார். அதிலே சிவஞான சுவாமிகள் உரை பகுதியினை தாங்கள் அவசியம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஒரு பாடல்ல கேவலாவத்தை பற்றி சொல்கிறார், அடுத்த பாடல்ல சகலாவத்தை பற்றி சொல்கிறார், அடுத்த பாடல்ல சுத்தாவத்தை பற்றி சொல்கின்றார் இல்லையா? அறிவிலன் அமூர்த்தன் நித்தன் என்று தொடங்கக்கூடிய பாடல் கேவலாவத்தை பற்றி சொல்வது, உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல் என்று தொடங்கக்கூடிய பாடல் அடுத்த பாடல் சகலாவத்தை பற்றி சொல்வது, இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சத்திதோய என்று தொடங்கும் பாடல் சுத்தாவத்தை பற்றி சொல்லக்கூடியது. மூன்று பாடல்களுக்கும் சிவஞான சுவாமிகள் சொல்லியுள்ள உரையினை நம்ம பார்த்தால் நமக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்படும். அவ்வளவு அற்புதமான உரை. என்ன அப்படின்னு சொன்னா, கேவலாவத்தையில் இருந்த நிலைமைக்கு நேர்மாறான நிலைமைகளிலே சகலாவத்தையிலே உயிர் இருந்து வருகின்றது, சகலாவத்தையில் இருந்த நிலைமைக்கு நேர்மாறாக சுத்தாவத்தில் இருந்து வருகின்றது. கேவலாவத்தையும் சகலாவத்தையும் நேர்மாறானவை, சகலாவத்தையும் சுத்தாவத்தையும் நேர்மாறானவை. அப்ப கேவலமும் சுத்தமும் ஒரே மாதிரியா இருக்குமா? இதுவும் கேவலமும் சகலத்துக்கு நேர்மாறானதுன்னு சொல்றாங்க, சுத்தமும் சகலத்துக்கு நேர்மாறானு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் கேவலமும் சுத்தமும் வேறு வேறு தான், ஒத்த தன்மை உடையன அல்ல, வேறு வேறு தன்மை உடையனதான், ஆனாலும் ரெண்டும் சகல நிலைக்கு மாறாக இருக்கின்றன. அப்படி ஒரு விஷயத்தை ரொம்ப அற்புதமாக, சுத்த நிலை வந்து சகல நிலைக்கு மாறானதாக தான் இருக்கிறது, ஆனால் கேவல நிலை போன்றதல்ல, கேவல நிலை போன்றதல்ல, அதனினும் அது எந்த விதத்தில் உயர்ந்து விளங்குகின்றது என்பதெல்லாம் அந்த உரையை படிக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு, சகலாவத்தைக்கு உரை சொல்லும் போது கேவலாவத்தை பாடலோடு ஒப்பிட்டு, அதில் இப்படி இருக்கும் சொன்னார் இல்லையா, அப்படி இருக்கும் சொன்னார் இல்லையா, அதுக்கு மாறாக சகல நிலையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியே சொல்லிட்டு வருவார். இப்படி எப்படி சகலநிலையில் இருந்தது இல்லையா, அந்த அந்த நிலைகள்லாம் சுத்தாவத்தையில் என்னென்ன காரணங்களால் நீங்கும், என்னென்ன காரணங்களால் சகலாவத்தையில் இருந்த குறைபாடுகள்லாம் நீங்கி நீங்கி இந்த ஆன்மா சுத்தாவத்தையில் முன்னேறும். ரொம்ப அருமையான உரைப்பகுதி. அந்த மூன்று திருப்பாடல்களை சுவாமிகளின் உரையோடு அவசியம் எல்லாரும் பார்க்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் நமக்காக சுவாமிகள் எழுதி வைத்த பொக்கிஷம். அதெல்லாம் அதை பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த சுத்தாவத்திக்கு முன்னேறுவதற்கு ஒரு தாகம் நிறைய ஏற்படும். இதில் எவ்வளவு அருமையாக விளக்கியிருக்கார் பாருங்க, உடையாழ்கும் போது எல்லாத்தையும் தன் உடமையாக கொண்டவர்க்கு அனாதி கேவல நிலையிலேயே உயிர் உலகங்கள்லாம் அவளுக்கு உடைமை, ஆகவே உடையாள். அதுக்கப்புறம் எம்மை ஆளுடையாள்னு சொல்லும் போது சகல நிலையில உயிர்கள் வினைப்போகத்தை நுகர்ந்து நுகர்ந்து பக்குவப்பட்டு தான் பெருமானுக்கு ஆளாகும் இல்லையா, அடிமையாகும். அப்போ ஆளுடையாளுங்கும் போது உயிர்களை அடியாராக பக்குவப்படுத்தக்கூடிய சகல நிலை குறிக்கப்படுகிறது. எம் பிராட்டின்னு சொல்லும் போது அவள் தான் நமக்கு தலைவி அப்படிங்கிற தெளிவு வந்த நிலை, அது சுத்த நிலை. இந்த மூன்று அவத்தைகளையும் ரொம்ப அருமையாக தாய்மான சுவாமிகள், ஏன்னா அவர்கள் சித்தியார் உபதேசம் பெற்றவர்கள். தாய்மான சுவாமியில நம்ம சித்தாந்த நிதி தவிர வேற எந்த நிதி கொண்டு நம்ம பார்க்க முடியாது, பார்த்தா தெளிவு இருக்காது, ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். வீறு சிவஞான சித்தி நெறி மௌனோபதேச குருவே என்று நம்முடைய குருவை போற்றுகின்றார். சிவஞான சித்தியாரை மௌனோபதேசமாக உணர்த்தினார். எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க. ஆகையினாலே அங்கே ஆச்சாரிய வணக்கம் பாடியிருக்கின்றார், என்னாலோ கண்ணி என்ற கண்ணியில. நம்முடைய சமயாச்சாரியரையும் சந்தானாச்சாரியரும் தான் போற்றி பாடியிருக்கின்றார். வேறு எந்த ஆச்சாரியனும் போற்றி பாடவில்லை. அதில் சிவஞான சித்தியாரை முக்கியமாக இவர் உபதேசமாக பெற்றவர் தாய்மான சுவாமிகள் என்பதை அருளந்தி சிவாச்சாரியரை போற்றும் பொழுது சொல்லியிருக்கின்றார். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகள் தான் பணிவது என்னாலோ என்று பாடியிருக்கின்றார். அதாவது ஆசிரிய விருத்தம் என்ற பாவகையிலே அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியார் பாடல்களை இயற்றி வழங்கியுள்ளார். ஆகவே பாதி விருத்தம் என்றால் சித்தியாரில் உள்ள ஒரு பாடல், ஒரு ஆசிரிய விருத்த பாடல்ல பாதி பாடல், அதான் பாதி விருத்தம். இங்க பாதி விருத்தம் என்பதில் விருத்தம் என்பது ஆசிரிய விருத்தத்தை குறிக்கிறது. அந்த பாதி விருத்தத்தின் பொருளை உணர்ந்து விட்டால் என்ன, அது பார் விருத்தமாகி விடுகிறது. பார் என்பது உலகம், உலகம் விருத்தமாகி விடுகிறது. அந்த இடத்துல விருத்தம் என்பது பயனற்றதுன்னு பொருள்படும். பாதி விருத்தம் என்பது என்னன்னா பாதி பாடல், ஆசிரிய விருத்தம் செய்யுளையிலே அமைந்த பாடலை குறிக்கிறது அது. சித்தியாரினே ஒரு பாடல் முழு பாடல் அல்ல, பாதி பாடல், அது ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்கின்றது. சித்தியாரில் நிறைய வாரி வழங்கியிருக்கின்றார் அருளந்தி சிவம். இப்போ சொன்னோம் இல்லையா, கேவலாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், சகலாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், சுத்தாவத்தை சொல்றதுக்கு ஒரு பாடல், நால்வகை வாக்குகளா, வைகரி, அப்புறம் பைசந்தி, மத்திமை, வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை, அதான வரிசை. வைகரி, மத்திமை, பைசந்தி, சூக்குமை. வைகரி வாக்கை சொல்றதுக்கு ஒரு பாடல், மத்திமை வாக்கை பற்றி சொல்றதுக்கு ஒரு பாடல், பைசந்திக்கு ஒரு பாடல், சூக்குமைக்கு ஒரு பாடல். அது மாதிரி சரியை என்னது, சரியைனா என்ன, அதுக்கு என்ன பயன், அது சொல்றதுக்கு தனிப்பாடல். கிரியைனா என்ன சொல்றது தனிப்பாடல், யோகம் பற்றி விளக்குவதுக்கு தனிப்பாடல், ஞானத்தை பற்றி விளக்க தனிப்பாடல். ஞானத்திலையுமே கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், விட்டை, இந்த மூணு நாளுக்கும் தனித்தனி பாடல்கள். அதில் தெளிதலை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆசிரிய விருத்தத்தை தான் அங்கே தாய்மான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். தெளிதல் ஞானத்தை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரிய விருத்தம் இருக்கின்றதே, அது முழுமையாக அல்ல, அதனுடைய முதல் பாதியை கேட்டாலே இந்த உலகம் பயனற்றது என்ற தெளிவு வந்து விடுமா. அந்த அனுபவத்தை தாய்மான சுவாமிகள் பெற்றிருக்கின்றார். அருளந்தி சிவாச்சாரியருடைய திருவாக்கிலே விளைந்த தெளிதல் ஞானத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஆசிரிய விருத்தத்திலே பாதி அளவு கேட்ட மாத்திரத்திலேயே இவ்வுலகம் பயனற்றது என்ற ஒரு பூரணமான ஞானம் தாய்மான சுவாமியிடம் விளைந்து விட்டது. ஆகவே அருளந்தி சிவாச்சாரியர் அவர் நினைக்கும் போது அந்த திருப்பாடலின் அந்த முற்பாதி தான் அவருக்கு நினைவு கூறுகின்றது. அதான் பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடிகள் தான் பணிவதென்னாலோன்னு பாடினார். நம்முடைய குருவை சொல்லும் போது வீறு சிவஞான சித்தினரி மௌனோபதேச குருவே, வீறு கொண்ட சிவஞான சித்தி என்று சொல்லி அந்த சாத்திரத்தை அப்படி புகழ்ந்திருக்கின்றார். இது போல மெய்கண்டாரை சொல்லும் போது பொய்கண்டார் காணா புனிதவனும் அத்துவித மெய்கண்ட நாதனருள் மேவும் நாள் என்னாலோ என்று பாடுகின்றார். ஆகவே தம்முடைய கொள்கையான சுத்தாத்துவித சைவ சித்தாந்த கொள்கை என்பதை மிக தெளிதாக உணர்த்தி சைவ சமயமே சமயம், பொய் வந்துள்ளலும் சமயநெறி புகுத வேண்டா என்றும் தெளிவாக பாடியுள்ளார்கள். ஆகையினாலே அந்த தாய்மான சுவாமிகள் கேவலம் சகலம் சுத்த சொத்தம் என்ற மூன்று அவத்தைகளிலும் தன்னை வைத்து தம்மைனா உயிர் இனத்தையும் சேர்த்துக் கொள்கின்றார். உயிர் வர்க்கமாகிய எம்மை என்று தம்மையும் உட்படுத்தி உயிர் வர்க்கமாகிய எம்மை எப்படியெல்லாம் இந்த சிவம் வளர்த்து வந்தது, எந்த நிலையில் இருந்த எம்மை எப்படி எடுத்து எடுத்து பேதித்து எப்படி வளர்த்து எடுத்தது என்பதை அருமையாக பாடியிருக்கின்றார். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல், அறிவு வளர்ச்சியும் அந்த குழந்தைக்கு வரல, என்ன கண்ணை திறந்தும் பார்க்க முடியல, இப்படிப்பட்ட நிலைதான் ஆணவ மறைப்புல முழுமையாக கிடக்கின்ற அந்த கேவல நிலை, உயிர்களின் கேவல நிலை. காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் அதாவது இந்த உலகத்துல விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பெயரிட்டு, என்னன்னா உடம்பு, அது என்ன உடம்பு, ஆண் உடம்பா பெண் உடம்பா, அதற்கேற்ப ஒரு பேர் இல்லையா, அந்த உடல் பந்தப்படுத்துவது. எனவே அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பெயரிட்டு மெய்யென பேசு பால் பொய்யுடல் பிளக்க வினை அமுதம் ஊட்டி இல்லையா, இந்த உடல் சார்பு மேலும் மேலும் வேண்டும்ங்கிற மாதிரி வினைப்போகங்களாகிய உணவினை ஊட்டி பெரிய புவனத்தினிடையே போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு, இந்த பெரிய உலகத்துல பிறந்தும் இறந்தும் வரும்படியான ஒரு விளையாட்டிலே செலுத்தி ஏறிட்ட தன் சுருதி மொழிதப்பில் நமனை விட்டு இடருற உருக்கி வினைக்கு ஏற்ப போகங்கள் தண்டங்கள் எல்லாம் கொடுத்து இடர் தீர்த்து அப்புறம் பக்குவப்படுத்தி துன்பத்தை தீர்த்து இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின், இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே, ஏன்னா அம்மையின் மூலமாகத்தான் இப்படி உயிர்களை பேதித்து வளர்த்து எடுத்து வருகின்றார் பெருமான். அதனால் இந்த கேவல நிலை சகல நிலை சுத்த நிலையில வைத்து உயிர்களை வளர்த்து வருவது அம்மையின் செயலாக இங்கே தாய்மான சுவாமிகளும் பாடியிருக்கின்றார் பாருங்கள். அதனாலதான் கேவல நிலையிலே உயிர்களுக்கு உடையாளாக இருப்பவள் சகல நிலையிலே எம்மை ஆளுடையாள் என்ற முறையிலே, உயிர்களை அடியார்களாக ஆக்கும் முறையிலே இருக்கின்றார் உமையன்னையார். சுத்த நிலையிலே அவர்கள் தலைவி என்று உணர்ந்து போற்றக்கூடிய வகையிலே எம்பிராட்டியாக இருக்கின்றார். ஆக உலகன்னை மூ வாயிலாக இந்த செயலை செய்கின்றார் பெருமான். அதான் சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று பாடியிருக்கின்றார். இந்த பாடலை முழுக்க ஒத்து அம்மையனுடைய செயலாகவே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகளும் செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகத்திலே பாடியுள்ளார். இந்த மூன்று அவத்தைகளிலும் வைத்து உயிரை வளர்த்து ஆட்கொள்ளக்கூடிய பாங்கு என்னவென்றார், செம்புறு களிம்பன அனாதிமலம் மூழ்கி இருள் சேரும் அலர்விழி என்னவே தெளிவற்ற கேவலத்து அசைவற்று இருந்து மலசேட்டையால் குளவி குருடர் தம்பினியினால் உற்ற பால்கோலை நோக்க அவை தமை அளிப்பாரென்ன நான் சார்கண்ம மாயையை விரும்ப நீ தந்திட சகலனாய். கேவலனிலிருந்து சகலநிலைக்கு வந்தாச்சு. சகலனாய் சகலனாய் வந்ததுனால என்ன நடக்குது, சுழல் கரங்கு பம்பரமதன்ன நீள் பிறவி சுழிக்குளே பட்டுழல் பெரும்பாவியேன். இப்படி கரங்கு போலவும் என்ன பம்பரம் போலவும் பிறப்பிறப்பில் சுழன்று வருகின்றேன் இல்லையா பெரும்பாவியேன். நான் சுத்தாவத்திக்கு போவது என்னால் கேட்கின்றார். அதுக்கு மலங்கள்லாம் நீங்கடுமே, பாழான மலமற்று வினையற்று மாயையின் பற்று விட்டு என்னை அறிந்து உன் அம்பொன் அடி நீழல் சேர்ந்து நான் அதுவாயிருக்க அருவாயிருப்பதென்றோ என்று அருமையாக கேட்பார். அருள்ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அண்மையில் உள்ள செப்பறை பதியிலே விளங்கக்கூடிய ராசவல்லிபுரம் பகுதியை சார்ந்த செப்பறையிலே விளங்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி பெருமாட்டி மீது ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அம்மையின் செய்தியில் வைத்து பாடியுள்ளார். ஆகவே எம்பெருமான் தம்முடைய சக்தியின் மூலமாக, தம்மை விட்டு நீங்காத தம் சக்தியின் மூலமாகத்தான் உயிர்களை கேவல நிலையிலும் காத்தொழுகின்றார், சகல நிலையிலும் வைத்து காத்தொழுகின்றார். சுத்த நிலைக்கும் உயர்த்தி பரமானந்த பேரின்பத்தை பரமானந்தமாகிய அந்த வீட்டின்பத்தையும் அருள்கின்றார். ஆகையினாலே அந்த நிலைக்கு ஏற்ப உமையன்னையை உடையாள் என்றும் எந்தம்மை ஆளுடையாள் என்றும் எம்பிராட்டி என்றும் அருமையாக சொல்லியிருக்கின்ற இந்த பாங்கினை நம்முடைய சிவகோமின் ஐயா அவர்கள் விளக்குவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன்னிசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.
4: திருஞான சம்பந்தர் அருளிச் செய்த திரு கேதீச்சரம் பதிகம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: சிவாயனம் ஷைவம் டாட் ஆகி அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்:
2: ஒற்றுமை சேர்வது.
1: பாடியவர்:
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த நத்தராக பண்ணிலை அமைந்த 5வது திருப்பதிகம் திரு கச்சி மேற்றலி. பண் வரிசையில் 21வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 12வது திருப்பதிகம் திருச்சாழல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனுடைய காருண்யத்தை விளம்புகின்ற இப்பதிகம் ஊமை பெண்ணை பேச வைத்த அற்புத திருப்பதிகம் மோகையை மொழிவித்த முன்னவனார் மணிவாசகநாயனார் திருவாய் மலர்ந்தருளிய சிறப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. இப்பதிகத்திற்குரிய ராகம் ஆரபி ராகத்தில் இப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அரிச்சனை வயலுள் என்ன இருக்கின்றது, என்ன விதை கொண்டாந்து போடுவாங்க சாமி அப்படின்னாரு. அன்பு வித்திட்டு அன்பையே விதையா போடுவாங்களாம். அப்ப அரிச்சனைங்கிற வயல்ல அன்புங்கிற விதைய போட்டு அது மாதிரி விவசாயம் செய்கின்ற தொண்டர்கள் இருக்காங்களே, அந்த தொண்டர்களுக்கு எங்க பெருமான் மழையா பொழியறாராம், மேகமா பொழியறார் பாத்தீங்களா. இதெல்லாம் சிவகாசின்னா கேள்விக்கு வரும் என்ற அர்த்தம் போச்சு. தொண்டர் உழவர் ஆரத்தந்த அண்டர்த்த அரும்பரல் மேகம் இப்பகுதியை விளக்குக, 30 வரி விளக்குகன்னு இப்பகுதியை விளக்குக அப்படின்னு சொன்னா அசல் பக்கா யூனிவர்சிட்டி கேள்விதான். அப்போ அரிச்சனைங்கிற வயல்ல அன்புங்கிற விதையை போட்டு தொண்டர்கள் என்று சொல்லுகின்ற உழவர்களுக்கு இந்த பெருமானாகிய மேகம் மழை பொழிந்தது. இங்கேயே பாத்தீங்களா 4 வரியில. அப்ப எது வயல், எது விதை, யார் உழவர், எந்த மேகம், ஆண்டவனாகிய மேகம். சரி, இந்த மாதிரி மழை பெய்யும் போது உலகத்தில் என்னென்ன நடக்கிறது அதை முன்னால இருந்து வர. இப்ப மீண்டும் எங்க போயிடணும், அந்த 65 வரிக்கு போடுங்க, அங்க போயிடும், அங்க இருந்து வாங்க இல்லீங்களா. இப்போ மேகம்லாம் சொன்னா எங்க போய் தண்ணீரை மோக்கும், கடல்ல போய் தண்ணீரை மோக்கும் அப்படின்னு ஒரு பொதுவாக சொல்றது உண்டு. நாம இப்ப விஞ்ஞானம் கடல் நீர் ஆவியாக வருதுன்னு சொல்றோம், புலவர்கள் கடல் நீரை முகந்ததுன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அல்லவா. பரமானந்த பழங்கடல், இறைவன் வழங்குகின்ற ஆனந்தம் என்று சொல்லுகின்ற பெரிய கடல். அப்போ இந்த கடல் எல்லாம் உப்பு தண்ணி நாத்த அடிக்கும் இல்லீங்களா. ஆனா அந்த கடல் பரமானந்த பழங்கடல், மேலான ஆனந்தம் அந்த உயிர்களுக்கு வழங்குறதே அந்த மேலான ஆனந்தமாகிய கடல். அப்பா அதுவே அந்த பரமானந்த பழங்கடலாக இருக்கிற அந்த கடலே இப்பொழுது மேகமா வந்திருக்கான். அப்ப உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத இன்பத்தை வழங்குகின்ற பெருமானாகிய அந்த கடல் தான் என்னாச்சான், ஆம் பழங்கடல் அதுவே கருமாமுகிலில் தோன்றி. இப்ப எப்படி இருக்குன்னா மழை பெய்யும் போது கண்ணங்கரேன்னு கருத்த மேகம், ஏய் இருட்டிட்டு வருதுடா, மாட்டையெல்லாம் உள்ள கட்டுப்பா, வெளிய துணியெல்லாம் அந்த போட்டு எடுத்துரு, வெளியில போவீங்க, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லணுமே. அப்ப கருமாமுகிலில் தோன்றி கருத்த மழை பொழிகின்ற அந்த மேகம் போல தோன்றி. சரி, இந்த மேகம் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மலையில அப்படியே அப்படியே மேல படிஞ்சு படிஞ்சு படிஞ்சு அப்புறம் கீழே இறங்கும். இது எந்த மலை மேல ஏறிச்சு அப்படின்னு கேட்டா திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, திருப்பெருந்துறைங்கிற மலை, அந்த மலையில இந்த மேகமானது அப்படியே கண்ணங்கரையர் மேகம் அப்படி ஏறி உருண்டு அப்படியே வந்தது பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மலையில ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய, அந்த பெருமானுடைய ஒளி இருக்கே அதுதான் மின்னல் ஒளி, மின்னல் ஒளி. அப்ப மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை என்ற சொன்னார்களே அந்த மின்னல் மாதிரி தோன்றி அந்த அந்த பெருமானுடைய நிறம். எனவே அந்த நிறமானது மின்னுகிறது தான். திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய, இந்த மின்னலை கண்ட உடனே பாம்பெல்லாம் வந்து வெளியில இருக்கிறதெல்லாம் குத்துக்குள்ள ஓடிடும், ஏன்னா மின்னலை கண்டா அதுக்கு பயம். அது மாதிரி எங்க இந்த மாதிரி இந்த மின்னலாகி அந்த பெருமான் அப்படி இப்படி மின்னும் போது என்ன ஆச்சுன்னாரு, ஐம்புல பந்தனை வாழரவு எரிய, அந்த தொண்டர்களுக்கு இருக்கிற 5 பொறிகளாகிய பாம்பு இருக்குதே, 5 பொறிகள் எது, மெய்வாய் கண் மூக்கு செவிங்கிற பாம்பு, இந்த 5 அந்த மின்னலை பார்த்தவனே புசு புசு நல்லா உள்ள போட்டுது. ஏன், இனிமே நம்ம வாழாட்ட முடியாது, வாழாட்ட முடியாது, இனிமே எல்லாம் எது இருக்கும், 5 பேரறிவும் கண்களே கொள்ள. இதுவரைக்கும் அந்த 5 பேரறிவு என்ன பண்ணுச்சு, இந்த மண்ணையே கொள்ள, சாப்பாடு உணவு மனைவி மக்கள் பிள்ளை பேரன் பேத்தி இதுலயே கிடந்தது. இப்ப அந்த பாம்பெல்லாம் என்னாச்சுன்னா நெளிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா பரம்பருடைய 5 பேரறிவும் கண்களே கொள்ள அப்படி ஆயிட்டுது. எனவே இந்த 5 பாம்பும் அப்படியே ஒடுங்கி அடங்கி போட்டதுன்னா அப்படின்னா சரி சாமி அருமை. இப்ப அங்க பாம்பு என்ன பண்ணுத ரொம்ப அருமையா, கடல் பெருமான் மலை திருப்பெருந்துறை அப்படி இல்லைன்னா எங்களுக்கு விளங்க இல்லைன்னா மக்கு நாங்க என்ன பண்றது அப்படி சொல்லிவிடுறது. திருத்துறவன் எனக்கு மக்கு தானே, நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு எழுதினாத்தான் எங்க பாராப்பணும் மூளைக்கு விளங்குது அப்படி எழுதணுமாக்கும் என்று சொன்னா எழுதணும் அப்பதானே விளங்கமா தெரியும். எனவே திருத்தக மின்னொளி, மின்னல் ஒளி எது, பெருமானுடைய அந்த உடல் ஒளி. திசை திசை வீரிய இந்த மின்னலை கண்டு அஞ்சிய பாம்பு எவை, ஐந்து, அது ஐந்து பொறிகள் இல்ல வீரிய. அப்பா இந்த மழை பெஞ்சது நல்லவேளை அஞ்சாறு மாசம் ஆச்சப்பா, ஒரே கோடை எங்க பார்த்தாலும் நிலத்தெல்லாம் சுடுதுன்னா அப்படின்னா அப்ப அந்த கோடை தனியுது. இங்க என்ன கோடை, என்னது பெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப. இதுவரைக்கும் என்ன துயர்னாரு, இந்த பிறப்புங்கிற துயர், அறம்பாவம் என்னும் அருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும்

விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இயலாத கோடை. அதான் இந்த நலமில்லாத கோடை வெப்பம் இப்ப என்ன சொன்னாரு, அப்படியே தனிஞ்சு போயிடுச்சு. தனிஞ்சதுனால அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணமொரு மூன்றும் தெரிந்து சாத்துவிகமேயாக இப்படி மாறிச்சு. அப்ப அந்த மாதிரி இருந்த கோடையெல்லாம் பிறவி ஆகிய கோடையெல்லாம் இங்க தனிஞ்சு போய் இன்று பிறவி நீக்கம்ங்கிற குளிர்ச்சி ஏற்பட்டதாம். அதே அப்பா பெந்துயர் கோடை மாத்தலை கரப்ப கரப்பன ஒளிந்து விட நீடு எழில் தோன்றி வாழ்வொடி மிடிர. ஆனா அப்படி செஞ்ச உடனே இந்த ஆன்மாவுடைய அந்த உடம்பே ஒரு அருமையான ஒளியா அழகு புரிஞ்சிருக்கான். ஆமா நீங்க தவக்கலைன்னு சொல்றோம் இல்ல, தவக்கலை அல்ல இல்ல தவக்கலை சிவ சிவ. அதனால அதுக்கு தவக்கலைன்னு பேர் இல்ல, தவளைன்னு தான் பேரு. நாம எல்லாம் ரெண்டு ஒண்ணு எடுத்து படிச்சவன் பாட்டை கெடுத்தோம் அல்லது ஏட்ட கெடுத்தோம், அதனால தவக்கலைன்னு. ஆமா தவளைன்னு தான் பேரு. இது தவக்கலை. ஹே அந்த முகத்தை பாருப்பா, அதுவே அந்த அருள் சொட்டுதுப்பா. நீ நல்ல ஞானிகள், அது மாதிரி முகத்தை பார்த்தாலே தெரியும். அதனால நீடு எழில் தோன்றி வாழொளி மிளிர அந்த தவத்தினுடைய பொலிவு அப்படியே தோன்ற ஐந்து பொறிகளும் தன்னுடைய வேலையை நிறுத்த பெருமானுடைய திருவருள் பாய அந்த உயிர்களுக்கு எப்படி வருமா அந்த ஒளி வருமா. அது எது போலனாரு பாருங்க, தோன்றி வாழொளி மிளிர தோன்றினா ஏற்பட்டுன்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மழை பெஞ்சதுன்னா தோன்றின்னு ஒரு செடி அது நல்லா தலைக்கும் தலைக்கும். அப்ப பாரு நிலத்துல நேத்து வரைக்கும் வெறும் மண்ணும் கல்லுமா இருந்தது, பாரு செடியும் கொடியும் அடாராடா மண்டுதுடா மண்டுதுடா, அங்க தோன்றிங்கிற பூ வருது. இங்க மின்னொளி தோன்றி ஏற்பட்டு, அப்ப தோன்றிங்கிறது தனக்குன்னு சொன்னா ஏற்பட்டு, செடிக்குன்னு சொன்ன படர்ந்து. பா இது மாதிரி ஒரு உருவம் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. 30 வரிகள் உருவகமா பேசுற அல்லவா. தோன்றி நம்ம என்ன பண்ணணும், தோன்றி தோன்றிப்பு தோன்றி ஏற்பட்டு அப்படி எழுதிட்டோம்னா பட்டன் விளைங்க அல்லவா. மின்னொளி வெந்துய நீரடில் தோன்றி வாழொளி மெளிர எம் தம் பிறவியில் கோபம் மிகுந்து. அருமை அருமை ரொம்ப அருமை. இந்த மேகம் இருக்குதே யாரு, அந்த பரமானந்த பழங்கடலாகி அந்த மேகம் அந்த திருப்பெருந்துறைங்கிற மலையில ஏறி அப்படி வந்து பெய்ய போகும்போது என்னன்னு கேட்டா, இது மாதிரி மழை பெய்யும் போது கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு அர்த்தம், செக்கச்சவே செக்கச்சவேன்னு இருக்கும், அப்படியே நிலத்துல ஊர்ந்துகிட்டே போகும். அந்த பூச்சி செக்கச்சவேன்னு இருக்கும், அந்த பூச்சி தோன்று இந்த மழை வந்துருந்தான். அது கோபம்னா இந்திர கோப பூச்சின்னு அர்த்தம், இந்திர கோப பூச்சிகள் அப்படின்னா. இங்க என்னன்னு, இந்த அந்த பழங்கடலாகிய அந்த மேகம் அப்படி திருப்பி திருப்பெருந்துறையில ஏறி மின்னி அப்படி ஒலித்து என்ன பண்ணுதான், இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற பிறவியை கோபிக்குதான். கோபம் என்பது இங்கே பூச்சி எதுக்கு, அந்த இயற்கை வர்ணனைக்கு. ஆனா இங்க உருவத்துக்கு எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, எங்க அடியவனை எத்தனை தரம் தான் நீ வந்து பிறக்கிறது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்ற அந்த ஆன்மா கடினப்படும் போது இன்னுமே பிறவி வருவிய இந்த பக்கம் திரும்புவிய இல்ல சுவாமி வணக்கம் பிறப்பு. ஆக இந்த பிறவிங்கிறதே இந்த பக்கம் திரும்பாதான். சிவ சிவ எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, இவனுடைய பிறவிங்கிற அந்த இதுல கோபம் கொண்டு முரசு எரிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. இடி இடிக்குது அங்க, இடி அடிச்சா என்ன பண்ணும் கேட்டா, இடிய கண்டாலும் பாம்புக்கு சரி வராது, இடி அடிச்சாலும் நமக்கும் சரி வராது, எல்லாம் அர்ஜுனா அர்ஜுனான்னு உள்ள ஓடிவிடும். ஆனா இங்க என்னன்னாரு, முரசு எரிந்து மாப்பெரும் கருணையில் முழங்கி. அந்த இடி அதுக்கெல்லாம் பயம், இங்க என்ன இடினாரு, முரசு எரிந்து நல்ல முரசெல்லாம் அடிச்சுக்கிட்டு அது எப்படி எப்படி முழங்குதான், நிதானமா முழங்குதான், எல்லாருக்கும் காதல விடும்படியா. இதனால் சகலமான பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், தொண்டர்களாகிய உங்களுக்கு ஆண்டவனாகிய யான் வந்து கொண்டிருக்கிறேன், இனி பிறவி நீங்கும் துன்பம் நீங்கும் இன்பம் பெருகும், எல்லோரும் கொள்க கொள்க கொள்க அப்படிப்பட்ட முரசு. பாவம் ஆண்டவனுக்கு தலையெழுத்து
இந்த ஆன்மாக்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு கருணை. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. ஏன் உங்கூட்டுக்கு வந்தார், எங்கூட்டுக்கு வந்தாரு, உங்கூட்டு ஆடாட வீடு தோறும் தவறாம வந்தாருன்னு பாவம். ஏயா அந்த குடிசை வீட்டுக்கு பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. ஒரு கீர்த்தி தான் இருக்குது, அதுவும் இன்னைக்கோ நாளைக்கேன்னு உழவு போகுது. அந்த குடிசை அங்கேயும் போவானோ அடாடா, பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. இறைவனுடைய கருணை பெருக்கை எப்படி எல்லாம் சொல்லுகிறார் பார்த்த திருவாசகத்துல அப்படியே குவிக்கலாம். பழங்குடில் தோறும் கீத்து ஒண்ணுதான் இருக்கு, அது ரெண்டு பிச்சுக்கிட்டு நிக்குது, ஒரே ஒரு மூங்கில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூங்கிலும் ரெண்டு கீத்து இருக்கிற வீட்டுல கூட உள்ள நுழைஞ்சு ஏண்டா நலமா இருக்கியா, ஏமா எல்லாம் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குது. மேட்டு குடிமக்களுக்கு மட்டுமல்ல, இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும். இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுங்கடா. ஆனா இடஒதுக்கு அவனுக்கு மட்டும் பழங்குடியில் மட்டும் போய் மாடி மாடி வீடெல்லாம் உழுந்தாருன்னா குடிச்சோரா போனாங்க கூடாது அல்லவா. மாடி வீட்டுக்கும் போவார், குச்சி வீட்டுக்கும் போவார், குடிசையே இல்லாத பிளாட்ஃபாரத்துல படுத்தவனையும் ஏண்டா ராஜா வீடு இல்ல இல்ல இங்கதான் படுத்துக்கியா, ஆமா நல்லா வந்துமே சௌகரியமா இருப்பேன் என்று பிளாட்ஃபாரத்துல படுத்தவனை கூட செய்வார் பெருமாள். ஆகவே எல்லாம் திருவம்பாவை திருப்பள்ளிச்சிலே இருக்குது, எல்லாம் ரொம்ப அருமை. பூ முரசெறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி, அப்படி வந்து தன் கருணையினாலே இடி இடிப்பாராம். என்ன இடி, எல்லோரும் வருக எல்லோரும் வருக என்று பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. இப்படி இருந்தவன தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, ஆஹா இப்படி பெருமா நமக்கு அருள் செய்கிறார் பத்தியா என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம், கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க பெருமானே பெருமானே என்று சொல்லி அப்படி குவிக்கிறாங்களாம். எது போல இந்த கைக்கு காந்தல் பூ ஓமை, காந்தல் பூ பார்த்தா கைய பார்க்க வேணா கைய பார்க்க, அதனால அங்க என்னன்னா மழை வரும்போது காந்தல் பூ தோன்றும், இங்க கை குவிப்பு தோன்றும். காந்தல் தோண்டி ஆமா

தூளி கொள்ள இப்படி எல்லாம் அவங்க கூம்ப ஆரம்பிக்கணும். பெருமானும் அந்த அருளை சொரிகிறானா, சொரியும் போது என்ன கேட்டா, முதல்ல லேசா தூர ஆரம்பிக்குதான், தூர ஆரம்பிக்குது, அப்புறம் தான் பெருமழையா வரும். இந்த தூர ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம கொள்ளையில சாமான எடு சாமான எடு அப்படின்னு சொல்றோமே, தூத்தம் வந்துட்டு. அப்புறம் அடிச்சா மழை பெரிய மழையா பெய்யும். அந்த முன்னால தூரல் என்றது என்ன சொல்லுது, தூரல் வருதான். அந்த தூரல் இன்னருள் நுந்துளி கொள்ள, ஆண்டவனுடைய இன்னருளானது இதோ இப்பொழுது அப்படி சுரக்க கீழே ஒன்று ஒரு ஓரிரு துளி கொட்டுதான். வெண் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட, அப்படி நுந்துளி வர பார்த்தான் ஒரு பத்து நிமிஷத்துல நல்ல பெருமழை அடமழை நிதானமான மழை. இந்த காத்து கத்து இடையில வந்துட்டு மழை போடும், அதனால காத்தடிக்காம நிறுத்தி பெய்து பாருங்க. அது என்ன ஒரு மணி நேரம் பெஞ்சிருக்குன்னா அப்பதான் அந்த குளம் கொட்டையெல்லாம் ரொம்ப மற்ற இதெல்லாம் இருக்கு, தண்ணி எல்லாம் நீங்க கணத்துல தண்ணி வரும் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி நிறுத்தி பெய்யற மழையா அப்படி பெய்தான். பெய்தா என்ன ஆச்சுன்னாரு, செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட, எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தீங்க வெள்ளமா தண்ணி போகுதுப்பா, எவ்வளோப்பா இங்க போடுற வெள்ளத்தை அப்படின்னு பார்த்தா அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படுதான். திசை திசை தெவிட்ட வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி, கேத குட்டம் கேதம்னா துன்பம், துன்பமாகிய குட்டம் கையற ஓங்கி அப்படின்னு குட்டம்னா குளம், இந்த குளம் எல்லாம் தண்ணி போய் பாய பாய பாய அந்த குறையே இல்லாத உடவுகள் எல்லாம் இந்த தொண்டர்கள் எல்லாம் குறையின்றி நிரம்பி இருக்காங்களாம், குறைவிலா நிறைவா இருக்காங்களாம். அது போல அங்க இருக்கிற குளம் எல்லாம் தண்ணி நிரம்பி அப்படி இருக்கான் அல்ல, மழைக்கு என்ன தண்ணி நிரம்பி, இங்க என்ன குற்றம் இல்லாது நிரம்பி அருள் நிரம்பி அர்த்தம். இரு முச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீ நசை தர வரும் நெடுங்கன் மான்கனம் தவப்பெரும் வாயிலை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அறிந்தன. இப்படி ஒரு பக்கம் மழை பெய்ஞ்சு எங்க பார்த்தாலும் வெள்ளமா இருக்குது, ஒரு பக்கத்துல ஒரு வத்தன ஆத்துல தண்ணியே இல்லை, ஒரு மான் என்ன பண்ணுதுன்னா தண்ணி தாகம் இப்படியே பாக்குது, ஒலியும் ஒலியும் பாக்குது வந்துட்டு. இது அங்க ஒரு ஒரு முயல் தான்னா அங்க தண்ணி ஓடுற மாதிரி படுது, பாஞ்சு போச்சாங்க, அங்க போனா மண்ணா இருக்குது ஏன்னா அந்த காணல் நீர். இங்க பார்த்தோம்னா அங்க தண்ணி ஓடுற மாதிரி இருக்கு, இங்க ஓடியா இருக்கு, பாவம் ஒரு மான் இங்கேயும் இங்கேயும் ஓடி தண்ணி தவிக்குதான் அப்படி. அது எது என்ன புறச்சமயங்கள், புறச்சமயங்கள் ஏ அங்க போனா நாங்க எடுத்த கடை அங்க ஒரு வாரம் போப்பா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போன அப்புறம் இன்னொருத்த நாங்க எடுத்த கடை ஒவ்வொரு சனிக்கிழமையும் போனா, நல்லா நாங்க எடுத்த கடை இன்னும் ஒரு செவ்வாய்க்கிழமை வைசூரன் கோயிலுக்கு போனா பாவம் இங்க அங்க ஓடி என்ன ஒண்ணுமில்லை, இவ்வளவு மழை பெய்யுது இவ்வளவு தவிட்டுது குளமெல்லாம் குட்டையெல்லாம் நிறையுது, ஒரு பக்கம் இது தலையெழுத்து ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் பழமொழி தெரியுமில்ல தெரியாத, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும், என்னத்து இவ்வளவு தண்ணி போகும்போது ஆன்னு வச்சு குடிச்சா என்ன அதே தான் இந்த பழமொழி கிடையாத உண்டல்ல, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் அப்படித்தான் குடிக்கும் பாவம் அதனுடைய ஊழ். இப்ப மாடெல்லாம் பாருங்க நல்ல தண்ணி வேட்டியா அப்படி உறிஞ்சிச்சுன்னா அப்படியே ரொம்ப நம்ம நம்ம குடிக்கிற மாதிரியே குடிக்கும், அது பத்து நிமிஷத்துல அப்படி குடிச்சிடும் தொண்டு தண்ணியை, ஏன்னா அவ்வளவு தண்ணி நம்ம என்ன தட்டி கொடுத்து அப்பா அவ்வளவு தண்ணி உனக்கு என்ன அப்புறம் குடிச்சிட்டு தான் அப்படி பார்க்கணும். நம்ம மாதிரி தான் கூட வளர்ற அந்த ஜீவராஜ் தானே பாவம். இனிமேலாம் அப்படின்னா மாடு வீடு வளர்க்கறதுன்னா ஐசி மாடு நம்ம வீட்டுல வளர்க்கறது அது எப்படி வளர்க்கறது அப்படின்னு ஏன் மாடே இல்ல, ஆமா அதுக்கு வந்து புல்லு கிடைக்கிற மேய்க்கிறதுக்கு நமக்கு ஆள் கிடைக்கல, மேய்க்கவும் போய்க்கிறதுக்கு புல்வெளி இல்ல, அதனால எனக்கு கறக்கிறதுக்கு தெரியாது, அப்புறம் என்னதான் பண்றது, கண்ணுட்டி எழுத்துதுன்னா கண்ணுட்டியோட கீழே போய் பொத்துன்னு விழுந்துடுறான் என்ன பண்ண, மேல கட்டுறதுக்கு கடமையாது இதுக்குள்ளதானே எல்லாமும், நான்கு சுவருக்குள் எது நடந்தாலும் அதுக்குள்ளதான் அதுக்குள்ளது, அதனால இனிமே மாடு கண்ணு வச்சிருக்கிறது எல்லாம் ஏறத்தாலே பெரும்பாலுமே விட்டுட்டாங்க, நல்ல விவசாயிகள் கூட வச்சுட்டாங்க, இனிமேல எங்க கரந்த பால் கண்ணலுடுங்கிறது திருவாசகத்துல தான் பாக்கலாம். ஐயா கரந்த பால் ஒண்ணு எங்க கிடைக்கும்னா எங்க திருவாசகத்துல கிடைக்கும், போட வேண்டாம் திருவாசகத்துல கிடைக்கும்,
எப்பவும் கிடைக்கும், எப்பவும் கிடைக்கும் போராண்டார். பார்த்தே பார்த்தார், மற்ற உலகத்துல மூச்சு பெரிய முடியாது போராண்டார். நல்ல வேலையா போச்சு. அதனால இருமுச்சமயத்து ஒரு பேரனை, இருமுச்சமயம் இருமுனு அறுவகை சமயம், அந்த அறுவகை சமயத்துல அகச்சமயம் அல்ல, அகப்புறச்சமயம் புறச்சமயம் புறப்புறச்சமயம் என்று பாருங்க. ஒன்னும் கடவுளுக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லை, கடவுளே இல்லைங்கிறது, அப்புறம் இருக்கு அவனை அடைய வேண்டியது இல்லைங்கிறது, இப்படி பல ரகமான சமயம் இருக்குல்லவா. இந்த மாதிரி இருக்கிற அந்த அதுவேதான் அந்த மாதிரி இருக்கிற சமயமாகிய பேய்த்தேர். பேய்த்தேர் என்ன? காணல் நீர். அந்த காணல் நீரை சில மான்கள் என்ன பண்ணது, நீர் நசைத்தாரவாறும் நெடுங்கன் மானினம். ஒரு மான் கூட்டம், ஆகவே ஆண்டவன் ஒருத்தன் உண்டவன் அடையணும்னு நினைக்குது, ஆனா எந்த சமயத்துல சேருதுன்னு தெரியல, பாவம். அதுதான் மான்கணம், மான்கணம் மான் கூட்டம் அர்த்தம். தனக்கு இன்பம் வேணும்னு நினைக்குது, தண்ணி குடிக்கணும்னு நினைக்குது, ஆனா தண்ணி இருக்கிறத விட்டுட்டு காணல் நீரா ஓடுது, பாவம். அது போல ஆண்டவன் அடையணும் நம்ம பெருவி திரும்ப நீங்க நினைக்கிறேன், ஆனா எந்த சமயத்துல சேரும் அந்த சமயத்துல சேராம மற்ற விதத்தெல்லாம் போய் போய் தடுமையான, பாவம். இப்படி அந்த மான்கணம், ஆமா, நீர் நசைத்தரவரும் நெடுங்கன் மானினம், தவப்பெரு வாயிலை பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காதசைந்தன. அந்த முன்ன பார்த்தா ஒரு பல்லாங்க அந்த தண்ணி ஒண்ணு மாதிரி இருந்ததா அங்க ஓடிச்சு, ஒன்னா குடிக்கலான்னு பார்த்தா வெறும் மண்ணா இருக்குது. அப்படி ஒண்ணு பார்த்துட்டு அப்புறம் இப்படியே பார்த்து அங்க ஓடுற தண்ணி நினைச்சது, அங்க போச்சு, அங்க போன தண்ணி இல்ல அப்படின்னு, பாவம். இது ஏது, இது ஏது, பிரசமயத்தவர்கள், சைவம் சாரா பிரசமயத்தவர்கள். இப்படி எல்லாம் நீந்த வருந்த அவப்பெரும் தாபம் நீங்க, தண்ணி தாத்துக்கும் தண்ணியும் கிடைக்கல தாகமும் நீங்கல, அப்படியே தவிச்சு அலையுதான் நாக தொங்க போட்டு விட்டு, பாவம். ஆயிலை வான பேர்யாத்திரகவையின், ஆனா நம்ம இந்த ஆறு எப்படி வருதுன்னாரு, எப்படி வருதுன்னா பிடிச்ச அங்கேருந்து வந்தா ஆறு வெள்ளத்தை அப்படின்னா சரி, அங்கேருந்து எவ்வளவு பெரிய தண்ணிப்பா, ஏ நல்ல மழைப்பா, நல்ல பரவலா பெஞ்சிருக்கியா, ஒரு இடத்துல விட்டுட்டு இல்லாம பரவலாவே பெஞ்சிருக்கு, நல்ல மழையா அப்படின்னு சொன்னா சொல்ல, வான பேர்யாத்திரகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுடி கொடித்து. பார்த்தா அங்க சொல்ல சொல்ல இருக்கு, புது வெள்ளம்பா யாரு இறங்கிடாங்க, சுழியில பட்டவனா உள்ள போடும், அவ்வளவு பெரிய சுழியெல்லாம் இருக்கான் நடப்புறார். சுழி கொடித்து சுழித்து எம் பந்தமா கரை பொருது அழைத்து இடித்து. அந்த வெள்ளம் வந்து ஏயா அங்க உடஞ்சு போச்சு இங்க உடஞ்சு போச்சுங்கிறாங்க, ஆமாண்ணாரு, என்ன இவ்வளவு பெரிய வெள்ளம் எதை உடைச்சிருந்தாரு, இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற பந்தம்னு இருக்கு பாருங்க அந்த கட்டு, அதெல்லாம் உடைச்சிடுது. பந்தமும் வேடும் படைப்போன் போற்றி, இப்பதானே படிச்சான், அந்த பந்தத்தை உடைச்சறிஞ்சாதான் இந்த தண்ணி உரிய இடத்துக்கு போய் சேரும். நீங்க ஊர்ல இருக்கிற வெள்ளத்தை வந்து வரும்போது கரை உடைஞ்சு போச்சுன்னா அங்கங்க போடும், ஆனா இந்த வெள்ளம் எந்த கரையை உடைக்குது, வேண்டாத கரையை உடைக்குது. எது, இந்த இடத்துல இவ்வளவு உயரம் இருந்தா போதும், ஒரே அடி இவ்வளவு உயரம் இருக்குது, எதுக்கு வீணா தண்டமா அந்த கரை அப்படின்னாரு. அது எது, பந்தமாம் கரை, அந்த பந்தமாம் கரையை நீக்குதான். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி என்றாரே, அதைத்தான் இப்படி சொல்ற. பந்தமா கரை பொறிது அழைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தெழுந்து. மரம் பார்த்தா ஏயா என்ன, ரெண்டு பக்கமும் மரம் எவ்வளவு பெரிய மரம், ஐயா நம்ம அந்த ஆலமரமா, அது என்ன அஞ்சாள் கட்டினா கூட ஆனையா அவ்வளவு பெரிய மரம், வேரோட பேத்துட்டுதியா, அடே அந்த மரம் அண்ணா இன்னொரு ஒரு முள்ளு மரம் இருந்தத, ஆமா அதுவும் வேரோட, அட அவ்வளவு பெரிய மரம் எல்லாம் போட்டுதியா அண்ணாரு, என்ன மரம் போச்சுன்னாரு இந்த வெள்ளத்துல. இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து, நல்வினை தீவினைங்கிற மரம், அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, அந்த அறம்பாவம் என்று சொல்ற நல்வினை தீவினைங்கிற அந்த மரம் எல்லாம் சுத்தமா போடும். போனா தானே போயிடலாம், இருள் சேர் இருவினையும் சேரா திருக்குறள் அடாராடா கொட்டி இருக்கிறாங்க.
இறைவன் பொருள் செயர் போல் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய பொருள் செயர் போல் புரிய புரிய எது போகும்? இந்த இருள் செயர் இருவினையும் சேரா நீங்கிடுனர். அதனால சேரானா தப்பி தவறி நீங்க மே கலையை மட்டும் முடிச்சிட்டு போச்சு வச்சுங்க, தளிச்சிட்டு வந்துடும். வேரோடும் பறித்து, வேரோட பறிச்சிட்டு இனி அந்த மரம் வராது. அதனால இருவினை மாமரம் வேர் பறித்தெழுந்து உருவ அருள் நீர் ஓட்டா. அதான் ரொம்ப அருமை, உருவ அருள் நீர் ஓட்டா. சரி, இந்த மாதிரி வெள்ளம் வருது போகுது, இவ்வளவு தூரம் வேலை எல்லாம் செய்யுதுங்கிறீங்களே, அந்த வெள்ளமா தானே இருக்குது, அது என்ன யாரு என்னன்னு மனுஷனா தெரியலேன்னாரு. மனுஷனா தெரியறதுக்கு உருவம்ங்கிற ஒரு உருவத்தை கொண்டாடான், உருவம் வடிவுன்னு ஒண்ணு கொண்டாடான். எது என்ன மாதிரி வடிவு? கோவில் இருக்கிற அருமையான வடிவு. என்ன வடிவு? சிவலிங்க திருமீன். அது என்ன வடிவு? என்ன வடிவு அது? சித்தாந்தம் அருவுரு, அருவுரு அல்லவா, அருவுருவ திருமீன். இந்த அருவுருவ திருமீனிங்கிறத நம்முடைய திருமுறைகளில விளக்கமா சொன்ன ஒரே ஒரு இடம் பெரியவிடான். காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாம் தீல் நாகம் அணிந்தார்க்கும் நிகழ் கூறியாம் சிவலிங்கம். அடாராடாம் பன்னிரண்டாம் திருமுறையில சிவலிங்க திருமேனியை இது மாதிரி சொன்னது இங்குதான். ஏண்டா கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த திருமேனி உருவமா? இல்ல. ஏன் நம்ம போல கண்ணு காதல்லாம் இல்ல. அருவமா? இல்ல இல்ல, ஒரு இது நீட்டு இப்படி நீட்டிட்டு அப்படிலாம் இருக்குது. பின்ன என்ன பண்றது? அதுக்கு என்ன கைகால மூக்கெல்லாம் இருந்தா உருவம், கைகால மூக்கும் இல்ல, ஒண்ணுமே இல்லாமலும் இல்ல, அதான் அருவருவத்திருமேனி. அதனால உருவ அருள் நீர் ஓட்டா, அந்த உருவமாகிய அந்த அருள் என்ன எது?

மேல்மாயில் இன்னும் அந்த மாதிரி குளமாகிய அந்த கோவில் என்ன பண்றாங்க, அன்பர்கள் ஆகிய நம் போன்றவர்கள் சென்றா அருமையாக தன்னுடைய தன்னை மறந்து பாடுறாங்க, தன்னை மறந்து பாடுகிறார். அன்னம்பாலிக்கும் இல்லை சித்தம்பலம், பொன்னம்பாலிக்கும்

0: நாவுக்கரசர். இப்படி எல்லாம் நல்ல திருமுறைகளை உள்ளே ஒழித்துக் கொண்டு அந்த கோவில் எல்லாம் வலம் வருகிறாராம். வரும்படியா குளத்தில் மீ கொளமேன் மேல் மகிழ்தலின், அந்த மாதிரி அந்த திருக்கோவில் போய் வழிபாடெல்லாம் செய்து மகிழ்வதும் நோக்கி அருச்சனை வயலில் அன்பு வித்திட்டு பெருமானாய் என்ற வழிபாடு செய்கின்ற அந்த வழிபாடு என்ற வயல்ல அன்பையே விதையாக விதைக்க, அப்படி இருக்கின்ற அந்த தொண்டர்களாகிய உழவர்கள் கண்டு இன்புற இந்த மேகமாகிய மழை அப்படியே பெய்து தளித்தது. அப்படி தளித்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, அவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கோயில் சுடுகாடு அவரு கோயிலே என்னாரு சுடுகாடு என்ன சார் அங்க குஷியா இருப்பாரு நள்ளிர் உள்ளில் நட்டம் பயின்றார் மாதனே, குஷியில குஷி ரொம்ப குஷி. அதனால அவருக்கு எதுக்கு உங்க தண்ணியோ விண்ணியோ மற்றதோ வேணுமா வேண்டாம். அப்படிப்பட்ட
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்க வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருச்சதகத்தில் ஆனந்த அதீதம்.